5:36 தெய்வீகராகும் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக திருவனந்தபுரம் சகோதரிகள் குரலில் லலிதா நவரத்தின மாலை கேட்கலாம்.

தேவியராகும் நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக அம்மன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து கனவிலும் வருவாள் நினைவிலும் வருவாள் எனும் பாடலை கேட்கலாம். கே. வீரமணி அவர்கள் குரலில்.

0: புலர்ந்திடும் காலை பொழுது இறை அருளால் நன்றாக தொடங்கிட நலம் எங்கும் நிறைந்திட நல்லிசை கேட்போம்.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz காலை 6 மணி முதல் 6:45 மணி வரை
2: இறை சிந்தனையோடு நற்சிந்தனைகளையும் விதைக்கும் பக்தி பாடல்கள் ஒலிக்கும் அருள்மணி மாலை.

காலை வணக்கம் நேயர்களே, ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இன்று சக ஆண்டு 1948 பாத்திரபத மாதம் 29 தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057, பராபவ வருடம் புரட்டாசி மாதம் 3 நாள், 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் 20 தேதி ஞாயிற்றுக்கிழமை. ரம்யமான காலை பொழுதில் நமது பண்பலையில் இப்போது நாம் வந்தே மாதரம் கேட்கலாம்.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. செமிகண்டக்டர் உற்பத்தியில் இந்தியா அடைந்து வரும் முன்னேற்றத்தை விரும்பாத சக்திகளால் ஏற்படும் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மானிய விலையில் வழங்கப்படும் வீட்டு உபயோக சமையல் எரிவாயு சிலிண்டர் மறுபதிவிற்கு பயோமெட்ரிக் ஆதார் அங்கீகாரம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. உயர்கல்வி நிறுவனங்களில் பயின்ற மாணவர்கள் தங்களது திறமைகளை நாட்டின் வளர்ச்சிக்காகவும் சமுதாய மேம்பாட்டிற்காகவும் பயன்படுத்த வேண்டும் என்று தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் கூறியுள்ளார். பட்டு வளர்ப்பில் புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மாநில குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் திரு மதன் ராஜா வலியுறுத்தியுள்ளார். பயிர்கடன் தள்ளுபடி திட்டத்தின் கீழ் முழுமையான கடன் தள்ளுபடி பெற்ற விவசாயிகளுக்கு பயிர்கடன் வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் அறிவுறுத்தியுள்ளார். உப்பூர் அனல் மின் நிலைய பணிகளை முடக்கியதன் மூலம் திமுக தலைமையிலான அரசு பல ஆயிரம் கோடி ரூபாயை வீணடித்துள்ளதாக மாநில மின்சாரத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் குற்றஞ்சாட்டியுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரத்தில் உள்ள ஆதிதிராவிடர் தொடக்கப்பள்ளியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள கூடுதல் வகுப்பறைகளை மாநில அமைச்சர் திரு வன்னியரசு திறந்து வைத்தார். நாமக்கல் மாவட்டத்தில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகத்தில் சேலம் கோட்டம் சார்பில் சிறப்பு பேருந்து சேவையை மாநில அமைச்சர்கள் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் மற்றும் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். தமிழகத்தில் அதிகரித்து வரும் விலைவாசியை கட்டுப்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மாநில அரசு உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். கொசு ஒழிப்பு மற்றும் டெங்கு காய்ச்சலால் பரவல் தடுப்பு நடவடிக்கைகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பெருநகர சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. சென்னை பட்டினப்பாக்கத்தில் கட்டப்பட உள்ள புதிய தலைமை செயலக கட்டுமானப் பணிகளுக்கு தடை விதிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்தியா ஏ ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையேயான முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. ஆசிய சீனியர் உஷு சாம்பியன்ஷிப் போட்டிகளை 2028 ஆண்டில் முதல் முறையாக இந்தியா நடத்தவுள்ளது. உஸ்பெகிஸ்தானில் உள்ள சமர்கண்ட் நகரில் நடைபெற்று வரும் செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் வெற்றி பெற்று அடுத்த சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் காலை 6:02. நேர்களை இப்போது நாம் நம்ம குமரி பண்பலை 101 இன்று இடம்பெறும் நிகழ்ச்சிகளையும் வலம் வரும் நேரத்தையும் தெரிஞ்சுக்கலாம். இதோ நிகழ்ச்சி நிரல்.

காலை 6:10 எனைத்தாலும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் நா சாவித்ரி அவர்கள். 6:15 குரளமுதம் தொடர்ந்து பக்தி மாலை. 6:55 உழவர்களுக்கான அறிவிப்புகள். காலை 7 மணிக்கு வட்டார செய்திகள். 7:05 முற்றத்தில் இன்று 7:10 அரும்புகளின் குறும்புகள். 7:25 சேவை செய்திகள். 7:30 இன்றைய குறுஞ்செய்தி. 7:35 தென்குமரி திணலியில் திரை இசை பொது அறிவு வினாவிடை. தொடர்ந்து தேதியும் செய்தியும். செய்தி சுருக்கம் இடம்பெறும் நேரங்கள். காலை 8 மணி, 9 மணி, 10 மணி, முற்பகல் 11 மணி, பிற்பகல் 3 மணி, மாலை 4 மணி, 5 மணி, இரவு 8 மணி. 8:02 தொடரும் தென்குமரி தேனலையில். வடசேரி உழவர்ச்சந்தையில் காய்கறிகளின் விலை விவரம், அரசு கொள்முதல் நிலையங்களின் நெல் விலை விவரம், அணைகளின் நீர்மட்ட விவரம், திரை இசை ஆகியன கேட்கலாம். 8:30 சர்மரோக நிவாரண இசைப்பால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். 8:35 3 in 1 தொடர்ந்து கே எக்ஸ்பிரஸ் பிலிம் கிட்ஸ் கேட்கலாம். 9:02 வசந்தளிப்பு தொலைபேசி விலை நேயர் விருப்பம் நேரலை. 10:02 இளைய பாரதம் சாதிக்க பிறந்தோர் வரிசையில் டி எஸ் ஆதர்ஷ் அவர்களுடன் நேர்முகம். நினைவூட்டுவம் நிகழ்வுகளை நடப்பு நிகழ்வுகள் ஆகியன இடம்பெறும். 10:30 சிறுவர் குரல் நேரலை. 11:02 எக்ஸூர் குமரி பண்பலையுடன் பொது அறிவு நேரலை. பகல் 12 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 12:10 மனம் நனையும் மதுரமலை, இது தேரல் சுவையில் சாரலிசை. 12:50 நலமாய் வாழ்வோ மருத்துவ தொடரில் புகைப்பிடிக்கும் பழக்கத்தை நிறுத்தினால் நுரையீரலுக்கு கிடைக்கும் நன்மைகள் குறித்து விளக்குகிறார் கீழ்குளம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் நுரையீரல் மருத்துவர் சகாய வினோத் அவர்கள். 12:55 திரை இசை. பிற்பகல் 1 மணிக்கு செய்தி தெரியுமா? 1:10 பூவையர் பூங்கா பூச்செண்டாகும் பூவையர் வரிசையில் தொழில் முனைவோர் கிருஷ்ணன் கோவில் எஸ் சண்முக பிரியா அவர்களுடன் நேர்முகம். நமக்குள்ளே சாதனை பெண்மணி ஆகியன இடம்பெறும். 1:55 2:15 திரை இசை. 2:55 வானிலை அறிக்கை. 3:02 தேநீர் நேரம். தினசரி அலுவல்களை முறைப்படி சரியாக செய்வது எப்படி நேரலை இடம்பெறும். நிகழ்ச்சி நிரல் கேட்டோம். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் கேட்கலாம். டெல்லியிலிருந்து அஞ்சலாக.

0: District My Bharat offices, along with 596 locations of partner organizations. The samaro will bring the campaign's message directly to young people through Nasha Mukt Pledge, signature campaign, thematic street play, slogan writing and youth-led discussions. Government has said that biometric Aadhaar authentication is mandatory for subsidized domestic LPG refills from 1st October this year. In a statement, Petroleum and Natural Gas Ministry said that domestic LPG consumers will need to have completed biometric Aadhaar authentication to book refills at the regulated retail selling price, RSP, with applicable subsidy. This ensures that subsidized LPG reaches only genuine and deserving households. Linking each connection to the Aadhaar authenticated consumer will help prevent diversion of subsidized domestic cylinders for commercial and industrial use. Semicon India 2026, the fifth edition of India's flagship semiconductor conference, concluded successfully at Yashobhoomi in New Delhi yesterday. The three-day conference under the theme Silicon to Systems, Building the Ecosystem featured over 600 exhibitors. In chess Olympiad, Indian men's team defeated Spain 3-1, with world champion Diego Queiroz leading the way with a clean victory over former world champion challenger Alexei Shirov in Samarkand yesterday. The 20th Asian Games 2026 will see several Indian athletes begin their medal hunt across multiple disciplines today. India's tech ball player Quimsy D'Souza will compete in the bronze medal match against Japan's Yuina Sakamoto and have the first opportunity to open India's medal account at the Continental Multisport event. And in today's cricket event, Indian women team will face Bangladesh in semi-final. The knockout match will start at 10:30 a.m. IST at the Aichi Prefectural Kurogi Sports Park in Nishin, Japan. And that is the end of this news bulletin.
1: Neram Kali, 6 mani 10 nimidam. Akashvani. இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் நா சாவித்ரி அவர்கள்.
2: மனித வாழ்க்கையில் உயர்வையும் வெற்றியையும் பெறுவதற்கு செயலை திட்டமிட்டு சரியான முறையில் செய்து முடிப்பது மிக மிக அவசியம். ஒரு செயலை செய்யும் போது எத்தனை இடையூறுகள் வந்தாலும் தொடர்ந்து முயற்சி செய்து வெற்றி அடைய வேண்டும். பழந்தமிழ் இலக்கியமாகிய நீதிநெறி விளக்கம் என்னும் நூலில் ஓர் அழகான பாடல், மெய் வருத்தம் பாரார், பசி நோக்கார், கண் துஞ்சார், எவ்வவர் தீமையும் மேற்கொள்ளார், செவ்வி அருமையும் பாரார், அவமதிப்பும் கொள்ளார், கருமமே கண்ணாயினார். இப்பாடலுடைய பொருளை பார்ப்போமா? தான் தொடங்கிய செயலை முற்றுப்பெற முடிக்க வேண்டும் என கருதுபவர் தம் உடம்பிற்கு வரும் வருத்தத்தை நோக்கார், பசி எடுப்பதையும் பார்க்க மாட்டார், உறங்கவும் மாட்டார், யார் தமக்கு தீங்கு செய்தாலும் அதனை பொருட்படுத்த மாட்டார், காலத்தின் அருமையையும் எண்ணார், பிறர் செய்யும் அவமதிப்பையும் மனத்தில் கொள்ளார். இந்த பாடலுக்கு ஏற்ற எடுத்துக்காட்டாக துருவனை சொல்லலாம் அல்லவா? சிறுவனான துருவன் அடர்ந்த காட்டில் கடும் குளிரிலும் வெயிலிலும் மழையிலும் தனது உடலுக்கு ஏற்பட்ட மெய் வருத்தத்தை பார்க்காமல் பசி மற்றும் உறக்கத்தை மறந்து திருமாலை நோக்கி தவம் புரிகின்றான். தன் இலக்கில் மட்டுமே கண்ணா இருந்து நினைத்த பதவியை பெற்றான் அவன். வள்ளுவனார் வினை செயல் வகை என்ற ஒரு அதிகாரத்தையே வைத்துள்ளார். கலங்காது கண்ட வினைக்கண், துளங்காது தூக்கம் கடிந்த செயல் என்று கூறுகின்றார் வள்ளுவனார். ஆராய்ந்து துணிந்து ஒரு செயலை செய்யும் போது எத்தகைய துன்பம் வரினும் மனம் கலங்காமல் சோம்பலையும் உறக்கத்தையும் கைவிட்டு உடனே செய்து முடிக்க வேண்டும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். இவ்வுலகில் சாதனையாளர்கள் அனைவரும் தங்களின் கடின உழைப்பாலும் தளராத நெஞ்சு உறுதியாலும் மட்டுமே வரலாற்றில் தடம் பதித்துள்ளனர். குறிக்கோளை அடைவதையே நோக்கமாக கொண்டு உழைப்பவர்கள் தங்களுக்கு ஏற்படும் உடல் சோர்வு, உடல் உபாதைகள், பசி, தூக்கம் போன்ற இயற்கை தேவைகளை கூட பொருட்படுத்த மாட்டார்கள். தம்முடைய வேலை முடியும் வரை பிறர் செய்யும் தீமைகளையும் அவமதிப்புகளையும் பழிச்சொற்களையும் மனத்தில் கொள்ள மாட்டார்கள். தம் இலக்கில் மட்டுமே கண்ணும் கருத்துமாக இருப்பவர்கள் சாதனையாளர்கள். இதற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக வில்வீரன்

0: அர்ஜுனனை சொல்லலாம். அர்ஜுனன் பறவையின் கண்ணை மட்டுமே குறிவைத்ததைப் போல சாதனையாளர்கள் தங்கள் இலக்கை மட்டுமே பார்ப்பார்கள். சுற்றியுள்ள தடைகளோ கவனச்சிதறல்களோ அவர்கள் பார்வையில் படாது. நம் தேசத்தந்தை மகாத்மா காந்தியடிகள் நாட்டின் விடுதலைக்காக உண்ணா நோன்பு இருந்த போதும் சிறை சென்ற போதும் தன் உடல் நலிவை அவர் பொருட்படுத்தவில்லை. ஆபிரகாம் லிங்கன் அவர்கள் வறுமையின் காரணமாக பகலில் வேலை செய்துவிட்டு இரவில் தெருவிளக்கின் வெளிச்சத்தில் கண்விழித்து படித்து பிற்காலத்தில் அமெரிக்க ஜனாதிபதி ஆனார். நம் நாட்டின் முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள் அறிவியல் ஆராய்ச்சிகளின் போது பசி தூக்கம் மறந்து நாட்டின் முன்னேற்றத்திற்காக தன் வாழ்நாளையே அர்ப்பணித்தார். பெரிய புராணம் காட்டும் சிவனடியார்கள் அனைவரும் இறை தொண்டிற்காக இடையராது உழைத்தவர்கள்தான். இன்றைய தலைமுறைக்கேற்ற வகையில் சொல்ல வேண்டும் என்றால் தாராபாரதியின் வரிகளில் வெறுங்கை என்பது மூடத்தனம், உன் விரல்கள் பத்தும் மூலதனம் என்று கூறலாம் அல்லவா? இதனையே கவிதை வடிவில் சுருக்கமாக சொல்வோமானால், வெற்றியை எட்டும் நோக்கம் இருந்தால் ஒற்றை சிறையிலும் பறக்கலாம் என்பதை நினைவில் கொண்டு இலக்கை நோக்கி செயல்படுவோமாக.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் சாவித்ரி அவர்கள்.

பூக்கின்ற பூவெல்லாம் புதுவாசம் நிறைந்திருக்க, ஈர்க்கின்ற மனதுள் வாசம் சூழ்ந்திருக்க, அழகான காலை பொழுதில் ஆனந்தமாய் கேட்டு மகிழ்வோம். இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் நம்ம குமரி பண்பலை 101. இன்னைக்கு நம்ம குமரி பண்பலை 101 இடம்பெறக்கூடிய ஒரு சில நிகழ்ச்சிகளை இப்ப தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு சாயங்காலம் என்னென்ன நிகழ்ச்சிகள்லாம் இருக்குது அப்படின்னா, 4:02 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் தொடர்ந்து SMS உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி இருக்குது. 5:02 முல்லைச்சரம் அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரைசீச்சரம் கேட்கலாம். 5:30 கிராமிய தண்டல் கே ஜோதிநாதன் குழுவினர் வழங்கும் சந்திரமுதி திருக்கல்யாணம் தெருக்கூத்து வழங்குபவர் எஸ் கண்ணதாசன் அவர்கள். மாலை 6:00 நிகழ்ச்சி நிரல், 6:10 சேவை செய்திகள், 6:15 மெல்லிசை, 6:40 திரை இசை, 7:00 இன்னிசை நேரம், 7:10 தஞ்சாவூர் மாவட்ட செய்திகள், எழுதியவர் ஆர் நந்தகோபால் அவர்கள். 7:25 உழவர் உலகம், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவருக்கு ஒரு சிந்தனை. இயற்கை முறையில் கீரைகள் வளர்ப்பு நேர்முகத்தில் பங்கேற்கிறார் பாக்கோடு பனைவிளை பி தங்கலீலா அவர்கள். அமுத சுரபி, பாரத பிரதமரின் மீனவர்களுக்கான நலத்திட்டங்கள் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், இதில் கால்நடை வளர்ப்பாளர்களுக்கான வழிகாட்டுதல்கள் தகவல்களை தருகிறார் பணி நிறைவு பெற்ற கன்னியாகுமரி மாவட்ட கால்நடை பராமரிப்புத்துறை இணை இயக்குநர் நவாஸ்கான் அவர்கள். 8:00 செய்தி அறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகள் நேரலை, 8:30 திரை இசை, 9:15 திரை இசை, 9:30 அகில பாரத நாடகம். மகரிஷி ததீச்சி, ஹிந்தி மொழியில் எழுதியவர் சைலேஷ்குமார் ஸ்ரீ வாட்ஸ்அப் அவர்கள். ஹிந்தி மொழி நாடகமாக்கம் கைச் வினோத் குமார், தமிழ் மொழியாக்கம் ஆ மகேஸ்வரி ரங்கநாதன், அமைப்பு ஜே ஜெயா, படைப்பு சென்னை ஆகாஷ்வாணி. 10:00 ஜப்பானில் நடைபெறும் 2026 ஆசிய விளையாட்டுகளில் 20வது பதிப்பு சிறப்பு நிகழ்ச்சி. 10:20 ரவிவாசரி அகில பாரத சங்கீத் சபாவில் பிடி வெங்கடேஸ்வர கோபால் குழுவினரின் நாதஸ்வர இசை கேட்கலாம். 11:00 மனசு மயங்கும் திரை இசை, நள்ளிரவு 12:00 முதல் நாளை அதிகாலை 5:00 வரை விடியும் வரை திரை இசை, நாளை அதிகாலை 5:00 முதல் 5:54 வரை மங்கள நாதம். நிகழ்ச்சிகள் குறித்த விவரங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். ரம்யமான காலை பொழுதில் ஐயன் வள்ளுவரின் அமுதமொழியான குறளமுதம் கேட்கலாம்.

0: ஒருவனுக்கு பெருமை தரக்கூடியது அவனது மன ஊக்கமே ஆகும். ஒருவனுக்கு சிறுமை தரக்கூடியது மன ஊக்கம் இல்லாமலும் வாழலாம் என்னும் அசட்டு துணிச்சலே ஆகும். குறள் எண் 971, அதிகாரம் பெருமை.
1: ஒளி ஒருவர்க்கு உள்ள வெறுக்கை, இளி ஒருவர்க்கு அகுதிரந்து வாழும் எனல்.
0: ஒருவனுக்கு பெருமை தரக்கூடியது அவனது மன ஊக்கமே ஆகும். ஒருவனுக்கு சிறுமை தரக்கூடியது மன ஊக்கம் இல்லாமலும் வாழலாம் என்னும் அசட்டு துணிச்சலே ஆகும்.

0: என்னும் அசட்டு துணிச்சலே ஆகும். குறள் எண் 971, அதிகாரம் பெருமை.
1: குறள் அமுதம் கேட்டோம். இனிமையான காலை வேளையில் மனம் விரும்பும் இனிமையான பக்தி பாடல்களுடன் உலாவருகின்றது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் நம்ம குமரி பண்பலை நூற்றொன்றிலிருந்து பக்தி மாலை. கற்கண்டை ருசித்தவன் கருங்கல்லை விரும்ப மாட்டான், இறைவனை அறிந்தவன் மற்றதை விரும்ப மாட்டான். இறைவனை அறிந்தால் கவலை துன்பம் நேராது. ராமலிங்க அடிகளாரின் சிந்தனை வாசகம் கேட்டோம். இன்றைய பக்தி மாலை நிகழ்ச்சியின் முதலில் எஸ் ஜானகி பாடியுள்ள பாடலை இப்போது கேட்கலாம்.

நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருக்கட்டும். உங்களை காக்கும்படிக்கு நான் உங்களுடனே இருக்கிறேன். இந்த சங்கீத மொழியுடன் பக்தி மாலையில் இனி வருவது பி. சுசீலா பாடியுள்ள பாடல்.

செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்தே அமைகின்றன. எண்ணத்தை தூய்மைப்படுத்துவோம், நம் எண்ணங்களை அழகாக்கிக் கொள்வோம். நம் வாழ்க்கையை இறைவன் அழகாக்குவார். திருக்குறானின் இனிய வாசகம் கேட்டோம். இன்றைய பக்திமாலை நிகழ்ச்சியின் நிறைவாக இடம்பெறும் பாடல்

நேயர்களே, இதுவரை நமது குமரி பண்பலை நூற்றொன்றிலிருந்து பக்தி மாலை கேட்டோம். இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள் கேட்கலாம். சென்னையிலிருந்து அஞ்சலாக.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். செமிகண்டக்டர் உற்பத்தியில் மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்பட வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கேட்டுக் கொண்டுள்ளார். மானிய விலையில் வழங்கப்படும் சமையல் எரிவாயு சிலிண்டர் பெறுவதற்கான முன்பதிவிற்கு பயோமெட்ரிக் ஆதார் அங்கீகாரம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. பட்டு வளர்ப்பில் புதிய தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மாநில அமைச்சர் திரு மதன் ராஜா வலியுறுத்தியுள்ளார். விலைவாசியை கட்டுப்படுத்த தேவையான நடவடிக்கைகளை மாநில அரசு உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். இந்தியா ஏ ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையேயான முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். செமிகண்டக்டர் உற்பத்தியில் மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்பட வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கேட்டுக் கொண்டுள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். சிப்களை வடிவமைத்து உற்பத்தி செய்யும் நாடாக இந்தியா உருவெடுத்து வருவதால் ஏற்படும் புவிசார் அரசியல் சார்ந்த இடையூறுகள் குறித்து விழிப்புடன் இருக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். செமிகண்டக்டர் துறையின் ஒவ்வொரு பிரிவிலும் கடின உழைப்பு தேவைப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். மானிய விலையில் வழங்கப்படும் சமையல் எரிவாயு சிலிண்டர் பெறுவதற்கான முன்பதிவிற்கு பயோமெட்ரிக் ஆதார் அங்கீகாரம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த நடைமுறை அக்டோபர் 1 முதல் அமலுக்கு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மானிய விலையில் வழங்கப்படும் எல்பிஜி சிலிண்டர் உண்மையான மற்றும் தகுதியான குடும்பங்களுக்கு மட்டுமே சென்றடைவதை இது உறுதி செய்கிறது என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வீட்டு உபயோக சிலிண்டர்கள் வணிக மற்றும் தொழில்துறை பயன்பாட்டிற்கு சட்டவிரோதமாக பயன்படுத்தப்படுவதை தடுக்கவும் போலியான மற்றும் தகுதியற்ற இணைப்புகளை நீக்குவதற்கு இது உதவிடும் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை 27,43,00,000 பேர் ஆதார் அங்கீகாரத்தை நிறைவு செய்துள்ளதாக பெட்ரோலிய அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கொசு ஒழிப்பு மற்றும் டெங்கு காய்ச்சல் பரவல் தடுப்பு நடவடிக்கைகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பெருநகர சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக சென்னையில் பெருநகர சென்னை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் தலைமையில் நேற்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக வெளியிடப்பட்ட செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பணியில் ஈடுபடும் பணியாளர்களுக்கு தேவையான பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள், பொதுமக்கள், சுகாதார பணியாளர்கள் என அனைவருக்கும் கொசு ஒழிப்பு மற்றும் டெங்கு காய்ச்சல் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாகவும் அந்த செய்திக்குறிப்பு மேலும் தெரிவிக்கிறது. பட்டு வளர்ப்பில் புதிய தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மாநில சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் திரு மதன் ராஜா வலியுறுத்தியுள்ளார். தெலங்கானா மாநிலம் தலகொண்டலப்பள்ளி பகுதியைச் சேர்ந்த பட்டு வளர்ப்பு விவசாயிகளுடன் அமைச்சர் கலந்துரையாடினார். பட்டு வளர்ப்பில் முன்னோடியாக திகழும் மாநிலங்களிலிருந்து சிறந்த நடைமுறைகளை கண்டறிந்து செயல்படுத்தப்படும் என்று நிதிநிலை அறிக்கையில் வெளியிடப்பட்ட அறிவிப்பை அடுத்து இந்த பயணம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில

0: அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவுசார் பயணத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த 23 பட்டு விவசாயிகள் மற்றும் பட்டு வளர்ச்சித்துறை அலுவலர்கள் பங்கேற்றனர். பயிர்க்கடன் தள்ளுபடி திட்டத்தின் கீழ் முழுமையான கடன் தள்ளுபடி பெற்ற விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் அறிவுறுத்தியுள்ளார். திருச்சியில் நடைபெற்ற கூட்டுறவு நிறுவனங்களின் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் அவர் இதனை தெரிவித்தார். சிங்கப்பெண்கள் கடனுதவி திட்டத்தின் மூலம் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு கூடுதல் கடன் உதவிகளை வழங்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். நியாய விலை கடைகளில் விநியோகிக்கப்படும் பொருட்களின் எடை அளவில் எவ்வித குறைபாடுகள் ஏற்படக்கூடாது என்றும் அவர் வலியுறுத்தினார். திருச்சிராப்பள்ளி கூட்டுறவு மேலாண்மை நிறுவனத்திற்கு புதிய கட்டிடம் கட்டுவதற்கான நடவடிக்கைகள் விரைவில் மேம்படுத்தப்படும் என்று அமைச்சர் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: பெண்கள் பாதுகாப்பு மற்றும் இளையோர் நலனில் தமிழக அரசு அக்கறையுடன் செயல்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு தென்னரசு தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற தனியார் வேலைவாய்ப்பு முகாமில் கலந்து கொண்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட இளைஞர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கி பேசினார். ஊரகப் பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான இளைஞர்கள் இத்தகைய வேலைவாய்ப்பு முகாம்கள் மூலம் பயனடைந்து வருவதாக அவர் தெரிவித்தார். தமிழகத்தை முன்னணி மாநிலமாக உருவாக்கும் வகையில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக திரு தென்னரசு கூறினார். விலைவாசியை கட்டுப்படுத்த தேவையான நடவடிக்கைகளை மாநில அரசு உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். சேலத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், அஇஅதிமுக ஆட்சிக் காலத்தில் வறட்சி, கோவிட் தொற்று போன்ற இக்கட்டான தருணங்களில் எந்தவித வரி வருவாயும் இல்லாத சூழலில் விலைவாசி கட்டுக்குள் இருந்ததை அவர் சுட்டிக்காட்டினார். மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு மாநில அரசு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று அவர் கூறினார். தாவேக ஆட்சியில் ஈர்க்கப்பட்டுள்ள தொழில் முதலீடு குறித்த வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டார். நீலகிரி, கோவை, கடலூர், கிருஷ்ணகிரி, சேலம் உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் அடுத்த 4 தினங்களுக்கு பரவலாக மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. இதனிடையே நாகையில் நேற்று பெய்த கனமழை காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நாகப்பட்டினம் மாவட்டத்தில் திடீரென வானில் கருமேகங்கள் திரண்டு பரவலாக மழை பெய்தது. குறிப்பாக நாகை நகரம், கீழ்வேளூர், தேவூர், திருக்கோளை, வேளாங்கண்ணி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்தது. இந்த கனமழையின் காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது. தற்போது பெய்து வரும் இந்த பருவமழை சம்பா பருவ சாகுபடி பணிகளுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் உகந்ததாகவும் இருக்கும் என அப்பகுதி மக்கள் மற்றும் விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். இந்த மழையினால் விவசாயிகள் மிகுந்த மகிழ்ச்சியை அடைந்துள்ளனர். நாகையில் இருந்து செல்வன் ஜெபராஜ்.
0: திருவாரூர், திருத்துறைப்பூண்டி, விளமல், வண்டாம்பாளை, மாங்குடி, மாவூர் உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று மாலை கனமழை பெய்ததாகவும் தெரிவிக்கிறார். இருவரி செய்திகள். ஐநா உணவு முகமையின் தலைவராக அமெரிக்க வேளாண்துறை அதிகாரி திரு லூக் லின்பர்க் நியமிக்கப்பட்டுள்ளார். ரஷ்யாவுக்கு எதிரான பொருளாதார தடைகளுக்கு ஆதரவு தெரிவிக்கும் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளின் பிரதிநிதிகள் ரஷ்யாவில் நுழைவதற்கான தடைப்பட்டியலில் மேலும் சிலர் சேர்க்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தலைநகர் ரியாத்தை குறிவைத்து நடத்திய ஏவுகணை தாக்குதல் முறியடிக்கப்பட்டதாக சவுதி அரேபியா தெரிவித்துள்ளது. ஆயுர்வேதம் மற்றும் பாரம்பரிய மருத்துவ முறைகளில் செயற்கை நுண்ணறிவு பயன்பாட்டை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய ஆயுஷ் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தில்லியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த முகாம் இன்று நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. உத்தரகாண்ட் மாநிலம் சமோலி மாவட்டத்தில் உள்ள பத்ரிநாத்தில் 2 நாள் கலாச்சார திருவிழா நேற்று தொடங்கியது. சென்னை பட்டினப்பாக்கத்தில் கட்டப்பட உள்ள புதிய தலைமை செயலக கட்டுமான பணிகளுக்கு தடை விதிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரத்தில் உள்ள ஆதிதிராவிடர் தொடக்கப்பள்ளியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள கூடுதல் வகுப்பறைகளை மாநில அமைச்சர் திரு வன்னியரசு திறந்து வைத்தார். நாமக்கல் மாவட்டத்தில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் சேலம் கோட்டம் சார்பில் சிறப்பு பேருந்து சேவை.

யை மாநில அமைச்சர்கள் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் மற்றும் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் இருசக்கர வாகன திருட்டு வழக்கில் தொடர்புடைய இருவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். விளையாட்டுச் செய்திகள். இந்தியா ஏ ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையேயான முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. மொஹாலியில் இப்போட்டி பிற்பகல் 2 மணிக்கு தொடங்குகிறது. ஆசிய சீனியர் உஷு சாம்பியன்ஷிப் போட்டிகளை 2028 முதல் முறையாக இந்தியா நடத்துகிறது. இந்த போட்டியில் 42 நாடுகளைச் சேர்ந்த 500 விளையாட்டு வீரர்கள் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஜப்பானின் ஐச்சி நகோயோவில் நடைபெற்ற ஆசிய உஷு கூட்டமைப்பின் மாநாட்டில் இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டது. உஸ்பெகிஸ்தானில் உள்ள சமர்கண்ட் நகரில் நடைபெற்று வரும் செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் வெற்றி பெற்று அடுத்த சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. இந்திய ஆடவர் அணி 3-1 என்ற புள்ளி கணக்கில் ஸ்பெயின் அணியை வென்றது. மகளிர் பிரிவில் இந்தியா 3-1 என்ற புள்ளி கணக்கில் மங்கோலியாவை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். செமிகண்டக்டர் உற்பத்தியில் மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்பட வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கேட்டுக் கொண்டுள்ளார். மானிய விலையில் வழங்கப்படும் சமையல் எரிவாயு சிலிண்டர் பெறுவதற்கான முன்பதிவிற்கு பயோமெட்ரிக் ஆதார் அங்கீகாரம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. பட்டு வளர்ப்பில் புதிய தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மாநில அமைச்சர் திரு மதன் ராஜா வலியுறுத்தியுள்ளார். விலைவாசியை கட்டுப்படுத்த தேவையான நடவடிக்கைகளை மாநில அரசு உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். இந்தியா ஏ ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையேயான முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: குமரி மண்ணின் குரலாகி நேயர்கள் நெஞ்சில் நிறைவாகி வண்ண வண்ண ஒலிபரப்பை எந்நாளும் அள்ளித் தருவது அகில இந்திய வானொலியின் குமரி பண்பலை 101. குமரி பண்பலை, அது என்றென்றும் ஒலிக்கும் தேனலை.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் காலை 6:56. இன்று பரப வருடம் புரட்டாசி மாதம் 3 ஞாயிற்றுக்கிழமை. நேயர்களே, நமது பண்பலையில் இப்போது நாம் உழவர்களுக்கான அறிவிப்புகளை கேட்கலாம்.

உழவர்களுக்கான அறிவிப்புகள். வேளாண் சார்ந்த வானிலை அறிக்கை. கடந்த 5 நாட்களில் 0.3 மில்லிமீட்டர் அளவு மழை பெய்துள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸிலிருந்து 34.4 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 26.2 டிகிரி செல்சியஸாகவும் இருந்தது. எதிர்வரும் நாட்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 34 டிகிரி செல்சியஸிலிருந்து 35 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸிலிருந்து 26 டிகிரி செல்சியஸாகவும் வானம் லேசான மேகமூட்டத்துடனும் காணப்படும் என்று தேச்சிப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய முதன்மை அலுவலர், பேராசிரியர் மற்றும் தலைவர் அவர்கள் தெரிவிக்கிறார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுமார் 5,550 ஹெக்டேர் பரப்பளவில் கொம்புப்பூ சம்பா சாகுபடி நடைபெறவுள்ளது. இதற்கு தேவையான விதிகள் அனைத்தும் வேளாண்மை விரிவாக்க மையங்களில் போதுமான அளவு இருப்பு வைக்கப்பட்டுள்ளன. சம்பா சாகுபடிக்கு அரசு சார்பில் நெல் விதைக்கும் மானியம் வழங்கப்பட்டு வருவதால் விவசாயிகள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி அருகிலுள்ள வேளாண்மை விரிவாக்க மையங்களிலிருந்து தேவையான நெல் விதைகளை மானிய விலையில் பெற்று பயன்படுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். குறிப்பாக நடுத்தர கால நெல் ரகங்கள் மற்றும் நீண்ட கால நெல் ரகங்கள் ஆகிய TPS3, CR1009 sub 1 ஆகிய நெல் விதைகள் தேவையான அளவில் இருப்பு வைக்கப்பட்டுள்ளன. எனவே கும்பப்பூ சம்பா பருவத்தில் சாகுபடி மேற்கொள்ளும் விவசாயிகள் தேவையான விதைகளை முன்கூட்டியே பெற்று அரசு வழங்கும் மானிய திட்டத்தை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். கன்னியாகுமரி மாவட்டத்தில் காரிப் மார்க்கெட் சீசன் 2026-27 பருவத்தில் விவசாயிகளிடமிருந்து நெல் கொள்முதல் செய்ய நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் 1/9/2026 முதல் திறக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் அவர்களின் உத்தரவின் பேரில் சன்ன ரகத்திற்கு குவிண்டால் ஒன்றிற்கு ₹2,750 மற்றும் பொது ரகத்திற்கு குவிண்டால் ஒன்றிற்கு ₹2,200 வழங்கப்படுகிறது. கடந்த பருவத்தில் சன்ன ரகம் ₹2,545 பொது ரகம் ₹2,500 கொள்முதல் செய்யப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டத்தில்

0: தற்போது வரை 9 நேரடி கொள்முதல் நிலையங்கள் பறக்கை, புத்தளம், பல்பநாபன்புதூர், தேரூர், திட்டுவிளை, குருந்தன்கோடு, தாழாக்குடி, கடுக்குறை மற்றும் கிருஷ்ணன்கோவில் ஆகிய இடங்களில் திறக்கப்பட்டுள்ளது. மேலும் நெல் அறுவடை பொறுத்து செண்பகராமன் புதூர், கண்ணன்புதூர், சிரமடம், நாவல்காடு, குலசேகரம் புதூர் ஆகிய இடங்களில் நேரடி கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட உள்ளன. விவசாயிகள் நடப்பு ஆண்டில் சாகுபடி செய்யப்பட்டதற்கான பட்டா, சிட்டா நகல், கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் உதவி வேளாண்மை அலுவலர் சான்றிதழுடன் விவசாயிகள் கொண்டுவரும் நெல்லிற்கு டோக்கன் வழங்கப்பட்டு நெல் கொள்முதல் செய்யப்பட்டு விவசாயிகளுக்கு வழங்க வேண்டிய கொள்முதல் தொகை ECS மூலம் 48 மணி நேரத்திற்குள் விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் வர வைக்கப்படும். கன்னியாகுமரி மாவட்ட விவசாயிகள் இவ்வாய்ப்பினை பயன்படுத்தி தங்கள் நெல்லினை விற்பனை செய்து பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கேட்டுக் கொள்கிறார். தகவல் தொடர்பு தொழில்நுட்பம் மொபைல் செயலிகள் மூலம் விவசாய துறையில் பெரும் புரட்சியை ஏற்படுத்தி வருகிறது. இதன் மூலம் விவசாயிகளுக்கான முக்கிய திறன்பேசி செயலிகளினுடைய தொகுப்பை பற்றி தெரிந்து கொள்ளலாம். உழவன் செயலி விவசாயிகளுக்கான மானிய திட்டங்கள், இடுபொருட்களின் உரம், வானிலை அறிக்கை மற்றும் தினசரி சந்தை விலை ஆகியவற்றை இந்த செயலின் மூலம் அறிந்து கொள்ளலாம். ஈ வாடகை உழவு எந்திரங்கள், அறுவடை எந்திரங்கள் போன்ற வேளாண் எந்திரங்களை அரசு மற்றும் தனியார் மையங்களிலிருந்து விவசாயிகள் எளிதாக வாடகைக்கு முன்பதிவு செய்ய இந்த செயலி பயன்படுகிறது. ஈனாம் விவசாயிகள் மற்றும் வணிகர்கள் தொலைவிலிருந்தே ஏலம் எடுக்கவும் சந்தை வரத்து மற்றும் விலைகளை அறியவும் உதவுகிறது. அக்ரி மார்க்கெட் 50 கிலோமீட்டர் சுற்றளவிற்குள் உள்ள சந்தைகளில் பயிர்களின் விலைகளை GPS மூலம் அறிந்து கொள்ள இது உதவுகிறது. டிஜிட்டல் மண்டி இந்தியா பல்வேறு மாநிலங்கள் மற்றும் மாவட்டங்களில் உள்ள சந்தைகளின் சமீபத்திய விலைகளை அறிய இது உதவுகிறது.
1: உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.

வட்டார செய்திகள். வணக்கம். தலைப்புச் செய்திகள். மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வருவாய் கூட்டரங்கில் நேற்று முன்தினம் நடைபெற்றது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் மானிய விலையில் சம்பா சாகுபடிக்கு நெல் விதைகள் விநியோகம், மாவட்ட ஆட்சியர் தகவல். இனி விரிவான செய்திகள். கன்னியாகுமரி மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமையின் சார்பில் மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வருவாய் கூட்டரங்கில் கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் தலைமையில் கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் முன்னிலையில் நேற்று முன்தினம் நடைபெற்றது. நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகியோர் துறை அலுவலர்களுடன் கலந்தாய்வு மேற்கொண்டனர். அப்போது பேசிய அவர், நமது கன்னியாகுமரி மாவட்டத்திற்குட்பட்ட அனைத்து துறைகளின் சார்பில் செயல்படுத்தப்படும் திட்டங்கள் குறித்தும் பயனடைந்தவர்கள் குறித்தும் முழுமையாக ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது என்றும், வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை சார்பில் நமது கன்னியாகுமரி மாவட்டத்தில் 2025-26 ஆண்டில் இதுவரை 600 விவசாயிகளுக்கு மண்வள அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளது என்றும், மேலும் பிரதம மந்திரி பயிர்காப்பீட்டு திட்டம், துளிநீரில் அதிக பயிர், ராஷ்டிரிய கிருஷி விகாஸ் யோஜனா, தேசிய வேளாண் வளர்ச்சித் திட்டம், பாரம்பரிய வேளாண் வளர்ச்சித் திட்டம் உள்ளிட்ட திட்டங்களின் பயன்பாடுகள் மற்றும் பயனடைந்த விவசாயிகள் குறித்து கேட்டறியப்பட்டது என்றும், விவசாயிகள் அனைத்து விவரங்களையும் உழவன் செயலி மூலம் பதிவு செய்ய வேண்டும் என்றும், வேளாண்மை பொறியியல் துறையின் மூலம் விவசாயிகளுக்கு மானிய விலையில் சூரிய கூடார உலர்த்தி, சூரிய மின்வேலி போன்றவைகள் வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டது. மேலும் நெடுஞ்சாலைத்துறையின் சார்பில் கேரள எல்லை முதல் கன்னியாகுமரி வரையிலான சாலை அகலப்படுத்தும் பணி 84.4% நிறைவடைந்துள்ளது என்றும், மீதமுள்ள பணிகளை வரும் டிசம்பர் மாதம் 31 தேதிக்குள் முடித்திட துறை சார்ந்த அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது என்றும் தெரிவித்தனர். மேலும் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் போஷன் அபியான் திட்டத்தின் செயல்பாடுகள் குறித்து கேட்டறியப்பட்டது. ஊட்டச்சத்து குறைபாடு இல்லாத மாவட்டமாக மாற்றுவதற்கு ஊட்டச்சத்து பணிகளை மேற்கொள்ள துறை சார்ந்த அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது என்றும், கன்னியாகுமரி மாவட்டத்தில் பொது சுகாதாரத்துறையின் கீழ் அனைத்து மக்களுக்கும் சுகாதார சேவைகள் அளிக்கப்பட்டு வருகின்றன எனவும், 9 நடமாடும் மருத்துவக் குழுக்கள் மூலம் 87,016 நபர்களுக்கு இலவச சிகிச்சையும், 2,08,000 அதிகமானோருக்கு தொற்றா நோய் பரிசோதனைகளும் செய்யப்பட்டுள்ளன எனவும் தெரிவித்தார். அனைவருக்கும் வீடு திட்டத்தின் கீழ் நகர்ப்புறத்தில் சொந்த நிலம் கொண்ட ஏழைகளுக்கு 3,15,000 ரூபாய் மானியத்துடன் 14,265 வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளன என்றும் தெரிவித்தனர். மேலும் மலைவாழ்

0: மக்களின் நலனுக்காக டிரைபல் மொபைல் மெடிக்கல் யூனிட் அதாவது மருத்துவர் செவிலியர் மற்றும் ஆய்வக நுட்புணர் அடங்கிய நடமாடும் மருத்துவக்குழு இயங்கி வருகிறது என்றும் இதன் மூலம் 47 பழங்குடியினர் வாழும் கிராமங்கள் பயனடைகின்றன எனவும் தொடர்ந்து ஜனனி சுரக்ஷா யோஜனா திட்டம் ஜனனி சுரக்ஷா காரிய கிராம் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு திட்டம் ராஷ்டிரியபால் ஸ்வஸ்திய காரிய கிராம் உள்ளிட்ட திட்டங்கள் குறித்தும் விவாதிக்கப்பட்டது எனவும் தெரிவித்தார். மேலும் பிரதம மந்திரி குடியிருப்பு திட்டம் தூய்மையான இயக்கம் திடக்கழிவு மேலாண்மை திட்டம் திட மற்றும் திரவக்கழிவு மேலாண்மை நெகிழி கழிவு மேலாண்மை அலகு கோபர்த்தன் திட்டம் உள்ளிட்ட திட்டங்களின் செயல்பாடுகள் குறித்து துறை அலுவலர்களுடன் கலந்துரையாடப்பட்டது. மேலும் பிரதம மந்திரி கிராம சாலை திட்டம் 1, 2, 3 திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட சாலை பணிகள் குறித்து கேட்டறியப்பட்டது. மேலும் நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் நடைபெற்று வரும் பணிகள் மற்றும் முடிவடைந்த பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது என்றும் வடகிழக்கு பருவமழை தடுப்பு மற்றும் முன்னேற்பாட்டு பணிகள் குறித்து கலந்தாய்வு மேற்கொள்ளப்பட்டு அனைத்து துறை அலுவலர்களும் பணியாளர்களும் ஒருங்கிணைந்து செயல்பட அறிவுறுத்தப்பட்டது என்றும் தெரிவித்தனர். கூட்டத்தில் கன்னியாகுமரி நாகர்கோவில் பத்மநாபபுரம் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாகர்கோவில் மாநகராட்சி மேயர் அனைத்து துறை அலுவலர்கள் பணியாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுமார் 5,550 ஹெக்டேர் பரப்பளவில் கும்பப்பூ சம்பா சாகுபடி நடைபெறவுள்ளது. இதற்கு தேவையான விதைகள் அனைத்தும் வேளாண் விரிவாக்க மையங்களில் போதுமான அளவு இருப்பு வைக்கப்பட்டுள்ளன என்றும் சம்பா சாகுபடிக்கு அரசு சார்பில் நெல் விதைக்கு மானியம் வழங்கப்பட்டு வருவதால் விவசாயிகள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அருகிலுள்ள வேளாண்மை விரிவாக்க மையங்களிலிருந்து தேவையான நெல் விதைகளை மானிய விலையில் பெற்று பயன்படுத்துமாறும் கேட்டுக் கொள்வதாகவும் குறிப்பாக நடுத்தர கால நெல் ரகங்கள் மற்றும் நீண்டகால நெல் ரகங்கள் ஆகிய TPS 3, CR 109, SUB 1 ஆகிய நெல் விதைகள் தேவையான அளவில் இருப்பு வைக்கப்பட்டுள்ளதாகவும் எனவே கும்பப்பு சம்பா பருவத்தில் சாகுபடி மேற்கொள்ளும் விவசாயிகள் தேவையான விதைகளை முன்கூட்டியே பெற்று அரசு வழங்கும் மானிய திட்டத்தை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சியர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய வட்டார செய்திகள் நிறைவடைந்தன.
1: என்னாச்சு?
2: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும் சொல்றாங்க.
1: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர் நாகர்கோவில்.
4: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
5: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
6: AMB ஜெய்ஹரன்கோ திங்கள் நகர் மற்றும் AMB பர்னிச்சர் மால் சுங்கான் கடை.
0: நேரம் இப்பொழுது காலை 7:06. ரம்யமான காலை பொழுதில் நம்ம குமரி பண்பலை 101 இப்போது நாம் கேட்கலாம்.
7: தம்பி வேற குடும்பத்தோடு சுற்றுலாக்கு போகணும் அப்படின்னு வேற சொன்னான். நீ வரையா அப்படிமா? ஏ மக்கா, உங்களுக்கு பள்ளிக்கூடம் லீவா எப்படி? உனக்கு காலையும் உண்டா மக்கா? என்னப்பா கேக்குறீங்க? சுற்றுலா போறீங்க? நீங்க பெரியாளா இருந்துட்டு நீங்களும் அம்மாவும் போறது அழகாப்பா? எங்களை கூட்டிட்டு போக மாட்டீங்களா? பிள்ளைகளை ஒண்ணு தயார்படுத்தாமா? நாளைக்கு காலை 4 மணிக்கு எழுப்பி விடு. தம்பி 7 மணிக்கு கார் எடுத்துட்டு கிளம்பிடுவான். தம்பி கூட போயிருவான், பைசா வேற லாபப்படும். என்னது சாப்பாடு கட்டணுமா? ஏன் அதெல்லாம் தம்பி பாத்துக்கிடுவாம்மா. நான் லேசா கண் அசைவுதான் தருவேன். உணவகத்துக்குள்ளுக்கும் நுழைஞ்சிடணும், புரியுதா? இடத்த பிடிச்சுக்கணும். என்ன வேணுமோ அங்க வந்து சாப்பிட்டுக்கிடுங்க மக்கா. ஐஸ்கிரீம் வேணா ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிடுங்கோ, ஸ்வீட் வேணா எடுத்துக்கிடுங்கோ. என்ன மக்கா சொல்ற? என்னதான் இருந்தாலும் நம்மள கொஞ்சம் பொறுப்பு எடுத்துக்கணுமா? ஏய், அவள்கிட்ட சொல்லுமா, பிள்ளைகிட்ட எல்லாம் சொல்லி கட்டுக்கோப்பா சொல்லி கூட்டிட்டு வா, புறப்படுங்க நாளைக்கு காலையில. ஏ மக்கா, அதுல ஒரு அலாரம் வை மக்கா, 3:30 வை. சீக்கிரம் வாங்க. ஏய் கார பாரு, கார என்னமாய் சுத்தப்படுத்திட்டு இருக்காங்கன்னு. என்னமா கேக்க? இதுல எல்லாரும் போயிட முடியுமாண்ணா? போவம்மா. நம்ம
8: ஏனே வாங்கனே வாங்கனே வாங்கனே மதனி வாங்க மதனி. ஏனே நீங்க குடும்பத்தோட வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு.
7: ஏ பாரம்மா, ஸ்வீட் வச்சிருக்கான், கற்கண்டு வச்சிருக்கான், சந்தனம் உங்க பாரு. சுற்றுலா தலத்துக்கு கூட்டிட்டு போற மாதிரி தம்பியனுடைய நடைமுறையை பாருமா. ஒரு பெரிய திருமண விழா நடக்குமா இல்ல ஏற்பாடு பண்ணிருக்கான். இன்னைக்கு ஒரு நாள் தான் சுற்றுலா, எவ்வளவு தம்பி விளையாட்டு சாப்பிட முடியுமோ அதை சாப்பிடணும்.
8: ஏனே உள்ள வாங்கனே, உட்காருங்கனே. மக்கா 2 மிட்டாய் கூட எடுத்துக்கோ மக்கா. என்னது அப்பா வேண்டான்னு சொன்னாங்களா? அப்பா சொல்லதான் நமக்கு காய்ச்சுவாங்க. எடுத்துக்க மக்கா, எடுத்துக்க மக்கா. இன்னைக்கு காலையில சூட சூட ரவ

0: அதுக்கு தொட்டுக்கிடக்கு என்ன நினைக்கிறீங்க? சீரின்னே.
1: ஏமா, ரொம்ப விரைவா வந்தவா, முகம் மலர்ச்சியோடி வந்தவா, ஒரு சோர்வா, அப்படியே நிக்கிற மாதிரி இருக்கு. என்ன மத்தியான ஆகாரம் என்னன்னு கேக்குவா தம்பிட்ட. தம்பி, மத்தியானம் என்னப்பா ஏற்பாடு பண்ணிருக்க?
0: போகக்கூடிய வழியில யாருக்கிட்ட தாங்கும், எங்கேயாவது போவோம். திடீர்னு உணவகம் இல்லைன்னா என்ன செய்யுது? என் மனைவி சொன்னா சமையலாளெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நானே பாத்துக்கிறேன்னு சொன்னானே. அவா விதவிதமா எலுமிச்சை சாதம், புளி சாதம், தயிர் சாதம்.
1: ஏய், அந்த பிள்ளை ரவ சாப்பிட போகக்கூடிய பிள்ளைய கைய பிடிச்சி இழுத்துட்டு எங்கம்மா திரும்பி போற?
0: ஏனே மதனி, எங்கனே போறாங்க? மதனி, மதனி, வீட்டுலதான் விட்டுட்டு வந்துட்டீங்களா? கார்னிக்கு கார்ல கூட்டிட்டு போயிட்டு வருவாங்க.
1: சரி வாமா வாமா, வந்தாச்சுமா. பிள்ளைகளுக்கு ஆசை வார்த்தைக்கு சொல்லி பள்ளிக்கூடம் லீவு வேற விட்டாச்சு, வா போய் சாப்பிடுவோம் சீக்கிரம்.
0: ஏனே ரவ சாப்பிட்டாச்சு? ஏனே நீங்க வாங்க, எங்க கொஞ்சம் லேசா.
1: ஏய் இவனை பாரு, நம்மள வேலைக்கார மாதிரில ஏதோ சொல்ற மாதிரி இருக்கு. படிச்சு படிச்சு சொன்ன, இந்த மாதிரி ஆட்களை நம்பி போகாதீங்க. ஏ நீ சொன்னதெல்லாம் சரிதாம்மா, இவன் இப்படி இருப்பான்னு நான் நினைக்கலையே.
0: அங்க என்னென்ன பேச்சு, இங்க வாங்கண்ணே. இந்த தயிர் சாதத்தையும் புளி சாதத்தையும் இந்த டிக்கில கொண்டு வையும்.
1: ஏ யாருமா, கார்ல யாருமா? லே சீக்கிரமா போய் மின் சீட்ல இருந்துக்கல, சைடு ஓரத்துல, ஜன்னல் ஓரத்துல.
0: ஏனே பிள்ளைங்க மதனி எல்லாம் உள்ள இருக்கட்டுண்ணே, இங்க வாங்கண்ணே.
1: ஏன் அந்த சைடு ஓரமா இருக்கலாம் காற்றோட்டமா, அதுக்காக தான்ப்பா இடம் பிடிக்கலான்னு தான்.
0: இந்த மனுஷன பாரு, இவரை சின்ன பிள்ளையில சேர்க்கிறதா இல்ல பெரியாளு சேர்க்கிறதா? அங்க போய் சைடு சீட்ல இருக்க போறான், சைடு சீட். என்னே ரெண்டு காரம் நிரம்பிருச்சேண்ணே, நம்ம என்ன பண்ணே?
1: தம்பி, உன் இருசக்கர வாகனத்தை ஒண்ணு இடம், அப்படியே நீ மின்னுக்கு ஏறி, நான் பின்னால இருக்கேன், ஹாய போவோமே.
0: என்னே போறதெல்லாம் இருக்கட்டுனே, தலைக்கவசம் நான் போட்டிருக்கேன், உங்க தலைக்கவசம் எங்கண்ணே?
1: என்னப்பா இது, வந்த இடத்துல இப்படி கேக்குற?
0: ஏய் அண்ணனுக்கு உன் தலைக்கவசத்தை எடுத்து கூடு, நாங்க ரெண்டு பேரும் அணிவகுத்து முன்னால போறோம், எங்க பின்னால நீங்க வாங்க.

0: செய்கின்ற
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 8:30 சர்மரோக நிவாரணி சைப்பால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 இளைய பாரதம் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அன்கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை. நேரம் இப்பொழுது காலையில 7:11 ஆகியாச்சு. நம்ம குமரி பண்பலை நோட்டுள்ள இந்த இனிமையான நேரத்தில் நாம் கேட்கலாம் மழலைகளின் இனிய மொழியல்.
2: உங்கள் காலை பொழுதை இனிமையாக்க வருகிறது அரும்புகளின் குரும்புகள். இது மழலைகளின் அமுத மொழிகள் கேட்கும் நேரம்.
3: டம் டம் சிடம் டம் டம் டம் நெஞ்சம் பாடும் சங்கீதம் காதில் கேட்கின்றதா.
2: இந்த சூப்பரான மார்னிங் அழகா கொண்டு போகிறதுக்காக ஒரு கியூட்டான மாஸ்டர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்ககிட்ட பேசிடலாம். வணக்கம்.
4: வணக்கம்.
2: உங்க பேர் என்ன?
4: ஹயன் பிரதேவ்.
2: எந்த ஊர்ல இருந்து வரீங்கம்மா?
4: மயிலாடிபுதூர்.
2: சரி, இன்னைக்கு ப்ரோக்ராமுக்கு வந்திருக்கீங்க, என்ன படிக்கிறீங்க?
4: ஃபர்ஸ்ட் கிரேட்.
2: ஓகே, இன்னைக்கு நிகழ்ச்சியில என்னெல்லாம் சொல்லி தரணும்னு உங்க மிஸ் ப்ரிப்பேர்டா கூட்டு வந்திருக்காங்க.
4: ஸ்பீச்.
2: எதை பத்தி பேச போறீங்க?
4: சன் அண்ட் த மூன் அண்ட் த ஸ்டார்ஸ்.
2: சொல்லுங்க.
4: மை லிட்டில் வேர்ல்ட், த சன் ஷைன்ஸ் பிரைட், த மூன் க்ளோஸ் ஒயிட், த ஸ்டார்ஸ் ட்விங்கிள் ஹை இன் த ஸ்கை. ஐ லவ், ஐ பிளே, ஐ லேர்ன் எவ்ரி டே வித் திங்கிங் இன் மை ஹார்ட். I will make a bright star.
2: சூப்பர் அழகா வந்து இந்த மூன் த ஸ்டார் எல்லாத்தையுமே சூப்பர் அழகா சொல்லிட்டீங்க. இது யாரு உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க?
4: அம்மா சொல்லி கொடுத்தாங்க.
2: அவங்க பேரு?
4: திவ்யா.
2: அப்படியா, உங்க மம்மி உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்களா?
4: ஆமா.
2: சரி, நம்ம செல்லக்குட்டியோட வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க?
4: தாத்தா பாட்டி. தாத்தா பேரு கனகமணி, எங்க பாட்டி பேரு திலகவதி, எங்க அண்ணே பேரு ஸ்டீவ் ஹாபின்ஸ்.
2: நம்ம செல்லக்குட்டி அடுத்ததா என்ன சொல்ல போறீங்க?
4: மை ஃபேவரட் ஃப்ரூட்.
2: ஓ, உங்களோட ஃபேவரட் ஃப்ரூட்ஸ் சொல்ல போறீங்களா? சொல்லுங்க.
4: ராஸ்பெரிஸ்.
2: ராஸ்பெரிஸா? அது எப்படி இருக்கும்?
4: ஸ்ட்ராபெரி மாதிரி சின்னது ஜூசியா இருக்கும், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
2: அப்படியா? சரி ஓகே. உங்களோட ஃபேவரட் வெஜிடபிள் என்ன?
4: ப்ரோக்கலி.
2: இதனால

0: Because broccoli is very healthy. That's why I like it.
1: ஓ, அதனால உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா?
0: And corn, because that is very tasty.
1: ஓ, அதனால உங்களுக்கு பிடிக்குமா வெஜிடபிள்? சரி, நம்ம சொல்ல குட்டி பெரிய பையனா வளர்ந்த அப்புறமா ஃபியூச்சர் ட்ரீம் என்ன?
0: பைலட்.
1: பைலட் ஆக போறீங்களா? எதனால உங்களுக்கு இந்த ஆசை?
0: Because pilot flies aeroplanes. வானத்துல பறக்கும், ஹையா பறக்கும்.
1: ஹையா பறக்குமா? சரி, அப்ப நீங்க நினைச்ச மாதிரியே ஃபியூச்சர்ல வந்து பைலட் ஆகிறதுக்கு வாழ்த்துக்கள்.
0: தேங்க்யூ.
2: நாளைக்கு இன்னும் ஒரு மழலையோட உங்களை மீட் பண்ணும் வரைக்கும் டாடா, பை பை.

0: நேயர்களே, இன்னைக்கு காலையில உங்களுக்காக ஒரு சில நேரலை நிகழ்ச்சிகள் இருக்குது. காலையில 9:02 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி இருக்குது. இந்த நிகழ்ச்சியில நீங்க பங்கேற்று உங்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். 10:30 குட்டீஸ் டுட்டீஸ் நீங்க பங்கேற்கக்கூடிய சூப்பரான நிகழ்ச்சி, கதை சொல்லலாம், பாட்டு பாடலாம், உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தலாம், சிறுவர் குரல் நேரலை நிகழ்ச்சி இருக்குதுங்க. 11:02 எக்ஸூர் குமரி பண்பலையுடன் அதில் பொது அறிவு நேரலை நிகழ்ச்சி கேட்கலாம், நேயர்கள் பங்கேற்றும் சிறப்பிக்கலாம். தமிழில் செய்திகள் கேட்கலாம்.
1: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். நேபாள அரசு மேற்கொண்டு வரும் மீட்பு நடவடிக்கைகளுக்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் என்று திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். கூட்டுறவுத்துறையை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் திரு முரளிதர் மோகால் கூறியுள்ளார். உயர்கல்வி நிறுவனங்களில் பயின்ற மாணவர்கள் தங்களது திறமைகளை நாட்டின் வளர்ச்சிக்காக பயன்படுத்த வேண்டும் என தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் இறுதிப்பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. ஆந்திரா, கர்நாடகம், கேரளம், தமிழ்நாடு உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். நேபாள அரசு மேற்கொண்டு வரும் மீட்பு நடவடிக்கைகளுக்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இதனை அவர் தெரிவித்துள்ளார். இதனிடையே வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள நேபாளத்திற்கு மருந்துகள் உள்ளிட்ட அத்தியாவசியப் பொருட்கள் அடங்கிய 11 டன் நிவாரணப் பொருட்களை இந்தியா அனுப்பி வைத்துள்ளது. இந்த நிவாரணப் பொருட்கள் அந்நாட்டு அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. இதுவரை 9 விமானப்படை விமானங்கள் மூலம் நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக அந்த அமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கூட்டுறவுத்துறையை வலுப்படுத்தவும் நவீனமயமாக்கவும் தொடர்ந்து முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய கூட்டுறவுத்துறை இணையமைச்சர் திரு முரளிதர் மோகல் தெரிவித்துள்ளார். கர்நாடக மாநிலம் சிக்கோடி தாலுகா நந்தியில் அமைந்துள்ள ஸ்ரீ பீரேஸ்வர் கூட்டுறவு கடன் சங்கத்தின் புதிய தலைமை அலுவலக திறப்பு விழாவில் உரையாற்றிய அவர் இவ்வாறு கூறினார். நாடு முழுவதிலும் உள்ள 80,000 தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கங்களை கணினிமயமாக்குவதற்காக 3,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். 70,000 கூட்டுறவு நிறுவனங்கள் 3 தேசிய அளவிலான பல்வேறு மாநில கூட்டுறவு சங்கங்களில் இணைந்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். இதில் ஊரக கூட்டுறவு நிறுவனங்கள் 25 மேற்பட்ட வணிக நடவடிக்கைகளுடன் இணைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். அடுத்த 10 ஆண்டுகளில் கூட்டுறவுத்துறைக்கு 17 லட்சம் பயிற்சி பெற்ற பணியாளர்கள் தேவைப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அவர் கூறினார். வெண்மை புரட்சி, கூட்டுறவு காப்பீடு மற்றும் பாரத் டாக்ஸி போன்ற புதிய முயற்சிகள் கூட்டுறவுத்துறையின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் என்று அமைச்சர் தெரிவித்தார். புதுதில்லியில் உள்ள யசோபூமியில் 3 நாட்கள் நடைபெற்ற செமிகண்டக்டர் மாநாடு நேற்று நிறைவடைந்தது. இந்த மாநாட்டில் 300 சர்வதேச பங்கேற்பாளர்கள், 52 நாடுகளின் பிரதிநிதிகள் மற்றும் 150 மேற்பட்ட பேச்சாளர்கள் என 600 மேற்பட்ட பிரதிநிதிகள் பங்கேற்றனர். இம்மாநாட்டின் ஒரு பகுதியாக நடைபெற்ற கண்காட்சியில் ஜப்பான், தென்கொரியா, மலேசியா, நெதர்லாந்து, சிங்கப்பூர் மற்றும் ஸ்வீடன் ஆகிய நாடுகள் உட்பட 12 மாநில அரங்குகளில் செமிகண்டக்டர் உற்பத்தியில் உள்ள பல்வேறு அம்சங்கள் காட்சிப்படுத்தப்பட்டன. இந்த கண்காட்சியை 40,000 அதிகமானோர் பார்வையிட்டனர். மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களில் நிதியமைச்சர்கள், நிதித்துறை செயலாளர்கள் பங்கேற்ற மாநாடு நேற்று நிறைவடைந்தது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதற்கான நடவடிக்கைகளுக்கு நிதியளித்தல்

என்ற கருப்பொருளில் இந்த மாநாடு நடைபெற்றதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. பொருளாதார வளர்ச்சி, வேளாண் மற்றும் எரிசக்தி மாற்றத்திற்கு நிதியளித்தல் போன்ற முக்கிய அம்சங்கள் குறித்து இந்த மாநாட்டில் விவாதிக்கப்பட்டதாக நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த நாடாக உருவெடுப்பதற்கான வாய்ப்புகள் குறித்தும் எதிர்கொள்ள வேண்டிய சவால்கள் குறித்தும் இதில் ஆலோசிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை கருத்தில் கொண்டு மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்படும் என்றும் அமைச்சகம் கூறியுள்ளது. சுற்றுச்சூழல் குறித்த சர்வதேச மாநாட்டின் நிறைவு நாள் நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று உரையாற்றுகிறார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் இந்த இரண்டு நாள் மாநாட்டை தேசிய பசுமை தீர்ப்பாயம் ஏற்பாடு செய்துள்ளது. இதில் மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால், உச்சநீதிமன்ற நீதிபதி திரு நரசிம்மா உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் பங்கேற்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.

0: வேலை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
1: உயர்கல்வி நிறுவனங்களில் பயின்ற மாணவர்கள் தங்களது திறமைகளை நாட்டின் வளர்ச்சிக்காகவும் சமுதாய மேம்பாட்டிற்காகவும் பயன்படுத்த வேண்டும் என்று தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் கூறியுள்ளார். ஐஐடி ரூர்க்கி தொழில்நுட்ப கல்வி நிறுவனத்தின் பட்டமளிப்பு விழாவில் மாணவர்களிடையே உரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய முப்படைகளின் தலைமை தளபதி ஜெனரல் என் எஸ் ராஜா சுப்பிரமணி, இளைஞர்கள் தங்களது பொறுப்புகளை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இந்த விழாவில் மொத்தம் 1277 மாணவர்களுக்கு பட்டங்களும் சிறந்த மாணவர்கள் பதக்கங்களும் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். புதுச்சேரியில் உள்ள தட்டாஞ்சாவடி சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் இறுதிப்பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சைகள் உட்பட 11 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் சார்பில் திரு அசோக் ஆனந்த், திமுக சார்பில் திரு சேது செல்வம், காங்கிரஸ் கட்சியின் திரு விநாயகம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் திரு முகமது சலீம், நாம் தமிழர் கட்சியின் திருமதி கார்த்தி குமாரி ஆகியோர் முக்கிய வேட்பாளர்களாக உள்ளனர். இந்த இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு அக்டோபர் 6 வாக்கு எண்ணிக்கை அக்டோபர் 9 நடைபெறும். திரிபுராவில் நடைபெறவுள்ள நகராட்சி மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல்களுக்கான வாக்குச்சாவடிகள் குறித்த இறுதி அறிவிப்பு இம்மாதம் 25 வெளியிடப்படும் என அம்மாநில தேர்தல் ஆணைய செயலாளர் திரு அனுராக் சென் தெரிவித்துள்ளார். அகர்தலாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலத்தில் உள்ள 21 நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல்களுக்கு வாக்குச்சாவடிகளை அடையாளம் காணும் பணிகள் நிறைவடைந்துள்ளதாக கூறினார். அகர்தலா மாநகராட்சி, பல்வேறு நகராட்சிகள் மற்றும் நகர பஞ்சாயத்துகள் உள்ளிட்ட நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் உள்ள மொத்தம் 784 வாக்குச்சாவடிகளுக்கான வரைவு அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளன. வரைவு அறிவிப்புக்கு எதிரான ஆட்சேபனைகளை தாக்கல் செய்வதற்கான கடைசி தேதி இம்மாதம் 21 என்று திரு சென் கூறினார். இந்தியாவின் தூய எரிசக்திக்கான இலக்குகளை எட்டுவதற்கு நீர்மின் சக்தி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று அருணாச்சல பிரதேச மாநில துணை முதலமைச்சர் திரு சவுனா மெயின் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான திட்டங்களுக்கு நிதியளித்தல் குறித்த மாநாட்டில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். இது சூரிய மற்றும் காற்றாலை மின் உற்பத்தியுடன் நிலையான மற்றும் நம்பகமான புதுப்பிக்கத்தக்க மின் உற்பத்திக்கு உதவிடும் என்று அவர் கூறினார். இம்மாநிலத்தில் நீர்மின் சக்திக்கான வாய்ப்புகள் குறித்தும் தூய எரிசக்தி மாற்றத்திற்கான அவசியம் குறித்தும் திரு சவுனா மெயின் எடுத்துரைத்தார். கடலோர ஆந்திர பிரதேசம், கர்நாடகா, கேரளம், தமிழ்நாடு, தெலங்கானா, அந்தமான் நிக்கோபார் தீவுகள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இன்று பரவலான கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஒடிசா, புதுச்சேரி, காரைக்கால் உள்ளிட்ட மாநிலங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. அந்தமான் கடற்பகுதி, வங்கக்கடல் பகுதிகளில் அடுத்த 3 மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மேற்காசியாவில் நிலவும் பதற்றமான சூழல் காரணமாக அமெரிக்க பயணிகள் அப்பகுதிக்கு பயணம் மேற்கொள்வதை மறுபரிசீலனை செய்யுமாறு அந்நாட்டு அரசு அறிவுறுத்தியுள்ளது. ஏமனில் உள்ள ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் நடத்தி வரும் வான்வழி தாக்குதல்கள் மற்றும் விமான சேவையில் ஏற்பட்டுள்ள இடையூறுகள் காரணமாக இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளதாக அந்நாட்டு வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்தியா ஏ, ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையேயான முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. மொஹாலியில் இப்போட்டி பிற்பகல் 2 தொடங்குகிறது. ஆசிய சீனியர் உஷு சாம்பியன்ஷிப் போட்டிகளை 2028 முதல் முறையாக இந்தியா நடத்துகிறது. இந்த போட்டியில் 42 நாடுகளைச் சேர்ந்த 500 விளையாட்டு வீரர்கள் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஜப்பானின் ஐச்சி நகோயாவில் நடைபெற்ற ஆசிய உஷு கூட்டமைப்பின் மாநாட்டில் இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டது. உஸ்பெகிஸ்தானில் உள்ள சமர்கண்ட் நகரில் நடைபெற்று வரும் செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் வெற்றி பெற்று அடுத்த சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இந்திய ஆடவர் அணி 3-1 என்ற புள்ளி கணக்கில் ஸ்பெயின் அணியை வென்றது. மகளிர் பிரிவில் இந்தியா 3-1 என்ற புள்ளி கணக்கில் மங்கோலியாவை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நேபாள அரசு மேற்கொண்டு வரும் மீட்பு நடவடிக்கைகளுக்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் என்று திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். கூட்டுறவுத்துறையை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் திரு முரளிதர் மோகல் கூறியுள்ளார். உயர்கல்வி நிறுவனங்களில் பயின்ற மாணவர்கள் தங்களது திறமைகளை நாட்டு

வளர்ச்சிக்காக பயன்படுத்த வேண்டும் என தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் இறுதிப்பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. ஆந்திரா, கர்நாடகா, கேரளம், தமிழ்நாடு உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: வாழ்வனும் வசந்தத்துள் வந்துதித்த விடியல் தனித்துவமாய் நிலைத்திருக்க ரம்யமான காலை பொழுதில் சந்தோஷமா நாம கேட்டுட்டு இருக்கோம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் நம்ம குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுதே காலை 7:25. சேவை செய்திகள் கேட்கலாம். விளம்பரத்தை தொடர்ந்து
1: இடுப்பு வலியால உங்க அன்றாட வாழ்க்கையே பாதிக்கப்படுதா?
2: முத்து நியூரோ மருத்துவமனையில அனுபவம் மிக்க எலும்பியல் நிபுணர்களுடன் அட்வான்ஸ்டு நீ அண்ட் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் மூலமா பழையபடி சுறுசுறுப்பான வாழ்க்கைக்கு மாறுங்க.
3: முத்து நியூரோ சென்டர், சுங்கான் கடை, நாகர்கோவில். கால் 8870198870.
0: மேலச்சூரங்குடி அருள்மிகு ஸ்ரீ சக்தி விநாயகர் திருக்கோவில் கும்பாபிஷேக விழா மற்றும் விநாயகர் சதுர்த்தி திருவிழாவில் இன்று 7:30 தீப ஆராதனை. மேலப்பெருவிழை அருள்மிகு ஊசிக்காட்டு சுடலைமாட சுவாமி திருக்கோவில் புனருத்தாரண ஜீர்ணோத்தாரண நூதன அஷ்டபதன மகா கும்பாபிஷேகம் மற்றும் கொடைவிழாவில் இன்று மாலை 6:00 தீப ஆராதனை, 8:00 சிறப்பு வழிபாடு மற்றும் நாளை காலை 6:00 தீப ஆராதனை. ஸ்ராயன் விளை ஐயா வைகுண்டர் திருநிழல் தாங்கள் 59வது ஆண்டு திருவிழா மற்றும் அகில திரட்டு அம்மானை திரியேடு வாசிப்பு திருநாளில் இன்று மாலை 4:00 திரியேடு வாசிப்பும் விளக்க உரையும், 9:00 உகப்படிப்பு மற்றும் நாளை காலை 5:00 பணிவிடை உகப்படிப்பு.
4: குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
5: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
0: கன்னியாகுமரி மாவட்டம் தேசிய சுகாதார திட்டத்தில் மாவட்ட சுகாதார சங்கம் மூலம் முற்றிலும் தற்காலிக ஒப்பந்த அடிப்படையில் 93 செவிலியர் பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன. இப்பணியிடங்களை நிரப்புவதற்கு தேவையான தகுதிகள், இன சுழற்சி ஒதுக்கீடு மற்றும் விண்ணப்ப படிவம் ஆகியவை குறித்த விவரத்தினை மாவட்டத்தின் www.kanyakumari.nic.in என்ற இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை இம்மாதம் 25ஆம் தேதி மாலை 5:00 மாவட்ட சுகாதார அலுவலர், மாவட்ட சுகாதார அலுவலகம், கிருஷ்ணன் கோவில், நாகர்கோவில் 1 என்ற முகவரியில் நேரிலோ அல்லது தபால் மூலமாகவோ சமர்ப்பிக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள்.
6: கல்லீரல் கணையம் குடல் இறைப்பை நோய்களுக்கான தனி சிறப்பு மருத்துவமனை
7: ஜான் கேஸ்ட்ரோ மருத்துவமனை இப்போது நாகர்கோவிலில்.
6: கல்லீரல் கணையம் வயிறு சம்பந்தப்பட்ட வலிகள், புற்றுநோய்கள், மஞ்சள் காமாலை, மூல நோய்களுக்கு
7: உலக தரம் வாய்ந்த நவீன மேம்பட்ட கருவிகளுடன் லேசர் மற்றும் நுண்துளை சிகிச்சை மூலம் வெகு விரைவில் நலம் பெற
6: ஜான் கேஸ்ட்ரோ ஹாஸ்பிடல், MS ரோடு, வடசேரி, நாகர்கோவில்.
7: போன் 7358737358.
0: கன்னியாகுமரி மாவட்டம் பத்மநாபபுரம் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் தமிழ்நாடு சுகாதார அமைப்புகள் திட்டத்தின் கீழ் முற்றிலும் தற்காலிக ஒப்பந்த அடிப்படையில் உங்களுக்கு உதவலாமா உதவி மையத்தில் பணியாற்ற ஃபீல்டு அசிஸ்டன்ட் 1 ஒப்பந்த பணியிடம் நிரப்பப்பட உள்ளது. இப்பணியிடத்தினை நிரப்புவதற்கான தேவையான தகுதிகள், இன சுழற்சி ஒதுக்கீடு மற்றும் விண்ணப்ப படிவம் ஆகியவை குறித்த விவரத்தினை மாவட்டத்தின் www.kanyakumari.nic.in என்ற இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை இம்மாதம் 25ஆம் தேதி மாலை 5:00 மருத்துவமனை கண்காணிப்பாளர், அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனை, பத்மநாபபுரம், கன்னியாகுமரி மாவட்டம் என்ற முகவரியில் நேரிலோ அல்லது தபால் மூலமாகவோ சமர்ப்பிக்க வேண்டும். சேவை செய்திகள் கேட்டோம்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது காலை 7:30. ரம்யமான இந்த காலை பொழுதில் நமது பண்பலையில் இப்போது நாம் கேட்கலாம்

0: இருக்குதா?
1: மன்னர்வேந்தே.
2: அட மந்திரியாரி, நீரா? எப்போது வந்தீர் நீ?
1: நான் வந்து பல மணி நேரம் ஆகிவிட்டது. எதற்காக மன்னா இப்படி ஒரே ஒரு பாடல் வரியை திரும்ப திரும்ப ரிப்பீட் மோடில் போட்டு கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள்?
2: அதை ஏன் கேட்கிறீர் மந்திரியாரி? இனிப்புகளில் எனக்கு மிகவும் பிரியமானது கேக் என்று தங்களுக்கே தெரியும் தானே?
1: ஆம், அதில் என்ன சந்தேகம்?
2: ஆனால் இன்று முதல் எனக்கு கேக்கை தர வேண்டாம் என்று ராஜமாதா உத்தரவிட்டிருக்கிறாராம். இது எவ்வளவு பெரிய அநியாயம், அக்கிரமம்!
1: ராஜமாதா அப்படி செய்கிறார் என்றால் மன்னா அதில் ஏதாவது ஒரு காரணம் ஒளிந்திருக்கும்.
2: என்ன அப்படி பொல்லாத காரணம்? அதுவும் நான் விரும்பி சாப்பிடும் கேக். அதை எனக்கு தராமல் தடை செய்யும் அளவுக்கு என்ன காரணம் இருந்து விட போகிறது? கலர் கலர் கிரீம்கள் நிறைந்த கேக், அதை பார்க்கும் போது அப்படியே நாவில் நீர் வரும். தினம் தினம் காலையிலும் மாலையிலும் கிரீம் நிறைந்த கேக்குகளை சாப்பிடாமல் நான் எப்படி உயிர் வாழ்வேன்? அதுதான், இப்படி பாட்டை போட்டால் ராஜமாதாவின் மனம் இறங்காதா என்று நினைத்து பாட்டை திரும்ப திரும்ப ஓடவிட்டுக் கொண்டிருக்கிறேன்.
0: கேக்குதா கேக்குதா கேக்குதா கேக்குதா.
1: கேக்குதா பாடல் வரியின் ரிப்பீட் போடுக்கு பின்னால் ஒளிந்திருக்கும் காரணம் இதுதானா? அப்படியே உண்மையை கூறிவிட வேண்டியதுதான். மன்னா, சமீபத்தில் நான் ஒரு செய்தியை கேள்விப்பட்டேன். கிரீம் கலந்த கேக்குகளில் டிரான்ஸ்பாக்ட் என்ற மோசமான கொழுப்பு மறைந்துள்ளதாம். அதனால் கிரீம் கேக்குகளை அதிகமாக சாப்பிட்டால் அது ரத்தத்தில் கொலஸ்ட்ரால் கூடுவதற்கு காரணமாகிறது. ரத்த குழாய்களுக்கு கெடுதல் செய்கிறது. உடல் பருமன், உயர் ரத்த அழுத்தம், சர்க்கரை நோய், கொழுப்பு கல்லீரல், மாரடைப்பு, இதய செயலிழப்பு போன்றவை வருவதற்கும் காரணமாகிறது.
2: என்ன திடீரென்று இப்படி பல அதிர்ச்சி தரும் செய்திகளை ஒரே நேரத்தில் கூறினால் எப்படி மந்திரியாரே? மொத்தத்தில் நான் கிரீம் கேக்கை சாப்பிட முடியுமா முடியாதா?
1: அது சரி, மன்னருக்கு மன்னரின் கவலை. கிரீம் உள்ள கேக்குகளை குறைத்துக் கொள்ளுங்கள் மன்னா. அதுவும் முக்கியமாக குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் வாங்கி கொடுப்பதை குறைத்துக் கொள்ளுங்கள் என்று மருத்துவர்கள் அந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள்.
2: ஓஹோ, அப்படியெனில் ராஜமாதா எனக்கு கேக் தராமல் இருப்பதற்கு இதுதான் காரணமா?
1: நமது அரண்மனை வைத்தியரும் ஒரு காரணம். என்ன, அவர்தான் நமது மன்னருக்கு கொழுப்பு அதிகமாகிவிட்டது.
2: என்ன கூறினீர்?
1: அதாவது மன்னா, உடலே கொழுப்பு அதிகமாகிவிட்டது, அதனால் கேக்குகள் கேட்பதை மன்னர் குறைத்துக் கொள்ளுமாறு கூறுகள் என்று கூறியிருக்கிறாராம்.
2: ஓஹோ, அப்போது கிரீம் இல்லாத கேக்கை சாப்பிடலாம் அல்லவா? இந்த கேக்கு தாப்பாடலை அரண்மனை வைத்திருக்க அல்லவா போட்டு கேட்க வைத்திருக்க வேண்டும்.
1: என்ன, அரண்மனை வைத்திருக்கா பாடல் வரியா?
2: ஆமந்திரியாரே, எனக்கு கேக்குகளை தர தடை விதித்திருப்பது அரண்மனை வைத்தியர் என்பது இப்போதுதானே எனக்கு தெல்ல தெளிவாக தெரிகிறது. யாரங்கே இந்த ஆடியோ பிளேயரை அரண்மனை வைத்தியரின் அறைக்கு நேராக, இல்லை இல்லை, காதுக்கு நேராக வையுங்கள். இப்போது பாடலை போடுங்கள். வைத்தியர் மனமாறி கிரீம் இல்லாத கேக்கையாவது தர கூறும் வரை இந்த போராட்டம் தொடரும்.
3: எப்படி?
1: ஐயோ பாவம், ஒரு கேக்குக்காக நம் மன்னர் இப்படி மாறிவிட்டாரே.
4: இன்றைய குறுஞ்செய்தி.

காலைப்பொழுதில் நம்ம குமரி பண்பலை நூற்றொன்றின் தென்குமரி தேனலையில் இணைந்திருக்கிறோம். புத்துணருடன் புலர்ந்த காலைப்பொழுதில் மனதிற்கு இனிமையான பாடல்களுடன் சுவையான தகவல்கள், பொதறிவு, வினாவிடை, தேதியும் செய்தியும், செய்திச் சுருக்கம், நம்முடைய மாவட்டத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடிய காய்கறி பழங்களுடைய விலை விவரம், நெல் விலை விவரம் அப்படின்னு சொல்லிட்டு சுவையான பல்சவை தகவல்களை தெரிஞ்சுக்க போறோம் இன்றைய தென்குமரி தேனலையில். இன்றைய பொதறிவு கேள்வி என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கான நேரம் இது. சாலைகள் எல்லாம் நம்ம பயணம் செய்யும் போது போக்குவரத்து விதிமுறைகளை தெரிஞ்சு வச்சிருக்கக்கூடியதும் அதே நேரம் அதனை முறையா பயன்படுத்தக்கூடியதும் ரொம்ப ரொம்ப அவசியமான ஒண்ணு. இருசக்கர வாகனங்கள்ல பயணிக்கக்கூடியவங்க தலைக்கவசம் அணியறதும், நான்கு சக்கர வாகனங்கள் கார்ல டிராவல் செய்யும் போது சீட் பெல்ட் போடுறது அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப அவசியமானதுங்க. அது நமக்கு பாதுகாப்பானதும் கூட. சாலைகள்ல பயணம் செய்யும் போது எதிர்பாராத நேரங்கள்ல சில நேரம் நமக்கு உதவிகள் தேவைப்படலாம். தேசிய நெடுஞ்சாலைகள்ல பயணம் செய்யக்கூடியவங்க உதவி தேவைப்பட்டா அழைக்கிறதுக்கு இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் ஒரு எண்ணை குறிப்பிட்டிருக்காங்க. அந்த எண் என்ன அப்படிங்கறது தான் தெரிஞ்சுக்க போறோம். அதுதான் இன்றைய பொதறிவு கேள்வியும் கூட. கேள்வியை மீண்டும் ஒரு முறை தெரிஞ்சுக்கலாமா? இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் தேசிய நெடுஞ்சாலைகளில் பயணிப்போர் உதவிக்காக அழைக்க அறிவித்துள்ள எண் எது? இதற்கான விடை தெரிஞ்சுக்க முன்னாடி ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்கு. வித்யாசாகர் எஸ் ராஜலட்சுமி குரல்களில், வித்யாசாகரின் இசையமைப்பில் பா விஜயின் வரிகளில், குருவி திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டுடலாம்.

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: தரமே தாரக மந்திரமாய் 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
3: முட்டம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை,
4: தென் தமிழகத்தின் முதல் அதிநவீன அசுரேயான் கேட்லாப் இயந்திர உதவியுடன் சிறப்பு வாய்ந்த இருதய சிகிச்சைகள்,
3: ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, இருதய தமனி நோய்களுக்கு சிறப்பு மருத்துவம் மற்றும்
4: பைபாஸ் அறுவை சிகிச்சை, KMMC ஹாஸ்பிடல் முட்டம்.
5: சுகந்தமாய் வருடம் ரம்யமான காலை பொழுதில் நம்ம குமரி பண்பலை நூற்றொன்றின் தென்குமரி தேனலை கேட்டுட்டு இருக்கோம். தென்குமரி தேனலையில இப்ப இன்றைய பொது அறிவு கேள்விக்கான விடையை தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி கேள்வியை ஒரு முறை ஞாபகப்படுத்திடலாம். தேசிய நெடுஞ்சாலைகளில் பயணிப்போருக்கு உதவி செய்ய இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் அறிவித்துள்ள எண் என்ன? இதற்கான விடை 10:33. ஏற்கனவே பயன்பாட்டில் உள்ள இந்த எண்ணை புதிய தொழில்நுட்பத்துடன் மேம்படுத்துறதுக்கான திட்டம் தீட்டி இருக்காங்க. தேசிய நெடுஞ்சாலைகளில் பயணம் செய்யும் வாகன ஓட்டிகள், பிரயாணிகள் யாராக இருந்தாலும் அவங்களுடைய அவசர தேவைக்கு உதவி செய்யறதுக்காக 2018 வருஷம் இந்த திட்டம் வந்து இந்த எண்ணை வந்து அறிமுகம் செய்தாங்க. இந்தியா முழுவதுமே 1.46 லட்சம் கிலோமீட்டர் தொலைவு தேசிய நெடுஞ்சாலைகள் இருக்குதுங்க. நாள் ஒன்றுக்கு ஏறத்தாழ 15,000 மேற்பட்ட மக்கள் இந்த தொலைபேசி எண்ணின் வழிய உதவிய பெறாங்க. இதனை இன்னும் மேம்படுத்தக்கூடிய வகையில உதவி கேட்கக்கூடியவங்களுடைய அந்த இருப்பிடத்தை தெளிவாக தெரிஞ்சிக்கக்கூடிய வகையில நவீன அவசரகால மீட்பு நடைமுறை தொடர்பாகவும் மேம்படுத்துறாங்க. இந்தியா முழுவதும் பலமொழி பேசக்கூடிய மக்கள், வாகன ஓட்டிகள் வந்து சாலைகள்ல பயணம் செய்வாங்க. அப்போ தொடர்பு தொலைபேசியில சும்மா தொடர்பு கொள்ளும் போது அந்த மொழி வந்து ஒரு தடையா இருக்கும். ஆனா அந்த AI டெக்னாலஜி வழியா இதை மேம்படுத்தும் போது அது கூட ரொம்பவே சுலபமா மாறிடும். அந்தந்த லாங்குவேஜ்ல அதை தெளிவா அவங்க எங்க இருக்கிறாங்க அப்படின்னு அவங்களுக்கு உடனடியா உதவி பெறதுக்கு ஒரு சுலபமான வழியா இந்த திட்டம் இருக்குது. சரி, இந்த கேள்வியும் அந்த விடையும் ஒரு முறை தெரிஞ்சுக்கலாம். தேசிய நெடுஞ்சாலைகளில் பயணிப்போருக்கு உதவி செய்ய இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் அறிவித்துள்ள எண் என்ன? இதற்கான விடை 10:33.
6: தேங்காய் எண்ணெய்
7: சல்பர் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்டது.
8: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்,
7: ஒவ்வொரு துளியிலும் நலமும் ஆரோக்கியமும்.
8: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்,
9: தென்னை மதிப்பு கூட்டு மையம், செண்பகராமன் புது,
7: செல்
9: 7305365016.
10: அப்பாக்கு முதுகு தண்டுல கட்டி இருக்கு, நினைச்சாலே பயமா இருக்கு.
11: பயப்படாத, முத்து நியூரோ ஹாஸ்பிட்டலுக்கு போ. மூளை முதுகு தண்டு கட்டிகளுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி மூலமா அனுபவம் மிக்க நியூரோ சர்ஜன் சிறந்த சிகிச்சை அளிக்கிறாங்க.
10: முத்து நியூரோ சென்டர், சுங்கான்கடை, நாகர்கோவில். கால் 8870198870.
5: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை நூற்றொன்றில் இன்று காலை 8:30 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி

0: கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். ரம்யமான காலை பொழுதில் ரசனைக்கு விருந்தாய் ரசிக்கும் பாடல்களுடன் பல்சுவை கருத்துக்களும் கலந்து வர சந்தோஷமா நாம கேட்டுட்டு இருக்கோம். நம்ம குமரி பண்பலை நூற்றிலிருந்து தென்குமரி தேனலை. தேனலையின் தென் துளியாய் இப்ப நம்ம நிகழ்ச்சியில வருது தேதியும் செய்தியும். இன்றைய நாளுடைய முக்கிய சிறப்புகள், பிறந்த நாள், இந்த மாதிரிப்பட்ட தகவல்களை தெரிஞ்சுக்கலாம்.
1: தேதியும் செய்தியும். இன்று செப்டம்பர் மாதம் 20 தேதி.
2: சர்வதேச பல்கலைக்கழக விளையாட்டு நாள் இன்று.
1: பல்கலைக்கழகங்களில் விளையாட்டின் முக்கியத்துவத்தினையும் குடிமக்களின் சேவையில் தரமான உடல் மற்றும் விளையாட்டு கல்வியை ஒருங்கிணைப்பதற்கும் மேம்படுத்துவதற்கும் பொறுப்பான அமைப்பாக சமூகத்தில் பல்கலைக்கழகங்களின் பங்கை உறுதிப்படுத்துவதை இந்த தினம் நோக்கமாக கொண்டுள்ளது.
2: தமிழக நூலாசிரியர், உரையாசிரியர், கவிஞர், மொழிபெயர்ப்பாளர் ராகவ ஐயங்கார் அவர்கள் பிறந்த தினம் இன்று.
1: ராமநாதபுர சேது சமஸ்தானத்தின் அரசவை புலவராக இருந்த ராகவ ஐயங்கார் அவர்கள் 1870 ஆண்டு இதே நாளில் பிறந்தார்.
2: 1901 ஆண்டு மதுரை தமிழ் சங்கம் நிறுவப்பட்ட பொழுது அச்சங்கத்தின் நூற்பதிப்பு, ஆராய்ச்சி ஆகிய துறைகளின் தலைவராக பொறுப்பேற்ற இவர் பல இடங்களுக்கு சென்று பழஞ்சுவடிகளை திரட்டியுள்ளார்.
1: தமிழ் தாத்தா ஊவே சாமிநாதையர் அவர்களால் மகா வித்வான் என்னும் பட்டத்தினையும் இவர் பெற்றுள்ளார்.
2: வேளாண் துறையிலிருந்து திரைப்படத்துறைக்கு நாடகங்கள் மூலமாக வந்தடைந்த அக்கினேனி நாகேஸ்வரராவ் அவர்கள் 1924 ஆண்டு இதே நாளில் பிறந்தார்.
1: தர்மபத்தினி என்ற திரைப்படத்தில் முதன் முதலாக அறிமுகமான இவர் தொடர்ந்து 75 ஆண்டுகளாக பல்வேறு வேடங்களில் பல திரைப்படங்களில் நடித்துள்ளார்.
2: தமிழ், தெலுங்கு, ஹிந்தி ஆகிய மொழிகளில் சுமார் 856 படங்களில் நடித்துள்ள இவர் பத்மஸ்ரீ, பத்ம பூஷன், பத்ம விபூஷன் விருதுகளோடு தாதா சாஹிப் பால்கே விருதினையும் பெற்றுள்ளார்.
1: தென்னிந்திய திரைப்பட இயக்குநரும் தயாரிப்பாளரும் நடிகருமான மிஷ்கின் அவர்கள் 1971 ஆண்டு இதே நாளில் பிறந்தார்.
2: ஃபெர்டினன் மெகலன் அவர்கள் 1519 ஆண்டு இதே நாளில் 5 கப்பல்கள் உட்பட 270 பேருடன் ஸ்பெயினிலிருந்து உலகை சுற்றி வர புறப்பட்டார்.
1: ஆம் ஆண்டு இதே நாளில் தி ஹிந்து தனது முதலாவது நாளிதழை வெளியிட்டது.
2: அமெரிக்காவில் முதன் முதலாக தயாரிக்கப்பட்ட பெட்ரோலினால் இயங்கும் கார் 1893 ஆண்டு இதே நாளில் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டது.
1: ஆண்டு இதே நாளில் மகாத்மா காந்தியடிகள் புனே சிறையில் நாட்டு விடுதலைக்காக உண்ணா நோன்பினை துவங்கினார்.
2: முதலாவது கேன்ஸ் திரைப்பட விழா 1946 ஆண்டு இதே நாளில் பிரான்சில் தொடங்கப்பட்டது. 16 நாட்கள் நீடித்த இவ்விழா அக்டோபர் மாதம் 5 தேதி வரை நடைபெற்றது.
1: பெண்ணிய செயற்பாட்டாளர் அன்னி பெசன்ட் அம்மையார் அவர்கள் நினைவு தினம் இன்று.
2: பெண் விடுதலைக்காக போராடியவரும் எழுத்தாளரும் பேச்சாளருமான அன்னி பெசன்ட் அம்மையார் அவர்கள் சிறுவர்களுக்கான கதைகளையும் கட்டுரைகளையும் எழுதியுள்ளார்.
1: பிரம்ம ஞான சபையில் உறுப்பினரான இவர் 1893 ஆண்டு இந்தியாவிற்கு வந்து ஹிந்து சாஸ்திரங்களை ஆழ்ந்து படித்து பல நூல்களை எழுதியுள்ளார்.
2: பகவத்கீதையை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ள இவர் இந்திய உடைத்தரித்து ஹிந்துவாகவே வாழ்ந்துள்ளார்.
1: 1933 ஆண்டு இதே நாளில் இயற்கை எய்திய இவரை கௌரவிக்கும் விதமாக சென்னையில் உள்ள ஒரு பூங்காவிற்கு அன்னி பெசன்ட் பூங்கா என இவரது பெயர் சூட்டப்பட்டுள்ளது.

0: தமிழ் திரையுலகின் முன்னணி நடிகையாக இருந்தவரும் நடிப்பு நடனம் பாடல் என அனைத்திலும் பெயர் பெற்றவருமான நடிகை டி ஆர் ராஜகுமாரி அவர்கள் 1999 இதே நாளில் இயற்கை எய்தினார்.
1: ஹரிதாஸ், மனோகரா, தங்கமலை ரகசியம் போன்றவை இவர் நடித்த பிரபலமான திரைப்படங்களுள் சிலவாகும்.
2: தேதியும் செய்தியும்
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 இளைய பாரதம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர். வசந்த் அன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை

காற்றலையில் கலந்து வரும் இனிய சுவாசமாய் நம்ம குமரி பண்பலை நூற்றுள்ள நம் மனங்களில் வாசம் வீசிக் கொண்டிருக்கிறது. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது நம்ம குமரி பண்பலை நூற்றொன்று. நமது பண்பலையின் தென்குமரி தேனிலையில இப்ப நாம ஒரு பாடல் கேட்டிடலாம். ஜி வி பிரகாஷ்குமாரின் இசையமைப்பில் என்ஆர் ரகுநந்தன் இவங்களுடைய இசையில் ஜி வி பிரகாஷ்குமார் குரலில் மதயானை கூட்டம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிடலாம். தொடர்ந்து இணைந்திருப்போம். இது நம்ம குமரி பண்பலை நூற்றொன்றின் தென்குமரி தேனலை.

நேயர்களே, நம்ம குமரி பண்பலை நூற்றுல இன்னைக்கு உங்களுக்காக ஒரு சில நேரலை நிகழ்ச்சிகள் இருக்குது. அந்த நிகழ்ச்சியை நீங்க பங்கேற்று சிறப்பிக்கலாம். உங்களுக்காக என்னென்ன நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லி ஒரு சில நிகழ்ச்சிகளை தெரிஞ்சுக்கலாம். காலையில 9:02 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்பம் நேரலை நிகழ்ச்சி இருக்குதுங்க. இந்த நிகழ்ச்சியில உங்களுக்கு பிடித்த பாடல்களை சந்தோஷமா கேட்டு ரசிக்கலாம். அது மட்டும் இல்ல, 10:30 சிறுவர் குரல் நேரலை நிகழ்ச்சி இருக்குது. குழந்தைங்களே, நீங்க இந்த நிகழ்ச்சியில உங்களுடைய தனித்திறமைகளை வெளிப்படுத்தலாம், பாடலாம், பேசலாம், கதை சொல்லலாம். இப்படி உங்களுக்கு பிடிச்ச என்ன திறமைகள்னாலும் அதை நீங்க வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சூப்பரான நிகழ்ச்சி இது. 11:02 ஏக்சூர் குமரி பண்பலையுடன் பொது அறிவு நேரலை நிகழ்ச்சி இருக்குது. இந்த நிகழ்ச்சியில கேட்கக்கூடிய பொது அறிவு கேள்விகளுக்கு விடை சொல்லி அசத்தலாம். பொது அறிவு கேள்விகளையும் நீங்க குறிப்பெடுத்துக் கொள்ளலாம். ரொம்பவே பயனுள்ள நிகழ்ச்சி இது. இன்று இரவு 8:05 பட்டாம்பூச்சிகள் குட்டி குழந்தைகளுக்கான நேரலை நிகழ்ச்சி தான் இது. இந்த நிகழ்ச்சியில சிறுவர்களை நீங்கள் உங்களுடைய தனித்திறமைகளை வெளிப்படுத்தி மகிழலாம். என்னென்ன நேரலை நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டோம். இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் நீங்க பங்கேற்று சிறப்பிக்கணும் அப்படின்னா அதற்கான தொலைபேசி எண்களை நாங்க ஒரு முறை ஞாபகப்படுத்திடுறோம். 260 மற்றும் ஒரு எண் 290 722. முன் இணைப்பு எண் என்ன அப்படின்னா 04652. அலைபேசி எண் 89 032 57 39. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா பாயும் புலி அப்படிங்கிற திரைப்படத்திலிருந்து டி இமானின் இசையமைப்பு அர்மன் மாலிக் உங்களுடைய குரலில் வைரமுத்துவின் வரிகளில் பாடல் இதோ வந்துகிட்டே இருக்கு. தொடர்ந்து இணைந்திருப்போம். இது குமரி பண்பலை நூற்றொன்றின் தென்குமரி தேனலை.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த பாடலை தொடர்ந்து செய்தி சுருக்கம் கேட்கலாம். தொடர்ந்து இணைந்திருப்போம். இது நம்ம குமரி பண்பலை நூற்றுண்டின் தென்குமரி தேனலை.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. நேபாள அரசு மேற்கொண்டு வரும் மீட்பு நடவடிக்கைகளுக்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் என்று வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். செமிகண்டக்டர் உற்பத்தியில் மத்திய அரசுடன் மாநில அரசுகள் இணைந்து செயல்பட வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கேட்டுக் கொண்டுள்ளார். மானிய விலையில் வழங்கப்படும் சமையல் எரிவாயு சிலிண்டர் பெறுவதற்கான முன்பதிவிற்கு பயோமெட்ரிக் ஆதார் அங்கீகாரம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. உயர்கல்வி நிறுவனங்களில் பயின்ற மாணவர்கள் தங்களது திறமைகளை நாட்டின் வளர்ச்சிக்காகவும் சமுதாய மேம்பாட்டிற்காகவும் பயன்படுத்த வேண்டும் என்று தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் கூறியுள்ளார். பட்டு வளர்ப்பில் புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்த வேண்டியதன் அவசியத்தை மாநில சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் திரு மதன் ராஜா வலியுறுத்தியுள்ளார். பயிர்க்கடன் தள்ளுபடி திட்டத்தின் கீழ் முழுமையான கடன் தள்ளுபடி பெற்ற விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் அறிவுறுத்தியுள்ளார். உப்பூர் அனல்மின் நிலைய பணிகளை முடக்கியதன் மூலம் திமுக தலைமையிலான அரசு பல ஆயிரம் கோடி ரூபாயை வீணடித்துள்ளதாக மாநில மின்சாரத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் குற்றஞ்சாட்டியுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரத்தில் உள்ள ஆதிதிராவிட தொடக்கப்பள்ளியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள கூடுதல் வகுப்பறைகளை மாநில அமைச்சர் திரு வன்னியரசு திறந்து வைத்தார். நாமக்கல் மாவட்டத்தில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகத்தில் சேலம் கோட்டம் சார்பில் சிறப்பு பேருந்து சேவையை மாநில அமைச்சர்கள் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் மற்றும் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். தமிழகத்தில் அதிகரித்து வரும் விலைவாசியை கட்டுப்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மாநில அரசு உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். கொசு ஒழிப்பு மற்றும் டெங்கு காய்ச்சல் பரவல் தடுப்பு நடவடிக்கைகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பெருநகர சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. சென்னை பட்டினப்பாக்கத்தில் கட்டப்பட உள்ள புதிய தலைமைச் செயலக கட்டுமானப் பணிகளுக்கு தடை விதிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்தியா ஏ ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையேயான முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
0: வானலைகளில் தவழ்ந்து தேனொலியாய் நிகழ்ச்சிகள் தந்து என்றென்றும் உங்களுடன் இணைந்து நிற்பது உங்கள் பண்பலை. அதுதான் குமரி பண்பலை 101. நேரம் காலை 8:03. ரம்யமான காலை வேளையில் காற்றழில் தவளை கேட்டு இன்புறுவது நம்ம குமரி பண்பலை 101 தென்குமரி தேனலை. நேர்களின் நமது பண்பலையில் இப்போது நாம் வடசேரி உழவர் சந்தையில் இன்றைய காய்கனிகளின் விலை நிலவரம் என்னென்ன தெரிஞ்சுக்கலாமா? நாட்டு கத்தரிக்காய், நாட்டு வெண்டைக்காய் இவை ஒரு கிலோ தலா 60 ரூபாய். கத்தரிக்காய் சாதா ரகம், வெண்டைக்காய் பச்சை இவை ஒரு கிலோ தலா 50 ரூபாய். நாட்டு தக்காளி 28 ரூபாய், ஆப்பிள் தக்காளி 40 ரூபாய், நாட்டு மிளகாய் 80 ரூபாய், வடமிளகாய் 100 ரூபாய், சீனியவரைக்காய் 40 ரூபாய், வெள்ளரிக்காய் 1 கிலோ 25 ரூபாய், பாகற்காய் 60 ரூபாய், இஞ்சி 200 ரூபாய், உருளைக்கிழங்கு 1 கிலோ 35 ரூபாய், சேனைக்கிழங்கு 60 ரூபாய், பல்லாரி 75 ரூபாய், கேரட் 70 ரூபாய், முட்டைக்கோஸ் 1 கிலோ 55 ரூபாய், வாழைக்காய் 10 எண்ணம் 60 ரூபாய், முருங்கைக்காய் 10 எண்ணம் 50 ரூபாய், சின்ன வெங்காயம் 1 கிலோ 110 ரூபாய், பூசணி 18 ரூபாய், தடியங்காய் 25 ரூபாய், மரவள்ளி புளி 1 கிலோ தலா 40 ரூபாய், புடலை 40 ரூபாய், பீன்ஸ் 130 ரூபாய், சௌச்சௌ 48 ரூபாய், தட்டைப்பயிறு 1 கிலோ 40 ரூபாய், பச்சை மாங்காய் 100 ரூபாய், பீட்ரூட் 55 ரூபாய், முள்ளங்கி 45 ரூபாய், எலுமிச்சை 250 ரூபாய், நார்த்தங்காய் 50 ரூபாய், காலிஃபிளவர் 60 ரூபாய், தேங்காய் குடுமியுடன் 60 ரூபாய், குடுமி இல்லாத தேங்காய் 63 ரூபாய், வாழை இலை ஒரு பொட்டு 15 ரூபாய், மல்லிக்கீரை 50 ரூபாய், புதினா 80 ரூபாய், பால் சேம்பு 100

ரூபாய், வழுதலங்காய் 70 ரூபாய், கோவைக்காய் 55 ரூபாய், நேந்திரன் வாழைப்பழம் 60 ரூபாய், சுரைக்காய் 25 ரூபாய், காராமணி 48 ரூபாய், ஒட்டுமாங்காய் 100 ரூபாய், நூல்கோல் 70 ரூபாய், நாடன் மிளகாய் 50 ரூபாய், கறிவேப்பிலை 55 ரூபாய், பப்பாளி பழம் 40 ரூபாய், அன்னாசி பழம் 50 ரூபாய், நெல்லிக்கனி 100 ரூபாய் விலையில் விற்பனை செய்யப்படுகிறது.

0: அரசு கொள்முதல் நிலையங்களின் நெல் விலை விவரம் தெரிஞ்சுக்கலாம். அம்பை 16 நெல் ரகம் அரசு கொள்முதல் நிலையங்களின் குறைந்தபட்ச ஆதார விலை குவிண்டால் ஒன்றிற்கு 2500 ரூபாயும், உள்ளூர் கொள்முதல் நிலையங்களின் குறைந்தபட்ச ஆதார விலை குவிண்டால் ஒன்றிற்கு 1900 ரூபாய் விலையிலும் விற்பனை செய்யப்படுகிறது. இனி நமது மாவட்டத்தின் முக்கிய அணைகளின் நீர்மட்ட நிலவரம் தெரிஞ்சுக்கலாம். இன்றைய காலை நிலவரப்படி பேச்சிப்பாறை அணை 22.94 அடி, பெருஞ்சாணி அணை 46.1 அடி, சிற்றார் அணை 1.584 அடி, சிற்றார் அணை 2.593 அடி, பொய்கை அணை 15.1 அடி, மாம்பழத்துறையாறு அணை 34.86 அடியாக உள்ளது. அணைகளின் நீர்மட்ட விவரம் தெரிஞ்சுக்கிட்டோம்.
1: முட்டி வலி இடுப்பு வழியால உங்க அன்றாட வாழ்க்கைய பாதிக்கப்படுதா?
2: முத்து நியூரோ மருத்துவமனையில அனுபவம் மிக்க எலும்பியல் நிபுணர்களுடன் அட்வான்ஸ்டு நீ அண்ட் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் மூலமா பழையபடி சுறுசுறுப்பான வாழ்க்கைக்கு மாறுங்க.
3: முத்து நியூரோ சென்டர், சுங்கான்கடை, நாகர்கோவில். கால் 8870190870.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 இன்று காலை 8:30 சர்மரோக நிவாரணி சைப்பால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம்.
4: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
5: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 இளைய பாரதம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அன்கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
6: கல்லீரல் கணையம் குடல் இறைப்பை நோய்களுக்கான தனி சிறப்பு மருத்துவமனை
7: ஜான் கேஸ்ட்ரோ மருத்துவமனை, இப்போது நாகர்கோவிலில்.
6: கல்லீரல் கணையம் வயிறு சம்பந்தப்பட்ட வலிகள், புற்றுநோய்கள், மஞ்சள் காமாலை, மூல நோய்களுக்கு
7: உலக தரம் வாய்ந்த நவீன மேம்பட்ட கருவிகளுடன் லேசர் மற்றும் நுண்துளை சிகிச்சை மூலம் வெகு விரைவில் நலம் பெற
6: ஜான் கேஸ்ட்ரோ ஹாஸ்பிடல், MS ரோடு, வடசேரி, நாகர்கோவில்.
7: போன் 7358737358.
8: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று இரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை. இயற்கை முறையில் கீரைகள் வளர்ப்பு, பாகோடு பனைவிளை பி தங்கலீலா அவர்களுடன் நேர்முகம். அமுத சுரபி, இதில் பாரத பிரதமரின் மீனவர்களுக்கான நலத்திட்டங்கள். உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள். கால்நடை வளர்ப்பாளர்களுக்கான வழிகாட்டுதல்கள். பணி நிறைவு பெற்ற கன்னியாகுமரி மாவட்ட கால்நடை பராமரிப்புத்துறை இணை இயக்குநர் நவாஸ்கான் அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.

நேயர்களின் நம்ம குமரி பண்பலை நூற்றொன்றின் தென்குமரி தேனலையில் இனி மகளிர் மணிமாறன் குரலில் டி இமானின் இசையில் யுகபாரதியின் வரிகளில் கொம்கி திரைப்பட பாடலை இப்போது கேட்கலாம்.

நிகழ்ச்சியில இனி தனுஷ் தி குரல்களில் தனுஷின் வரிகளில் யுவன் சங்கர் ராஜாவின் இசையமைப்பு மாரி 2 திரைப்பட பாடலை கேட்கலாம்.

நேயர்களே, இதுவரை நமது பண்பலையின் பல்சுவை கதம்பமாய் நம்ம குமரி பண்பலை நூற்றிலிருந்து தென்குமரி தேனலை கேட்டோம். இதுவரை நிகழ்ச்சியில் உங்களுடன் ஸ்ரீ நிர்த்தியா. இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் கேட்கலாம். டெல்லியிலிருந்து அஞ்சலாக.

அலைகளில் தவழ்ந்து தேனொலியாய் நிகழ்ச்சிகள் தந்து என்றென்றும் உங்களுடன் இணைந்து நிற்பது உங்கள் பண்பலை. அதுதான் குமரி பண்பலை 101.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது காலை 8:30. நேர்களே, இந்த நேரத்தில் நமது பண்பலையில் இப்போது நாம் கேட்கலாம்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: முகத்தில் அருவா சைபால், சொரியா சிறங்கோ சைபால், இதயில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்
2: சைபால்.
5: ஒரு மாணவனை பார்த்தேன், என்ன தம்பி படிப்புலாம் எப்படி இருக்குது அப்படின்னு விசாரித்தேன். அவன் ரொம்ப அழுத்துக்கிட்டான். நான் நல்லா தான் சார் படிக்கிறேன், இருந்தாலும் புத்தியில் சரியாக ஏற மாட்டேங்குது சார் அப்படின்னா, சரி இவனை நம்ம ரகம்தான் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம். கல்வி கற்கக்கூடிய ஒரு மாணவன் சம்பந்தப்படுற புத்திகள் பல வகை. அதை பற்றி ஒரு பெரியவர் விளக்கி இருக்கிறார். மிருத்து புத்தின்னு ஒன்று இருக்குதான். மிருத்துன்னா மண், மண்ணால் வந்து செவறு கட்டுறோம்ல, மண் சுவரில் வந்து ஆணி அடிக்கிறதும் சொல்லவும், அதை பிடுங்கி எடுக்கிறதும் சுலபம். அது மாதிரி சில பேர் குரு சொல்லி கொடுக்குறத சுலபமாக கேட்டு தெரிஞ்சு வச்சுக்குவாங்க, கொஞ்ச நேரத்தில் சுலபமாக மறந்தும் போயிடுவாங்க. இது மிருத்து புத்தின்னு பேர், மண் புத்தி. தாறு புத்தின்னு ஒன்று உண்டான். தாறுன்னா மரம், அதில் பச்சை மரத்தில் வந்து ஆணி அடிக்கிறது சுலபம், ஆனால் அதை எடுக்கிறது கஷ்டம். அது மாதிரி ஆசிரியர்கிட்டேருந்து கேட்டதை கவனமாக மனசில் பதிய வச்சுக்கிட்டு அதை மறக்காமல் இருக்கிறது தாறு புத்தி. பட்டை மரமாக இருந்தால் அதில் ஆணி அடிக்கிறதும் கஷ்டம், அடிக்கிற ஆணியும் சீக்கிரம் நழுவிடும். அது மாதிரி கேட்குற விஷயம் மனசில் பதியறதும் கஷ்டம், அப்படியே பதிஞ்சாலும் அது நீடிச்சிருக்கிறதும் கஷ்டம், கொஞ்ச காலத்தில் மறந்துடும். இன்னொரு வகை புத்தி ஒன்று உண்டு, அதுக்கு பேர் சிலா புத்தின்னு பேர். சிலான்னா கல். ஒரு கருங்கல்லில் 4 தொலையை போட்டு ஒரு தொலையில் வந்து உளிய வச்சு அடித்தா மற்ற தொலை வழியாகவும் பிளந்து கல் ரெண்டாயிடும். அது மாதிரி சந்தியான இடங்களில் குறிப்பாக ஒரு பொருளை சொன்னால் அதை வச்சுக்கிட்டு மற்றதையும் தெரிஞ்சுக்கிறது, அது சிலா புத்தின்னு பேர். வேணு புத்தின்னா என்ன தெரியுமா? வேணுன்னா மூங்கில். மூங்கில் கணுவில் ஒரு பக்கம் உளிய வச்சு அடித்தா ரெண்டு பக்கமும் பிளந்துடும். அது மாதிரி ஒரு செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்கிறப்பவே அதோட முன்பின் தொடர்களையும் தெரிஞ்சுக்கணும், அது வேணு புத்தி. தைல புத்தின்னு ஒன்று உண்டு. தைலங்கிறது எண்ணெய். தண்ணியில் ஒரு துளி எண்ணெயை விட்டால் அது தண்ணி பூரா பரவுது, பரவி போடுதுல, அது இப்படி பரவுறது மாதிரி ஆசிரியர் சுருக்கமாக ஒரு கருத்தை சொன்னால் அதை வச்சுக்கிட்டு பூரா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கணும், அது தைல புத்தி. கற்பூர புத்தின்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கோம். அது எப்படின்னா, கற்பூரம் வந்து தீ பட்ட உடனே பிடிச்சிக்கும், ஆசிரியர் சொன்ன உடனே நுண்ணறிவோடு பாடங்களை புரிஞ்சுக்கிறது இந்த வகை புத்தி. கறி புத்தின்னு ஒன்று. அது எப்படின்னா, கறியில் நெருப்பை வச்சு விசிறிய பிறகு அதுக்கப்புறம் அது கறி நெருப்பாகும். அது மாதிரி காலம்பரை சாயந்தர வேலைகளில் ஆசிரியர் வந்து பாடம் சொல்லி கொடுப்பார், அதை கொண்டு புரிஞ்சுக்கிறது இந்த வகை. கதளித்தண்டு புத்தின்னு ஒன்று சொல்லுவாங்க. கதளிங்கிறது வாழை மரம். வாழைத்தண்டில் தீ வைக்கிறது எவ்வளவு சிரமமோ அவ்வளவு சிரமத்தோடு கல்வி கற்கிறது கதளித்தண்டு புத்தி. இதை தவிர இன்னும் சில வகையான மாணவர்களை கூட அடையாளம் காட்டுறாங்க. ஆசிரியர் சொன்னதில் நல்லது மட்டும் எடுத்துக்கிறவன் அன்னம். ஆசிரியர் கிடைச்ச இடத்துல பாடத்தை கேட்டுக்கிட்டு பிறகு தனியாக உட்காந்து சிந்திக்கிறவன் பசு. பசுமாடு அப்படி தானே, புல் கண்ட இடத்துல மேயும், அதுக்கப்புறம் நிதானமாக அசை போட்டுக்கும். ஆசிரியர் சொன்னதை தவிர வேறு எதையும் சொல்ல முடியாதவன் கிளி. பல இடங்களில் பாடங்கள் கேட்டு கடைசியில் ஒன்றும் புரியாமல் போகிறவன் ஆடு. ஆடு வந்து ஒரு செடியில் வயிறார மேயாது, ஒரே செடியில் இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிக்கிட்டே இருக்கும். சில பேருக்கு எருமைன்னு பேர். எருமை வந்து எப்படின்னா, குளத்து நீரை கலக்கி தான் குடிக்கும். அது மாதிரி ஆசிரியர் வந்து மனசை நோக செய்து பயில்கிற மாணவர்கள்லாம் இந்த ரகம். இவ்வளவுலாம் இருந்தாலும் இந்த காலத்து மாணவர்கள்லாம் ஒரு தனி ரகம். ஒரு ஆசிரியர் வகுப்பில் பாடம் நடத்திக்கிட்டு இருந்தார். இலக்கண வகுப்பு. இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், பாஸ்ட் டென்ஸு, ப்ரெசன்ட் டென்ஸு, ஃபியூச்சர் டென்ஸ், இதை பற்றிலாம் பாடம் நடத்துகிறார். எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இப்போ நான் ஒரு வாக்கியம் சொல்லுவேன், அது என்ன காலம் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும்னார் ஆசிரியர். சரின்னாங்க மாணவர்கள்லாம். நான் நாளைக்கும் பாடம் நடத்த போகிறேன், இது என்ன காலம் அப்படின்னு கேட்டார் ஆசிரியர். அதாவது, நான் நாளைக்கும் பாடம் நடத்த போகிறேன், இந்த வாக்கியம் வந்து என்ன காலம்னு கேட்டார். ஒரு பையன் மெதுவாக எழுந்திரிச்சு சொன்னான், இது எங்கே போதாது.

0: பத்த காலம் சார் அப்படின்னு சொல்லிவிட்டு உட்காந்துட்டான்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: நமது பந்தலையில் இனி நாம் கேட்கலாம்.
5: மொழியின் அழகும் அறிவியல் ஆச்சரியமும் தினமும் 5 நிமிடத்தில்.
6: குட் மார்னிங் நேயர்களே,
5: நிகழ்ச்சியோட முதல் செக்மெண்ட் தமிழ்.
6: இன்னைக்கு தமிழ்ல நாம கத்துக்கக்கூடிய வார்த்தை கனலி. கனலி அப்படின்னா சூரியன். இந்த வார்த்தை கனல் அப்படிங்கிற வேர்ச்சொல்ல இருந்து பிறந்த ஒரு வார்த்தை. கனல் அப்படின்னா நெருப்பு, வெப்பம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. சோ உலகிற்கு வெப்பத்தையும் ஒளியையும் தரக்கூடிய கதிரவனை குறிக்கும் சொல் தான் இந்த கனலி.
5: சூரியன் தன் உச்சக்கட்ட கதிர்களால் வீசுகின்ற தகிக்கும் வெப்பத்தை போல அப்படின்னு சொல்றதுக்காக 10 பாடல்ல ஒரு வரி உபயோகிச்சிருக்காங்க. கனலி திகழ் தரு வெம்மையின் அப்படிங்கிற ஒரு வரி. சோ இந்த வரி மூலமா நமக்கு இப்போ கனலி அப்படின்னா சூரியன் அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது.
6: நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த செக்மெண்ட் இங்கிலீஷ். This is the first time that we're getting
5: together. Oh, baby, I feel so good. இன்னைக்கு இங்கிலீஷ்ல நாம தெரிஞ்சுக்க போற வார்த்தை tepid. TEPID. Tepid அப்படினா வெதுவெதுப்பான அப்படினு அர்த்தம்.
6: இந்த வார்த்தை வச்சு நாம ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். She washed her face with tepid water. அப்படினா அவள் வெதுவெதுப்பான தண்ணீரினால் தன் முகத்தை கழுவினாள் அப்படினு அர்த்தம்.
5: நாம நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவான செக்மெண்ட்டுக்கு வந்துட்டோம். சயின்ஸ்.
6: நாம பஸ்ல டிராவல் பண்றப்போ, அதாவது நாம நாகர்கோயில இருந்து திருநெல்வேலி போறப்ப பனகுடி ஆரல்வாய் மொழி பக்கம் எல்லாம் போனோம்னா ஒல்லியா 3 பிளேட்ஸோட காற்றாலைகள் அதாவது விண்ட் மில்ஸ் வந்து மெதுவா சுத்திக்கிட்டே இருக்கிறத பாத்திருப்போம். இவ்வளவு ஸ்லோவா சுத்துதே, இதுல இருந்து எப்படிரா கரண்ட் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நாம நிறைய வாட்டி யோசிச்சிருப்போம். சோ இன்னைக்கு அதை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். விண்ட் டர்பைன் அப்படின்னா என்ன, அதுதான் இன்னைக்கான சயின்ஸ் செக்மெண்ட்ல நாம தெரிஞ்சுக்க போறோம்.
5: இந்த காற்றாலை சுழல்வதற்கு அதனுடைய விங்ஸினுடைய வடிவமைப்பு தாங்க முக்கிய காரணம். பிளைட்டினுடைய விங்ஸ் வடிவத்துல உருவாக்கப்படக்கூடிய இதனுடைய இந்த பிளேடுகள்ல காற்று மோதும் போது மேல் பகுதியில குறைந்த அளவு அழுத்தமும் கீழ்பகுதியில அதிக அளவு அழுத்தமும் உருவாகுது. இந்த அழுத்த வேறுபாடு, இந்த பிரஷர் டிஃபரன்ஸ் தான் லிப்ட் போர்ஸ் அப்படிங்கிற ஒரு விசையை வந்து உருவாக்கி இந்த பிளேட்ஸ் வந்து ரொம்ப அதிவேகமா சுழல வைக்குது. ஓகே, இந்த ஃபேன் வந்து இப்படி சுத்துது, ஆனா இப்படி சுத்துறதுனால மின்சாரம் எப்படி உருவாகுது தெரிஞ்சுக்கலாமா?
6: இப்ப அந்த காத்து வந்து விங்ஸ் மேல மோதுறதுனால நிமிஷத்துக்கு 10-20 தடவை அந்த விங்ஸ் வந்து சுத்துது. இந்த மெதுவான சுழற்சியை 100 மடங்கு வரை பெருக்கி உட்புற தண்டுக்கு அனுப்புறது கியர் பாக்ஸ். இந்த கியர் பாக்ஸுக்கு உள்ள ஜெனரேட்டர் இருக்கும். இந்த ஜெனரேட்டரை நிமிஷத்துக்கு 1500 தடவைக்கு மேல அதிகமா சுத்த வைக்கிறது கியர் பாக்ஸ். அதிவேக சுழற்சி மூலமா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் விதியை பயன்படுத்தி மின்சாரத்தை இந்த ஜெனரேட்டர் உற்பத்தி செய்யும். டிரான்ஸ்பார்மர் உற்பத்தியான மின்சாரத்தின் மின் அழுத்தத்தை உயர்த்தி மின் பாதைகளுக்கு பகிர்ந்தளிக்கும்.
5: காற்று வந்து எப்போது ஒரே திசையில காற்றின் திசையை நோக்கி தானாகவே திருப்புது. அப்புறம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த விண்ட் மில்ல எப்பவுமே ஒரு 3 பிளேட்ஸ் தான் இருக்குது இல்லையா, ஏன் இதுல 2 பிளேட்ஸ் இல்ல, இல்ல ஏன் இது 4 இருக்க கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வரும். அதற்கான விடை தெரிஞ்சுக்கலாம்.
6: சோ இப்ப விண்ட் மில்ஸ்ல 2 பிளேட் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அந்த விண்ட் மில்லோட எடை வந்து ரொம்பவே குறைவா இருக்கும். சோ காற்று வீசுறப்ப நிலைத்தன்மை குறைஞ்சு அதிர்வுகள் அதிகமாக வாய்ப்பு இருக்கு. இதே மாதிரி 4 அல்லது அதற்கு அதிகமான பிளேட்ஸோ இருந்துச்சு அப்படின்னா அந்த விண்ட் மில்லோட எடை அதிகரித்து அதை சுழற்ற அதிக காற்று தேவைப்படும். அதே மாதிரி காத்து செல்வதற்கான வழியை இந்த பிளேட்ஸே அடைச்சிரும். அதனாலதான் 3 பிளேட்ஸ் மட்டுமே இந்த விண்ட் மில்ல இருக்கு.
5: சோ இப்ப நமக்கு புரிஞ்சிருக்கும் அந்த விண்ட் மில்ல எதனால 3 பிளேட்ஸ் மட்டுமே இருக்குது அப்படிங்கறதுக்கான காரணம். ஆமாங்க, இந்த 3 பிளேட்ஸ் மட்டுமே சுழற்சி, வேகம், எடை, சமநிலை மற்றும் உற்பத்தி செலவு ஆகிய அனைத்திலுமே 100% சரியான சமநிலையை தருகிறது.
6: இன்னைக்கு புதுசா

0: இனிமையான காலை பொழுதில் நம் மனங்கள் மகிழ்வுற புத்துணருடன் கேட்கலாம் நம்ம குமரி பண்பலையின் எக்ஸ்பிரஸ். இதில் உத்வேகமூட்டும் சூப்பர் ஹிட் திரை இசை பாடல்களை சந்தோஷமா கேட்டு ரசிக்கலாம். நம்ம நிகழ்ச்சியில இப்போ டி இமானின் இசையில் சிவகார்த்திகேயன் வரிகளில் அனிருத் ரவிச்சந்தர், நிட்டி மோகன் இவங்களுடைய குரல்களில் நம்ம வீட்டு பிள்ளை திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டுடலாம்.
1: உனக்கு நான் மினிஸ்ட்ரியில இடம் பாக்குறேன்.

கேட்டுக்கொண்டிருக்கும் பாடல் மான் கராத்தே திரைப்படத்தில் இடம்பெற்றது. பாடியவர்கள் பென்னிதையாள், சுனிதி சவுகான், அனிருத் ரவிச்சந்திர இசையமைப்பில் பாடலை எழுதியிருக்காங்க யுகபாரதி.

0: டேய் தம்பி, சீக்கிரமா வா. எவ்வளவு நேரம்டா?
1: 2 minutes.
0: இப்ப நீ வரப்போறியா இல்லையா?
2: என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா?
1: இந்த வீட்ல நிம்மதியா குளிக்க கூட முடியாதா?
0: நிம்மதியானா 2 மணி நேரமா?
1: குளிச்சு குளிர்ந்து
0: இங்க பாருடா, குளிக்கணும். ஆனா அதுக்காக பல மணி நேரமா இப்படி குளிச்சு தண்ணிய வேஸ்ட் பண்ண கூடாது.

0: நம்ம வீட்டு தண்ணி, நம்ம கரண்ட், நான் யூஸ் பண்றேன், அது எப்படி வேஸ்ட் ஆகும்?
1: என்னது, நம்ம வீட்டு தண்ணியா? அது பூமியில இருக்கிற தண்ணிடா. நம்ம தேவைக்கு போக அதிகமா நாம யூஸ் பண்ற எல்லாமே வேஸ்ட் பண்றதுக்கு ஈக்குவல் தான்.
0: உங்க அட்வைஸ் தொடங்கிட்டீங்களா?
1: இயற்கை வளங்களை எல்லாம் நாம இப்படி யூஸ் பண்ணிட்டோம்னா வருங்காலத்துல அடுத்த ஜெனரேஷன் எல்லாம் தண்ணிக்கு என்ன பண்ணுவாங்க?
0: சரி சரி, நான் இனி தேவைக்கு மட்டும் தண்ணியை யூஸ் பண்றேன், போதுமா?
2: சின்ன சின்ன மழை துளிகள் சேர்த்து வைப்பேனும்.
0: அப்படியே எனக்கு அட்வைஸ் பண்ண அந்த நேரம் பைப் டேப க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் வாட்டர் சேவ் பண்ணிருக்கலாம்.
1: ஒவ்வொரு துளியும் உயிர் கொடுக்கும்.
0: நீரை சேமிப்போம்,
1: நாளையை பாதுகாப்போம்.
3: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101.
4: ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 இளைய பாரதம் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அன்கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை. நேரம் இப்பொழுது காலையில 8:51 ஆகியாச்சு. நம்ம குமரி பண்பலை நூற்றிலிருந்து கே கே எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததாக கேட்கக்கூடிய பாடல் செந்தில் கணேஷ், ராஜலட்சுமி குரல்களில், அனிருத் ரவிச்சந்தர் இசையமைப்பு, சார்லி சாப்ளின் 2 திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டுடலாமே.

எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சி நம்ம குமரி பண்பலை நூற்றிலிருந்து கேட்டுட்டு இருக்கோம். நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா கேட்கலாம் டிமானின் இசையமைப்பில் சாய் சரண் எஸ் மாளவிகா குரல்களில் யுகபாரதியின் வரிகளில் மனம் கொத்தி பறவை திரைப்படத்தின் பாடல்.

நேயர்களே, இதுவரை நம்ம குமரி பண்பலை நூற்றுள்ளது கே கே எக்ஸ்பிரஸ். இதில் சூப்பர் ஹிட் திரை இசை பாடல்களை கேட்டு ரசித்தோம். இன்னும் சில நொடிகளில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். சென்னையிலிருந்து அஞ்சலாக.

நேபாள அரசு மேற்கொண்டு வரும் மீட்பு நடவடிக்கைகளுக்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் என்று வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். செமிகண்டக்டர் உற்பத்தி துறையில் மத்திய அரசுடன் மாநில அரசுகள் இணைந்து செயல்பட வேண்டும் என்று அத்துறைக்கான அமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார். மானிய விலையில் வழங்கப்படும் சமையல் எரிவாயு சிலிண்டர் பெறுவதற்கான முன்பதிவிற்கு பயோமெட்ரிக் ஆதார் அங்கீகாரம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. உயர்கல்வி நிறுவனங்களில் பயின்ற மாணவர்கள் தங்களது திறமைகளை நாட்டின் வளர்ச்சிக்காகவும் சமுதாய மேம்பாட்டிற்காகவும் பயன்படுத்த வேண்டும் என்று தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் கூறியுள்ளார். பட்டு வளர்ப்பில் புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மாநில சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். பயிர்க்கடன் தள்ளுபடி திட்டத்தின் மூலம் முழுமையான கடன் தள்ளுபடி பெற்ற விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் அறிவுறுத்தியுள்ளார். உப்பூர் அனல்மின் நிலைய பணிகளை முடக்கியதன் மூலம் திமுக தலைமையிலான அரசு பல ஆயிரம் கோடி ரூபாயை வீணடித்துள்ளதாக மாநில மின்சாரத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரத்தில் உள்ள ஆதி திராவிடர் தொடக்கப்பள்ளியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள கூடுதல் வகுப்பறைகளை மாநில அமைச்சர் திரு வன்னியரசு திறந்து வைத்தார். தமிழகத்தில் அதிகரித்து வரும் விலைவாசியை கட்டுப்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மாநில அரசு உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். கொசு ஒழிப்பு மற்றும் டெங்கு காய்ச்சல் பரவல் தடுப்பு நடவடிக்கைகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பெருநகர சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. சென்னை பட்டினப்பாக்கத்தில் கட்டப்பட உள்ள புதிய தலைமைச் செயலக கட்டுமான பணிகளுக்கு தடை விதிக்கக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டத்தில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் சேலம் கோட்டம் சார்பில் சிறப்பு பேருந்து சேவையை மாநில அமைச்சர்கள் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் மற்றும் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். இந்தியா ஏ ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையேயான முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. ஆசிய சீனியர் உஷு சாம்பியன்ஷிப் போட்டிகளை 2028 ஆண்டில் முதல் முறையாக இந்தியா நடத்துகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: முக்கடலும் சங்கமிக்கும் குமரி மண்ணின் சிறப்புகளில் ஒன்று,
1: முத்தமிழையும் சிறப்பிக்கும் நம் குமரி பண்பலை 101
0: இன்பம் தரும் இன்னிசையும் அறிவூட்டும் செய்திகளுமாய்
1: அனுதினமும் நம்மோடு கலந்திருப்பது நம் அபிமான குமரி பண்பலை 101
0: குமரி பண்பலை 101
2: நிலையத்தில் நேரம் இப்பொழுது 9:03 ஆகாஷவாணி நாகர்கோயில் மனநிலையம் குமரி பண்பலை 101 நேர்களே, காற்றலைகளில் இன்னும் இருப்பது வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேரிருப்பு நேரலை. நேர்களை நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கேற்கும் உங்கள் விருப்ப பாடல்களை காற்றலை வழியை கேட்டு ரசிக்கலாம். இந்நிகழ்ச்சியில் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்க நேர்களை நீங்கள் தொடர்பு வேண்டிய நமது இல்லை தொலைபேசி எண்கள் 260 240 290 722 மற்றும் ஒரு அலைபேசி எண் 8903 257 0039. நம்முடைய பேசக்காலத்திற்கும் முதல் நேரம் யாரும் பார்க்கலாம். வணக்கம், வசந்த அழைப்பு.
3: வணக்கம், நலமா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கேன் சார், நீங்க நலமா இருக்கீங்களா?
3: நலமாக இருக்கிறேன். பாரசாலை கிருஷ்ணமூர்த்தி.
2: சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன படத்து, என்ன பாடல் வேணும் சொல்லுங்க.
3: ஒரு துள்ளலான ஒரு பாடல், உற்சாக மூட்டக்கூடிய ஒரு பாடல்.
2: சரி,
3: தேவர் மகன். அதுல சாந்து பொட்டு சந்தன பொட்டு எடுத்து வச்சிக்க வச்சிக்க மாமா என்கிற பாடல் வேண்டும்.
2: சரி, உங்க ஒரு பாடல் காலத்தில் தொடர்ந்து வருகிறது, கேட்டு ரசிக்கலாம். அழைப்பிற்கு நன்றி.
3: வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.
2: நன்றி.

0: அச்சமன் தெரியும், ஒரு ஆத்திரம் பிறந்தா அப்ப இவன் யாருன்னு புரியும்.
1: ஒளிஞ்சுக்க போடுற போடுல உக்காத்தி ஒன்ன நான் முக்காடு போட வப்பேன்.

0: மந்திரமாய் மந்திரமாய் 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ் வெள்ளி விளாகம் காஞ்சிரக்கோடு.
1: பாதி ராத்திரியில SMS ஆ?
2: KYC அப்டேட் செய்யவில்லை என்றால் உங்கள் அக்கவுண்ட் பிளாக் ஆகிவிடும்.
1: பிளாக் ஆக கூடாது, லிங்க் கிளிக் பண்றேன்.
3: இருங்க, செக் பண்ணீங்களா? லிங்க் பாதுகாப்பானதா? அனுப்பியது உங்க

0: பேங்க் தானா?
1: கேவைசி அப்டேட்டுக்காக முன்பின் தெரியாத லிங்கை தொட்டா திருடங்களுக்கு உங்க அக்கவுண்ட் கதவை திறக்கிற மாதிரி. அவசரத்தில் மோசடியில் சிக்காதீர்கள். போலி கேவைசி அப்டேட் லிங்கை தவிருங்கள். RBI சொல்கிறது.
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: மருந்து கொடுத்தா HIV தொற்றுள்ள தாயோட குழந்தையோ HIV சரியான நேரத்துல பரிசோதனை, அப்புறம் மருந்து கொடுத்தா HIV தொற்றுள்ள தாயோட குழந்தையோ HIV தொற்றில் இருந்து விடுபடலாம்.
4: என்ன உண்மையாவா?
5: உண்மையில் அதாவது தாய் HIV தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே HIV பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது HIV பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும்.
4: மேலும் விவரங்களுக்கு
6: 1-800-419-1800 and 1097.
7: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
8: முட்டம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை
9: தென் தமிழகத்தின் முதல் அதிநவீன அசுரேயான் கேட்லாப் இயந்திர உதவியுடன் சிறப்பு வாய்ந்த இருதய சிகிச்சைகள்,
8: ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, இருதய தமனி நோய்களுக்கு சிறப்பு மருத்துவம் மற்றும்
9: பைபாஸ் அறுவை சிகிச்சை. KMMC ஹாஸ்பிட்டல் முட்டம்.
10: உங்க டீ
11: இஎம்ஐ வாடகை எப்படி சமாளிக்கிறது?
12: ஒரு ஐடியா இருக்கு, நிறைய பணம் கிடைக்கும்.
11: எப்படி?
12: உன் பேங்க் விவரத்தை கொடு, சிலர் பணம் அனுப்புவாங்க, அப்புறம் அவங்க சொல்ற அக்கவுண்ட்க்கு அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணு, கமிஷன் கிடைக்கும்.
11: இவ்வளவு ஈஸியா?
10: என்ன ஈஸி? இது மணிமியூல். சட்டவிரோதமா கிடைச்ச பணத்தை இன்னொருத்தர் அக்கவுண்ட்ல போட்டு எடுத்துப்பாங்க. இது குற்றம், ஜெயிலுக்கு போக வேண்டியிருக்கும்.
11: வேணாம்ப்பா வேணாம்.
1: உங்கள் பேங்க் அக்கவுண்டை பாதுகாப்பாக வையுங்கள். யாரையும் பயன்படுத்த விடாதீர்கள். RBI சொல்கிறது.
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
13: நேரில் கேட்டு சொல்றது வசந்த அழைப்பு. நம்ம பேச காத்திருக்கும் அடுத்த நேரம் யாருன்னு பாக்கலாம். வணக்கம் வசந்த அழைப்பு. வணக்கம் வணக்கம், யாருங்க பேசுறீங்க? வணக்கம், சொல்லுங்க. உங்களுக்கு என்ன படத்தில என்ன பாடல் சொல்லுங்க.
14: முன்பாட்டு திரைப்படத்தில் இருந்து மாலியவர்கள் எழுத்துக்களில் இளையராஜா அவர்களின் செயல், தேவதாஸ் அவர்கள் குரலில் ஒரு பாடல், காதலையும் தெய்வத்தையும் ஒப்புமை படுத்தி எழுதப்பட்ட ஒரு பாடல். ஊரெல்லாம் முன்பாட்டு தான் உள்ளத்தை நிட்டது,
13: நாளெல்லாம் முன்பாடல். சரி, உங்க காட்டில் தொடர்ந்து வருகிறது, கேட்டு ரசிக்கலாம். அழைப்பிற்கு நன்றி.
14: நன்றி.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குறிப்பண்பில் 105 இன்று காலை 10:02 இளைய பாரதம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை. நேரில் கேட்டு சொல்றது வசந்த அழைப்பு. நம்ம பேச காத்திருக்கும் அடுத்த நேரம் யாருன்னு பாக்கலாம். வணக்கம் வசந்த அழைப்பு.
1: சார், நான் பார்வையிட்டு கணேசன் பேசுறேன்.
0: சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன படத்துல என்ன பாடல் ஒன்று சொல்லுங்க.
1: பெற்றால்தான் பிள்ளையா படத்தில் வரும் நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி என்ற பாடல்.
0: சரி சார், உங்க ஒரு படத்துக்கு ஆச்சல் தொடர்ந்து வருகிறது, கேட்டு ரசிக்கலாம். அழைப்பு இருக்கு.
1: நன்றி நன்றி சார், நன்றி.
2: நல்ல நல்ல

0: எப்பா ஹெல்மெட்ட மறந்துட்டு போறியே, மறக்காம எடுத்துட்டு போப்பா.
1: ஏமா காலையிலேயே நொய் நொயின்னு புதுசா எவ்வளவு ரூபா செலவு பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணிருக்கோம், களைஞ்சிரும்ல.
2: நமக்கெல்லாம் ஹெல்மெட் எதுக்கு, வேகமா பைக்ல போகாம முடியெல்லாம் பறக்க வேண்டாமா?
1: கரெக்ட் தான், அண்ணன் அண்ணன் தான்.
0: என்ன ஹெல்மெட் ஹேண்டில் பார்ல தொங்குது
1: போவியா? காலையிலேயே வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு, நாங்க அப்படி ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காதே.
2: தம்பி நீ வாப்பா, நமக்கு போலாம் பைக்ல ஏறு.
3: பொதுநலன்
0: கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
4: நேரத்தில் நேரம் பொழுது 9:24 நிமிடம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலியில் கோரி பண்பலை 101 நேர்கள் கேட்டு வசந்த அழைப்பு. நம்மோட பேச காத்திருக்கும் அடுத்த நேர யாருன்னு பாக்கலாம். வணக்கம் வசந்த அழைப்பு.
5: ஐயா வணக்கம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்டடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். நல்லமா இருக்கிறீங்களா ஐயா?
4: நல்லமா இருக்கேன், நீங்களமா இருக்கீங்களா?
5: மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன்.
4: சரி, உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் ஒண்ணு சொல்லுங்க.
5: என்னை நோக்கி பாயும் தோட்டா, இது திரைப்படத்தின் பெயர். ஸ்ரீராம் அவர்களுடைய அற்புதமான குரல், அதுல இருந்து ஒரு மெலடி பாடல், மறுவார்த்தை பேசாதேன்னு. இந்த பாட்டினுடைய வரிகள் இசை காட்சி அமைப்பிலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பாடல் ஒளிபரப்புறீங்களா ஐயா?
4: நிச்சயமாக ஒரு படத்தில் தொடர்ந்து வருகிறது, கேட்டு ரசிக்கலாம். அழைப்பிருக்கு, நன்றி.
5: நன்றி ஐயா, வணக்கம்.
4: நன்றி.

0: என்ன பாஸ், ட்ரீட் எப்போ?
1: ட்ரீட்டா? எதுக்கு?
0: புதுசா பைக் வாங்கிருக்கீங்க, அதுக்குதான்.
1: புதுசா? அட போங்க பாஸ், இதை எடுத்தே 2 வருஷம் ஆகுது.
0: என்ன பாஸ் சொல்றீங்க? நான் பார்த்த இந்த 1 மாசத்துல நீங்க தனியா பைக்ல வந்து நான் பார்த்ததே இல்லையே.
1: ஆமா பாஸ்,
0: ஒன்லி உங்க ஃப்ரெண்டு கூட பைக்ல வருவீங்க, இல்லனா பஸ்ல வருவீங்க.
1: எல்லாம் கரெக்ட் தான். எதுக்கு தேவையில்லாம எல்லா வாகனத்தையும் பயன்படுத்தணும்? ஷேர் பண்ணிக்கலாமே, அதுதான் நமக்கும் நல்லது இயற்கைக்கும் நல்லது.
0: கரெக்டா சொன்னீங்க ப்ரோ, அப்ப நானும் இனி இதை ஃபாலோ பண்றேன்.
1: காற்று மாசை குறைப்போம்,
0: பசுமையை காப்போம்,
1: பொது போக்குவரத்தை அதிகம் பயன்படுத்துவோம்,
0: பூமியின் சுவாசத்தை மீட்டெடுப்போம்.

0: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரிப்பண்பலை 101.
1: நீங்கள் கேட்டு சென்றிருப்பது வசந்த அழைப்பு. நம்ம பேச கத்திருக்கும் அடுத்த நிறைய பார்க்கலாம். வணக்கம் வசந்த அழைப்பு. வணக்கம். யார் எங்க இருந்து
2: பேசுறீங்க?
1: உங்களுக்கு என்ன பாட்டு வேணும் சொல்லுங்க.
2: எங்க
1: உங்க விருப்பப்படல் காக்கல் தொடர்ந்து வருகிறது, கேட்டு ரசிக்கலாம். அழைப்பிற்கு நன்றி.
2: நன்றி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்த அழைப்பு. நம்முடைய பேச காத்திருக்கும் அடுத்த நிறைய பார்க்கலாம். வணக்கம் வசந்த அழைப்பு.
1: அனைவருக்கும் இனிய காலை வணக்கம்.
0: வணக்கமே, யார் இங்கிருந்து பேசுறீங்க, பேர் சொல்லுங்க.
1: புன்னைநகர் ஜெய ஜெயக்குமார்.
0: சரி, உங்களுக்கு என்ன படம் தந்தா, என்ன பாடல் வேணும்?
1: படம் வந்து சேவகன். அதுல பாடல் வரை கவிஞர் வைரம் மரகதமணி பாடிவர் எப்படி குத்துறா நன்றி சூழ்நிலை அப்படின்னு பாட்டு.
0: சரி, உங்க விருப்ப பாடல் காற்றல் தொடர்ந்து வருகிறது, கேட்டு ரசிக்கலாம். அழைப்பிற்கு நன்றி.
1: ரொம்ப நன்றி.
0: நன்றி நன்றி.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலியில் குறிப்பாம்பளில் 105 இன்று காலை 10:02 இளைய பாரதம் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: நம் வீட்டு செல்ல சீட்டுகளின் குரல்கள்
1: தினந்தோறும் இரவு 8:05
0: பட்டாம் பூச்சிகள்.
1: இது குழந்தைகளுக்கான நேரலை நிகழ்ச்சி.

0: நேற்று கேட்டுக்கொண்டிருப்பது வசந்த அழைப்பு. நம்முடைய பேச காத்திருக்கும் அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் வசந்த அழைப்பு.
1: வணக்கம் இனிய சகோதரருக்கு, உற்சாகமான இனிய காலை வணக்கம். நாகர்கோவில் புதுக்குடியிருக்கு கலீல் ரஹ்மான் சார்.
0: உங்களுக்கு இனிய காலை வணக்கம். சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன படத்துல என்ன பாடல் வேணும் சொல்லுங்க.
1: நன்றி சார். பிரியங்கா திரைப்படம், அதாவது இந்த ஜில்லா முழுக்க நல்லா தெரியும் மனசு இல்லாதே அப்படி தோங்குற இனிமையான பாடல் அந்த காலை நேரத்தை நேரடி எனக்காண்டி தாங்க.
0: சரி சார், உங்க ஒரு பாடல் காற்றில் தாழ்ந்து வருகிறது, கேட்டு ரசிக்கலாம். அழைப்பிற்கு நன்றி.
1: வாய்ப்புக்கு நன்றி ஐயா.
0: நன்றி நன்றி.

0: நேரில் உங்கள் நிலவருக்கு இன்று காலை 10:30 சிறுவர் குரல் நேரலை நிகழ்ச்சியில் சிறுவர் சிறுமியர்கள் பங்கேற்று பேசலாம். நிலையத்தில் இப்பொழுது 9:48 ஆகாஷவாணி நகர்கோயில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேரிருப்பு நேரலை. நம்ம பேச காத்திருக்கும் அடுத்த நேர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் வசந்த அழைப்பு.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க, உங்க பேர் சொல்லுங்க.
1: நான் மணிகண்டன், செட்டியார் படம்.
0: சரி, உங்களுக்கு என்ன படம், என்ன படம் ஒன்னு சொல்லுங்க.
1: எனக்கு இந்த தர்மத்துறை படத்துல இருந்து ஆனல்ல நல்ல அந்த பாட்டு.
0: சரி, உங்க ஒரு கூட காட்சியில் தொடர்ந்து வருகிறது, கேட்டு ரசிக்கலாம். அழைப்பிருக்கு. நன்றி.
1: நன்றி.

0: நேர்கள் கேட்டு சொல்லிருப்பது வசந்த அழைப்பு. நம்ம பேச காத்திருக்கும் அடுத்த நேர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் வசந்த அழைப்பு.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: ராஜா சி கதிர்கேசன் வடலியுலையிலிருந்து பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன படத்துல என்ன பாடல் வேணும் சொல்லுங்க.
1: சிவாஜி படத்துல இருந்து சகாத பூக்கள் பூத்தது அந்த பாட்டு.
0: சரி, உங்க விருப்ப பாடல் காற்றில் தாழ்ந்து வருகிறது, கேட்டு ரசிக்கலாம். அழைப்பிற்கு நன்றி.
1: நன்றி சார்.

0: ஹே ஹே ஹே, ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் எங்களுக்கு ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி. இந்த சவாலை இப்படி சொடுக்கு போடுறதுக்குள்ள முட்டிச்சு காட்டுறனா இல்லையான்னு பாரு. நாங்க எல்லாம் யாரு?
1: இந்த வாயால வடை சுடுற வேலையே வேணாம். எங்க இந்த கேம் ஷோல வின் பண்ணி காட்டுங்க பாப்போம்.
0: சவாலே சமாளி. எங்க, எப்படி, எப்போ வரும்? இப்ப வருமா?
1: சனிக்கிழமை தோறும் காலை 10:00 நம்ம குமரி FM 101 சவாலே சமாளி கேம் ஷோ வருதுங்க. விளையாடி பாருங்க.

நேர்கள் வரை கேட்டது வசந்த் அழைப்பெற்ற நிகழ்ச்சியில் பங்கொண்டு சிறப்பித்த நேர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரச நேர்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றி. இந்நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு உங்கள் ஆர்ஜே மணிகண்ட பிரபு. நேர்களின் ஒரு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. மூத்த ஊடகவியலாளர் பாயல் மேத்தாவின் மறைவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி, அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங், திரு அஸ்வினி வைஷ்ணவ், தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். செமிகண்டக்டர் உற்பத்தியில் மத்திய அரசுடன் மாநில அரசுகள் இணைந்து செயல்பட வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கேட்டுக் கொண்டுள்ளார். மானிய விலையில் வழங்கப்படும் சமையல் எரிவாயு சிலிண்டர் பெறுவதற்கான முன்பதிவிற்கு பயோமெட்ரிக் ஆதார் அங்கீகாரம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. உயர்கல்வி நிறுவனங்களில் பயின்ற மாணவர்கள் தங்களது திறமைகளை நாட்டின் வளர்ச்சிக்காகவும் சமுதாய மேம்பாட்டிற்காகவும் பயன்படுத்த வேண்டும் என்று தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் கூறியுள்ளார். பட்டு வளர்ப்பில் புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மாநில குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் திரு மதன் ராஜா வலியுறுத்தியுள்ளார். பயிர்க்கடன் தள்ளுபடி திட்டத்தின் கீழ் முழுமையான கடன் தள்ளுபடி பெற்ற விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு சம்பந்தப்பட்ட

0: அதிகாரிகளுக்கு மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் அறிவுறுத்தியுள்ளார். பெண்கள் பாதுகாப்பு மற்றும் இளையோர் நலனில் தமிழக அரசு அக்கறையுடன் செயல்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு தென்னரசு தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டத்தில் நிகழ்ந்த இரட்டை கொலை சம்பவம் மக்களிடையே அதிர்ச்சியையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளதாக தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் குழந்தை திருமண தடுப்பு பணியிடங்களில் பெண்களின் பாதுகாப்பு தொடர்பான நடவடிக்கைகளை வலுப்படுத்த வேண்டும் என்று ஆட்சியர் திருமதி பத்மஜா அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தருமபுரி மாவட்டம் முத்தம்பட்டி அருகே மண் அரிப்பு காரணமாக பாறை ஒன்று பெங்களூரு நோக்கி சென்று கொண்டிருந்தபோது ரயில் சக்கரத்தின் மீது மோதியதில் ரயில் பாகம் சேதமடைந்தது. திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையில் இன்று மாலை விநாயகர் சிலை ஊர்வலம் நடைபெறவுள்ளதால் அப்பகுதியில் உள்ள அலையாத்தி காடுகளில் சுற்றுலாப் பயணிகளுக்கு அனுமதி இல்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை பட்டினப்பாக்கத்தில் கட்டப்பட உள்ள புதிய தலைமைச் செயலக கட்டுமான பணிகளுக்கு தடை விதிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் மகளிர் ஹாக்கி பிரிவில் இந்தியா 19-0 என்ற கோல் கணக்கில் உஸ்பெகிஸ்தானை வென்றது. இப்போட்டிகளின் மகளிர் கிரிக்கெட் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இத்துடன் செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: நிலையத்தில் இருக்கும் பொழுது 10:03 நிமிடமாக சோனி நாகர்கோவில் வானொலியம் குமரி பண்பலை 101 நேரில் வருவது இளைய பாரதம்.
2: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: வணக்கம் நண்பர்களே, இன்றைய இளைய பாரத நிகழ்ச்சியின் மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு என்னெல்லாம் செக்மெண்ட்ஸ் வரப்போகுது நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சாதிக்க பிறந்தோர் நேர்முகம், நினைவூட்டுவோம் நிகழ்வுகளை, நடப்பு நிகழ்வுகள் ஆகியன. நிகழ்ச்சியில் இன்று சாதிக்க பிறந்தோர் பகுதியில் அருமனை பகுதியைச் சேர்ந்த கல்லூரி மாணவரான டிஎஸ் ஆதர்ஷ் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். நேயர்களுக்கு வணக்கம். நம்ம நிகழ்ச்சியில சாதிக்க பிறந்தோர் வரிசையில இதுவரைக்கும் நம்ம நிறைய சாதனையாளர்களை நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கு நம்ம கூட தேசிய அளவுல விளையாடிட்டு இருக்கோம் ஒரு அத்லெட்டிக் பிளேயர் டி எஸ் ஆதர்ஷ் அவங்களை நம்ம சந்திக்க போறோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: இப்போ நீங்க ஒரு அத்லெட்டரா, உங்களுக்கு இந்த அத்லெட்டிக்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வர காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா?
1: முக்கியமான ரீசன் வந்து அத்லெட்டிக்ஸ் என்ன எடுக்கும்போது அது வந்து ஒரு ஃபிட்னஸ் சம்பந்தமான ஒரு விஷயம். பேசிக்காக நான் வந்து ஒரு கிரிக்கெட் பிளேயர். அத்லெட்டிக்ஸ்குள்ளாடி வர்றதுக்கு நான் வந்து நிறைய காரணங்கள் இருக்கு, சொன்னால் பெரிய கதையாக சொல்லிகிட்டே இருக்கலாம். ஃபிட்னஸுக்குன்னு ஓட தொடங்கின நான் தான். இப்போ வந்து அந்த பல காரணங்களை வச்சு இப்போ நான் வந்து தொடர்ந்து ஓடிட்டு இருக்கேன். ஸோ அதுதான் அச்சீவ்மெண்ட்க்கு ஒரு ரீசன்.
0: ஓகே, நீங்கள் அப்போ சொல்லிக்கீங்க பேசிக்காக நீங்கள் ஒரு கிரிக்கெட் பிளேயர் அப்படின்னு சொல்லிக்கீங்க.

0: இப்போ அந்த கிரிக்கெட்ல நீங்க எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா நீங்க ஸ்போர்ட்ஸ் எல்லாம் வெளியே போயிருக்கீங்களா எப்படி?
1: ஆக்சுவலாக மேம், ஸ்கூல் படிக்கும்போது நான் வந்து த்ரோ பால் பிளேயர். எனக்கு அப்போது ஸ்டேட் போகணுன்னு ரொம்ப ஆசை. நான் வந்து ஸ்டேட் போகணுன்னு ரொம்ப ஆசைப்படுவேன், பட் எங்கள் ஸ்கூலில் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. பசங்களுக்கு படிக்கிறதுலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அங்கே கிடைக்கலான்னு ரொம்ப ஆசை. முக்கியமாக வந்து ஸ்கூல் லைஃபையும் வந்து ஸ்போர்ட்ஸ் வேஸ்ட் பண்ணிட்டேன். ஆனால் லாஸ்ட் டைம் 12th வரும்போது ஒரு சர்டிஃபிகேட் சோனல் லெவலில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண அழுது அழுது எப்படி ஒரு சான்ஸ் கிடச்சி ஃபைனலாக வந்து அந்த சர்டிஃபிகேட்டை வச்சு தான் பிபிஎஸ் வந்து ஒய்எம்சிஏ காலேஜில் வந்து சேர்ந்தேன். நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் காலேஜ். நான் எதுக்காக இந்த ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டு வந்தேன்னா கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும். நான் கிரிக்கெட் ஆடணும்னு தான் மெயின் எய்மா வந்து சென்னை போயிருந்தேன். அம்மாவுக்கு ட்ரீம் வந்து டாக்டர் அந்த மாதிரிலாம் இருந்து, பட் அதெல்லாம் விட்டுட்டு ரொம்ப ஹர்ட் பண்ணி ஃபேமிலியிலலாம் ரொம்ப பிரச்சனைலாம் ஆகி தான் இதை வந்து சூஸ் பண்ணேன். எனக்கு ரொம்ப விருப்பப்பட்டு ஸோ சென்னை போயிட்டேன். சென்னை போயிட்ட அப்புறம் கிரிக்கெட்டு ஒரு 5 வருஷம் நான் 2 டிகிரி அங்கே முடிச்சிட்டேன் ஒய்எம்சிஏ காலேஜில். ஒன் ஆஃப் த பெஸ்ட் காலேஜ் தான். பட்டு நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி போன விஷயம் வந்து ஒன்று, நடந்த விஷயம் வந்து ஒன்று. அண்ட் ஃபைனலாக வந்து கிரிக்கெட்டில் வந்து ஒரு 5 வருஷத்தை வந்து நான் வேஸ்ட் பண்ணிட்டேன். என்னால வேஸ்ட் ஆகல. முக்கியமா வந்து நான் வந்து நெட்ஸ்ல எல்லாம் ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன், எல்லாமே பண்ணுவேன். ஆனா எங்க காலேஜ்ல ரூல் இருக்கு, இந்த கேம்னா இந்த கேம்ல தான் நம்ம ஆடணும் அப்படின்னு ஒரு ரூல் இருக்கு. ஸோ என்னால வேற கேம்லயே மூவ் ஆன் பண்ண முடியல. அண்ட் கிரிக்கெட் வந்து ரொம்ப பிடிக்கும், அதுக்காக நான் ஹார்ட் ஒர்க் பண்ணது நிறைய, பட் வந்து என்ன ப்ரூஃப் பண்ண முடியல. எனக்கு அந்த வாய்ப்பும் கிடைக்கல. நான் சென்னை போனதே ஏதாச்சும் வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு. ஈவன் லோக்கல் மேட்ச் கூட என்னால ஆட முடியல, ஒரு வாட்டர் பாயா தான் சுத்திட்டு இருந்தேன். ஆனா எனக்கு டெய்லி ஒர்க் பண்றது, ஒர்க் பண்ணிட்டே தான் இருந்தேன், ஏதாச்சும் ஒன்று கிடைக்கும்னு. ஆனா ஈவன் 5 வருஷம் ஒரு மேட்சும் ஆடல. ஆனா எங்க காலேஜ்ல ஸ்போர்ட்ஸ் மீட் எல்லாம் நடக்கும். அந்த மீட்ல வந்து ஒரு வாய்ப்பு, நான் ஃபிட்னஸுக்காக தான் ஓடிட்டு இருந்தேன். ஆக்சுவலா ஃபாஸ்ட் போலர். சோ அந்த ஃபாஸ்ட் போலிங் பண்ணும்போது டயர்ட் ஆகக்கூடாது அப்படின்னு தான் ஓட ஆரம்பிச்சேன். ஸோ எனக்கு ஓடும்போது இந்த ஃபிட்னஸுக்காக டெய்லி மார்னிங் வந்து ஓட ஆரம்பிக்கிறது, எல்லாமே ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சு. ஏன்னா ஸ்போர்ட்ஸில் வந்து பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும், ஒவ்வொரு விஷயத்த நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ணால் தான் அதை கரெக்டாக வந்து ஒரு நல்ல லெவலுக்கு கொண்டு போக முடியும். அந்த இடத்துல தான் என்னை வந்து சார் நோட் பண்ணியிருக்காரு, என்னோட அத்லெட்டிக் கோச். ஸோ அவர் வந்து சென்னை தான், அவருக்கு தான் ஆக்சுவலாக இந்த பாராட்டெல்லாம் போனோம். அவர் தான் வந்து என்ன நோட் பண்ணி, நீ வந்து இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணு அப்படின்னு அப்பப்போ மோட்டிவேட் பண்ணிட்டே இருப்பார். ஆனால் நான் என்ன பண்ணுவேன்னா கிரிக்கெட் தான் பிடிக்கும்னு சொல்லிட்டு அதிலேயே இருந்தேன். பட்டு எனக்கு கடைசி வரைக்கும் மேட்ச் ஆட வாய்ப்பே கிடைக்கல. லாஸ்ட் வருஷம் பிபிஎல் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன். ஸோ அந்த டைமில் தான் சார் வந்து 1 வருஷம்தாண்டா இருக்கு, ட்ரை பண்ண அப்படின்னு சொன்னார். நானும் ஸ்பெஷலைசேஷன் சொன்னேன் இல்லை, அந்த ஈவெண்ட்லேருந்து நம்ம மாற முடியாது. ஈவன் கபடி பிளேயர்ஸ் வரைக்கும் வந்து கிரிக்கெட் ஆடுவாங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் சென்னை வந்தோம், இங்கேயும் சக்ஸஸ் ஆகலைன்னா ஃபேமிலி வந்து கண்டிப்பாக அடி வாங்கும், அதுவும் ஒரு கஷ்டமாக இருக்கும். நான் என்ன பண்ணுவேன்னா இந்த ஃபிட்னஸ் ஓடுறேன். ஸோ அப்போ யோசிக்க ஆரம்பிச்சேன். யோசிச்சு யோசிச்சு கடைசியில் வந்து சார் சொன்னதை யோசிப்பேன், ஒரு வாட்டி அத்லெட்டிக்ஸ் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு. அதுக்குள்ளாடி போகிறேன். நான் கிரிக்கெட்டை எக்ஸிட் பண்ணான்னு முடிவு பண்ணிட்டு ஹார்ட் ஒர்க் ஆரம்பிக்கிறேன். டே ஒன்னு ஆரம்பிக்கிறேன். ஆக்சுவலாக இப்போ நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க, ஒரு 695 நாளாக தொடர்ந்து ஓடிட்டுருக்கேன் ரெஸ்ட் விடாமல். இது வந்து ஆக்சுவலாக இப்படி பண்ணக்கூடாது, ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக். ஏன்னா ரெஸ்ட் ரிக்கவரின்னு வந்து ஸ்போர்ட்ஸில் வந்து ரொம்ப முக்கியம். ஆனால் என் மைண்ட் செட்டப் எப்படி இருந்தேன்னா நான் வந்து ஜெயிக்கணும், எனக்கு அது மட்டும்தான் டார்கெட்டாக இருந்து, இவ்வளோ நாள் ஓடுவேன் இப்படி தான் ஓடுவேன் அப்படின்னு ஒரு டார்கெட்டுமே கிடையாது. அப்படி தான் ஆரம்பிச்சு டே ஒன் அங்கேருந்து ஆரம்பிச்சு கிரிக்கெட்லேருந்து எக்ஸிட் ஆகிறேன். எங்கள் சீனியர்ஸ் வந்து எங்கே போனால் மட்டும் ஜெயிச்சிருவே அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு அது வந்து ஒரு ஈகோ மாதிரி ஆகிட்டு. ஸோ அப்படி ஆரம்பிச்சு ஒரு 3 மந்த்ஸ் இப்போ கிரிக்கெட் பண்ணாலும் 1 மந்த் கரெக்டாக ஒர்க் பண்ணுவேன், அதுக்கடுத்து இன்ஜுரி வரும் திரும்ப ஸ்டாப் பண்ணுவேன். ஸோ ஏன் என்னால் அது பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு 6 மாதம் எப்படியாச்சும் நிற்காமல் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் ஓட ஆரம்பித்தேன். ஸோ என்னோடய டாஸ்க் வந்து அட்லீஸ்ட் 1 நாள் 5 கிலோமீட்டர்ஸ். இப்போது முடியாதனாலலாம் இருக்குல்ல, ஃபீவராக இருந்தாலும் ஓடுவேன், கால் இன்ஜுரி பார்க்குறது ஈஸியாக இருக்கும், பட் இதை வச்சுட்டு மூவ் ஆன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அண்ட் ஃபைனலாக என் சார் சொன்ன மாதிரி அத்லெட்டிக்ஸில் போனேன். யூனிவர்சிட்டி வருது. யூனிவர்சிட்டி தான் எங்களோட மெயின் ஈவெண்ட். ஏன்னா அதில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணி இந்த சர்டிஃபிகேட்டை எடுத்தோன்னா வேலைக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல். இப்போ ஃபார்ம் 3 இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எனக்கு வந்து ஒரு ஃபியர், அங்கே போயிட்டு நான் ஜெயிச்சிருவோம் நான் ஜெயிச்சிருவோம். ஏன்னா நான் முன்னாடி ஒருக்கா யூனிவர்சிட்டி ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கும் போது என்னால் ஜெயிக்க முடியல. எனக்கு வந்து ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த கோச்சுமே கிடையாது. ஏன் நான் கோச்சிங்க்கு போகலைன்னா இந்த கிரிக்கெட்லேயே நான் வந்து நிறைய கோச்சிங் சைடு வந்து போயிருக்கேன். போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா கோச்சஸ், ஆக்சுவலாக நான் ஒர்க் பண்ணுறதுக்கும் அவங்க தர ஒர்க் கோட்ஸுக்கெல்லாம் சம்மந்தமே இருக்காது. ஸோ அந்த மைண்ட் செட்டை வந்து நானும் ஃபிசிக்கல் எஜுகேஷன் தானே படிக்கிறேன், ஏன் என்னால் என்ன மூவ் ஆன் பண்ண முடியாதுன்னு நிறைய தப்பு பண்ணிட்டு இருந்தேன். அந்த தப்பை ஓவனாக கண்டுபிடிச்சி பிடிச்சி வீடியோ அதுக்கு தான் ஆக்சுவலாக எடுக்க ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு யூனிவர்சிட்டி ரெப்ரசென்ட் பண்ணி என்ன ஈவெண்ட் எடுக்கணும்னு தெரியாது. முக்கியமாக ஒரு அத்லெட் வந்து என்ன ஈவெண்ட் எடுக்கணும்னு தெரிஞ்சிருக்கணும். என்ன ஈவெண்ட் எடுக்கணும்னு தெரியாமல் நான் வந்து 21 கிலோமீட்டர் ஹாஃப் மாரத்தான் 10 போட்டிருந்தேன், அதுக்கப்புறம் 5 கிலோமீட்டர். ஸோ என்னோட பேட் லக்கு 2 நாள் ஈவெண்ட் நடக்கும், பெரிய ஈவெண்ட் எல்லாம். ஸோ 2வது நாள் நான் 3 ஈவெண்ட்டுமே ஒன்றா ஓடணும். காலையில் வந்து 21 கிலோமீட்டர் ஓடணும், ஈவினிங் 5 கிலோமீட்டர், நெக்ஸ்ட்

0: டே மார்னிங் வந்து ஒரு 10 கிலோமீட்டர். இந்த 24 மணி நேரத்தில் இவ்வளோத்தையும் ஓடிருப்பேன். ஃபஸ்ட்டு 21 கிலோமீட்டர் ஓடுறேன், ஜெயிச்சிட்டேன், எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்போது என் சார் வந்து ரொம்ப ஹாப்பி. அதுக்கப்புறம் செகண்ட் ஈவெண்ட்டு 5 கிலோமீட்டர் ஈவினிங். எதுக்கு நம்ம ரொம்ப ரிஸ்க் எடுக்கணும்னு சொல்லிட்டு 5 ஜாயின் பண்ணுறேன். ட்ராக்ல இறங்கினப்புறம் என் மைண்ட் செட் மாறிட்டு நான் வந்து ஜெயிக்கணும்னு நினச்சிட்டேன். அதுலேயும் ஜெயிச்சிட்டேன். சார்கிட்ட போயிட்டு அந்த மெடலை காமிக்கிறேன். சார் வந்து அவ்வளோ சந்தோஷம் பார்த்துட்டு. மறுநாள் எனக்கு மட்டும் கிராஸ் கண்ட்ரி வந்து 10 கிலோமீட்டர் கிராஸ் கண்ட்ரி வந்து அட்டன் பண்ணுறேன். அதுலேயும் வந்து மெடல் பண்ணிட்டேன். எல்லாமே அன்எக்ஸ்பெக்டடாக வந்து 3 கோல்டு. அப்படியே காலேஜ் எல்லாம் போகிறேன், காலேஜ் போகும்போது எல்லாருமே வந்து ஆதர்ஷ் ஆதர்ஷ் ஆதர்ஷ் அப்படின்னு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்து. அப்போ கிராஸ் கண்ட்ரி வந்து ஆல் இண்டியா செலக்ட் ஆயிருந்தேன். அதுவும் எனக்கு தெரியாது, போகிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி தான் தெரியும். என்ன நடந்துன்னா காலமாக 10 மணிக்கு ரிப்போர்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க. காலையில் 10 மணிக்கே போய் ரிப்போர்ட் பண்ணி எல்லா டென்னும் எங்கள் காலேஜ் சைன் வாங்கிட்டு தான் போனோம். சைன் எல்லாம் வாங்கிட்டு போய் உட்காந்து அப்படியே வெயிட் பண்ணுறேன். சாப்பிட்றதுக்கு வெளியே போனால் ஒரு வேளை சான்ஸ் மிஸ் ஆயிருமோன்னு பயந்து அப்படியே இருக்கேன், வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன். எங்களோட சார் வந்து ஈவினிங் வரைக்கும் வரல. நைட்டு 10 மணி வரைக்கும் அங்கேயே உட்காந்துருக்கேன். கூட ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்கள கூட சேர்ந்து உட்காந்துருக்கோம். நைட்டு 10 மணிக்கு வந்து அப்போ தான் வந்து எழுதுறாரு. எழுதிட்டு எங்களை அனுப்புகிறாங்க. லாஸ்ட்டு ஒரே ஒரு ட்ரெயின் இருக்கு, அந்த ட்ரெயினை மிஸ் பண்ணால் நாங்கள் வந்து போய் சேர மாட்டோம். பஸ்ஸில் போனால் கூட 2 நாள் ஆகும். மங்களூர் ஃபைனலாக வந்து ட்ரெயினில் ஏறியாச்சு. கரெக்டாக ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி போய் ஏறிட்டோம் டிக்கெட் எல்லாம் எடுத்துட்டு. என் ஃப்ரெண்டு வந்து பேக்கோட ஷூ கொண்டு வந்துட்டு இருக்கான் எங்கள் காலேஜ்லேருந்து. நான் ட்ரெயின் எடுக்கவும் அவன் வர்றதும் ஒரே டைமு. ஷூ இல்லாமல் ஓடுறதுக்கு எனக்கு வராது. நான் வந்து அழ ஆரம்பித்தேன் ட்ரெயினில் இருந்து. என்ன பண்ணுறேன் தெரியாமல் ட்ரெயின்லேருந்து இறங்கினேன். அடுத்த ஸ்டாப்பில் இறங்கி எனக்கு வேறு ஆப்பர்ச்சுனிட்டியே இல்லை. நான் அழ ஆரம்பித்தேன். என்னென்னா ஃப்ளைட்டு தான் ஒரு வாய்ப்பு. அப்பா வந்து சிஆர்பிஎஃப்ல ஒர்க் பண்ணுறாரு. அம்மாவுக்கு வந்து எப்படியாச்சும் ஆல் இண்டியா போகிறான் அப்படின்னு ஒரு சந்தோஷம். ஃபஸ்ட் டைம் ஏன்னா இவ்வளோ நாள் ஹோப் இல்லாமல் இருந்தேன். எனக்கு அந்த இடத்துல ஒரு ஹோப் கிடச்சி. ஸோ அவங்க அந்த இடத்துல வந்து சப்போர்ட் பண்ணாங்க இல்லைன்னு சொல்லல. ஸோ 8 மணிக்கு ஃப்ளைட்டு, நான் நேரமே போய் சேர்ந்துட்டேன். முக்கியமாக ஒரு விஷயம் இடையில சொல்ல நினைது என்னன்னா, நீங்கள் யோசிச்சிருப்பீங்க இந்த கன்சிஸ்டன்சி டே 1 ஆரம்பிச்சேன்ல இந்த கேப்ல எல்லாம் எப்படி ஓடி இருப்பான் அப்படின்னு நினைப்பீங்க. நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு ஸ்டாப்பாக வந்து யோசிப்பேன். ஒரு நாள் முன்னாடி யோசிப்பேன், இந்த இடத்துல இறங்கி இப்படி இப்படி பஸ்ஸில் போனால் நம்ம கன்சிஸ்டன்சியும் கண்டினியூ பண்ணலாம்னு சொல்லிட்டு சில இடத்துல இறங்கி ஓடிடுவேன். ஓடி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஈவெண்ட்டை பார்ட்டிசிபேட் பண்ணுவேன். பட் எனக்கு வந்து நான் என்ன மைண்ட் செட் பண்ணியிருந்தேன்னா, ஒரு 4 வருஷம் கழிஞ்சாச்சும் நான் வந்து நினச்ச ஒரு கோலை வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு. இப்போது கிடைக்கிறது வந்து ஒரு சின்ன ஒரு இதுதான். இப்போ வந்து ஆல் இண்டியா ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு ட்ரீம் வந்து ஆல் இண்டியா அடிக்கணும், கண்டிப்பாக ஜெயிக்கணும்.
1: நான் ஒரு க்வெஸ்சன் கேட்டேன், ஆனா நீங்க வந்து ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வர அப்படியே சொல்லியே முடிச்சிட்டீங்க. சரி ஓகே சூப்பர். நீங்க வந்து கிரிக்கெட்ல இருந்துட்டு அதுல இருந்து அத்லெட்டிக் வந்திருக்கீங்க. நீங்க வந்து ஆத்லெட் பிளேயர் ஆனப்புறம் ஃபர்ஸ்டா நீங்க வந்து யூனிவர்சிட்டி மேட்ச்ல வந்து கோல்டு அடிச்சிருக்கீங்க. இந்த 21 கிலோமீட்டர், 5 கிலோமீட்டர், 10 கிலோமீட்டர் அடிச்சிருக்கீங்க சொல்லிருக்கீங்க. அதுக்கப்புறம் நீங்க என்னெல்லாம் ஈவெண்ட் கலந்து கொண்டிருக்கீங்க?
0: டே 1 ஸ்டார்ட் பண்ணி இப்போ 2வது வருஷம் ஆக போகுது. இது வந்து என்னோட பிபிஎட்ல நடந்த விஷயம். இப்போ நான் எம்பிஎட் ஃபஸ்ட் இயர் படித்த போதும் ஒரு ஆல் இண்டியாவுக்கு செலக்ட் ஆயிருந்தேன். ஹார்ட் ஒர்க் வந்து அவ்வளோ பண்ணியிருப்பேன். எனக்கு காலேஜ் வந்து ஃபெசிலிட்டிஸ் பயங்கரமாக இருக்கும். 400 மீட்டர் ட்ராக் இருக்குது, எல்லாமே வந்து நல்லா அவைலபிளாக இருந்ததுனால நான் வந்து ரெடியாக முடிஞ்சு. ஜிம் எல்லாமே எனக்கு ஃப்ரீ. ஷூ வந்து ஒரு 300 ரூபா ஷூ இந்த மாதிரி தான் பார்ப்பேன். எனக்கு இந்த ஸ்போர்ட்ஸோட ஷூ அட்வான்டேஜ் எப்போ தெரியும்னா, என் கால் வந்து ஒவ்வொரு நாளும் ஓடும்போது பிளட் அப்படியே கட்டி நிற்கும். ஸோ அந்த பிளட்டோட வச்சு தான் ஓடுவோம். ஸோ எனக்கு அப்போது வந்து இதுதான் பிரச்சனைன்னு தெரியாது. அப்போவும் என் சார் தான் பாபி சார், அவர் தான் வந்து தம்பி ஒரு வாட்டி ஷூவை ட்ரை பண்ணிப்பார் அப்படின்னாரு. ஃபர்ஸ்ட் டைம் 7000 ரூபாய்க்கு. இப்போதான் தெரியுது ஸ்டார்டிங் ரேஞ்ச் ஷூ வந்து 7000ல இருந்து தான் இருக்குது அப்படின்னு. ஷூ ட்ரை பண்ணதுலேருந்து எனக்கு பெர்ஃபார்மன்ஸு, என்னோட காலில் வந்த பிளட்டு இதெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக ஆரம்பிச்சு. முட்டில் எல்லாம் பெயின் வரும், நீ பெயின் எல்லாம். ஸோ இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் ஆக ஆரம்பிச்சு. நான் இங்கே கன்னியாகுமரியில் தான் ஒரு கிளப், ஒரு சின்ன ஒரு கிளப்பில் ஒரு 1000 ரூபா ப்ளஸ் ஒரு கப்பு, அதுக்காக தான் ஃபஸ்ட்டாக ஓடினேன். ஓடும்போது கூட ஓடின பசங்க கூட வந்து காம்படிஷன் பயங்கரமாக இருந்து. ஸோ அவங்களையும் பீட் பண்ண ஆரம்பித்தேன். ஒவ்வொரு கிளப்பு எல்லாத்துலேயும் வந்து ஃபர்ஸ்ட் எடுக்க ஆரம்பித்தேன். ஆனால் சில இடத்துல தோப்பேன், நிறைய தோத்துருக்கேன். அதை வந்து நான் சொல்ல மறந்தேன், நிறைய இடத்துல தோத்துருக்கேன். ஸ்டார்டிங் ஃபிட்னஸுக்குன்னு ஓடுவேன்னு சொன்னேன்ல, அப்போ வந்து ஓடுவேன். ஆனால் எய்ம் வந்து ஃபினிஷிங் லைனில் நான் நிற்காமல் முடிக்கணும். நான் நிற்க மாட்டேன், என்ன மைண்டு கஷ்டப்பட்டாலும் ஓடிட்டே தான் இருப்பேன். போக போக தான் மேரத்தான் ஓடுறதுக்கு இப்படி ப்ரொசீஜர் இருக்குது. ஸோ இதை ஃபாலோ பண்ணால் ஈஸியாக இருக்கும். ஆனால் இதை நம்ம ஃபாலோ பண்ணும்போது இன்னும் நம்ம நிறைய தூரம் ஓட முடியும் அப்படின்னுள்ளதை வந்து நோட் பண்ண ஆரம்பித்தேன். ஒவ்வொரு மேரத்தான்லேயும் ஒவ்வொரு விஷயம் கற்றுப்பேன். நம்ம கன்னியாகுமரி மேரத்தானில் வந்து ஓடியிருப்பேன், அதுலேயும் மெடல் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் பிருந்தாவன் சேரிட்டி டெஸ் இதில் ஓடியிருப்பேன், வில்லுக்குறி மேரத்தான் ஓடியிருப்பேன். முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும்னா, என் கூட ஓடிட்டு இருந்த அத்லீட்ஸ் ஸ்டார்டிங் நான் ஃபிட்னஸுக்குன்னு ஓடும்போது என்னை தாண்டி எக்கச்சக்கம் கிலோமீட்டர் கணக்கு கண்ணு தெரியாத தூரத்துலலாம் ஓடிடுவாங்க. ஸோ அந்த அத்லீட்டு கூட இப்போ நான் வந்து ஃபைட் பண்ணி ஓடிட்டுருக்கேன். ஸோ அது வந்து எனக்கு வந்து ஒரு சந்தோஷமான விஷயம்.
1: நீங்க இப்ப ஒரு ஆத்லெட்டா, இப்ப உங்களுக்கு நிறைய பேசிக்ஸ் தெரியாம நீங்க வந்து அதுல வந்து ஸ்டார்ட் பண்ணி ஓடிட்டேன், பேசிக் ஷூவே எனக்கு தெரியாது, அதுல நான் ஷூ எல்லாம் சேஞ்ச்

0: பண்ணு, அதனால நிறைய விஷயங்கள் வந்து நான் கத்துக்கிட்டேன் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. சரி, அப்புறமா நீங்க வந்து நிறைய காம்படிஷன் அட்டன் பண்ணிருக்கீங்க. இது தவிர நம்ம வந்து ரீசெண்டா சிஎம் டிராஃபி இந்த மாதிரி எல்லாம் கண்டக்ட் பண்றாங்களா, இதுல நீங்க கலந்து கொண்டிருக்கீங்களா? எப்படி?
1: ஃபர்ஸ்ட் டைம் சிஎம் டிராஃபி லாஸ்ட் இயர் வந்து கண்டக்ட் பண்ணாங்க, போனேன். போயிட்டு 5 கிலோமீட்டர் போட்டிருந்தேன், டிஸ்ட்ரிக்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் மெடல் பண்ணியிருந்தேன். மெடல் பண்ணிட்டு ஸோ ஸ்டேட்டுக்காக ரெடி ஆகிறேன். கரெக்டாக ஸ்டேட்டுக்காக ஒரு 2-3 நாள் முன்னாடி எனக்கு ஆங்கிள் ட்விஸ்ட் ஆயிருச்சு, இன்ஜுரி ட்விஸ்ட் ஆகி அதை பெயினை வச்சுட்டு ஓடி தான் ஆகணும். ஏன்னா ஃபஸ்ட்டு கிடைச்ச வாய்ப்பு இதை வந்து மிஸ் பண்ணக்கூடாதுன்னு என் மைண்ட் செட்டு. ஸோ நானும் அந்த பெயின் இருக்குது, போகிறதுக்கு ஒரு நாள் முன்னாடியும் பெயின் இருக்குது, அங்கே போன அன்னைக்கும் பெயின் இருக்குது. ஆனால் போகிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி என் மைண்ட் செட் வந்து எப்படிடா ஓட போகிறோம், எப்படியாச்சும் ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாண்டடாக அந்த பெயினோட பண்ணி பார்க்குறேன், என்னால் ஓட முடியுமா, எப்படி நான் ஓட போகிறேன் அப்படின்னு. எனக்கு எப்படியாச்சும் ஜெயிக்கணும்னு ஃபஸ்ட் டைம், இது வரைக்கும் ஃபிட்னஸ்ன்னு ஓடிட்டு இருந்த அன்னைக்கு எனக்கு ஃபஸ்ட் டைம் அன்னைக்கு ஜெயிக்கணும், நான் ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட். ஸோ அங்கே போயிட்டு சிஎம் ஃபி ஓடுறேன், ஸ்டேட் ஓடுறேன், என்னால் ஓட முடியல. ஒரு ஃபஸ்ட்டு 400 மீட்டர்ஸுக்கு வந்து என் கால் வந்து ஒரு இழு இழுக்குது. நம்ம ஒரு இழு இழுக்கும் போது அந்த இடத்துல வந்து ரன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம், அதில் வந்து தோத்துட்டேன். எனக்கு அது வந்து ரொம்ப டிஸ்அட்வான்டேஜாக இருந்து. ஆனால் அன்னைக்கு ஒரு விஷயம் கற்றுக்கிட்டேன், லைஃப்பில் வந்து நம்ம எதுக்கும் பயப்படக்கூடாது. எல்லாருமே சொல்லுவாங்க லைட்டாக ஒரு பயம் இருக்கணும், பட்டு பயம் மட்டும் இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம மைண்ட் செட் வந்து நேச்சுரல் பெர்ஃபார்மன்ஸை வந்து டவுன் பண்ணும். ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து அதில் கற்றுக்கிட்டேன். அதை வந்து இப்போதைக்கு எல்லா மேரத்தான்லையும் நான் ஃபியர் இல்லாமல் இருக்கிறதுக்கு நிறைய ட்ரை பண்ணிட்டு இருப்பேன்.
0: இதுவரை சின்ன விஷயங்களுக்கு வந்து ஒரு தோல்வியில் இருந்துதான் நீங்க வந்து நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டு மறுபடியும் அது எப்படி ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்க வந்து ஓடிட்டே இருக்கீங்க. ஒரு விஷயம் நீங்க ஒரு ஒரு காம்படிஷன்ல நீங்க வந்து சப்போஸ் உங்களுக்கு ஜெயிக்க முடியாதாலும் நீங்க மறுபடியும் அதுல இருந்து எப்படியாவது வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அச்சீவ்மெண்ட்ல ஓடிட்டு இருக்கீங்க. சரி, அப்புறமா நீங்க வந்து யூனிவர்சிட்டி மேட்சஸ் எல்லாம் நிறைய கலந்து கொண்டிருக்கீங்க, அப்புறமா இன்டர்நேஷனல் மேட்ச் போனே சொல்லிருக்கீங்க, அந்த இன்டர்நேஷனல் மேட்ச் பத்தி சொல்லலாமா?
1: ஆல் இண்டியா வந்து 2 வாட்டி ரெப்ரசென்ட் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் வாட்டி வந்து கிராஸ் கண்ட்ரி மட்டும்தான் ரெப்ரசென்ட் பண்ணேன், அண்ட் செகண்ட் வந்து 10 கிலோமீட்டர் அப்புறம் கிராஸ் கண்ட்ரி, இந்த ரெண்டுக்கும் வாய்ப்பு கிடச்சிருந்து. அண்ட் 21 கிலோமீட்டர் மெடல் பண்ணியிருந்தேன். இந்த லாஸ்ட் இயரும் வந்து 3 மெடல்ஸ் பண்ணியிருந்தேன். ஆனால் நான் சொல்லியிருந்தேன்ல ஒரு நாம்ஸ், அந்த நாம்ஸை உடைக்கிறதா என்ன டாஸ்க்காக இருந்து, ரூல்ஸ் படி நாம்ஸை உடைச்சா மட்டும்தான் அலோடு, இல்லைனா ஃபைன் கட்டணும் அப்படின்னு. என்னடா நம்ம லைஃப்பில் எப்படி ட்விஸ்ட்டாக இருக்கேன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். எப்படியாச்சும் நாம்ஸை உடைக்கணும்னு நினச்சேன். அன்ஃபார்ச்சுனேட்டா இல்லை என்னோட ப்ராக்டிஸா இல்லை கடவுளோட இதான்னு தெரியல, நாம்ஸை உடைச்சேன், ஆல் இண்டியாவுக்கு செலக்ட் ஆனேன். ஸோ 2 ஈவெண்ட்ல வந்து செலக்ட் ஆயிருந்தேன், கிராஸ் கண்ட்ரி அப்புறம் 10 கிலோமீட்டர் மெயின் ஈவெண்ட். ஸோ எனக்கு அது வந்து ரொம்ப சந்தோஷம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு வந்து ஆல் இண்டியா 10 கிலோமீட்டருக்கு வந்து செலெக்ஷன் லிஸ்ட்டில் நேம் வருது. ஸோ இதுக்காக ஆல்வாஸ் காலேஜ் மங்களூரில் வந்து போட்டிருந்தாங்க. இதுலேயும் ஒரு ட்விஸ்ட் இருக்குது, என்னென்னா நான் வந்து டீம் கூட தான் போனோம். ஸோ நான் தனியாக பெர்மிஷன் வாங்கி ஃப்ளைட்டை போட்டேன். ஏன்னா எனக்கு அங்கே போய் கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணணும், எங்கேயாச்சும் இறங்கி ஓடணும், அடுத்த நாள் வந்து ஈவெண்ட்டையும் கரெக்டாக மிஸ் ஆகாமல் பண்ணணும். ஈவெண்ட்டு மிஸ் ஆச்சுன்னா எல்லாமே முடிஞ்சிட்டு. ஸோ இது எல்லாமே பிளான் பண்ணி, ட்ரெயின் எல்லாமே பிளான் பண்ணிட்டு இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணி முன்னாடியே வந்து ஃப்ளைட் புக் பண்ணேன். ஸோ நான் பிளான் பண்ணதுபடி அங்கே போயிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறேன். எங்களுக்கு கேம்ப் வந்து ஒரு 7 நாள் பக்கத்தில் இருக்கும் கேம்ப், அப்புறம் அங்கேயும் போய் ஒரு 7 நாள். ஸோ இதுலேயும் நிறைய இடத்துல வந்து ஓடிட்டு ஆல் இண்டியா வந்து அங்கே ஓடுறேன். அட மறுநாள் ஈவெண்ட்டு, ஈவெண்ட்டில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறேன். பெர்ஃபார்மன்ஸில் வந்து நாக் அவுட், நாக் அவுட்னா என்னால் முடியலை. நார்த் இந்தியன்ஸ் வந்து நல்லா வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ 28ல் ஓடுறாங்க அவங்க, ஒரு 10 பேர் பக்கத்தில் ஒரே இதில். அவங்களோட பஞ்சில் வந்து நம்ம இருந்தால் மட்டும்தான் அடுத்த அடுத்த இது ஓட முடியும். கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் பக்கத்தில் 14 டைமிங்கில் வந்து நல்ல டைமிங் தான் நம்ம ஊர் பொறுத்த அளவில், பட் அவங்க நல்ல ஒரு டைமிங் பண்ணணும்னா இன்னும் பண்ணணும். ஸோ அது வந்து எனக்கு ஒரு டிராபேக். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து அதை கரெக்ட் பண்ணணும். ஆல் இண்டியா பார்ட்டிசிபேட் பண்ணேன், பட் என்னால் மெடல் பண்ண முடியல. ஸோ அது வந்து ஒரு டிராபேக்.
0: ஆல்ரெடி பேசும்போது சொல்லியிருக்கீங்க ஒரு ஆத்லீட்டா நீங்க வந்து நீங்களாவே ஓனா தான் பிராக்டிஸ் பண்ணி உங்களுக்கு நீங்க ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா அதை கரெக்ட் பண்ணி ஓடிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ நீங்க வந்து இன்டர்நேஷனல் பிளேயரா நீங்க விளையாட போறீங்கன்னா உங்களுக்கு கேம்ப் நிறைய கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த கேம்ப் வந்து கண்டக்ட் பண்றதுனால உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து நிறைய கத்துக்க முடிஞ்சிருக்கும். அந்த கேம்ப் நீங்க அட்டன் பண்ண பத்தி சொல்லலாமா?
1: எங்க யூனிவர்சிட்டியில லாஸ்ட் இயர் வரைக்கும் கேம்ப் எதுவுமே கிடையாது, பட் எங்களோட லக்குக்கு புதிய ஒரு செக்ரட்டரி மேம் வந்திருந்தாங்க. ஸோ கேம்ப் வந்து கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நானும் கேம்புக்கு போகிறேன். ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ட்ராக் வந்து சிந்தட்டிக் ட்ராக். நான் இது வரைக்கும் ரோடு இந்த மாதிரி மட்டில் எல்லாம் தான் ஓடிட்டு இருந்தேன். நமக்குன்னு ஒரு ட்ராக்கு, நமக்கு சாப்பாடு அவங்க கொடுப்பாங்க, ஸோ நமக்கு ட்ரெயின் பண்ணுறதுக்கு ஒரு கோச் இருப்பாங்க. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னு நிறைய விஷயம் இருந்து, அண்ட் என்னோட டீம் பார்ட்னர்ஸ், நாங்கள் அத்லெட்டிக்ஸ்னா ஒரு டீம், அங்கே அத்லெட்டிக்ஸுக்காக நான் வந்த பசங்க வந்து ஒருத்தர் என்ன பண்ணுறாங்க, என்ன ஒர்க் அவுட் பண்ணுறாங்க, அவங்க வந்து அவங்க மைண்ட் செட் எப்படி வச்சுருக்காங்க. ஸோ பேசிக்காக வந்து என் கூட வந்த பசங்க வந்து அவங்க ஈவெண்ட்டை வந்து கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம தேவையில்லாமல் ஃபோன் யூஸ் பண்ணுறது, நான் அப்போ தான் யூஸ் பண்ணேன். நானும்

ஃபோன் யூஸ் பண்ணுவேன், பட் இவ்வளோ ப்ராப்பராக இருக்காங்க அப்படின்னு எனக்கு அங்கே போய் தான் தெரியும். அவ்வளோ ப்ராப்பர்னா ஃபோன் கரெக்டாக அந்த டைமோட முடிச்சிருவாங்க, தேவையில்லாமல் ஃபோன் யூஸ் பண்ண மாட்டாங்க. அந்த டைமுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, ஜிம்முன்னா ஜிம்மு, எக்ஸ்ட்ரா ஒர்க் அவுட் பண்ண மாட்டாங்க. அவங்க டைமுக்கு மேக்ஸிமம் அவங்களுக்கு ஒரு ரூம் கொடுத்துருப்பாங்க, அந்த ரெஸ்ட் டைம் ரெஸ்ட்டில் தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நம்ம அடுத்த நாள் வந்து இதை ப்ராப்பராக பண்ணணும். ஏன்னா கேம்ப் வந்து எதுக்கு கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா, நம்ம போகிறதுக்கு முன்னாடி ப்ரிப்பரேஷன் வந்து கரெக்டாக இருக்கணும்.

0: போகிறதுக்கு முன்னாடி ப்ரிப்பரேஷன் வந்து கரெக்டாக இருக்கணும். நம்ம அந்த இடத்துல வந்து ரெஸ்ட் எடுத்துருந்தோம்னா நம்ம ஈவெண்ட்டில் வந்து கரெக்டாக பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. அந்த இடத்துல வந்து ஓவராக அழுத்தி இதெல்லாம் பண்ணக்கூடாது, ஏன்னா இன்ஜுரி எல்லாம் வந்துன்னா நம்ம மெயின் ஈவெண்ட்டு ஸ்பாயில் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் கற்றுக்கிட்டோம். அண்டு ஃபன் வந்து கேம்ப் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தேன், ஏன்னா இது வரைக்கும் நான் இந்த மாதிரி அட்டன் பண்ணதில்லை. எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக.
1: ஓகே சூப்பர். நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் கூட உங்களுக்கு ஒரு கேம்ப் அட்டன் பண்ணுறதுனால உங்களுக்கு தெரிய வந்திருக்கு. எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும், எப்படி ரெஸ்ட் எடுக்கணும், எப்படி நம்ம வந்து நெக்ஸ்ட் டே வந்து எப்படி ஸ்போர்ட்ஸ் கண்டினியூ பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேம்ப்லேருந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கொண்டிருக்கீங்க. நீங்கள் இப்போ பேசும்போது சொல்லியிருக்கீங்க, நான் வந்து நான் பிஜி பண்ணும்போது டே ஒன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 693 நாட்கள் வந்து ஆல்ரெடி கண்டினியூ பண்ணி ஓடிட்டு இருக்கேன் அப்படின்னு, இப்பவும் கண்டினியூ பண்ணி ஓடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஒரு நாள் எவ்வளவு நேரம் ஓடுறீங்க, எவ்வளவு நேரம் ரெஸ்ட் எடுக்கிறீங்க, இதை பத்தி சொல்லலாமா?
0: என்னோட டார்கெட் வந்து அட்லீஸ்ட் வாரத்துல எல்லாமே 10 கிலோமீட்டரா இருக்கணும் அப்படின்னு இருந்து. ஆனா நம்ம பாடிக்கு வந்து ரெஸ்ட் கண்டிப்பா தேவை. ஸோ வாரத்துல வந்து 2-5 கிலோமீட்டர், 4-10 கிலோமீட்டர், 1-21 கிலோமீட்டர், இப்படிதான் நான் வந்து என்னோட மைண்ட் செட்டுக்கு பிளான் பண்ணி வச்சிருக்கேன். இதுல வந்து முக்கியமா வந்து எனக்கு ரெஸ்ட் கிடையாது, ஆனா நான் வந்து கிடைக்கிற ரெஸ்ட்டை வந்து யூஸ் பண்ணிக்கணும். நான் வந்து ரன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுற டைமிங் வந்து ஈவினிங் வந்து 7 மணி. 7 மணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு 35-36, சில டைம் ரொம்ப டயர்டாக இருந்தேன்னா 38 நிமிஷத்துக்குள்ளாடியெல்லாம் 10 கிலோமீட்டர் வந்து முடிச்சிருவேன். எக்ஸ்ட்ரா தான் ஓடுவேன், ஏன்னா வந்து கிலோமீட்டர் என்னோட மைண்ட் செட்டுக்கு வந்து இது 10 கிலோமீட்டர்னா நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட்டு ஒரு 400-500 மீட்டர் எக்ஸ்ட்ரா போட்டுட்டு அதை தான் 10 கிலோமீட்டர்னு நான் மைண்ட் செட் பண்ணி வச்சுப்பேன். ஸோ அந்த மாதிரி தான் ஓடிட்டுருக்கேன். இப்போ நான் வெளியே கிராஸ் கண்ட்ரிக்கு வந்து மேரத்தான் போயிருந்தேன் டெல்லிக்கு. ஸோ அங்கே வந்து எப்படி நான் மெயின்டைன் பண்ணேன்னா, ஸோ அந்த 5 நாளுமே வந்து நான் ஓடி தான் ஆகணும், பட் வந்து எனக்கு இருக்க டைம் வந்து சஃபிஷியன்ட் கிடையாது. ஸோ அங்கே வந்து 5 கிலோமீட்டர் தான் ஓட முடியும். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா ட்ரெயின்லேருந்து இறங்குவேன், இறங்கிட்டு இதுக்குன்னு ஓடிட்டு இன்னொரு ட்ரெயினை பிளான் பண்ணி அதில் வந்து கரெக்டாக போயிட்டு அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருந்தேன். இதுலேயே ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் வந்துட்டு இடையில, என்னென்னா ஓடுற ட்ரெயின் வந்து எரிஞ்சுன்னா லக்கேஜ் போட்டு எரிஞ்சிட்டு நான் வந்துட்டு இருக்க ட்ரெயின். ஸோ நாங்கள் எல்லாம் ஒரு டீமாக வந்துட்டு இருக்கோம், அப்போ லக்கேஜ் போட்டியை மட்டும் கலத்தி விட்டாங்க, மற்ற எல்லாருமே சேஃப் தான், யாருக்கும் எதுவும் ஆகலை. ஸோ அந்த கேப்பில் வந்து நான் வந்து ஓடிட்டேன், ஓடி அதை வந்து ஒரு வீடியோவை போட்டேன். ஆனால் வந்து மக்கள் அதை தப்பாக நினச்சிட்டாங்க. ஸோ எனக்கு வந்து இது சோஷியல் மீடியாவில் ஃபஸ்ட் டைம் வந்து தெரியாமல் ஒரு நடந்த மிஸ்டேக், யாருக்குமே ஒன்றும் ஆகலைன்னு யாருக்கும் தெரியாது, பட் அந்த ட்ரெயின் எரிஞ்சிட்டு இருக்க உனக்கு தேவை அப்படின்னு கேட்டாங்க. பட்டு அந்த இடத்துல அப்படி ஒரு இது நடந்து, ஒரு வாட்டி இதே மாதிரி 12 மணி ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு 11:55 டைம்ல எல்லாம் ஓடி இருக்கு. ஸோ எனக்கு டார்கெட் படி அன்னைக்கு ஓடணும்.
1: அப்போ நீங்க வந்து இந்த டைம் ஃபிக்ஸ் பண்ணி ஓடாம உங்களுக்கு சப்போஸ் வெளியே போற டைம்ல டைம் இல்ல அப்படின்னாலும் நீங்க வந்து டைம் சேஞ்ச் பண்ணி அப்படி ஓடிட்டு இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியோட நிறைய பகுதி வந்துட்டோம். இது வரைக்கும் நம்ம கூட யூனிவர்சிட்டி அத்லெட்டிக் பிளேயர் DS ஆதர்ஷ் அவங்க நம்ம கூட பேசிட்டு இருந்தாங்க. அவங்க நம்ம கூட நிறைய விஷயங்கள் நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க வந்து ஒரு பேசிக்கா அவங்க வந்து அவங்களாவே தன்னை மோட்டிவேட் பண்ணி ஒவ்வொரு காம்படிஷன் ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸ் மீட்லயும் போய் அவங்களே அவங்கள வந்து ஓவர்டேக் பண்ணி ஒவ்வொரு காம்படிஷன் வின் பண்ணி வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அதோட அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ண டே 1ல இருந்து டே 693 அப்புறம் இன்னும் இப்போ கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து அது ரெகுலரா அவங்க வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு 5 கிலோமீட்டர், 10 கிலோமீட்டர், 21 கிலோமீட்டர் இந்த மாதிரி அவங்களுடைய ரன்னிங் இதை வந்து அவங்க டெய்லி கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய விஷயங்கள் இது மட்டும் கிடையாது, அவங்களுடைய ஹார்ட் ஒர்க் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை எங்களோட செலவிட்டமைக்கு மிக்க நன்றி.
0: தேங்க்யூ மேம்.
1: இதுவரை சாதிக்கே பிறந்தோர் பகுதியில் அருமனை பகுதியைச் சேர்ந்த கல்லூரி மாணவரான DS ஆதர்ஷ் அவர்களுடன் நேர்முகம் கெட்டீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக நினைவூட்டும் நிகழ்வுகளை. சர்வதேச ஜனநாயக தினம் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 15 அன்று உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டது. இது 2007 ஐநா பொது சபையால் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் மூலம் நிறுவப்பட்டது. இது அரசாங்கங்கள் ஜனநாயகத்தை வலுப்படுத்தவும் ஒருங்கிணைக்கவும் ஊக்குவிக்கிறது. ஜனநாயகம் என்பது மக்கள் தங்கள் சொந்த அரசியல், பொருளாதார, சமூக மற்றும் கலாச்சார அமைப்புகளை தீர்மானிக்கவும் வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களிலும் அவர்களின் முழு பங்கேற்பையும் சுதந்திரமாக வெளிப்படுத்தும் விருப்பத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு உலகளாவிய மதிப்பாகும். சர்வதேச ஓசோன் படல பாதுகாப்பு தினம் கடந்த செப்டம்பர் 16 தேதி என்று கொண்டாடப்பட்டது. ஐக்கிய நாடுகள் சபை செப்டம்பர் 16 தேதியை ஓசோன் படலத்தை பாதுகாப்பதற்கான சர்வதேச தினமாக அறிவித்தது. 1985 ஆண்டு மான்ட்ரீல் நெறிமுறை ஏற்றுக்கொள்ளப்பட்டதை நினைவு கூறும் வகையில் இந்த தினம் கொண்டாடப்படுகிறது. 40 ஆண்டுகளுக்கு முன் ஓசோன் படலத்தை பாதுகாப்பதற்கான வியன்னா மாநாட்டின் கீழ்

0: நாடுகள் ஒன்றிணைந்து சேதமடையக்கூடிய ஓசோன் படலம் வழியாக பரவும் தீங்கு விளைவிக்கும் புற ஊதா கதிர்வீச்சிலிருந்து மக்களையும் கிரகத்தையும் பாதுகாக்க தகுந்த நடவடிக்கைகளை எடுக்க ஒப்புக்கொண்டன. கடந்த செப்டம்பர் 18 தேதியன்று சர்வதேச சம ஊதிய தினம் கொண்டாடப்பட்டது. சராசரியாக பெண்கள் ஆண்களை விட மிக குறைவாகவே சம்பாதிக்கிறார்கள். இதனால் ஆண்டு முழுவதும் அவர்களுக்கு ஊதியம் வழங்கப்படுவது நிறுத்தப்படுவது போல் உள்ளது என்பதை இது எடுத்து காட்டுகிறது. இது பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இடையிலான வருவாயில் உள்ள வேறுபாட்டை குறிக்கிறது.
1: இதுவரைக்கும் நினைவூட்டுவ நிகழ்வுகளை செக்மெண்ட்ல இந்த வார நிகழ்வுகள் எல்லாமே நீங்க கேட்டு தெரிஞ்சிருப்பீங்க.
0: இன்றைய கால இளைஞர்கள் போட்டி தேர்வுக்கு தயாராகிட்டே இருப்பீங்க இல்லையா? உங்களுக்காக தான் அடுத்ததான் நம்ம நிகழ்ச்சியில வரப்போகுது நடப்பு நிகழ்வுகள்.
2: 18 பிரிக்ஸ் உச்சி மாநாட்டிற்கு முன்னதாக புதுதில்லியில் நடைபெற்ற இருதரப்பு சந்திப்பின் போது ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் அவர்களுக்கு திருக்குறளின் ரஷ்ய மொழி பெயர்ப்பை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பரிசளித்துள்ளார். கோவாவின் தலிகாவோவில் உள்ள டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி உள் விளையாட்டு அரங்கில் கோவா காவல்துறைக்கு குடியரசுத் தலைவரின் காவல்துறை வண்ண விருது வழங்கப்பட்டது. குடியரசுத் தலைவரின் காவல்துறை வண்ண விருதை பெறும் இந்தியாவின் 5வது மாநில காவல்துறை என்ற பெருமையை கோவா காவல்துறை பெற்றுள்ளது. வியட்நாமின் கான்கோவாவில் உள்ள நாட்ராங்கில் நடைபெற்ற மாபெரும் இறுதிப் போட்டியில் டொமினிகன் குடியரசை சேர்ந்த ஜோஹேரி மோலா அவர்கள் 2026 ஆண்டின் உலக அழகியாக முடிசூட்டப்பட்டுள்ளார். நியூயார்க்கில் நடைபெற்ற 2026 ஆண்டு US ஓபன் டென்னிஸ் தொடரில் ஜெர்மனியின் அலெக்சாண்டர் ஸ்வரேவ் மற்றும் கஜகஸ்தானின் எலினா ரைஃபாகினா ஆகியோர் முறையே ஆடவர் மற்றும் மகளிர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டங்களை வென்றுள்ளனர். புதுதில்லியில் உள்ள ஜவஹர்லால் நேரு மைதானத்தில் நடைபெற்ற இந்திய தடகள தொடரின் இறுதிப் போட்டியில் டானியா சௌத்ரி அவர்கள் 68.35 மீட்டர் தூரம் எறிந்து பெண்களுக்கான குண்டு எறிதலில் புதிதாக இந்திய தேசிய சாதனை படைத்து தங்கப்பதக்கம் வென்றுள்ளார்.
0: இதுவரைக்கும் நடப்பு நிகழ்வுகள் செக்மெண்ட்ல நிறைய பயனுள்ள விஷயங்களை தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புறோம்.
2: மீண்டும் இது போன்ற புதுவிதமான தகவல்களோடு அடுத்த வார நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். அதுவரை நன்றி, வணக்கம். இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியவர் டி அனுஷா ஷாஜி. நிகழ்ச்சி அமைப்பு எஸ் நவரத்னா.
3: இத்துடன் இன்றைய இளைய பாரதம் நிறைவு பெறுகிறது.

0: நேர்லிவரை கேட்டது இளைய பாரதம்.
1: கேட்ட நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: கடைகளில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
1: ஏஎம்பி ஜெய்ஹரன்கோ திங்கள் நகர் மற்றும் ஏஎம்பி பர்னிச்சர் மால் சுங்கான் கடை.
2: முட்டி வலி, இடுப்பு வலியால உங்க அன்றாட வாழ்க்கையை பாதிக்கப்படுதா?
3: முத்து நியூரோ மருத்துவமனையில அனுபவம் மிக்க எலும்பியல் நிபுணர்களுடன் அட்வான்ஸ்டு நீ அண்ட்

0: ரீப்ளேஸ்மெண்ட் மூலமா பழையபடி சுறுசுறுப்பான வாழ்க்கைக்கு மாறுங்க.
1: முத்து நியூரோ சென்டர், சுங்கான்கடை, நாகர்கோவில். கால் 8870198870.
2: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: முட்டம் மருத்துவ கல்லூரி மருத்துவமனை,
5: தென் தமிழகத்தின் முதல் அதிநவீன அசுரேயான் கேட்லாப் இயந்திர உதவியுடன் சிறப்பு வாய்ந்த இருதய சிகிச்சைகள்,
4: ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, இருதய தமனி நோய்களுக்கு சிறப்பு மருத்துவம் மற்றும்
5: பைபாஸ் அறுவை சிகிச்சை, KMMC ஹாஸ்பிடல், முட்டம்.
6: மாமா, என்னாச்சு?
7: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
6: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாசா மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
1: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
8: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
9: நேர்களுக்கு சொன்னிருப்பதாக நேர்களை காற்றலைகளில் இனி வளர இருப்பது சிறுவர் குரல் நேரலை. இந்நிகழ்ச்சியில் சிறுவர் சிறுமியர்கள் மட்டும் பங்கேற்று பேசலாம், பாடல் பாடலாம், கவிதை சொல்லலாம், குட்டி கதை கூட சொல்லாங்க. இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று பேச நீங்கள் தொடர்பு நமது தொலைபேசி எண்கள் 260 240 290 722 மற்றும் அலைபேசி எண் 8903 2573 9. சிறுவர் நிகழ்ச்சியில் முதலாவதாக ஒரு பாடலின் படம் குழந்தை, இந்த பாடலை பாடியிருப்பவர் பி. சுஷீலா.
10: குழந்தை

0: என் அத்தைக்கு ஆப்ரேஷன், அவசரமா ஓ நெகட்டிவ் ரத்தம் வேணும்னு சொல்றாங்க. பிளட் பேங்க்ல வேற ஸ்டாக் இல்லையா? யார்கிட்ட கேக்குறதுனே தெரியல, ரொம்ப பயமா வேற இருக்கு.
1: பயப்படாத, நான் தான் ரெகுலரா ரத்த தானம் பண்றேன்ல, என்கிட்ட டோனர் கார்டு இருக்கு. நீ வா உடனே பிளட் பேங்க்ல இத காட்டி ரத்தம் வாங்கிக்கலாம்.
0: நல்ல வேலைப்பா, நீ பண்ண புண்ணியம் இன்னைக்கு என் அத்தையை காப்பாத்திருச்சு.
1: இப்படி அவசரம் வரும்போது மட்டும் ரத்தத்தை தேடாம ஆரோக்கியமா இருக்கும் போதே நம்ம ரத்த தானம் செஞ்சோம் அப்படின்னா எந்த குடும்பமும் அவசரத்துல தவிக்காது, தவிக்கவும் மாட்டாங்க.
0: புரியுது, இனி நானும் கண்டிப்பா ரத்த தானம் பண்றேன்.
2: ரத்த தானம் செய்வோம், அவசர கால உயிரிழப்புகளை தடுப்போம்.
3: பொதுநலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிறுவர் குரல் நேரலை. நம்மோடு பேச காத்திருக்கும் முதல் சிறுவர் சந்திக்கலாம். வணக்கம் சிறுவர் குரல்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க? உங்க பேர் சொல்லுங்க.
1: ஸ்ருதி பேசுறேன்.
0: சரி, என்ன சொல்ல போறீங்கம்மா நிகழ்ச்சியில?
1: திருக்குறள்.
0: சரி சொல்லுங்க, கேட்கலாம்.
1: ஒருவன் தன் நெஞ்சத்து அழிப்பார இயல்பு, கண்ணிந்து கண்ணற சொல்லினும் சொல்லார்க்கா முன்னின்று தின்னாக்க சொல், ஏதினா குற்றம் போல் தம் குற்றம் காண்கிட்டின் தீர்ந்துண்டோ மண்ணும் உயிருக்கு, வாய்மை எனப்படுவது யாதனில் யாதொன்றும் தீமை இல்லாத சொலல்.
0: சரி, என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? சரிம்மா, நிகழ்ச்சியில பங்கேற்ற அருமையா திருப்பள்ளி சொன்னீங்க. நிகழ்ச்சியில பங்கேற்று பாராட்டுக்கள். நன்றிம்மா, நன்றி. பெயர்களை இனி வருவது ரங்கா பட பாடல். விழிக்கும் குரல் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி.
2: குட் மார்னிங்.

0: my dear.
1: Certainly, darling.
0: You are right, my dear.
1: என் கண்மணியே பொன்மணியே என் உயிர் ராஜா உன் புன்

0: la la la la la la.
1: நிலையத்தில் ஏற்பட்டுள்ளது 10:44 ஆகாஷவாணி நாகர்கோவில் வாடல் நிலையம் குமரி பண்பலையும் மத்தி வந்து நேயர்கள் கேட்டு சென்றிருப்பது சிறுவர் குரல் நேரலை. வணக்கம் சிறுவர் குரல். வணக்கம். வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க? உங்க பேர் சொல்லுங்க. எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? சரி சொல்லுங்க, என்ன நிகழ்ச்சி என்ன சொல்ல போறீங்க? பாடி முடிச்சிட்டீங்களா? சரி, நிகழ்ச்சியில பங்கேசுக்கு பாராட்டுக்கள். நன்றி.
2: நன்றி.
1: நேர்களை இனி வருவது கனா பட பாடல்.

0: ஐயோ, இந்த செயின் போச்சு, யாராவது புடிங்க புடிங்க.
1: ஏட்டையா, என்ன கேஸ் ஏட்டையா?
2: வெறும் 500 ரூபாய்க்காக ஒரு பொண்ணோட தங்க செயின பறிச்சிட்டு ஓடி இருக்கான். புடிச்சு விசாரிச்சா படிக்கிற பையன் போதை மருந்து வாங்க காசு இல்லாம இத செஞ்சேன்னு சொல்றான் சார்.
3: அப்போ எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. புத்தியை இழந்துட்டே திருடிட்டேன். இப்போ ஜெயில கம்பி எண்ணிட்டு இருக்கிற எதிர்காலம் போச்சு.
4: போதை உங்களை நோயாளியாக மட்டுமல்ல குற்றவாளியாகவும் ஆக்குகிறது. பணப்பறிப்பு, திருட்டு, வன்முறை என உங்களை நரகத்திற்குள் தள்ளுகிறது. போதைக்கு அடிமையாகி உங்கள் சுதந்திரத்தை இழக்காதீர்கள்.
5: பொது நலன் கருதி வெளியிடுவோர். ஆகாஷ்வாணி, நாகர்கோவில், குமரி பண்பலை 101.
6: நேர்ந்தது உங்கள் நிமிருக்கு. இன்று புகழ் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் புகைப்பிடிக்கும் பழக்கத்தை நிறுத்தினால் நுரையீரலுக்கு கிடைக்கும் நன்மைகள் குறித்து விளக்குகிறார் கீழ்குளம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் நுரையீரல் மருத்துவர் சஹாய் வினோத் அவர்கள். நிகழ்ச்சி கேட்க தவறாதீர்கள் நேர்களே. நேர்களுக்கு சிறுவர் குரல் நேரலை. இந்நிகழ்ச்சியில் சிறுவர் சிறுமியர்கள் மட்டும் பங்கேற்று பேசலாம். நீங்கள் தொடர்பு கொண்டிருந்த தொலைபேசி எண்கள் 260 40 290 222 மற்றும் ஒரு அலைபேசி எண் 8903-2537-339. நிகழ்ச்சியில் இன்னொருவது கைது கண்ணாயிரம் படத்திற்காக சுசீலா பாடியிருக்கும் பாடல்.

0: பழைய பாடல்களின் மெல்லிசை சரம்,
1: புதிய பாடல்களின் சந்தோஷ ரிதம்,
0: தேர்ந்தெடுத்த பூக்களை கோர்த்து மனம் வீசும் மாலையாக
1: மனதை வருடும் ஒவ்வொரு பாடலும்
0: கேட்க இணைவோம் நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
1: தினமும் மாலை 5-2 முல்லைச்சரம்.
0: இது அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம்,
1: நம் காதுகளில் ரீங்காரம் பாட வருகிறது
0: முல்லைச்சரம்.

நேர்களது உங்கள் தினவருக்கு இன்று பகல் 1:10 பூவையர் பூங்கா. பூச்செண்டாகும் பூவையர் வரிசையில் தொழில் முனைவோர் கிருஷ்ணன் கோவில் எஸ் சண்முகப்பிரியா அவர்களுடன் நேர்முகம். நமக்குள்ளே சாதனை பெண்மணி ஆகியன கேட்கலாம். நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள் நேர்களை. நேர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது சிறுவர் குரல் நிகழ்ச்சியில். இனிவரும் பாடலின் படம் வா ராஜாவா. பாடலை பாடியிருப்பவர் எல்லாரீஸ்வரி.

நேர்களை இதுவரை கேட்டது சிறுவர் குரல் நேர்லை. இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொண்டு சிறப்பித்த சிறுவர் சிறுமியர்கள் நிகழ்ச்சியை கேட்டு ரசனையர்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றி. இந்த நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு உங்கள் ஆர்ஜி மணிகண்ட பிரபு. நேர்களின் வருவது செய்தி சுருக்கம் சென்னை ஏஞ்சல்.

0: வானொலிகளில் தவழ்ந்து தேனொலியாய் நிகழ்ச்சிகள் தந்து என்றென்றும் உங்களுடன் இணைந்து நிற்பது உங்கள் பண்பலை, அதுதான் குமரி பண்பலை 101.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலியில் எம் குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது முற்பகல் 11:01. நேயர்களே, இந்த நேரத்தில் நமது பண்பலையில் எக்ஸூர் கேட்கலாம்.

0: ஆகாஷ்வாணி நகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது முற்பகல் 11:07. நேர்களை உங்களுக்காக ஞாபகப்படுத்துறோம், இன்னைக்கு சாயங்காலம் 4:02 பாரத பிரதமரின் நலத்திட்டங்களை தொடர்ந்து நம்ம குமரி பண்பலை 101 எஸ் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி உங்களுக்காக இடம்பெறுதுங்க. இந்த நிகழ்ச்சியில நீங்க பங்கேற்கணும், உங்களுக்கு பிடித்த பாடல் அந்த நிகழ்ச்சியில இடம்பெறணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இப்போதே அந்த எஸ்எம்எஸ் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சிக்கான குறுஞ்செய்தியை அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய அலைபேசி எண் 94 42 43 02 43. இந்த எண்ணிற்கு உங்களுடைய பெயர், உங்களுடைய ஊர், பிடித்த பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் போன்ற விவரங்களுடன் 94 42 43 02 43 இந்த அலைபேசி எண்ணிற்கு அனுப்பி எஸ்எம்எஸ் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில உங்களுக்கு பிடித்த பாடலை சந்தோஷமா கேட்டு ரசிக்கலாம். இன்று மாலை 4:02 நிகழ்ச்சிக்கு இப்போதே எஸ்எம்எஸ் அனுப்பி மகிழலாம். நேர்களை நீங்க ஆவலோடு எதிர்பார்த்த உங்களுக்கான நிகழ்ச்சியை ஆரம்பமாயாச்சு. குமரி பண்பலையுடன் நிகழ்ச்சிகள் பொது அறிவு நேரலை. பொது அறிவில் ஆர்வமுள்ள அன்பு நேர்களை, போட்டித் தேர்வுக்கு ஆயத்தமாக்கும் இனிய நேர்களை, உங்களுக்காக நம்ம குமரி பண்பலை 101 உத்வேகம் ஊட்டக்கூடிய சூப்பரான நிகழ்ச்சி இது. அறியாத வினாக்களின் விடைகளை அறிந்து கொள்ள, அறிந்த வினாக்களின் விடைகளை பகிர்ந்து கொள்ள, தன்னம்பிக்கையை ஊட்டக்கூடிய இந்த நிகழ்ச்சியில நீங்க பங்கேற்கணும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் உங்களுக்காக ஞாபகப்படுத்திடுறோம். 260 240 மற்றும் ஒரு எண் 290 722. முன் இணைப்பு எண் 04652. அலைபேசி எண் கூட இருக்குது 89 032 57 039. இப்ப நாம நேரடியா நிகழ்ச்சிக்கு போயிடலாம். நிகழ்ச்சியில உங்களுக்காக ஒரு கேள்வி கேட்கறதுக்கு நாங்க ரெண்டு பேர் இணைப்புல வந்துட்டோம். கேள்வி கேட்டிடலாமா? முதல் கேள்வி, மத்திய ரிசர்வ் காவல் படையின் கோப்ரா படைப்பிரிவின் முதல் பெண் ஐஜியாக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடியவங்க யார்? மத்திய ரிசர்வ் காவல் படையின் கோப்ரா படைப்பிரிவின் முதல் பெண் ஐஜியாக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடியவங்க யார்? இதுதான் நேயர்களே உங்களுக்கான முதல் கேள்வி. நம்மோட இணைப்பில் இணையும் முதல் நேயரை சந்திச்சிடலாம். வணக்கம்
1: ஐயா. வணக்கம் ஐயா.
2: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க, உங்க பேர் சொல்லுங்க.
0: மத்திய ரிசர்வ் காவல் படையின் கோப்ரா படைப்பிரிவின் முதல் பெண் ஐஜியாக நியமிக்கப்பட்டவர் யார்?
1: வைஷாலி சண்முகசுந்தரம் அவர்கள்.
0: உங்களுடைய முயற்சிக்கு பாராட்டுகள். கேள்வியை கேட்ட மறுகணமே விடை சொல்லிருக்கிறீங்க. கேள்வி மீண்டும் ஒரு முறை, நேயர்களுக்காகவும் உங்களுக்காகவும். மத்திய ரிசர்வ் காவல் படையின் கோப்ரா படைப்பிரிவின் முதல் பெண் ஐஜியாக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆமா ஆமா, நல்ல முயற்சி பண்ணீங்க. வாழ்த்துக்கள். நன்றி
2: நன்றி நன்றி.
0: இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை சந்திச்சிடலாம். வணக்கம். வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
3: நன்றி நன்றி.
0: வணக்கம்.
4: வணக்கம்.
0: உங்க பேர் சொல்லுங்க.
4: இனிய சகோதரி இருவருக்கும் முத்தகமான முற்பகல் வணக்கம். நாகர்கோவில் புதுக்குடியிருப்பு கலீல் ரஹ்மான்மா.
2: வணக்கம் வணக்கம். சொல்லுங்க, எவரே
4: கண்டுபிடிச்சிட்டீங்களா? சொல்லிடலாம் சார். கன்சிதா பாராசூரி.
0: கரெக்டான பதில் சொல்லிருக்கீங்க, வாழ்த்துக்கள்.
4: நன்றி அம்மா, இருவருக்கும்
2: நன்றி
0: நன்றி. மத்திய ரிசர்வ் காவல் படையின் கோப்ரா படைப்பிரிவின் முதல் பெண் ஐஜியாக நியமிக்கப்பட்டவங்க நம்ம நேயர் சொன்ன மாதிரி சஞ்சுக்தா பராசர் அவங்க தான். கோப்ரா படைப்பிரிவு அப்படின்னா நக்சல் தீவிரவாதம், வடகிழக்கு கிளர்ச்சிகள் ஏற்படும் போது நாட்டின் பாதுகாப்புக்காக செயல்படக்கூடிய ஒரு படைப்பிரிவு தான் இந்த கோப்ரா படைப்பிரிவு. இதுல முதல் பெண் ஐஜியாக சஞ்சுக்தா பராசர் இவங்க வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. இதன் மூலமா இந்த பதவிக்கு வந்த முதல் பெண் அப்படிங்கிற தனிச்சிறப்பை இவங்க பெற்றிருக்காங்க. இவங்களை பார்த்தோம் அப்படின்னா 2006 அசாம்ல மேகாலயா பிரிவை சேர்ந்த IPS அதிகாரியாக பொறுப்பேற்றாங்க. கோப்ரா அப்படின்னா கமாண்டோ பட்டாலியன் ஆஃப் ரிசல்யூஷன் ஆக்ஷன். இது வந்து 2008 தான் இந்த கோப்ரா அப்படிங்கிற இதை வந்து நிறுவிருக்காங்க. இதுல முதல் பெண் ஐஜியாட்டு சஞ்சுக்தா பராசர் அவங்க வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. இப்ப நேயர்களுக்கு அடுத்த கேள்வி கேட்டுடலாமா?
2: சரி, அடுத்த கேள்வி. மகத பல்கலைக்கழகம்

0: எங்கு அமைந்துள்ளது? மகத பல்கலைக்கழகம் எங்கு அமைந்துள்ளது? அடுத்த கேள்வி.
1: சூப்பர். மகத பல்கலைக்கழகம் எங்க அமைந்திருக்கு அப்படிங்கறத நேயர்களை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா உடனே இணைப்புல வரலாம், பதில சொல்லி அசத்தலாம். உங்களுக்காக நீங்க கேட்டுட்டு இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி குமரி பண்பலையுடன் பொது அறிவு நேரலை. நம்மோட இணைப்பில் இணையும் அன்பு நேயர்
0: வணக்கம்.
1: குமரி பண்பலையுடன் பொது அறிவு நேரலை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நேயர்களுக்காக மீண்டும் ஒரு முறை அந்த கேள்வியை ஒரு முறை ஞாபகப்படுத்திடலாம்.
0: மகத பல்கலைக்கழகம் எங்கு அமைந்துள்ளது?
1: வணக்கம். நேயர்கள்லாம் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. இதே யோசனையோடு அடுத்த இன்னொரு கேள்வியை கூட அவங்க யோசிக்கலாம். அதுக்கு முன்னாடி அடுத்த ஒரு நேயரை மட்டும் சந்திச்சிடலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் இங்க இருந்து பேசுறீங்க? சரி, விடைய
2: கண்டுபிடிச்சிட்டீங்களா சார்?
0: புத்தகயா. சரி, எந்த மாநிலத்துல இருக்கு?
2: உத்தரப்பிரதேஷ்.
0: உத்தரப்பிரதேஷ் இல்ல.
1: நல்ல முயற்சிங்க ஐயா, நல்ல முயற்சி. உங்களுடைய முயற்சிக்கு பாராட்டுக்கள். நன்றிங்க ஐயா.
0: நன்றி நன்றி நன்றி.
1: அடுத்த நேயர் இணைப்பில் இணையக்கூடிய நேயர் சந்திச்சிடலாம். வணக்கம்.
0: வணக்கம். சொல்லுங்க சார், விடைய கண்டுபிடிச்சிட்டீங்களா? பீகார். பீகார்னு சரியான விடைய சொல்லிட்டீங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்க பாராட்டுக்கள். நன்றி சார். நன்றி
1: நன்றிங்க சார். நன்றி. இப்போ இந்த கேள்வி தொடர்பான கூடுதல் தகவல்கள் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
0: அதாவது மகத பல்கலைக்கழகம் எங்கு அமைந்திருக்கு, அதான் கேள்வி. அதனுடைய விடை வந்து பீகார் மாநிலத்துல புத்தகையால் இருக்கக்கூடிய ஒரு பொதுவான ஒரு மாநில பல்கலைக்கழகம் தான் இந்த பல்கலைக்கழகம். இது நிறுவப்பட்ட ஆண்டு 1962 மார்ச் மாதம் முதல் தேதி. இந்தியாவின் முன்னாள் ஜனாதிபதி டாக்டர் சர்வேபள்ளி ராதாகிருஷ்ணன் தான் இதற்கான அடிக்கல் நாட்டியிருக்காரு. பீகார்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய பல்கலைக்கழகங்கள்ல இதுவும் ஒண்ணு. கலை, அறிவியல், வணிகவியல் மற்றும் சமூக அறிவியல் பிரிவுகள் உயர்கல்வி இந்த பல்கலைக்கழகத்தில் வழங்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாம இதர தொழிற்கல்வி படிப்புகள் கூட, வொகேஷனல் கோர்ஸ் கூட இங்க சொல்லிக் கொடுக்கறாங்க.
1: இப்ப நேயர்களுக்கு அடுத்த கேள்வி ஒன்னு கேட்டுடலாம். அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, மரத்தின் அடிப்பகுதியில இருந்து பிரிந்து செல்லக்கூடிய பெரிய கிளைகளுக்கு தமிழ்ல ஒரு கிளைப்பெயர் இருக்குது. அந்த கிளைப்பெயர் என்ன அப்படின்னு தான் கேள்வி. இப்ப நம்ம பொதுவா மரத்துல இருந்து நிறைய பிரான்சஸ் வந்து பிரிஞ்சு போகும். அதை நம்ம வந்து மரத்துல கிளைய பாரு, கிளையில ஊஞ்சல் கட்டி தொங்க போடு அப்படின்லாம் நம்ம சொல்லி நம்ம பயன்படுத்திட்டு இருப்போம். ஆனா இதுக்கு தமிழ்ல வந்து ஒரு அழகான பெயர் இருக்குது. மரத்தின் அடிப்பகுதியிலிருந்து பிரிந்து செல்லும் பெரிய கிளைகளுக்கு தமிழில் என்ன கிளை பெயர் அப்படிங்கறத நேயர்களே உங்களுக்கான கேள்வி. சரி, என்னவா இருக்கும் அப்படிங்கறத யோசிச்சுக்கிட்டே இருங்க. ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டு இருக்கு. அந்த பாடலுக்கு அப்புறமா நம்ம அதுக்கான பதில நேயர்கள் வழியா தெரிஞ்சுக்கலாம். மாசிலாமணி திரைப்படத்திலிருந்து இதோ பாடல்.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: மரத்தின் அடிப்பகுதியிலிருந்து பிரிந்து செல்லக்கூடிய பெரிய கிளைகளுக்கு தமிழ்ல என்ன கிளை பெயர் அப்படிங்கறத கேள்வி கேட்டிருந்தோம். இப்போ நம்ம இணைப்புல நிறைய நேர்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க, சந்திச்சிடலாம். வணக்கம்.
3: வணக்கம்.
2: உங்க பேர் சொல்லுங்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? சொல்றது ரொம்ப ரொம்ப சரியான பதில். மாபெரும் கிளை, அதாவது ஒரு மரத்துல இருந்து அப்படி ரெண்டா பிரியக்கூடிய அந்த மாபெரும் கிளைய வந்து தமிழ்ல கவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த கவையில வந்து சின்ன சின்னதா பிரியக்கூடியதுக்கு பேர் என்னன்னா கொம்பு, கொப்பு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம கொப்பு எல்லாம் பாத்தியா அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம்ல, கொம்பிலிருந்து அந்த கொம்பு அல்லது கொப்புல இருந்து பிரியக்கூடியத சின்ன கிளை, அந்த கிளையில இருந்து பிரியக்கூடியது சினை அப்படின்னு சொல்றாங்க. அந்த சினையில இருந்து பிரியக்கூடியதுக்கு என்ன பேர் அப்படின்னா போத்து. அந்த போத்துல இருந்து பிரிந்து செல்லக்கூடியதுக்கு குச்சி அப்படின்னு பாரு. அது நம்ம கரெக்டா தான் சொல்லணும், குச்சி. குச்சியில இருந்து பிரிந்து செல்லக்கூடியதுக்கு பாரு இழுக்கு. இப்படி வந்து நிறைய கிளைப்பெயர்கள் வந்து மரங்களுக்கு வந்து நம்ம தமிழ் அறிஞர்கள் சொல்லியிருக்காங்க. தேவனையப்பாவாணர் அவங்க தான் இதை வந்து வகைப்படுத்தி இந்த கிளைப்பெயர்களை வந்து சொல்லியிருக்காங்க. கேள்வியும் பதிலும் மீண்டும் ஒரு முறை. மரத்தின் அடிப்பகுதியிலிருந்து பிரிந்து செல்லும் பெரிய கிளைகளுக்கு தமிழில் என்ன பெயர்? கவை அப்படிங்கறது விடை. இப்ப அடுத்த கேள்வி கேட்டுடலாமே.
4: அடுத்த கேள்வி, தவளையின் எந்த உறுப்பில் ஒலியை உணரும் திறன் உள்ளது? தவளையின் எந்த உறுப்பில் ஒலினா சத்தம்,
2: சத்தம்
4: ஓசையை உணரக்கூடிய திறன் இருக்கு.

0: ஓகே, நம்ம வந்து பொதுவா காதுல வெளியா நம்ம கேட்போம். இதே மாதிரி தவளை என்ன இது கேட்கும் அப்படின்னு சொல்லி நானே கொஞ்சம் யோசிக்க தான்
1: செய்யறேன்.
0: யோசிக்கிறது மட்டும் இல்ல, நேயர்களே பதில கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா உடனே இணைப்புல வந்து பதில சொல்லி அசத்தலாம். ஆயி நான் கரெக்டா சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மகிழலாம். இப்போ இணைப்பில் இணையக்கூடிய நேயர் யார் அப்படிங்க சந்திக்க முன்னாடி உங்களுக்காக அந்த கேள்வி மீண்டும் ஒரு முறை நாங்க ஞாபகப்படுத்திடுறோம்.
1: தவளையின் எந்த உறுப்பில் ஒலியை உணரும் திறன் உள்ளது?
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. இன்று இரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை. இயற்கை முறையில் கீரைகள் வளர்ப்பு, பாகோடு பனைவிளை பி தங்கலீலா அவர்களுடன் நேர்முகம், அமுத சுரபி. இதில் பாரத பிரதமரின் மீனவர்களுக்கான நல்ல

அமுத சுரபி. இதில் பாரத பிரதமரின் மீனவர்களுக்கான நலத்திட்டங்கள், உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், கால்நடை வளர்ப்பாளர்களுக்கான வழிகாட்டுதல்கள், பணி நிறைவு பெற்ற கன்னியாகுமரி மாவட்ட கால்நடை பராமரிப்புத்துறை இணை இயக்குநர் நவாஸ்கான் அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.

0: நேரம் இப்பொழுது முற்பகல் 11:23 ஆகியாச்சு. குமரி பண்பலையுடன் நேயர்களோட பங்களிப்போட அவங்க பதில் சொல்லி அசத்திக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான நிகழ்ச்சி குமரி பண்பலையுடன் பொது அறிவு நேரலை. நம்மோட இணைப்பில் இணையும் அடுத்த நேயர் சந்திச்சிடலாம்.
1: வணக்கம்.
2: வணக்கம்.
0: ஓகே, விடை சொல்லலாமா?
1: தொடர்ந்து கேளுங்க. சரியாமா?
0: நன்றிமா, நன்றி, நல்ல முயற்சி பண்ணிருக்கீங்க. இணைப்பு இணையும் அடுத்த நேயர்
1: வணக்கம். வணக்கம், யாரிங்க இருந்து பேசுறீங்க?
3: வணக்கம், திட்டுப்பிள்ளையில இருந்து சாபி பேசுறேன்.
1: சரி சார், விடைய கண்டுபிடிச்சிட்டீங்களா?
3: கண்டுபிடிச்சேன். உடல் பகுதியில இருந்து
0: உடல் பகுதி அப்படின்னு சொல்லிருக்கீங்க.
1: எந்த உறுப்பு அப்படிங்கறது இருக்கு சார்? சரி, உங்களுடைய முயற்சிக்கு நன்றி. அதாவது தவளையோட ஒரு உறுப்பு மூலமா தான் என்ன செய்யும் சத்தத்தை அது கேட்கும். சரி சார், நன்றி
0: நன்றி
1: நன்றி.
0: வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, பேசலாம். ஓகே,
1: உங்க முயற்சிக்கு நன்றி சார். தொடர்ந்து நிகழ்ச்சியை கேளுங்க.
0: நன்றிங்க சார், நன்றி. நேயர்களை உங்களுக்காக அந்த கேள்வியை ஒரு முறை ஞாபகப்படுத்திடுறோம். எந்த உறுப்பு அப்படிங்கறது தான் கேள்வி, ஒரு முறை சொல்லிடலாம்.
1: அதாவது தவளையின் எந்த உறுப்பில் ஒலியை, அதாவது சத்தத்தை உணரக்கூடிய திறன் உள்ளது?
0: இப்ப நம்ம எல்லாம் வந்து காது வழியா அந்த என்ன இறைச்சலா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம எந்த சத்தம்னாலும் நம்ம காதுல நம்ம கேட்கிறோம், செவி திறன் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதே மாதிரி தவளை எந்த உறுப்பின் வழியா வந்து அந்த ஒலியை வந்து உணருது அப்படிங்கறத நேயர்களை உங்களுக்கான கேள்வி. வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
0: இந்த கேள்விக்கு நம்ம நேயர்களா சூப்பரா முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அடுத்த ஒரு நேயரை மட்டும் சந்திச்சிடலாம்.
1: வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
0: எங்க இருந்து? பாராட்டுகளையும் பகிர்ந்துக்கலாம். இப்ப கூடுதல் தகவல்களையும் பகிர்ந்துக்கலாம்.
1: அந்த நேயர் சொன்ன மாதிரி தவளையினுடைய கண்கள் மூலமாக தான் செய்யும் சத்தத்தை அது வந்து உணரும். அதாவது தவளைகளுக்கு வந்து தடிமனான உடல், நீண்ட பின்னங்கள், அது மட்டும் இல்லாம புடைத்த பெரிய கண்கள் இருக்கும். கண்கள் வந்து வெளியில கொஞ்சம் தள்ளின மாதிரி இருக்கு, அந்த சத்தத்தை அது கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக. அது மட்டும் இதனுடைய வாழ்விடம் பாத்தீங்கன்னா அண்டார்டிகா தவிர உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா கண்டங்களிலுமே என்ன செய்யுது, தவளைகள் வாழுது. கிட்டத்தட்ட 7500 மேற்பட்ட தவளை இனங்கள் இந்த உலகத்துல இருக்கு. தவளை வந்து வாழ் வழியா தண்ணீர் குடிக்கவே செய்யாது. அதுக்கு மாறாட்டி என்ன பண்ணும் அப்படின்னா தோல் மூலமாக தான் என்ன செய்யும், நீரை உறிஞ்சி எடுத்துக்கிறோம். வளர்ந்த தவளைகள் நுரையீரல் மூலமாகவும் அதனுடைய தோல் மூலமாக என்ன செய்யும், சுவாசிக்கும். அது மட்டும் இல்லாம தன்னுடைய உடலின் நீளத்தை விட பல மடங்கு தூரம் தாவுவதற்கு அவற்றுடைய பின்னங்கால்கள் என்ன செய்து, தவளைக்கு உதவி செய்ததுதான் கூடுதல் தகவல்.
0: ஓகே, தவளைகள் வந்து ஒலிய வந்து எந்த உறுப்பு வழியா கேக்குது அப்படின்னா கண்கள் அப்படிங்கிற சரியான பதில நம்ம சொல்லியாச்சு. இப்ப நேயர்களுக்கு அடுத்த ஒரு கேள்வி கேட்டுடலாம்.
1: சரி,
0: இந்தியாவின் செயற்கை சூரியன் என்று அழைக்கக்கூடிய SST-1 எங்கு உருவாக்கப்பட்டிருக்கு? கேள்வி மீண்டும் ஒரு முறை. இந்தியாவின் செயற்கை சூரியன் என்று அழைக்கக்கூடிய SST-1 எங்கு உருவாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறது நேயர்களே உங்களுக்கான கேள்வி. எங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா இணைப்புல வரலாம். அதுக்கு முன்னாடி இந்த பாடல் கேட்டுட்டே யோசிக்கலாமே. கச்சேரி ஆரம்பம் அப்படிங்கிற திரைப்படத்துல இருந்து பாடல் வந்துகிட்டே இருக்கு. தி இமானின் இசையமைப்பில் முகேஷ் மதுஸ்ரீ இவங்க பாடியிருக்காங்க. பாடல் வரிகள் விவேகா,

0: பண்பலையின் பாசமிகு நேயர்கள்,
1: கண்ணியமுடன் தருகின்ற நிகழ்ச்சி பிரதிபலிப்பு.
0: நுண்ணிய கருத்துக்களை தாங்கி வரும் கடித மலர்கள்,
1: வண்ணம் கோர்த்து வரும் வானவில்லாக,
0: உங்கள் எண்ணம் கோர்த்து விரியும் கடிதமும் கருத்தும்,
1: நேயர் கடிதங்களின் தொகுப்பு.
0: சனிக்கிழமை தோறும்
1: காலை மணி 10:30
0: உங்கள்

0: கன்னியாகுமரி பண்பலை 101
1: கடிதம் வரையலாம்,
0: கருத்துக்களை வடிவம் மாறாது
1: அலைபேசியிலும் அனுப்பலாம்.
0: அலைபேசி எண்
1: 944-243-0243.
0: ஆம் நேயர்களே, நிகழ்ச்சி கேட்டவுடன்
1: நெஞ்சம் சொல்ல விரும்பும் கருத்துக்களை அனுப்புங்கள்.
0: காத்திருக்கிறோம்.
1: காற்றலையில் உங்கள் கடித மலர்கள் தர.
2: இப்பொழுது முற்பகல் 11:33 ஆகியாச்சு. நம்ம குமரி பண்பலை நூற்றிலிருந்து குமரி பண்பலையுடன் பொது அறிவு நேரலை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம். நேயர்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்டதும், இந்தியாவின் செயற்கை சூரியன் என்று அழைக்கக்கூடிய SST-1 எங்கு உருவாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத நேயர்களுக்கான கேள்வி. இணைப்பில் நம்மோடு பதில் சொல்றதுக்கு இணையக்கூடிய நேர சந்திச்சிடலாம். வணக்கம்.
3: ஹலோ. வணக்கம் மேடம்.
2: வணக்கம் சார். உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? உங்க பேர் சொல்லுங்க. யா
3: அப்துல் ரவு ஃபாரூக்.
2: ஓகே, விடை சொல்லிடலாமா?
3: சொல்லலாமே. சொல்லவா?
2: சொல்லுங்க சார்.
3: குஜராத் மாநிலத்துல காந்தி நகர்ல.
2: குஜராத் மாநிலத்தில் காந்தி நகர் அப்படின்னு சொல்லி
3: உள்ள பிளாஸ்மா ஆராய்ச்சி நிறுவனத்துல.
2: அப்படி சொல்லுங்க. சூப்பர், சரியான விடை சொல்லியாச்சு. வாழ்த்துக்கள். நன்றி.
3: நன்றி.
2: நன்றி. குஜராத் அங்க உள்ள இன்ஸ்டிடியூட் ஆஃப் பிளாஸ்மா ரிசர்ச் இங்கதான் வந்து உருவாக்கி இருக்காங்க. SST-1 அப்படின்னா இதனுடைய விரிவாக்கம் ஸ்டெடி ஸ்டேட் சூப்பர் கண்டக்டிங் டோக்கோமேக். இதுதான் வந்து சூரியன்ல நடைபெறக்கூடிய அணுக்கரு இணைவு செயல்முறையை பூமியில ஆய்வு செய்யறதுக்கான ஒரு ஆராய்ச்சி திட்டம் தான் இந்த செயற்கை சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய SST-1 திட்டம். எப்படி அந்த அணுக்கருக்கள் எல்லாம் இணைவதன் மூலமா ஆற்றல் உருவாக்கத்தை எப்படி ஆய்வு செய்வது அப்படிங்கறதா இதனுடைய ஒரு முக்கியமான நோக்கம். காந்தப்புலம் அதன் மூலமா வந்து அதிக வெப்பநிலை கொண்ட அந்த பிளாஸ்மாவை கட்டுப்படுத்துறாங்க. லகுவான அணுக்கருக்கள் எல்லாம் இணைந்து ஒரு ஆற்றலை வந்து வெளிப்படுத்துது. அந்த கனமான அணுக்கருக்களை வந்து பிளந்து அந்த ஆற்றல் வந்து வெளியிடும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது சூரியன் வந்து ஹீட்டா இருக்கும்ல, அப்ப அந்த சூரிய கதிர்கள் அன்னைக்கு வந்து நிறைய சூரிய சக்தி இந்த மாதிரி இதுக்கெல்லாம் பயன்படுத்திட்டு இருக்காங்க. அப்ப இந்த செயற்கை சூரியன் அப்படிங்கறது மூலமா வந்து அதை எப்படி இந்த ஆற்றலை பயன்படுத்தலாம் அப்படிங்கறது தான் இந்த SST-1 அந்த செயற்கை சூரியன் திட்டம் அப்படிங்கறது. இது எங்க உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா குஜராத். இப்ப நேயர்களுக்கு அடுத்த கேள்வி கேட்டுடலாமா?
4: அடுத்த கேள்வி கேட்டலாம். அடைக்காக்கும் ஆண் பறவை இனம் எது? ஏதாவது எல்லா பறவையிலையும் பெண் பறவை தான் அடைக்காக்கும், ஆனா இதுல மட்டும் ஆண் பறவை தான் அடைக்காக்கும். அந்த பறவை இனம் எது? அடைக்காக்கும் ஆண் பறவை இனம் எது?
2: பொதுவா பறவைகள் எல்லாம் வந்து பெண் பறவை தான் வந்து அடைக்காக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம், படிச்சிருப்போம். ஆண் பறவை எதுவா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நேயர்கள் எல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. இல்ல நான் கண்டுபிடிச்சிட்டேன், பதில் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேயர்கள் வரவும் ஆரம்பிச்சுட்டாங்க. சந்திச்சிடலாம். வணக்கம்.
4: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
5: வணக்கம், அஸ்வின்
4: கரங்கல் இருந்து
5: பேசுறேன்.
4: அஸ்வின் கரங்கல் இருந்து. சரி, விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா?
5: விடை வந்து பென்குயின்.
4: பென்குயின் அப்படின்னு முதல் நேரம் வந்து விடையை சுருட்டீங்க கேள்வி கேட்ட உடனே. நிகழ்ச்சியில பங்கேற்க பாராட்டுகள்.
2: வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி.
5: நன்றி.
2: கேள்வி கேட்ட மறுகணமே டக்குனு விடையை சொல்லியாச்சு நம்ம நேயர்.
4: அவர் சொன்ன மாதிரி அது சரியான விடை பென்குயின் தான். பென்குயின் அப்படிங்கிறது தெற்கு அரைக்கோளத்தில் பிரத்யேகமாக வாழக்கூடிய, பறக்க முடியாத, ஆனால் நீரில் நன்றாக நீந்தக்கூடிய ஒரு கடல் பறவை இனத்தை சேர்ந்ததுதான் இந்த பென்குயின். இது வந்து வானத்துல பறக்க முடியாது, இறக்கைகளுக்கு பதிலாக நீந்துவதற்கு உடையக்கூடிய துடுப்புகள் வந்து அந்த பறவைக்கு இருக்கும். பெரும்பாலான பென்குயின்கள் பாத்தீங்கன்னா அண்டார்டிகா மாதிரியான பதி பிரதேசங்கள்ல வாழ்ந்தாலும் சில இனங்கள் ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து மற்றும் ஆப்பிரிக்கா போன்ற மித வெப்ப பகுதிகளிலையும் கூட வாழுது. இதனுடைய உடல் பாத்தீங்கன்னா கருப்பு மற்றும் வெள்ளை நிறத்துல டக்ஷிடோ போன்ற தோற்றம் கொண்டது. இது கடல்ல நீந்தும் போது எதிரிகளிடமிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு இந்த அமைப்பு என்ன செய்து அது
2: பயன்படுது. கூடுதல் தகவல்கள் நிறையவே தெரிஞ்சாச்சு. இப்ப நேயர்களுக்கு அடுத்து ஒரு கேள்வி கேட்டுடலாம். உலகில் அதிக உயரத்தில் அமைக்கப்பட்ட மலர் தோட்டங்கள் எங்கு அமைந்திருக்கு? ரொம்ப உயரத்துல அந்த ஒரு பிரம்மாண்டமான மலர் தோட்டங்கள். உலகின் அதிக உயரத்தில் அமைக்கப்பட்ட மலர் தோட்டங்கள் எங்கு அமைந்திருக்கு? யோசிக்கலாம். யோசிக்கிட்டே இந்த பாடலை கேட்டுடலாம். உங்களுக்காக பாடல் வந்துகிட்டே இருக்கு. AR ரகுமானின் இசையமைப்பில் SP பாலசுப்ரமணியம், AR ரகானா பென்னி இவங்களுடைய குரல்களில் நான் முத்துக்குமாரின் வரிகளில் சிவாஜி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டுடலாமே.
6: சூரியனோ சந்திரனோ

0: டேய் தம்பி, சீக்கிரமா வா.
1: ஆ,
0: எவ்வளவு நேரம்டா?
1: 2 மினிட்ஸ்.
0: இப்ப நீ வர போறியா இல்லையா?
2: என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா?
1: இந்த வீட்ல நிம்மதியா குளிக்க கூட முடியாதா?
0: நிம்மதியானா 2 மணி நேரமா?
1: அது அதுதான் வந்து குளிச்சு குளிர்ந்து.
0: டேய் இங்க பாருடா, குளிக்கணும், ஆனா அதுக்காக பல மணி நேரமா இப்படி குளிச்சு தண்ணிய வேஸ்ட் பண்ண கூடாது.
1: நம்ம வீட்டு தண்ணி, நம்ம கரண்ட் நான் யூஸ் பண்றேன், அது எப்படி வேஸ்ட் ஆகும்?
0: என்னது, நம்ம வீட்டு தண்ணியா? அது பூமியில இருக்கிற தண்ணிடா. நம்ம தேவைக்கு போக அதிகமா நாம யூஸ் பண்ற எல்லாமே வேஸ்ட் பண்றதுக்கு ஈக்குவல் தான்.
1: ஆ, உங்க அட்வைஸ் தொடங்கிட்டீங்களா?
0: இயற்கை வளங்களை எல்லாம் நாம இப்படி யூஸ் பண்ணிட்டோம்னா வருங்காலத்துல அடுத்த ஜெனரேஷன் எல்லாம் தண்ணிக்கு என்ன பண்ணுவாங்க?
1: சரி சரி, நான் இனி தேவைக்கு மட்டும் தண்ணிய யூஸ் பண்றேன், போதுமா?
3: சின்ன சின்ன மழை துளிகள் சேர்த்து வைப்பேனும்.
1: அப்படியே எனக்கு அட்வைஸ் பண்ண அந்த நேரம் பைப் டேப க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் வாட்டரை சேவ் பண்ணிருக்கலாம்.
0: ஒவ்வொரு துளியும் உயிர் கொடுக்கும்.
1: நீரை சேமிப்போம்,
0: நாளையை பாதுகாப்போம்.
4: பொதுநலம் கருதி வெளியிடுவோர். ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி, குமரி பண்பலை 101.
5: இப்பொழுது முற்பகல் 11:45 ஆகியாச்சு. நம்ம குமரி பண்பலை ஒன்றிலிருந்து குமரி பண்பலையுடன் பொது அறிவு நேரலை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். சூப்பரா, நம்முடைய நேயர்கள்லாம் விடை சொல்லி அசத்திக்கிட்டே இருக்காங்க. நேயர்களுக்கு ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் இல்லையா, உலகின் அதிக உயரத்தில் அமைக்கப்பட்ட மலர் தோட்டங்கள் எங்கு அமைந்திருக்கு அப்படிங்கறதா ஒரு கேள்வி. இப்போ இணைப்புல பதில் சொல்றதுக்கு நிறைய நேயர்கள் வந்தாச்சு, சந்திச்சிடலாம். வணக்கம்.
6: வணக்கம்,
5: இணைப்புல இருக்கீங்க? லடாக்ல எந்த பகுதின்னு தெரியுமா? லே மாவட்டம் அப்படிங்கறது கரெக்டான பதில். சூப்பர், வாழ்த்துக்கள். நன்றிங்கய்யா. லடாக்கின் லே நகர்ல தான் உலகின் அதிக உயரத்தில் அமைக்கப்பட்ட மலர் தோட்டங்கள் அமைந்திருக்கு. இந்தியாவில் லடாக் அப்படிங்கிறது யூனியன் பிரதேசம், அங்க இருக்கக்கூடிய லே அப்படிங்கிற மாவட்டம் அமைந்திருக்கு. இது வந்து கடல் மட்டத்திலிருந்து 10,600 உயரத்துல இருக்குது. இங்க ரெட்டை மலர் வயல்கள், அதாவது ரெண்டு பெரிய தோட்டம், அதை வந்து பெரிய வயல் அப்படின்னு கூட சொல்றாங்க. ஜோக்லாம்சர் அப்புறம் ஸ்டாக்னா, இந்த ரெண்டு பகுதிகளில் இந்த மலர் தோட்டங்கள் வந்து உருவாக்கியிருக்காங்க. 40 ஏக்கர் பரப்பளவுல இந்த தோட்டங்கள் வந்து அமைந்திருக்கு. இதுல பார்த்தோம் அப்படின்னா 25 லட்சத்துக்கும் அதிகமான உயர் ரக மலர்கள் வளர்க்கிறாங்களா. 24 லட்சம் லில்லியம், அப்புறமா கிளாடியோலஸ் அப்படிங்கிற மலர்கள் 1 லட்சத்துக்கும் மேற்பட்டது வளர்க்கிறாங்களாம். லடாக் போன்ற குளிர் பாலைவன பகுதிகளில் வணிக ரீதியான மலர் சாகுபடியை மக்கள் கிட்ட எப்படி ஊக்குவிக்கிறது, உள்ளூர் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை எந்த மாதிரி மேம்படுத்தலாம் அப்படிங்கறதுக்காக வேண்டியுள்ள ஒரு முன்னோடி திட்டம் தான் இந்த திட்டம். கேள்வியும் பதிலும் மீண்டும் ஒருமுறை, உலகின் அதிக உயரத்தில் அமைக்கப்பட்ட மலர் தோட்டங்கள் எங்கு அமைந்திருக்கு? லடாக்கின் லே நகரில் அமைந்திருக்கு. இப்ப நேயர்களுக்கு அடுத்த கேள்வி கேட்டுடலாமா?
6: கண்ணிலேயே காதுகளை உடைய பிராணி எது?
5: ஆஹா, கண்ணிலேயே காது இருக்கு.
6: காது இருக்கு,
5: அது என்னவா இருக்கும்?
6: கண்ணுக்குள் பக்கத்துல காது இருக்கும். அது உடைய பிராணி எது?
5: எது அப்படிங்கறத நேயர்களுக்கான கேள்வி. கேள்வியும் சுவாரஸ்யமா இருக்கு, பதில்கள் அறியறதுக்கும் நாங்க சுவாரஸ்யமா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். நேயர்கள் கிட்ட இப்ப நேயர்கள் இணைப்புல வந்துட்டாங்க, கண்டிப்பா சரியான பதில் சொல்லுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கிறோம்.
6: வணக்கம்.
5: கேள்வி நேயர்களை உங்களுக்காக ஒரு முறை சொல்லிடுறோம்.

0: தண்ணிலேயே காதுகளை உடைய பிராணி எது?
1: எந்த பிராணி அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா உடனே இணைப்புல வந்து பதில சொல்லிடலாம். உங்களுக்காக பண்பலையின் தொலைபேசி எண்கள் 260 240 மற்றும் ஒரு எண் 290 722. முன் இணைப்பு எண் 04652. அலைபேசி எண் கூட இருக்குது 89 032 57 039. இணைப்பில் விடை சொல்றதுக்கு வரக்கூடிய அன்பு நேயர் சந்திச்சிடலாம். வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: நான் கனிஷ்கா கேடகால் புதுல இருந்து பேசுறேன்.
0: விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா?
2: ஆ
0: சொல்லுங்க விடை. பாம்பு அப்படின்னு சரியான விடையை சொல்லிட்டீங்கம்மா. நிகழ்ச்சி பங்கேற்றதுக்கு பாராட்டுக்கள். நன்றி.
1: நன்றிம்மா. நன்றி.
2: நன்றி.
1: நம்ம நேயர் கரெக்டான பதில சொல்லியாச்சு. இப்ப கூடுதல் தகவல்கள் தெரிஞ்சுக்கலாம்.
0: அதாவது பாம்பு அப்படிங்கறது வந்து கால்கள் அற்ற முதுகெலும்புள்ள ஊர்வன வகையை சேர்ந்த ஒரு கொஞ்சம் கொடூரமான விலங்கு அப்படின்னே சொல்லலாம். ஆனா இயற்கைக்கு அவசியமான ஒரு விலங்குன்னு சொல்றாங்க. எல்லா விலங்குகளுமே இயற்கை சுற்றுச்சூழல் இயற்கை சங்கிலிக்கு தேவையான விலங்குகள் தான். அப்ப அந்த வகையில இதுவும் இயற்கைக்கு தேவையான ஒரு விலங்கு. இதுக்கு வந்து கால்கள் இமைகள் மற்றும் வெளிக்காது கிடையாது. அது வந்து கண்ணுக்கு உள் பக்கத்துல சுவைப்பறை இருக்கு. அதாவது உடலை சுற்றியும் நிறைய செதிர்கள் இருக்கும். இந்த பாம்புகளும் பாத்தீங்கன்னா அண்டார்டிகா தவிர உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலையும் காடுகள் கடல்கள் மற்றும் மலைகள்லையும் வாழக்கூடியவை. இந்த அனைத்து பாம்புகளுமே மாமச உண்ணிகள் தான். எலிகள் தவளைகள் பறவைகள் இதெல்லாம் என்ன செய்யும்? இந்த பாம்புகள் வந்து சாப்பிடும். பாம்புகளால் உணவை மென்று சாப்பிடவோ உறிஞ்சவோ முடியாது. அதனால இதை என்ன பண்ணணும்னா இறையை அப்படியே முழுமையா என்ன செய்திடும்? விழுங்கிரும். இதனுடைய தாடு எலும்புகள் வந்து ரொம்பவும் நெகிழ்வா இருக்கும். அதனால தலையை விட பெரிய விலங்குகளை கூட என்ன செய்யும்? எளிதில் விழுங்கிரும்.
1: நிறையவே தகவல்கள் தெரிஞ்சுக்கிட்டோம், பகிர்ந்துகிட்டோம் நம்ம நேயர்களுக்கு. இப்போ நேயர்களுக்கு அடுத்த கேள்வி
0: கேட்கலாம்.
1: இப்ப கடை ஏழு வள்ளல்கள் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? ஏழு வள்ளல்கள் வருவாங்க. இது நம்ம நேயர்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு சுலபமான கேள்வி கூட சொல்லிடலாம். ஒரு வள்ளல் மட்டும் என்ன பண்ணாங்க, முல்லை கொடி படுறதுக்கு வந்து இடம் இல்லையா, உடனே தான் வந்து தேரை வந்து
0: போனாங்க.
1: அது எந்த வள்ளல் அப்படிங்கறது ஒரு கேள்வி. முல்லை கொடி படர்வதற்கு தன்னுடைய தேரை தந்த வள்ளல் யார்? அந்த கடையேழு வள்ளல்ல அந்த வள்ளல் யார் அப்படிங்கறத கண்டுபிடிங்க. யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிட்டே இந்த பாடலையும் கேளுங்க. உங்களுக்காக பாடல் வந்துகிட்டே இருக்கு. பி உன்னிகிருஷ்ணன் ஹரணி குரல்களில், டி இமானின் இசையமைப்பில், யுக பாரதியின் வரிகளில், தேசிங்க ராஜா அப்படிங்கிற திரைப்படத்திலிருந்து தான் பாடல் கேட்க போறோம்.

0: இப்பொழுது முற்பகல் 11:55 ஆகியாச்சு. நம்ம குமரி பண்பலை நூற்றிலிருந்து குமரி பண்பலையுடன் பொது அறிவு நேரலை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம். கேள்வி கேட்டிருந்தோம், இணைப்பில் நேயர்கள் வந்தாச்சு, சந்திச்சிடலாம். வணக்கம். வணக்கம்
1: மேடம்.
0: உங்க பேர் சொல்லுங்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க?
1: சாந்தி பிரபானந்த், கீழப்பெருவளை மேடம்.
0: ஓகே, விடை சொல்லிடலாமா?
1: முல்லைக்கொடி படர்வதற்கு அரசு பேரை தந்த வள்ளல் வந்து பாரி வள்ளல் மேடம்.
0: பாரி வள்ளல், கரெக்டான பதில். வாழ்த்துக்கள்.
2: நன்றி.
0: கடையெழு வள்ளல்கள் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து குறுநில மன்னர்கள் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அந்த கடையெழு வள்ளல்கள் யாரெல்லாம் அப்படின்னா, பேகன், பாரி, திருமுடிக்காரி, ஆய் ஆண்டிரன், அதியம்மான், நல்லி, வல்வில், ஓரி, இவங்களை தான் வந்து கடையெழு வள்ளல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல வந்து முல்லைக்கொடி படுறதுக்கு தன்னுடைய தேரை தந்த வள்ளல் வந்து பாரி வள்ளல். இவங்க வந்து பரம்புமலை பகுதியை வந்து ஆட்சி செய்துட்டு வந்தாங்க. மயிலுக்கு போர்வை போர்த்திய வள்ளல் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் பேகன். இவங்க வந்து பழனிமலையை வந்து ஆட்சி செய்தாங்க. இப்ப நேயர்களுக்கு அடுத்த கேள்வி கேட்டுடலாமா?
2: யானைக்கு நுகரும் நரம்புகள் எங்கு அமைந்துள்ளன?
0: யானைக்கு நுகரும் நரம்புகள் எங்கு அமைந்திருக்கு அப்படிங்கறத நேயர்களுக்கான அடுத்த கேள்வி. இணைப்பு இணையும் அடுத்த நேயர். வணக்கம். வணக்கம். வணக்கம், இணைப்புல இருக்கீங்க? வணக்கம்.
3: வணக்கம்.
0: எங்க இருந்து பேசுறீங்க சார்?
3: அகஸ்தி குளத்துல இருந்து பால் பண்ணி.
0: ஓகே, விடை சொல்லலாமா?
2: உங்களுடைய முயற்சிக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சிக்கு சார்.
0: நன்றிங்க. நன்றி. இணைப்பில் இணையும் அடுத்த நேயர். வணக்கம்.
2: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
4: வணக்கம்.
0: உங்க பேர் சொல்லுங்க. இங்க இருந்து
4: கடுப்பு போடு ராதா.
0: ஓகே, விடை சொல்லலாமா ஐயா?
4: காதல் அமைந்துள்ளது.
2: எதுல இருக்கு? காதலியா? உங்க முயற்சிக்கு நன்றி சார். நிகழ்ச்சிய தொடர்ந்து கேளுங்க. சரியா?
0: நன்றி.
2: நன்றி. நன்றி.
0: வணக்கம்.
2: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
5: ராமதி மேம்.
2: சொல்லுங்க சார், உடைய கண்டுபிடிச்சிட்டீங்களா?
5: தண்ணி.

0: கண்ணு இல்ல. உங்களுடைய முயற்சிக்கு நன்றி. தொடர்ந்து கேளுங்க. நிகழ்ச்சிக்கு
1: நன்றி. நன்றி நன்றி. நேர்கள் எல்லாம் தொடர்ந்து ஒவ்வொரு பதில்களை வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அவங்களுடைய முயற்சிக்கான நம்ம கண்டிப்பா பாராட்டு தெரிவிச்சுக்கணும். இப்ப இணைப்பில் இணையக்கூடிய அடுத்த நேரம் சந்திச்சிடலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: சொல்லுங்கம்மா, இங்க இருந்து யார் பேசுறீங்க?
2: சென்னையில இருந்து. சவுண்டை கம்மி பண்ணிக்கிறேன். சென்னையில இருந்து பிரமிளா பேசுறேன் மேடம்.
1: ஓகே பிரமிளாமா, விடை சொல்லலாமே.
2: வாய்
0: வாய் அப்படின்னு சரியான விடைய சொல்லிட்டீங்க. நிகழ்ச்சியில பங்கேற்றதுக்கு பாராட்டுகள். நன்றி.
1: நன்றிமா. நன்றி.
2: நன்றிங்க மேடம்.
1: வாய் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டான பதில சொல்லியாச்சு நம்ம நேயர். இப்போ அந்த கேள்விக்கான கேள்வியையும் அது தொடர்பான கூடுதல் தகவல்களையும் தெரிஞ்சுக்கலாம்.
0: அதாவது யானைக்கு நுகரும் நரம்புகள் எங்கு அமைந்துள்ளதுன்னு கேட்டிருந்தோம். அதனுடைய சரியான பதில் வந்து வாய். உலகத்திலேயே நிலத்தில் வாழக்கூடிய மிகப்பெரிய விலங்கு அப்படின்னா அது யானை தான். ஆண் யானை களிறு என்றும், பெண் யானை பிடி என்றும், குட்டி யானை வந்து கன்று. யானை கன்றுன்னு தான் சொல்லுவாங்க. பசு கன்று சொல்ற மாதிரி யானையை கன்றுன்னு சொல்லிதான் நம்ம தமிழ்ல சொல்றோம். தமிழ் இலக்கியங்கள்ல வேளம், வாரணம் அப்படிங்கிற நிறைய பேர்கள் என்ன பண்றாங்க, பேர்கள் இருக்கு. அது மட்டும் ஆசிய யானை, ஆப்பிரிக்கா புதர்வழி யானை, ஆப்பிரிக்கா காட்டு யானை அப்படின்னு மூன்று முக்கிய இனங்கள் அதுல இருக்கு. இதனுடைய உடனே பாத்தீங்கன்னா தும்பிக்கை வந்து ரொம்ப நீளமானது, பலம் வாய்ந்தது. என்னது தும்பிக்கை தான். யானை தும்பிக்கை வச்சு லேசா அடிச்சாரு என்ன செய்தோம், நம்ம உயிர் போற அளவுக்கான காயத்தை அது ஏற்படுத்தும். குதிக்க முடியாத ஒரே தரைவாள் பாலூட்டி யானை மட்டும்தான். அதால குதிக்க முடியாது, ஓடுமே தவிர என்ன முடியாது, குதிக்க முடியாது. இது உணவு எப்படி சாப்பிடும், ஒரு நாளைக்கு சுமார் 150 முதல் 250 கிலோ வரை தாவர உணவுகளை உண்ணும். யானை வந்து ஒரு தாவர உண்ணி. அது மட்டும் 100 முதல் 150 லிட்டர் வரைக்கும் என்ன செய்யும், தண்ணீர் குடிக்கும்.
1: யானையை பத்தி நிறையவே சூப்பரான தகவல்கள் எல்லாம் சொல்லியாச்சு. இப்போ நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியும் நம்ம நெருங்கியாச்சு. நேயர்களே, இதுவரை நம்ம குமரி பண்பலை நூற்றிலிருந்து குமரி பண்பலையுடன் பொது அறிவு நேரலை நிகழ்ச்சி கேட்டோம். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற நேயர்களுக்கும், பங்கு கொள்ள முயற்சித்த மற்றும் நிகழ்ச்சி கேட்டு ரசித்த அனைத்து அன்பு நேயர்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றி. இதுவரை நிகழ்ச்சியில் உங்களுடன் கேள்வி கணைகளோடு உரையாடி மகிழ்ந்தவர்கள்
0: உங்கள் ஆர்ஜே மணிகண்ட பிரபு,
1: எஸ் நிர்த்தியா.
3: மனதின் குரலாக,
4: சிரிப்பின் மகிழ்வாக,
3: ஆனந்தத்தின் நிறைவாக
4: என்றும் உங்களோடு இணைந்திருப்பது
3: குமரி பண்பலை 101.

நேரம் இப்பொழுது நண்பகல் 12 மணி. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேர்களே, நமது பண்பலை 101 இன்று இடம்பெறும் நிகழ்ச்சிகளையும் வலம் வரும் நேரத்தையும் தெரிஞ்சுக்கலாம். இதோ நிகழ்ச்சி நிரல். இன்று பகல் 12:10 மனு நனையும் மதுரமழை, இது தேரல் சுவையில் சாரலிசை. 12:50 நலமாய் வாழ்வோ மருத்துவ தொடரில் புகைப்பிடிக்கும் பழக்கத்தை நிறுத்தினால் நுரையீரலுக்கு கிடைக்கும் நன்மைகள் குறித்து விளக்குறாங்க. கீழ்குளம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் நுரையீரல் மருத்துவர் சகாய வினோத் அவர்கள். பகல் 12:55 திரை இசை, பிற்பகல் 1 மணிக்கு செய்தி தெரியுமா, 1:10 பூவையர் பூங்கா, பூச்செண்டாக்கும் பூவையர் வரிசையில் தொழில் முனைவோர் கிருஷ்ணன் கோவில், எஸ் சண்முகப்பிரியா அவர்களுடன் நேர்முகம், நமக்குள்ளே சாதனை பெண்மணி ஆகியன இடம்பெறும். 1:55 2:15 திரை இசை, 2:55 வானிலை அறிக்கை, 3:02 தேநீர் நேரம். தினசரி அலுவல்களை முறைப்படி சரியாக செய்து முடிப்பது எப்படி, நேரலை. மாலை 4:02 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள், தொடர்ந்து எஸ்எம்எஸ் உங்கள் சாய்ஸ். முல்லைச்சரம் அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசைச்சரம் கேட்கலாம். 5:30 கிராமிய தென்றல், கே ஜோதிநாதன் குழுவினர் வழங்கும் சந்திரமதி திருக்கல்யாணம் தெருக்கூத்து, விளங்குபவர் எஸ் கண்ணதாசன் அவர்கள். 6:00 நிகழ்ச்சி நிரல், 6:10 சேவை செய்திகள்.

6:15 மல்லிசை, 6:40 தர இசை, 7:00 இன்னிசை நேரம். 7:10 தஞ்சாவூர் மாவட்ட செய்திகள் எழுதியவர் ஆர் நந்தகோபால் அவர்கள். 7:25 உழவர் உலகம், உழவர்களுக்கான அறிவிப்புகள். இதில் உழவருக்கு ஒரு சிந்தனை, இயற்கை முறையில் கீரைகள் வளர்ப்பு. நேர்முகத்தில் பங்கேற்கிறார் பாக்கோடு பனைவிள்ளை பி தங்கலீலா அவர்கள். அமுத சுரபி, பாரத பிரதமரின் மீனவர்களுக்கான நலத்திட்டங்கள் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள். இதில் கால்நடை வளர்ப்பாளர்களுக்கான வழிகாட்டுதல்கள் தகவல்களை தருகிறார் பணி நிறைவு பெற்ற கன்னியாகுமரி மாவட்ட கால்நடை பராமரிப்புத்துறை இணை இயக்குநர் நவாஸ்கான் அவர்கள்.

இன்று இரவு 8 மணிக்கு செய்தி அறிக்கை. 8:05 பட்டாம்பூச்சிகள், சிறுவர்களுக்கான நேரலை. 8:30 திரை இசை, 9:15 திரை இசை, 9:30 அகில பாரத நாடகம். மகரிஷி ததீச்சி ஹிந்தி மொழியில் எழுதியவர் சைலேஷ்குமார் ஸ்ரீ வாட்ஸ்அப் அவர்கள். ஹிந்தி மொழி நாடகமாக்கம் கெச் வினோத்குமார். தமிழ் மொழியாக்கம் ஆ மகேஸ்வரி ரங்கநாதன். அமைப்பு ஜே ஜெயா. படைப்பு சென்னை ஆகாஷ்வாணி. 10 மணிக்கு ஜப்பானில் நடைபெறும் 2026 ஆசிய விளையாட்டுகளின் 20வது பதிப்பு சிறப்பு நிகழ்ச்சி. 10:20 ரவி வாசரியா அகில பாரத சங்கீத் சபாவில் பி டி வெங்கடேஸ்வர கோபால் குழுவினரின் நாதஸ்வர இசை இடம்பெறும். 11 மணிக்கு மனசு மயங்கும் திரை இசை கேட்கலாம். நள்ளிரவு 12 மணி முதல் நாளை அதிகாலை 5 மணி வரை விடியும் வரை திரை இசை. நாளை அதிகாலை 5 மணி முதல் 5:54 வரை மங்களநாதம். நிகழ்ச்சி நிரல் கேட்டோம். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் கேட்கலாம். டெல்லியிலிருந்து அஞ்சலாக.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது நண்பகல் 12:10. இப்பொழுது முதல் 12:40 வரை நம்ம குமரி பண்பலை 101 நாம கேட்டு ரசிக்கலாம் மனம் நனையும் மதுரமழை. இது தேரல் சுவையில் சாரலிசை. நம் மனதில் நிலைத்த இனிமையான திரை இசை பாடல்களின் தொகுப்பு இது. செந்தமிழ் சொல்லெடுத்து தேனின் சுவையாய் பா இசைத்து சந்தன காற்றை சுவாசிக்கும் உள்ளங்கள் மேகத்தை தூதனுப்பி இணைந்த நன்னாளை பாடல் வழி எடுத்து எம்புகின்றாரோ. எம் எஸ் விஸ்வநாதனின் இசையமைப்பில் டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா குரல்களில், கவிஞர் கண்ணதாசனின் வரிகளில் வைர நெஞ்சம் திரைப்படத்தின் பாடலை இப்போது நாம் கேட்கலாம்.

பாசம் என்னும் ஆலயத்தில் நேசத்தோடு உறவாடும் இனிய உறவுகள் இவர்கள். அன்பே அரணாக, சகோதர உறவே துணையாக, புது வாழ்வு சிறப்பாக, என்னாலும் நல்வாழ்வு வாழ என தேமதுர தமிழில் கானமிசிக்கும் இளம் குயில்களின் கானம். பாசப்பறவைகள் திரைப்பட பாடல் பாடியவர்கள் கே ஜே யேசுதாஸ், சித்ரா. இசை இளையராஜா. பாடலை எழுதியிருக்காங்க கங்கை அமரன். இப்போ பாடலை கேட்டுடலாம்.

0: எப்பா ஹெல்மெட்ட மறந்துட்டு போறியே, மறக்காம எடுத்துட்டு போப்பா.
1: ஏமா காலையிலேயே நோய் நோயின்னு புதுசா எவ்வளவு ரூபா செலவு பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணிருக்கோம், களைஞ்சிரும்ல.
2: நமக்கெல்லாம் ஹெல்மெட் எதுக்கு, வேகமா பைக்ல போகாம முடியெல்லாம் பறக்க வேண்டாமா?
1: கரெக்ட் தான், அண்ணன் அண்ணன் தான்.
0: என்ன ஹெல்மெட் ஹேண்டில் பார்ல தொங்குது
1: போவியா? காலையிலேயே வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு, நாங்க அப்படி ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காதே.
2: தம்பி நீ வாப்பா, நமக்கு போலாம் பைக்ல ஏறு.
3: பொதுநலன்
0: கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
4: நேரம் இப்பொழுது நண்பகல் 12:22. நம்ம குமரி பண்பலை நூற்றிலிருந்து மனம் நனையும் மதுரமலை, இது தேரல் சுவையில் சாரல் இசை கேட்டு இருக்கோம். உள்ளத்தாலும் உணர்வாலும் இசையை நேசிக்கும் கலைமகனிடம் தன்னை எண்ணி பா புனைய வினவுகின்றாரோ இந்த இளம் உள்ளம். கங்கை அமரனின் வரிகளில் மனோ, கே எஸ் சித்ரா குரல்களில் இளையராஜாவின் இசையமைப்பு பாண்டி நாட்டு தங்கம் திரைப்பட பாடலை இப்போது நாம் கேட்கலாம்.
5: தந்ததனத்தானா, தந்ததனத்தானா.

நியாயப்படுத்துறோம் நேர்களே. இன்று பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் புகைப்பிடிக்கும் பழக்கத்தை நிறுத்தினால் நுரையீரலுக்கு கிடைக்கும் நன்மைகள் குறித்து விளக்குறாங்க. கீழ்குளம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் நுரையீரல் மருத்துவர் சகாய வினோத் அவர்கள் நிகழ்ச்சியை கேட்டு பயன்களை பெறலாமே. இசை இன்பம் எல்லை இல்லா இன்ப சிறப்புகளை கொண்டது. இசைப்போரில் லயத்தோடு இசைக்க தோண்டும் ரசிப்பவரை இனிய இசையில் ஆழ்த்த செய்யும், கவலைகளை மறக்க செய்யும், மகிழ்ச்சியில் திளைக்க செய்யும். இத்தகைய சிறப்புகள் மிக்க இனிய இசையை நாமும் நம் சிந்தை சிறக்க கேட்டு ரசிக்கலாமே. சுஜாதாவின் குரலில் இளையராஜாவின் இசையமைப்பு, கங்கை அமரனின் வரிகளில் ஜானி திரைப்படத்தின் பாடல்.

பொழுது நண்பகல் 12:32 ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலியிலேயும் நம்ம குமரிப்பண்பலை நூற்றிலிருந்து மனம் நனையும் மதுரமழை இது தேரல் சுவையில் சாரல் இசை கேட்டு இருக்கோம். என் நேரமும் எண்ணத்தில் மாயவன் நினைவு சுழல சுகந்தமாய் வரவேற்று அழைக்கும் சின்ன கண்ணனின் சிந்தை வருடும் சிங்கார இசை இது. டாக்டர் எம் பாலமுரளி கிருஷ்ணாவின் குரலில் இளையராஜாவின் இசையமைப்பில் பஞ்சு அருணாச்சலம் அவர்களின் வரிகளில் கவி குயில் திரைப்படத்தின் பாடல்

மங்கையரே, உங்களுக்காக நம்ம குமரி பண்பலை நூற்றுல இன்று பகல் 1:10 பூவையர் பூங்கா நிகழ்ச்சி இடம்பெறுதுங்க. இந்த நிகழ்ச்சியில பூச்செண்டாக்கும் பூவையர் வரிசையில் தொழில் முனைவோர் கிருஷ்ணன் கோவில் எஸ் சண்முகப்பிரியா அவங்க பங்கேற்கக்கூடிய நேர்முகம் கேட்கலாம். நமக்குள்ளே சாதனை பெண்மணி ஆகியன கேட்டு ரசிக்கலாம். இன்று மாலை 3:02 ஒரு நேரல் நிகழ்ச்சி இருக்குது. தேநீர் நேரம். தினசரி அலுவல்களை முறைப்படி சரியாக செய்து முடிப்பது எப்படி? நேரலை நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பிக்கலாம். நமது பண்பலையிலிருந்து மனம் நனையும் மதுரமலை.

தேரல் சுவையில் சாரல் இசை கேட்டுட்டு இருக்கோம். வரப்பினை வேலியாய் கொண்டு பச்சை பட்டாடை விரித்தாற் போல் இயற்கை காட்சியளிப்பது மனதிற்கு இன்பம் அளிக்கும் தானே. அதனால்தான் இயற்கையை ரசித்த நம் கவிஞர் தன் மனத்தில் அன்பு என்ற பாத்தி கட்டி பாடல் வழி விவரிக்கின்றாரோ? எங்க ஊரு காவக்காரன் திரைப்பட பாடல் கங்கை அமரனின் வரிகளில் இளையராஜாவின் இசையமைப்பில் பாடலை பாடியிருக்காங்க மனோ பி. சுசீலா.

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் சர்வதேச சுற்றுச்சூழல் மாநாட்டின் நிறைவு விழாவில் இன்று உரையாற்றுகிறார். சைபர் தாக்குதலை எதிர்கொள்ள தொழில் நிறுவனங்கள் தயாராக இருக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். மூத்த ஊடகவியலாளர் பாயல் மேத்தாவின் மறைவுக்கு பிரதமர், மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். அமெரிக்காவுடன் அமைதி பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு முன்பாக ராணுவ தாக்குதலை நிறுத்த வேண்டும் என்று ஈரான் நிபந்தனை விடுத்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியின் 10 மீட்டர் ஏர் ரைபிள் மகளிர் குழு பிரிவிலும் மகளிர் தனிநபர் பிரிவிலும் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் சர்வதேச சுற்றுச்சூழல் மாநாட்டின் நிறைவு விழாவில் இன்று உரையாற்றுகிறார். தேசிய பசுமை தீர்ப்பாயம் சார்பில் நேற்று தொடங்கிய இந்த 2 நாள் மாநாட்டில் மத்திய எரிசக்தித்துறை அமைச்சர் திரு மனோகர்லால், உச்சநீதிமன்ற நீதிபதி திரு நாகரத்னா, தேசிய பசுமை தீர்ப்பாய தலைவர் நீதிபதி திரு பிரகாஷ் ஸ்ரீவத்சவா உள்ளிட்டோர் கலந்து கொண்டுள்ளனர். இதில் 17 நாடுகளைச் சேர்ந்த நீதிபதிகளும் சட்ட வல்லுநர்களும் கலந்து கொண்டு சுற்றுச்சூழலை பாதுகாப்பது தொடர்பான சட்டங்கள் குறித்து கலந்துரையாடினர். உச்சநீதிமன்ற மற்றும் உயர்நீதிமன்ற நீதிபதிகள், மாவட்ட நீதிமன்ற நீதிபதிகள், அமைச்சக செயலர்கள், அரசதிகாரிகள் உள்ளிட்டோர் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு சுற்றுச்சூழல் மற்றும் பருவநிலை சவால்களை எதிர்கொள்வது குறித்து ஆலோசனை நடத்தினர். சைபர் தாக்குதலை எதிர்கொள்ள தொழில் நிறுவனங்கள் தயாராக இருக்க வேண்டும் என்று மத்திய மின்னணு தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். செய்தி நிறுவனம் ஒன்றிற்கு அவர் அளித்த பேட்டியில், செமி கண்டக்டர் துறையில் இந்தியா முன்னணி நாடாக வளர்ந்து வரும் நிலையில் பல்வேறு வெளிநாட்டு நிறுவனங்கள் சைபர் தாக்குதலில் ஈடுபடும் அபாயம் உள்ளதாக தெரிவித்தார். நமது நாட்டின் தொழில் நிறுவனங்கள் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இதனை எதிர்கொள்ள வேண்டும் என்று திரு அஸ்வினி வைஷ்ணவ் கேட்டுக் கொண்டார். மூத்த ஊடகவியலாளர் பாயல் மேத்தாவின் மறைவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தேசிய பிரச்சினைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்த ஊடகவியலாளர் என்று பாராட்டினார். அவரது குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் தாம் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிப்பதாக கூறியுள்ளார். அவரது மறைவுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இரங்கல் தெரிவித்துள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், நாடாளுமன்ற நடவடிக்கைகள் தொடர்பான செய்திகளை அவர் வெளியிட்டுள்ளதை நினைவு கூர்ந்தார். தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஊடகவியல் துறையில் பாயல் மேத்தா சிறப்பாக செயல்பட்டதாக கூறியுள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த செய்திகளை தொடர்ந்து வெளியிட்டார் என்று பதிவிட்டுள்ளார். அவரது குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துள்ளார். இந்திய விமானப்படையின் சூரிய கிரண் சாகச குழு இளைஞர்களுக்கு உத்வேகம் அளிப்பதாக பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் தெரிவித்துள்ளாா்.

0: உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட்டில் சூரிய கிரண் குழுவின் விமான சாகச நிகழ்ச்சிகளை தொடங்கி வைத்து பேசிய அவர், இந்த குழு இதுவரை 800 சாகச நிகழ்ச்சிகளை நடத்தியுள்ளதாக கூறினார். கடந்த 30 ஆண்டுகளாக விமானப்படையின் இந்த சாகச குழு பல்வேறு நாடுகளில் விமான சாகச நிகழ்ச்சிகளை நடத்தி வருவதாக திரு சஞ்சய் சேத் தெரிவித்தார். மீரட்டில் நடைபெற்ற சாகச நிகழ்ச்சியில் 9 விமானப்படை விமானங்களும் விமானிகளும் பங்கேற்றதாக ஸ்குவாட்ரன் லீடர் விக்ரம் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: ஜார்க்கண்டை சேர்ந்த நக்சல் தலைவர் பிரிஜேஷ் காஞ்சுக் வாரணாசியில் இன்று அதிரடி படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டார். அவர் மீது கொலை வழக்கு, சட்டவிரோதமாக ஆயுதங்கள் வைத்துள்ளது உள்ளிட்ட 39 பிரிவுகளில் வழக்குகள் இருந்ததாக உத்தரப்பிரதேச காவல்துறை தெரிவித்துள்ளது. பிரிஜேஷ் காஞ்சு குறித்து தகவல் அறிவிப்பவர்களுக்கு 30 லட்சம் ரூபாய் சன்மானம் அறிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இன்று அதிகாலை மைதானம் அருகே நடந்த துப்பாக்கிச் சூட்டில் அவர் கொல்லப்பட்டதாக அதிரடிப்படை துணை காவல்துறை கண்காணிப்பாளர் விபின் ராய் தெரிவித்துள்ளார். பஞ்சாப் மாநிலத்தின் எல்லை மாவட்டங்களான அம்ரிட்சர், ஃபர்திகாட் மாவட்டங்களில் காவல்துறையினர் இந்த வாரத்தில் மட்டும் 101 கிலோ போதைப் பொருட்களை பறிமுதல் செய்தனர். ஃபர்திகாட்டில் இன்று 47 கிலோ போதைப் பொருட்களும் ஆயுதங்களும் பறிமுதல் செய்ததாக பஞ்சாப் காவல்துறை கூறியுள்ளது. இது தொடர்பாக 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். நேற்று 17 கிலோ போதைப் பொருட்களும் கடந்த 16 மற்றும் 18 தேதிகளில் 37 கிலோ போதைப் பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டதாக காவல்துறை கூறியுள்ளது. இதில் தொடர்புடைய மேலும் 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கேதார்நாத் கோவிலில் இந்த புனித யாத்திரை காலத்தில் 15 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ததாக உத்தரகாண்ட் அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய ருத்ரபிரயாக் மாவட்ட ஆட்சியர் திரு விஷால் மிஸ்ரா, பருவமழை காலம் முடிவடைந்ததை அடுத்து கூடுதல் பக்தர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவித்துள்ளார். பக்தர்களின் வசதிக்காக குடிநீர், கழிவறை வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். மும்பையில் இன்று காலை நேரிட்ட சாலை விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். மரைன் டிரைவிலிருந்து ஹாஜி அலி சென்று கொண்டிருந்த கார் விபத்துக்குள்ளானதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. இதில் காயமடைந்த ஒருவர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருவதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் தருமபுரி மாவட்டம் முத்தம்பட்டி அருகே கனமழை காரணமாக தண்டவாள பகுதியில் ஏற்பட்ட மண்ணரிப்பால் மலைச்சரிவிலிருந்து பாறை உருண்டு விழுந்ததில் நாகர்கோவிலிருந்து பெங்களூரு நோக்கி சென்று கொண்டிருந்த ரயிலின் சக்கர பகுதியில் சேதமடைந்தது. ரயில்வே தொழில்நுட்ப வல்லுநர்கள் பழுதடைந்த பாகங்களை விரைவாக சரிசெய்த பின்னர் ரயில் பெங்களூரு புறப்பட்டுச் சென்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தருமபுரி மாவட்டத்தில் நேற்று இரவு முழுவதும் பல்வேறு பகுதிகளில் நல்ல மழை பெய்துள்ளது. சில பகுதிகளில் கனமழையும் பெய்தது. இதன் காரணமாக இன்று காலை நாகர்கோயிலிருந்து பெங்களூரு நோக்கி சென்ற எக்ஸ்பிரஸ் ரயில் ஒன்று தருமபுரி மாவட்டம் முத்தம்பட்டி சிவாடி ரயில் நிலையங்களுக்கிடையே மண்ணெரிப்பு காரணமாக குன்றின் மீது இருந்து பாறைக்கல் ஒன்று விழுந்ததில் பழுதானது. இந்த ரயிலின் ஜெனரல் கம்பார்ட்மெண்ட் பகுதியில் உள்ள சக்கரம் பழுதாகி நின்றது. இந்த ரயில் தருமபுரி ரயில் நிலையத்திற்கு கொண்டுவரப்பட்டு அங்கு ரயில்வே ஊழியர்களால் சரி செய்யப்பட்டு மீண்டும் பெங்களூருக்கு புறப்பட்டு சென்றது. தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
0: அமெரிக்காவுடன் அமைதி பேச்சுவார்த்தையை நடத்துவதற்கு முன்பாக ராணுவ தாக்குதலை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று ஈரான் நிபந்தனை விடுத்துள்ளது. இது தொடர்பாக ஈரான் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் செயலர் மோஷன் ரிசாய் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், அமெரிக்கா நிபந்தனைகளை நிராகரித்தால் போருக்கு தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்த 7 நிபந்தனைகள் விதித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஓமன் கடற்பகுதியிலும் அரபிக்கடலிலும் உள்ள அமெரிக்காவின் படகுகளை தாக்கும் என்று கூறிய அவர், வளைகுடா பகுதியில் உள்ள அமெரிக்காவின் ராணுவ தளங்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்றும் எச்சரித்துள்ளார். ஈரான் அமெரிக்கா இடையேயான சண்டையை முடிவுக்கு கொண்டுவர சர்வதேச மத்தியஸ்தர்கள் மூலம் அமைதி பேச்சுவார்த்தைக்கு முயற்சிகள் மேற்கொண்டு வருகின்றன. அமெரிக்காவில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப படையை அமைக்கவுள்ளதாக அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதள பதிவில்

0: வெளியிட்டுள்ள பதிவில், அடுத்த தொழில் புரட்சிக்கு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் வழிவகை செய்யும் என்று கூறியுள்ளார். அமெரிக்காவின் உள்நாட்டு உற்பத்தியில் 25% இதன் மூலம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியின் மகளிர் 10 மீட்டர் ஏர் ரைபிள் குழு பிரிவிலும் மகளிர் தனிநபர் பிரிவிலும் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளது. ஜப்பானின் ஐச்சி நகோயாவில் நடைபெறும் இப்போட்டியின் துப்பாக்கிச் சுடும் பிரிவில் இந்தியாவின் இளவேனில் வாலறிவன், சோனம் மாஸ்கர், விதர்சா வினோத் ஆகியோர் அடங்கிய குழுவில் 1898 புள்ளிகளுடன் வெள்ளிப்பதக்கத்தை வென்றது. மகளிர் 10 மீட்டர் ஏர் ரைபிள் தனிநபர் பிரிவில் இந்தியாவின் இளவேனில் வாலறிவன் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். வெள்ளிப்பதக்கம் வென்ற இந்திய வீராங்கனைகளுக்கு பாராட்டு தெரிவிப்பதாக மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் மகளிர் ஹாக்கி பிரிவில் இந்தியா 19-0 என்ற கோல் கணக்கில் உஸ்பெகிஸ்தானை வென்றது. ஜப்பானின் காக்கா மிகாஹாரியில் இன்று நடைபெற்ற போட்டியில் இந்தியாவின் தீபிகா குமாரி 8 கோல்களும் லால்ரம் சியாமி இஷிகா தலா 3 கோல்களும் அடித்தனர். இப்போட்டியின் மகளிர் டேபிள் டென்னிஸ் குழு பிரிவில் இந்தியா 3-0 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவை வென்றது. ஆசிய விளையாட்டுப் போட்டியின் மகளிர் கிரிக்கெட் அரையிறுதி ஆட்டத்தில் பங்களாதேஷ் வெற்றி பெற 196 ரன் என்ற இலக்கை இந்தியா நிர்ணயித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் சர்வதேச சுற்றுச்சூழல் மாநாட்டின் நிறைவு விழாவில் இன்று உரையாற்றுகிறார். சைபர் தாக்குதலை எதிர்கொள்ள தொழில் நிறுவனங்கள் தயாராக இருக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். மூத்த ஊடகவியலாளர் பாயல் மேத்தாவின் மறைவுக்கு பிரதமர், மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். அமெரிக்காவுடன் அமைதி பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு முன்பாக ராணுவ தாக்குதலை நிறுத்த வேண்டும் என்று ஈரான் நிபந்தனை விடுத்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியின் 10 மீட்டர் ஏர் ரைபிள் மகளிர் குழு பிரிவிலும் மகளிர் தனிநபர் பிரிவிலும் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: மனதின் குரலாக,
2: சிரிப்பின் மகிழ்வாக,
1: ஆனந்தத்தின் நிறைவாக
2: என்றும் உங்களோடு இணைந்திருப்பது
1: குமரி பண்பலை 101.
3: நிலையத்தில் இருப்பது 12:50 சோனி நாகர்கோயில் வானொலியில் குமரி பண்பலை 101 நேர்களே. இனி வருவது
2: நலமாய் வாழ்வோம்.
4: புகைப்பிடிக்கும் பழக்கத்தை நிறுத்துவதனால் நுரையீரலுக்கு கிடைக்கும் நன்மைகள் குறித்து விளக்குகிறார் கீழ்குளம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் நுரையீரல் மருத்துவர் சகாய வினோத் அவர்கள்.
5: அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான எபிசோட்ல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, புகை பிடிக்கிறத ஸ்டாப் பண்ணா நுரையீரல் நோய் சரியாகுமா, அதை பத்தி பார்க்க போறோம். என்கிட்ட பல பேஷண்ட்ஸ், டாக்டர் நான் 20 வருஷமா சிகரெட் பிடிக்கிறேன், இப்போ நிப்பாட்டிட்டேன், அதனால எனக்கு ஏதாவது பெனிஃபிட் இருக்குமா என்று நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க. இதில் முக்கியமான ரொம்ப ஈஸியான ஆன்சர்னா, கண்டிப்பா பெனிஃபிட் உண்டு. ஏன்னா புகை பிடிக்கிறது வெறும் லங்ஸ், அதாவது நுரையீரலை மட்டும் பாதிக்கிறது கிடையாது. அந்த புகையானது ரத்தத்தில் கலந்து உடம்புல உள்ள எல்லா உறுப்புகளும் அது பாதிக்கும். என்னென்ன நோய்கள் வரும் இந்த நீண்டகால புகை பிடிக்கிறதுனால? நுரையீரல்ல நாள்பட்ட நுரையீரல் அடைப்பு நோய், அதாவது COPD, அந்த சுவாச குழாய்க்கு போகக்கூடிய பாதை சுருங்கி அப்படியே இருக்கும், அந்த மாதிரி நோய்கள் வரலாம். இல்ல ரொம்ப அதிகமா சிகரெட் பிடிக்கிறாங்க, வயசானவங்க சிகரெட் பிடிக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து நுரையீரல் கேன்சர் வரும். நுரையீரலை தவிர ரொம்ப அதிகமாக சிகரெட் பிடிக்கிறதுனால இருதய நோய்கள் வரும், இரத்த குழாயில் அடைப்பு போன்ற நோய்கள்லாம் வரும். சரி டாக்டர், இப்போ 20 வருஷமாக சிகரெட் பிடிச்சிட்டேன், இப்போ சிகரெட்டை நிப்பாட்டிட்டேன், சிகரெட் பிடிக்காத நுரையீரலை மாறி என் நுரையீரல் மாறுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உடனே அப்படியெல்லாம் மாறாது. உங்களுக்கு ஏற்கனவே பாதிக்கப்பட்ட நுரையீரல் பாதிப்பு இன்னும் அதிகமாகவும் அப்படியே தான் இருக்கும். ஆனால் நீங்கள் ஒன்ஸ் ஸ்டாப் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களாலே உங்கள் லங்ஸ் வந்து ரெக்கவர் ஆக ஆரம்பிக்கும். அது கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனால் 100% வந்து சிகரெட் பிடிக்காதவங்களோட நுரையீரல் போரி நம்மளால மாற்ற முடியாது. சரி, இப்போ நிறைய பேரோட கேள்வி, சார் பெனிஃபிட் இருக்குன்னு சொல்லிட்டீங்க, எப்படி அந்த சிகரெட்டை நிப்பாட்டுறது? எல்லாராலையும் இந்த ஒரே நாளில் இந்த சிகரெட்டை நிப்பாட்ட முடியாது. ஃபர்ஸ்ட் நம்ம அந்த சிகரெட்டை நிப்பாட்ட போறோம்னு சொல்லி நம்மளே ஒரு தீர்மானம் எடுத்துக்கணும். தீர்மானம் எடுத்துட்டு நீங்கள் டைரக்டாக போய் மருத்துவரை அணுகணும். நிறைய பேர் இந்த தீர்மானம் எடுக்கிறதே தள்ளி போட்டுட்டே இருப்பாங்க. மருத்துவர் அணுகணும்னு மருத்துவர் என்ன பண்ணுவார்? மருத்துவர் வந்து உங்களுக்கு சிகரெட்டை நிப்பாட்டுறதுக்கான மருந்துகள் இருக்கு, அதாவது ஸ்மோக்கிங் செசேஷன் தெரப்பி அது கொடுப்பாங்க, நிக்கோட்டின் ரீப்ளேஸ்மெண்ட்ங்கிற ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கு அதுவும் கொடுப்பாங்க. சரி, ஸோ சிகரெட்டை நிப்பாட்டுறதுக்கு சரியான நாள் இன்னைக்கு தான், நாளைக்கு இல்லை.
4: புக புகைப்பிடிக்கும் பழக்கத்தை நிறுத்துவதனால் நுரையீரலுக்கு கிடைக்கும் நன்மைகள் குறித்து விளக்கியவர் கீழ்குளம் அரசு

0: அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் நுரையீரல் மருத்துவர் சகாய வினோத் அவர்கள்.
1: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலியும் கோடி பண்பலி 101 நிலையத்தில் நேரம் பொழுது 12:54 நிமிடம். நேர்களை இனி வருவது திரை இசை. வருவது ரஜினி முருகன் படப்பாடல்.

0: மிதக்கும் ஒலியாக
1: கருத்தாய் மலர்ந்து
0: உணர்வில் கலந்து
1: உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை.
0: இது உங்கள் குமரி பண்பலை 101.
2: நிலையத்தில் நேரம் பொழுது 1 மணி. ஆகாஷவாணி நகர்கோவில் வன நிலையம் குமரி பண்பலை 101. நேர்களின் எத்தனுத்தம் புத்தம் புதிய செய்தி சொல்ல வருவது செய்தி தெரியுமா. நேர்களை இன்னைக்கு செய்தி தெரியுமால உலக துப்புரவு தினம் பத்தின செய்தியை தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். உலக துப்புரவு தினம் அப்படிங்கிறது உலகளாவிய திடக்கழிவு மற்றும் கடல் குப்பைகள் பிரச்சனையை எதிர்த்து போராடுவதை நோக்கமாக கொண்ட ஒரு தினம்ங்க. இது ஒரு உலகளாவிய சமூக நடவடிக்கை திட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த தினம் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி கடைபிடிக்கப்படுதுங்க. இந்த தினமானது உலகளாவிய அமைப்பான லெட்ஸ் டூ இட் என்ற அமைப்பின் மூலம் ஒருங்கிணைக்கப்படுகிறது. இதனுடைய தலைமையகம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா எஸ்டோனியாவின் தாலின் நகர்ல தான் இதனுடைய தலைமையகம் இருக்கு. ஐக்கிய நாடுகள் சபை இந்த நாளை அதிகாரப்பூர்வமாக ஒவ்வொரு ஆண்டும் அனுசரித்து வருது. இனி தொடர்ந்து செய்தியை தெரிஞ்சுக்கலாம். ஒரு பாடலுக்கு அப்புறமா வருவது நம்மவர் பட பாடல்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று இரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை. இயற்கை முறையில் கீரைகள் வளர்ப்பு. பாகோடு பனைவிளை பி தங்கலீலா அவர்களுடன் நேர்முகம். அமுத சுரபி, இதில் பாரத பிரதமரின் மீனவர்களுக்கான நலத்திட்டங்கள். உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள். கால்நடை வளர்ப்பாளர்களுக்கான வழிகாட்டுதல்கள். பணி நிறைவு பெற்ற கன்னியாகுமரி மாவட்ட கால்நடை பராமரிப்புத்துறை இணை இயக்குநர் நவாஸ்கான் அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.

0: டேய் தம்பி, சீக்கிரமா வா.
1: ஆ,
0: எவ்வளவு நேரம்டா?
1: 2 மினிட்ஸ்.
0: இப்ப நீ வரப்போறியா இல்லையா?
2: என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா?
1: இந்த வீட்டுல நிம்மதியா குளிக்க கூட முடியாதா?
0: நிம்மதியானா 2 மணி நேரமா?
1: அதுதான் வந்து குளிச்சு குளிர்ந்து.
0: டேய் இங்க பாருடா, குளிக்கணும், ஆனா அதுக்காக பல மணி நேரமா இப்படி குளிச்சு தண்ணிய வேஸ்ட் பண்ண கூடாது.
1: நம்ம வீட்டு தண்ணி, நம்ம கரண்ட் நான் யூஸ் பண்றேன், அது எப்படி வேஸ்ட் ஆகும்?
0: என்னது, நம்ம வீட்டு தண்ணியா? அது பூமியில இருக்கிற தண்ணிடா. நம்ம தேவைக்கு போக அதிகமா நாம யூஸ் பண்ற எல்லாமே

0: வேஸ்ட் பண்றதுக்கு ஈக்குவல் தான்.
1: ஆ, உங்க அட்வைஸ் தொடங்கிட்டீங்களா?
0: இயற்கை வளங்களை எல்லாம் நாம இப்படி யூஸ் பண்ணிட்டோம்னா வருங்காலத்துல அடுத்த ஜெனரேஷன் எல்லாம் தண்ணிக்கு என்ன பண்ணுவாங்க?
1: சரி சரி, நான் இனி தேவைக்கு மட்டும் தண்ணியை யூஸ் பண்றேன், போதுமா?
2: சின்ன சின்ன மழை துளிகள் சேர்த்து வைப்பேன்.
1: அப்படியே எனக்கு அட்வைஸ் பண்ண அந்த நேரம் பைப் டேப க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் வாட்டரை சேவ் பண்ணிருக்கலாம்.
0: ஒவ்வொரு துளியும் உயிர் கொடுக்கும்.
1: நீரை சேமிப்போம்,
0: நாளையை பாதுகாப்போம்.
1: பொதுநலம் கருதி வெளியிடுவோர், ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி, குமரி பண்பலை 101.
3: நேர்கள் கேட்டுக்கிட்டு இருப்பது செய்தி தெரியுமா. இன்னைக்கு செய்தி தெரியுமால உலக துப்புரவு தினம் பத்தின செய்தி தினம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதாவது பொது இடங்கள் மற்றும் கடற்கரைகளில் அடுக்கக்கூடிய பிளாஸ்டிக் கழிவுகளை சுத்தம் செய்தல், மக்களிடையே குப்பைகளை சரியாக அகற்றக்கூடிய விழிப்புணர்வை ஏற்படுத்துதல், அது மட்டும் இல்லாமல் மறுசுழற்சி, சுற்றுச்சூழல் பாதுகாப்பை வலியுறுத்தல் ஆகியவை இந்த உலக துப்புரவு தினத்தின் முக்கியமான நோக்கங்கள்ங்க. இந்த தினம் உலகம் முழுவதும் 157 நாடுகளை ஒருங்கிணைக்கிறது. 2023 ஆண்டு டிசம்பர் 8 தேதியன்று ஐக்கிய நாடுகள் சபை இந்த தினத்தை அறிவித்தது. 2024 ஆண்டிற்கான இந்த தினத்தின் கருப்பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆர்க்டிக் சிட்டிஸ் அண்ட் மரைன் லிட்டர் அப்படிங்கறதுதாங்க. நேரில் இதுவரை கேட்டது செய்தி தெரியுமா. இன்னைக்கு செய்தி தெரியுமால உலக துப்புரவு தினம் பத்தின செய்தி தினம் தெரிஞ்சுக்கிட்டோம்.
4: புன்னகையாய்
5: இதழோர புன்னகையாய்
4: தேனூரும் பூந்தோட்டமாய்
5: தேனூரும் பூந்தோட்டமாய்
4: என்றும் உங்களுடன் உறவாடும்
5: என்றும் உங்களுடன் உறவாடும்
4: குமரி பண்பலை 101.
5: குமரி பண்பலை 101.
3: நிலையத்தில் இருப்பது 1:10 நிமிடம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் நிலையம், குமரி பண்பலை 101. நேர்களை காய்ச்சலைகளில் இனி விளம்பரம் இருப்பது.

வணக்கம் தோழியரே, எல்லாரும் நலமா இருக்கீங்களா? நம்ம செய்யற பணிக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கு, நம்ம ஈட்டுற வருமானத்துக்கு ஒரு மதிப்பு இருக்கு. இந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முக்கியமான விஷயங்களுக்கும் ஒரு மதிப்பு இருக்கு. அதே மாதிரி நம்மளுடைய வார்த்தைகளுக்கும் ஒரு மதிப்பு இருக்கு. நம்ம சொல்லலாம், நாம ஒரு மதிப்பான பணியில இருந்து ஒரு மதிப்பான வருமானம் ஈட்டும் போது நம்மளுடைய வார்த்தைகளுக்கும் மதிப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனா அது வார்த்தைகளுக்கான மதிப்பு கிடையாது, நம்மளுடைய பணிக்கும் நம்மளுடைய வருமானத்துக்கும் கிடைக்கக்கூடிய மதிப்பா இருக்கலாம். ஆனா வார்த்தைகளுக்கான மதிப்பு அப்படிங்கறது வேற. சில நேரங்கள்ல பெரிய பணி பெரிய வருமானம் இல்லாதவங்களுடைய வார்த்தைக்கு கூட மதிப்பு இருக்கும். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த வார்த்தையில இருக்கக்கூடிய உண்மையாதான் இருக்கும். அதாவது நடந்த விஷயங்கள்ல நம்ம எப்போ உண்மையை பேசுறது அப்படிங்கறது ஒரு பக்கம் இருந்தாலும், நம்ம குடுக்கற வாக்கு அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதை நம்ம எப்பவுமே சரியா பூர்த்தி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய சூழல் எவ்வளவு மோசமானதா இருந்தாலும் நம்மளுடைய வார்த்தைக்கு நிச்சயமா மதிப்பு இருக்கும். இவங்க ஒரு வார்த்தை சொன்னா கண்டிப்பா அதை செய்வாங்க, இவங்கள நம்பலாம் அப்படின்னு நம்மளுடைய வார்த்தைக்கும் மதிப்பு இருக்கும். கரெக்ட் தானே? ஆனா ஒரு நடைமுறை சாத்தியத்தோட முக்கியமான ஒரு விஷயத்த நாம இதுல ஞாபகம் வச்சுக்கணும். என்ன தெரியுமா? நான் அதை பண்ணுவேன் நான் இதை பண்ணுவேன்னு வாக்கு கொடுத்துட்டு அதை காப்பாத்துறதுக்காக படாத பாடுபடுறது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், நடைமுறை சாத்தியத்தை மனசுல வச்சு அந்த விஷயம் சரியானதா, அதை நம்மளால செய்ய முடியுமா அப்படிங்கறத யோசிச்சு வாக்கு கொடுக்கறதும் அந்த வாக்கு காப்பாத்துறதுக்கு துணையா இருக்கும். அதே நேரத்துல நம்மளுடைய வார்த்தையோட மதிப்பும் குறையாம அது பாத்துக்கும். அதனால நம்மளுடைய வார்த்தைகளை மதிப்பு மிகுந்த வார்த்தைகளா மாத்துறது நம்ம கையில தான் இருக்கு. கரெக்ட் தானே? இன்றைய நிகழ்ச்சியில் நாம் கேட்கவிருப்பது பூச்செண்டாகும் பூவேர் வரிசையில் நேர்முகம், நமக்குள்ளே சாதனை பெண்மணி. இன்றைய பூச்செண்டாகும் பூவேர் வரிசையில் தொழில் முனைவோர் கிருஷ்ணன் கோவில் எஸ் சண்முகப்பிரியா அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.

0: வணக்கம் நேயர்களே. நம்மளுடைய பூச்செண்டாகும் பூவிருவர் சில வாரந்தோறும் பல்வேறு தொழில்களில் வந்துட்டு முன்னேறி வரக்கூடிய பல்வேறு பணிகள்லையும் பதவிகள்லையும் ஒரு அதிகாரியா அழகா வளம் வரக்கூடிய பல பெண்களை நம்ம சந்திச்சு பேசிட்டு இருக்கோம் இல்லையா. இந்த வாரம் நம்ம கூட இருக்காங்க தொழில் முனைவோர் கிருஷ்ணன் கோவில் எஸ் சண்முக பிரியா அவர்கள் நம்மளுடைய நிலையத்துக்கு வந்திருக்காங்க. வணக்கம் மேம்.
1: வணக்கம்.
0: இன்றைய நிகழ்ச்சியில உங்களை சந்திச்சது ரொம்ப மகிழ்ச்சி மேம்.
1: எனக்கும் அப்படிதான்.
0: இப்போ வந்து பெண்கள் இந்த காலகட்டத்துல வந்துட்டு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறத தாண்டி தொழில் வந்து செய்யலாம், நமக்குன்னு ஒரு அடையாளம் வேணும், நமக்குன்னு ஒரு வருமானம் வேணும், அந்த ஒரு எண்ணம் வந்து பொதுவா இன்னைக்கு எல்லா பெண்களுக்குமே வந்துட்டு அது சார்ந்து அவங்க நிறைய பணிகளுக்கு போறாங்க. முக்கியமா வந்துட்டு ஒரு குடும்ப சூழல் அப்படிங்கறது ஒரு அதிக பொறுப்புகள் இருக்கும்போது சுயதொழில் ஒரு தொழில் முனைவோரா வீட்டுல இருந்துகிட்டு ஏதாவது பணி செய்யறாங்க, சுயமா ஏதாவது தொழில் பண்றாங்க. இப்போ சுயதொழில்னு வரும்போது அதுல பலதும் இருக்கு. மேக்சிமம் நம்ம அதிகமா பாக்குறது இந்த ஸ்டிச்சிங், ட்ரெஸ் டிசைன் பண்றது, அப்புறம் நிறைய ஆரி ஒர்க் மாதிரியான விஷயங்கள், அப்புறம் பியூட்டிஷியன் கோர்ஸ் எல்லாம் பண்றாங்க, பிளஸ் கேக் வேக்கிங்கும் பண்றாங்க. சோ நிறைய விஷயமான நிறைய தொழில்கள் இருக்கும்போது நம்ம கேக் வேக்கிங்க முக்கியமா பிரதானமா எடுத்ததுக்கு ஏதாவது காரணம் இருக்கா?
1: அதுனா வந்து வீட்லயே இந்த குக்கிங் ஷோஸ் எல்லாம் டிவில பாக்கும்போ அதுல வந்த இன்ட்ரெஸ்ட் தான். அதை வந்து பேக் பண்ணி பாக்கணும் அப்படின்னு உள்ள இன்ட்ரெஸ்ட்ல ஃபர்ஸ்ட் சின்ன சின்னதா வீட்டுல பேக்கிங் பண்ணி பார்த்தது. சின்னதா குக்கர், இட்லி பாத்திரம், அந்த மாதிரி சின்ன சின்ன வீட்டுல இருக்கக்கூடிய திங்ஸை வச்சு கத்துக்க ஆரம்பிச்சதுதான். அதுலதான் ஸ்டார்ட் பண்ணது. அதுக்கப்புறம் அது ஒரு பிசினஸா ஸ்டார்ட் பண்ணி கொண்டு வந்துட்டோம்.
0: நீங்க சொன்னீங்க வீட்டுல டிவியை பாத்துட்டு நம்ம வந்து வீட்டுல குக் பண்ணணும் அப்படின்ட்டு. டிவியை பாத்துட்டு எல்லாருமே எல்லாம் குக் பண்ணும். இப்ப ஒரு வடை போடுறது சின்ன சின்ன வீட்டுல எல்லா இன்கிரீடியன்ஸ் இருக்கும் டக்குன்னு பண்ணிரும். கேக்னா வந்துட்டு அது வந்துட்டு என்ன பண்றது, பேக் பண்றதுக்கெல்லாம் அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் இருந்தாதான் அது கரெக்டா இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் டைம் வீட்டுல நீங்க மேக் பண்ண கேக்கோட ஞாபகம் இருக்கு, அது எப்படி வந்துச்சு அந்த ரிசல்ட், அந்த அனுபவத்தை சொல்ல முடியுமா?
1: கண்டிப்பா. ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு பண்ணும்போது சரியா எக்ஸாக்டா எல்லாம் வரல. ஏன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் டிவில பாக்கும்போது வந்து மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நோட் பண்ணிக்கிட்டேன், ஒரு டைரியில நோட் பண்ணிப்பேன். ஆனா வந்து எக்ஸாக்டா சில விஷயம் வந்து நம்ம அது மாதிரி பண்ணணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது அது வந்து எக்ஸாக்டா வரல. ஒரு 4-5 times வந்து அது ஒன்னே வந்து கேக்குன்னு வரும்போது நமக்கு வந்து ஹைட்டா வராது, அப்படி பிளாட்டா வந்துடுச்சு. அப்புறம் பார்த்தா மோஸ்ட்லி நிறைய பேருக்கு ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணும்போது வந்து சென்டர்ல மட்டும் அப்படி இதாகி வரும், பிளாட்டா வராம அந்த மாதிரி இருக்கும். அப்படி நிறைய ஃபெயிலியர்ஸ் தான் ஃபர்ஸ்ட் நான் ஃபேஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒவ்வொரு மிஸ்டேக்லேருந்து ஒவ்வொரு மெஷர்மெண்ட்ஸை மாற்றி எடுத்து கொண்டு வந்து தான் எக்ஸாக்ட் ஒரு ரெசிபி கையில் கிடச்சப்போ அதை நோட் பண்ணிப்பேன், ஓ இதான் எக்ஸாக்ட் ரெசிபி, அப்போ இதே எல்லா கேக்ஸுக்கும் ஃபாலோ பண்ணும். அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் எல்லாமே ஃப்ளாப்பில் தான் வந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் பண்ணும்போது இட்லி குக்கர்லலாம் பண்ணும்போது அதுக்கப்புறம் நல்லா வந்துருச்சு. ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் பிளெயின் கேக்ஸாக தான் பண்ணி பார்த்தேன், அது வந்து நல்ல ஒரு ரெசிபி வந்த அப்புறம் அதுக்கப்புறம் இந்த கேக்ஸா பிசினஸா அப்படி ஸ்டார்ட் பண்ணிட்டோம்.
0: ஓகே, நீங்க இப்போ வந்து கேக்ல ஒரு எக்ஸ்பர்ட்டா இருக்கலாம், ஒரு தொழில் செய்றீங்க. இப்போ ஸ்டார்டிங்ல நம்மளும் நிறைய ஆன்லைன் பார்த்து கேக்ஸ் எல்லாம் ட்ரை பண்றோம். நீங்க சொன்ன மாதிரி இட்லி குட்டும் குக்கர்ல ட்ரை பண்ணும்போது அது என்ன ஆகுதுன்னா தீஞ்சு போற அளவுக்கு ஆகுது. நம்ம எல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணாலே அந்த மாதிரி தான் ஆகுது. நம்ம அந்த மாதிரி வீட்டுல இப்ப ட்ரை பண்ணும்போது என்னென்ன மாதிரியான மிஸ்டேக்ஸ்னால இந்த மாதிரி சொதப்பல்கள் வருது சொல்லலாமா உங்களுக்கு?
1: மெயினா வந்து நம்மளோட மிக்சிங் இன்கிரீடியன்ஸ் தான். நம்ம வந்து பேக்கிங் பவுடர்னா அது ஒரு அளவா தான் போடணும். பேக்கிங் பவுடர் ஆகட்டும் சோடா ஆகட்டும் எல்லாமே அந்த மெஷர்மெண்ட் வந்து கரெக்டா இருக்கணும். ஃபர்ஸ்ட் விஷயம் அதுதான். மெஷர்மெண்ட்ல எங்கேயாவது நம்ம மிஸ்டேக் பண்ணோம்னா கேக் வந்து ஃபெயிலியர் தான். நம்ம கரெக்டா எக்ஸாக்ட் ஒரு மெஷர்மெண்ட் வேணும். அதுக்கப்புறம் ஹீட் டெம்பரேச்சர், நம்ம வந்து நம்ம இட்லி பாத்திரத்துல குக்கர்ல எல்லாம் வைக்கும்போது நம்ம ஹீட் வந்து மேக்சிமம் ஹீட்டு அப்புறம் சிம்ல வைக்கிறது அப்படி ரெண்டுமே இருக்கக்கூடாது. மீடியம் ரொம்ப ஆவரேஜ் ஒரு ஹீட்ல இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து அந்த பேக்கிங் டைம், நம்ம வந்து ஓவன்ல எல்லாம் வைக்கிற மாதிரி எக்ஸாக்ட் டைம் சொல்ல முடியாது. இதுல எல்லாம் வைக்கும்போ ஸ்டவ்ல எல்லாம் வைக்கும்போ நம்ம வந்து ஃபர்ஸ்டே அதுக்குன்னு பேக்கிங் போட்ட உடனே ஒரு 10 minutes அதெல்லாம் ஓபன் பண்ணி அதை டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது. அப்படியே அதை செட்டில் ஆக விட்டுறணும். அதுக்கப்புறம் 20 minutes அப்புறம் ஒரு லைட்டா ஓபன் பண்ணி பாக்கணும். அதுக்கப்புறம் கரெக்டான பேக் ஆனதுமே நம்ம அதை வெளியில எடுத்துடணும். இப்போ ஓவர் ஹீட்ல ரொம்ப நேரம் இருந்தாலும் கேக் வந்து தீஞ்சிரும் அந்த ஹீட் இதாவது. மெயினா இன்கிரீடியன்ஸ் கரெக்டா இருந்துச்சுன்னா, இன்கிரீடியன்ஸ் அண்ட் டைம் வந்து கரெக்டா இருந்துச்சுன்னா நமக்கு அது கரெக்டா வந்துடும் கரெக்ட் மெஷர்மெண்ட்ல.
0: ஓகே, இப்போ வந்துட்டு ஒரு பிசினஸ் நீங்க தொடங்கிட்டீங்க இல்லையா, தொடங்கி கிட்டத்தட்ட எத்தனை வருஷங்கள் ஆகுது?
1: 6 years.
0: 6 years பேக்கிங் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா. சோ ஸ்டார்டிங்ல இப்போ நம்ம ஒரு பிசினஸ் வீட்டுல இருந்தே பண்ணும் போது அதுக்கான நம்ம இப்படி ஒரு விஷயம் பண்றோம், நம்ம இந்த மாதிரி பண்றோங்கிறத மக்கள் கிட்ட எப்படி போய் கொண்டு போய் சேர்த்தீங்க?
1: ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு நல்ல ஒரு பிசினஸ் டெவலப் ஆகி வரணும்னா நமக்கு நல்ல அட்வர்டைஸ்மெண்ட் தான் தேவை. நல்ல ஒரு அட்வர்டைஸ்மெண்ட். இப்போ வந்து என் ஹஸ்பண்ட் வந்து இன்சூரன்ஸ் ஃபீல்டு ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து நிறைய பிசினஸ் அவங்க சைட்ல இருக்கனால அவங்களுக்கு கான்டாக்ட்ஸ் வந்து ஜாஸ்தி. ஸோ கான்டாக்ட்ஸ் மூலமா தான் எனக்கு ஆர்டர்ஸே வந்துச்சு. என்னோட சைட்னா கம்மி தான், ஏன்னா நான் வந்து காலேஜ் முடிச்சேன், அதுக்கப்புறம் வீட்டுல ஒர்க் பண்ணேன், அதுக்கப்புறம் வீட்டுல இருந்தேன். என்னோட பிசினஸ் தெரியும்னா என் கூட ஒர்க் பண்ண கொஞ்சம் பேருக்கு தெரியும் அவ்வளவுதான். இவங்களுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தி, சோசியல் ஒர்க்கரா இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஃபீல்ட்ல ஒர்க் பண்ண இடத்துல உள்ள கம்பெனிஸ் அப்படி நிறைய கான்டாக்ட்ஸ் மூலமா தான் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் நாங்களே

0: அட்வர்டைஸ் பண்ணுறது மொபைல் வழியாக அப்படி நாங்கள் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு எடுத்து கொஞ்சம் ஆர்டர்ஸ் இதாச்சு பிக்கப். மெயினாக வந்து எங்களுக்கு க்ரோத் வந்ததே வந்து டேஸ்ட் வச்சு தான். நம்ம ஒரு ப்ராடக்ட் வெளியில் போய் வாங்குறோன்னா ஒரு டேஸ்ட் நல்லா இருக்கு அப்படின்னா நம்ம அந்த கடை எங்கே இருந்தாலும் நம்ம தேடி போய் திரும்ப எடுத்து அந்த ப்ராடக்ட்ஸை வாங்குவோம் கண்டிப்பாக. அந்த கடை வந்து நம்ம ஓப்பன் ஸ்பேஸில் இல்லை, நம்ம தெரு உள்ளடி இருக்குது, ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னாலுமே நமக்கு ஒரு ப்ராடக்ட் ஓகே பிடிச்சிருக்கு அப்படின்னு வந்தோம்னா நம்ம திரும்ப திரும்ப கண்டிப்பாக அங்கே போவோம். நம்ம கிட்ட யாராவது கேட்கும்போது நம்ம அதை வந்து சஜஸ்ட் பண்ணுவோம், அங்கே நல்ல ப்ராடக்ட் இருக்கும் கிடைக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. அந்த இதில் தான் பிஸ்னஸே வந்து க்ரோத் ஆகும்.
1: சூப்பர், ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் வந்து பிஸ்னஸ் போயிட்டு இருக்கு, ஒரு லாபம் கிடைச்சிட்டு இருக்கு, ஒரே மாதிரியான லாபம் இருக்கு. ஆனால் அடுத்த லெவலுக்கு போகணும்னா நம்ம ஏதாவது புதிய முயற்சி பண்ணணும். இப்போ கொஞ்சம் பேருக்கு நம்ம ஒரு நம்ம மொபைல் கான்டாக்ட்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தெரியற மாதிரி நம்ம அந்த பிஸ்னஸை வந்துட்டு பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்மளால அடுத்த லெவலுக்கு போக முடியாது. நமக்கு தெரியாதவங்களும் நம்மளை தேடி வர அளவுக்கு ஒரு பிஸ்னஸ்ல கொண்டு போகணும் அப்படிங்கிறப்போ, இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஒரு இடத்துல வந்து பொதுவா நமக்கு ஒரு கேக் வேணும். இப்போ முக்கியமா வந்து ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ்க்கு தான் நம்ம வந்துட்டு பர்த்டே கேக்கோ இல்ல ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு கேக்கோ இந்த மாதிரி கேக் வாங்குறோம்னா ஏதாவது ஒரு பேக்கரி அந்த மாதிரிதான் நம்ம போவோம். ஒரு வீட்டுல செஞ்சுட்டு இருக்கிறவங்கள நம்ம டக்குன்னு கான்டாக்ட் பண்ண மாட்டோம் இல்லையா?
0: கண்டிப்பா.
1: சோ அப்படி இருக்கும்போது நம்மளுடைய கான்டாக்டை தாண்டி பொதுவான மக்களையும் நம்ம ஈர்க்கிறதுக்காக வேற ஏதாவது விஷயங்கள் பண்ணிருக்கீங்களா?
0: வேற வந்து நாங்க வந்து ஏதாவது இந்த ஸ்டால் எல்லாம் போடுவாங்க. இப்ப எங்க அம்மா குழுல இருக்காங்க, அப்ப ஸ்டால் போடும்போது என்னோட கார்ட்ஸ் வந்து அங்க சப்ளை பண்ணிடுவோம். அந்த மாதிரி இப்படி ஒரு பிசினஸ் பண்றோம் அப்படின்னு வந்து வெளியில தெரியற மாதிரி பேர் வந்து பையன் பேர்ல ஆரம்பிச்சேன். அது ஒரு கார்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டேன், ஃப்ரெஷ் ஹோம்மேட் கேக்ஸ்ன்னு சொல்லி கேக் இது போட்டு விசிட்டிங் கார்டு வச்சிருக்கேன். அப்ப அம்மா எங்கேயாவது குழுல அந்த மாதிரி எங்கேயாவது போகும்போது இந்த கார்ட்ஸை வந்து சப்ளை பண்ணிடுவோம் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் வந்து ஷாப் மெயினா நமக்கு வந்து கான்டாக்ட்ஸ் இருந்தாலுமே நீங்க சொல்ற மாதிரி ஷாப்பா ஒண்ணு வந்து எங்களுக்கு இப்போதைக்கு போடல. ஷாப்பா இருந்தாதான் மெயினா வந்து நிறைய நமக்கு வந்து சொல்ற மாதிரி நிறைய ஆர்டர்ஸ் வரும். அதுக்கான ஸ்டெப் நாங்க இனிதான் எடுக்கணும்.
1: ஓகே மேம், ஓகே, சூப்பரா சொன்னீங்க. இப்போ வந்துட்டு கேக் பேக்கிங் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இந்த கேக் அதாவது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் கேக்கா பர்த்டே கேக் மாதிரி பெரிய கேக்ஸ் இருக்கு, இன்னும் நிறைய கேக்ஸ் இருக்கு, சின்ன சின்ன கேக்ஸ் கூட வித்தியாசமா நிறைய டிசைன்ஸ்ல எல்லாம் இருக்கு. பிளஸ் நம்ம வந்து கேக் மேட் பண்ணி அதை பேக்கரிக்கு சப்ளை பண்ற மாதிரியான விஷயங்களும் இருக்கு, அதை ட்ரை பண்ணிருக்கீங்களா?
0: இல்ல, இதுவரை ட்ரை பண்ணல. என்னன்னா எனக்கு வந்து பையன் சின்ன பையன், அதனாலதான் நான் வந்து ஜாப் போகல, ஜாபை ஸ்டாப் பண்ணிட்டு வீட்டுல இருந்து ஏதாவது சின்னதா பண்ணிப்போம் அப்படின்னு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணேன். சோ வந்து அவன் கொஞ்சம் வளர்ந்து வர்ற வரைக்கும் என்னால வந்து ரொம்ப வெளியில இப்ப பேக்கரி அந்த மாதிரி எல்லாம் போயாச்சுன்னா நமக்கு வீட்டுல எந்நேரம் பேக்கிங் ஒர்க் அந்த மாதிரி போயிட்டு இருக்கும். சோ அதையும் ஹேண்டில் பண்ணும், ஃபேமிலியை ஹேண்டில் பண்ணும். அதனால நான் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்து ரொம்ப யோசிச்சுதான் வச்சிட்டு இருக்கேன் அந்த மாதிரி. ஆனா ஷாப்ஸ்ல கேக்குறாங்க, இப்ப ப்ரௌனிஸ் அதெல்லாம் கேக்குறாங்க, கேட்டா நாங்க பண்ணி கொடுத்துருவோம். அந்த மாதிரி வீட்டுல இருந்தே பண்ணி கொடுத்துருவோம். ப்ரௌனிஸ் அந்த மாதிரி கேட்டு கடையில கொடுத்துட்டு உண்டு. வேற கேக்ஸும் ஒரு கடையில கேட்டாங்க, கேட்கும்போ பேக்கரில கேட்கும்போ ஒரு ரெண்டு மூணு ஆர்டர் நாங்க வந்து டெலிவரி பண்ணோம். அந்த மாதிரி கண்டினியூஸா இன்னும் இது பண்ணி ஸ்டெப் எடுக்கல.
1: ஓகே மேம், இப்ப நீங்க வந்துட்டு படிச்சு முடிச்சிட்டு நீங்க ஒரு ஜாபுக்கு போனீங்க, ஆஃப்டர் மேரேஜ் அது கொஞ்சம் ஸ்டாப் ஆயிருக்கு இல்லையா, நீங்க என்ன ஜாபுக்கு போனீங்க?
0: நான் வந்து ஆர்ட்வொர்க் டிசைனரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், கிளவுஸ் டிசைனிங்க்கு போயிட்டு இருந்தேன். டிசைனரா தான் ஃபர்ஸ்ட், அதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், ஸ்கூல்ல வந்து டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், கம்ப்யூட்டர் டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அது ஒரு 2 இயர்ஸ், அப்புறம் இது ஒரு 2 இயர்ஸ் டிசைனரா. அப்புறம் 8 மந்த்ஸ் கேரிங்கா இருக்கும்போது தான் ஜாப் வந்து குயிட் பண்ணது.
1: ஓகே மேம், ஓகே. இப்போ கேக்ஸ் நம்ம வந்துட்டோம்னா அந்த கேக்ஸ்ல இப்போ வந்து நிறைய என்ன சொல்றாங்கன்னா கேக்ல நிறைய கலரிங் ஏஜென்ட்ஸ் யூஸ் பண்றாங்க, இன்னும் நிறைய கெமிக்கல்ஸ் அது கெட்டு போகாம இருக்கிறதுக்காக டேஸ்டுக்காக நிறைய இன்கிரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்றோம், அதெல்லாம் சாப்பிடாதீங்க அப்படின்னு நிறைய விழிப்புணர்வு தகவல்கள் எல்லாம் வருது. சோ அப்படி இருக்கும்போது அந்த கேக்கை ஒரு ஹெல்த்தியா மேக் பண்றதுக்கு நீங்க என்னென்ன முயற்சிகள் எடுக்கிறீங்க?
0: ஹெல்த்தியா மீன்ஸ் நாங்க வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் வந்து ஆட் பண்றது கிடையாது எதுவுமே. நாங்க வந்து ஹோம்மேட் கேக்ஸ்னா நம்ம வந்து வீட்டுல வந்து சின்ன சின்ன மைதால வந்து எல்லாருமே வீட்டுல வந்து மைதா யூஸ் பண்ணக்கூடாது, அப்படிலாம் கேக்ஸ் வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வீட்லயுமே நம்ம ஏதாவது சின்ன சின்ன பர்பஸ்க்கு மைதாலாம் யூஸ் பண்றதுதான் ரெகுலரா. அந்த மாதிரி கேக்ஸ் யூஸ் பண்ணும்போது நாங்க வந்து வேற எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் நம்ம ஏன் நம்ம கேக் வந்து ஹோம்மேட் கேக்ஸ்னா அது வந்து நம்ம வந்து 2 டேஸ்ல சாப்பிட்டு முடிச்சிடணும் அந்த மாதிரி தான் வச்சிருக்கோம். ஆனா ப்ரிசர்வேட்டிவ்ஸ் சேர்க்காதனால அதை தாண்டி நம்ம வந்து அதை வச்சிருக்க முடியாது. அப்புறம் வந்து ஃபுல்லாவே வந்து சுகர் சிரப்புக்கு பதில் நாங்க வந்து யூஸ் பண்றது மில்க் ப்ராடக்ட்ஸ் அந்த மாதிரி எல்லாமே நம்ம வீட்டுல யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணி பண்றோம். சோ அதை வந்து மோஸ்ட்லி வந்து நம்ம ரெகுலரா கேக்ஸ்ன்னு வரும்போது நம்ம வந்து டெய்லி எல்லாம் சாப்பிட மாட்டோம், ஒரு ஒகேஷனலா தான் சாப்பிடுவோம், ஒரு பர்த்டே வந்தா சாப்பிடுவோம், ஒரு வெட்டிங் ஏதாவதுன்னா கட் பண்றது அந்த மாதிரி வரும்போது நம்ம ரொம்ப ரேரா தான் அந்த மைதான் உள்ளது எடுக்கிறது. வேற வந்து அந்த மைதால எடுக்கக்கூடிய வேற வந்து வீட்டுல கேட்பாங்க கோதம்புல அந்த மாதிரி ட்ரை பண்றது உண்டு. கோதம்புல வந்து ப்ரௌனிஸ் கேக்ஸ் இதுவரை ட்ரை பண்ணல, ஆனா வந்து கோதம்புல ப்ரௌனிஸ் எல்லாம் ட்ரை பண்ணிருக்கோம். மில்லட் அந்த மாதிரி கேட்பாங்க, அப்ப அந்த மாதிரி பவுடர் யூஸ் பண்ணி பண்ணிட்டு தான் இருக்கும் அது மில்லட் எல்லாம்.
1: ஓகே, அப்படி வந்துட்டு நம்ம வேற இன்கிரீடியன்ஸ் மைதாவுக்கு பதிலாக வேற போட்டு யூஸ் பண்ணும்போது அது ஹெல்தியா இருக்கும், ஆனா நமக்கு அந்த டேஸ்ட் கிடைக்குமா, அது வந்து கஸ்டமர்ஸ்க்கு அது பிடிக்குதா?
0: இல்ல, டேஸ்ட்ன்னு வந்து எக்ஸாக்டா அதே மைதாவை வந்து ரிப்ளேஸ் பண்ணி வராது, டேஸ்ட் வந்து கொஞ்சம்

0: இதாதான் இருக்கும். இப்போ ப்ரௌனிஸ்ன்னு வரும்போது ஒரு 80% ஓகே, நம்மளை கொண்டு வந்துடலாம். ஏன்னா அந்த கொக்கோ பவுடர், அந்த சாக்லேட் ஃப்ளேவர் அப்படின்னு வரும்போது வந்துடும். ஆனால் வந்து நம்ம வந்து மைதா யூஸ் பண்ணுற எக்ஸாக்ட் டேஸ்ட் வந்து அதில் வராது. ஆனால் வந்து அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, கோதம்பில் கேட்குறவங்களுக்கு அவங்களுக்கு தெரியும், நாங்கள் ஃபஸ்ட்டு இன்ஃபார்ம் பண்ணிடுவோம், எக்ஸாக்டாக நீங்கள் மைதாவில் எடுக்கிற மாதிரி இருக்காது, ஆனால் உங்கள் ஹெல்த் பர்பஸ்ன்னு வரும்போது ஓகே நாங்கள் பண்ணித்தரோம் அப்படின்னு தான் ஆர்டர் எடுப்போம், ஃபஸ்ட்டே இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். அப்போ அவங்க வந்து அதை ஒரு இது எடுத்துப்பாங்க, ஓகே எக்ஸாக்ட் அதே மாதிரி இருக்காது, வீட்டில் கோதம்பில் பண்ணும்போது கொஞ்சம் டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருக்கும்னு அவங்க ஃபஸ்ட்டே வந்து இது பண்ணிட்டு தான் வாங்குவாங்க. அதனால சாப்பிட்டு பார்த்து ஆனால் நல்ல கமெண்ட்ஸ் தான் தந்திருக்காங்க.
1: ஓகே மேம், இப்போ வந்து உங்களுக்கே வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க, குழந்தைங்களுக்கு வந்து நார்மல் ஃபுட் அவர் அந்த கேக் ஐஸ்கிரீம்லாம் அவங்களுக்கு பொதுவாகவே நிறைய பிடிக்கும். இப்போ நீங்களே செஞ்சு கொடுக்கறதுனால உங்கள் வீட்டில் உங்களுடைய குழந்தைகள் வந்துட்டு கேக் பண்ணி கொடுங்க அந்த மாதிரி உங்களை இது பண்ணுறதுண்டா?
0: இல்லை, ரொம்ப ரேராக தான் கேட்குறது, ஏன்னா எனி டைம் பேக்கிங் எல்லாம்

0: பண்றதுண்டா?
1: இல்ல, ரொம்ப ரேரா தான் கேக்குறது. ஏன்னா எனி டைம் பேக்கிங் எல்லாம் போயிட்டு இருக்கும். ஆனா சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து இந்த கேக்ஸ் எல்லாம் ரொம்ப, நான் சொல்ற படிதான், பர்த்டே அந்த மாதிரி ஒகேஷனா சாப்பிடலாம், எனி டைம் சாப்பிடற மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ வந்து என் பையனை வந்து அதுல இருந்து கொஞ்சம் தள்ளியே தான் வச்சிருக்கேன். பேக்கிங் டைமோ எதுவுமே அவன் வந்து இந்த பக்கம் வரமாட்டான், என்னோட பிசினஸ் குள்ள அவன் வர்றதில்ல, ரொம்ப ரேரா தான் வருவான். ஸோ ஏதாவது டைம் ரொம்ப ரேரா வந்து கேக்ஸ் பண்ணி கேட்பான் வந்து, ஏதாவது கேக் பண்ணிதான் அப்படின்னா ஏதாவது ஸ்பாஞ்ச் கேக்ஸ் ஏதாவது பண்ணி கொடுப்பேன், ஆனா வித் லிமிட், ஒரு பீஸ் கொடுப்பேன் அவ்வளவுதான், அதோட ஸ்டாப் பண்ணிப்பேன், அந்த மாதிரி லிமிட்ல இருந்துப்பேன்.
0: ஆனா பொதுவாகவே சொல்ற ஒரு கருத்து இதுதான், இந்த மாதிரியான நம்ம ஃபுட் எல்லாம் எடுக்கும்போது, ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுக்கும்போது, அதை என்னைக்காவது ஒரு நாள் எடுக்கும்போது நம்மளுடைய ஹெல்த்துக்கு பிரச்சனை இல்லை. ஆனா ரெகுலரா அப்படி போயிட்டு வரும்போதெல்லாம் ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வருவோம், தினமும் ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் பேக்கரியில இருந்து கடைகள்ல இருந்து வாங்கிட்டு வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும்போது தான் அது ஹெல்த்தை வந்து பாதிக்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரியான அவேர்னஸ் விஷயங்கள் நிறைய கேட்டிருக்கும். நீங்களும் கூட அதை அழகா சொன்னீங்க. இப்போ ஒரு பக்கம் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்களே, அடுத்த ஐடியாவா, அடுத்த ஸ்டெப்பா உங்களுக்குள்ள ஏதாவது இருக்கா?
1: ஸ்டெப் வந்து இதே தான், அந்த பேக்கரிஸ்ல டிஸ்ட்ரிபியூட் பண்றது, அப்புறம் ஷாப் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். நல்ல ஒரு இது இருக்கு, ஸ்கோப் இருக்கு. ஆனா வந்து இந்த பையனை யோசிச்சுதான் எனக்கு வந்து இப்பவே எப்படின்னா கரெக்டா இருக்கும், ஆர்டர்ஸ் டெய்லி ஆர்டர்ஸ் இருக்கும், அதை பார்த்துட்டு பையனை பாத்துக்குமா எனக்கு கரெக்டா இருக்கும் ஒர்க், வீட்டுல உள்ள ஒர்க். ஆனா இனி தாண்டி கடைன்னு போயாச்சுன்னா எங்க அவனை பார்க்க முடியாதோ, அந்த ஒரு இதுலதான் யோசிச்சுட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு இருக்கோம்.
0: குழந்தைங்க ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு இன்னும் டைம் கிடைக்கும்.
1: கண்டிப்பா கண்டிப்பா, இப்ப ஸ்கூல் போறான், யூகேஜி தான் போயிட்டு இருக்கான், அப்ப அவன் இனி நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி போகும்போது அவனுக்கு வந்து ஸ்கூல்ல டைமிங் வந்து கொஞ்சம் இதாகும், எனக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும். சோ அப்ப வந்து மேபி இதை யூட்டிலைஸ் பண்ணலான் இருக்கேன்.
0: ஓகே, இப்ப ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு எக்ஸாம் டைமா இருக்கும், அந்த டைம் வந்து கேக் சீசனுக்கு நிறைய ஆர்டர் வர்ற டைமா இருக்கும், அந்த மாதிரி நேரங்கள்ல கொஞ்சம் நெருக்கடியா இருக்கும் இல்லையா? சோ அந்த நேரத்துல உங்களுடைய குடும்பத்தோட சப்போர்ட் எப்படி இருக்கும்?
1: ஃபுல் சப்போர்ட் இருக்கும். என் பையன் வந்து ஒரு கேக் பண்றேன்னு சொன்னாலே அம்மா அந்த பிசினஸ்ல போயாச்சுன்னா பிறந்ததுல இருந்தே பாத்துட்டே இருக்கான், என்னோட ஒர்க் வந்து இதுதான் அப்படின்னு சொல்லி அவன் ஒதுங்கிட்டான். அப்படி அதுல டிஸ்டர்ப் பண்றதோ ஒண்ணுமே கிடையாது, சொல்லுவேன் அம்மா கேக் ஒர்க் இருக்குல்ல அப்படின்னு சொன்னாலே அவன் புரிஞ்சுக்கிட்டு, ஃபர்ஸ்ட் வந்து அவன் அந்த சின்ன வயசுல புரிஞ்சுக்கிறது தான் நமக்கு ரொம்ப பெரிய ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா பெரியவங்களும் சொல்லி புரிய வச்சுக்கலாம், சின்ன வயசுலயே வந்து அவன் என்னைய புரிஞ்சுக்கிட்டான், புரிஞ்சுக்கிட்டு சரி அம்மா ஒர்க்ல இருக்காங்க டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு அவனாவே ஏதாவது டிராயிங் பண்றது, அப்படி அவன் வந்து அவனோட ஒர்க் பாத்துப்பான். ஹஸ்பண்டோட சப்போர்ட் இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது, ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க சப்போர்ட் தான். ஒரு கேக்ல திங்ஸ் வாங்குறதாகட்டும், இப்ப நான் வந்து திங்ஸ் ஒரு ஆர்டர் வருது போய் பர்ச்சேஸ் பண்ண போகணும்னு நான் போனேன்னா கேக் பேக்கிங்னு உள்ளது டிலே ஆயிடும், அந்த ஒர்க் நடக்காது. நம்ம வெளியில போய் அலைஞ்சு எடுத்துட்டு வந்தோம்னா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது, வந்து டயர்டு ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிதான் இருக்கும். இது எல்லாமே அவங்களே பண்ணிருவாங்க, திங்ஸ் அவ்வளவு வாங்கி கொண்டு தரது எல்லாமே பண்ணிருவாங்க, நான் கேக் பேக் பண்ணுவேன், அப்புறம் கிரீம் வந்து அவங்க பீட் பண்ணி கொடுத்துருவாங்க. சோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க சப்போர்ட் இருக்கனாலதான் என்னால இந்த அளவுக்கு 5 இயர்ஸாக அதை கொண்டு போக முடியுது. அப்புறம் டெலிவரி ஆகட்டும், இப்போ டெலிவரி அவங்களே பண்ணிடுவாங்க, ஹஸ்பண்ட் பண்றனாலதான் இவ்வளோ, ஒரு நான் போடுறது ஒரு 40% ஒர்க்னா அவங்க போடுறதா ஒரு 60% ஒர்க்கா இருக்கும், அதனாலதான் மோஸ்ட்லி எனக்கு இவ்வளவு தூரம் போகுது, 5 இயர்ஸ் 6 இயர்ஸா போயிட்டு இருக்கு.
0: அதாவது உங்களுடைய பிசினஸ் பொறுத்த வரைக்கும் 40% உங்களுடைய பங்கு, 60% ஹஸ்பண்டோட பங்குன்னு சொன்னீங்க. வீட்டு பணிகள், வீட்டு குழந்தைங்களை கவனிச்சுக்கிறதுல உங்களுடைய பங்கு அதுல இருக்கு இல்லையா? பெண்களுக்கு பொதுவாக அதுல ஒரு பங்கு இருக்கு இல்லையா? சோ அவங்கள அதுல குறைச்சு சொல்லவே முடியாது.
1: கண்டிப்பா கண்டிப்பா, என் ஒர்க்கு வந்து அப்படி இருந்தாலுமே எல்லாத்துலயுமே ஈக்குவல் ஷேர் எடுத்துப்பாங்க, கிச்சன் ஒர்க் ஆகட்டும், இத்தனைக்கும் அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலுமே கலெக்டர் ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த ஒர்க்கும் நடக்கும், அப்புறம் வீட்டுக்கு வந்த அப்புறம் வீட்டுல உள்ள ஒர்க் பார்த்துப்பாங்க. அதனால எனக்கு கேக் பேக்கிங்ல வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஏன்னா நிறைய பேர் அப்படிதான், நம்ம வீட்டுல உள்ள வேலையை யார் பாப்பா அப்படின்னு பாத்துட்டோம்னா கண்டிப்பா அந்த கேக் பிசினஸ் வந்து கொண்டு போக முடியாது. ஏன்னா பிள்ளைங்களை பாக்கணும், எனக்கு குடும்பத்தை பாக்கணும் அப்படின்னு நம்ம யோசிக்க ஆரம்பிச்சுன்னா கண்டிப்பா பிசினஸ்க்கு சப்போர்ட் இல்லாம முடியாது. இது ஃபுல்லா சப்போர்ட் இருக்கனால அப்படி ஃபியூச்சர் வர அப்படி கொண்டு போயிடலாம், அப்படி ஒரு ஐடியா இருக்கு, நல்ல டெவலப்மெண்ட் இருக்கு.
0: ஓகே மேம், ஓகே. உங்க அனுபவத்துல இருந்து கேக் பத்தின விஷயங்கள், ஒரு பிசினஸா பண்ணும் போது அது சார்ந்த விஷயங்கள், நிறைய தகவல்கள் அனுபவங்கள் எங்க கூட பகிர்ந்துகிட்டீங்க. ரொம்பவே நிகழ்ச்சி நல்லா அமைஞ்சது. இன்றைய நிகழ்ச்சியில உங்களை சந்திச்சது ரொம்ப மகிழ்ச்சி. நேயர்கள் சார்பாகவும் நிலையத்தின் சார்பாகவும் உங்களுக்கு நன்றி மேம்.
1: நன்றி.
2: பூச்செண்டாகும் பூவேர் வரிசையில் இதுவரை தொழில் முனைவோர் கிருஷ்ணன் கோவில் எஸ் சண்முகப்பிரியா அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். இந்த நேர்முகத்தின் தொடர்ச்சியை அடுத்த வாரம் கேட்கலாம். நம்ம ஏற்கனவே சொன்னோம், நம்மளுடைய வார்த்தைகளுடைய மதிப்பு அப்படிங்கறது, அதுல இருக்கிற உண்மை, அதுல இருக்கக்கூடிய உறுதி, இந்த மாதிரி விஷயங்களை வச்சு வருது அப்படின்னு. ஆனா சில நேரங்கள்ல நமக்கே தெரியாம நம்மளுடைய வார்த்தைகள் யாரையாவது ஒருத்தரை காயப்படுத்திரும். அந்த மாதிரி யாரையும் காயப்படுத்தாத வகையில நம்மளுடைய வார்த்தையை உதிர்க்கிறதும் நம்மளுடைய வார்த்தைகளுக்கான மதிப்பை அதிகரிக்கும். இப்போ நம்மளுடைய நண்பர்கள் கூட பேசி மகிழும் போது அவங்கள பல விதத்துல கேலி பண்ணுவோம், அதனால அவங்க காயப்பட மாட்டாங்க, ஜாலியா எடுத்துப்பாங்க. நம்ம அதே மைண்ட் செட்ல இன்னும் வேற யார்கிட்டயோ போய் அதே மாதிரி பேசும்போது ஏதோ ஒரு வார்த்தை அவங்கள காயப்படுத்தலாம். ஒருத்தர் ஜாலியா எடுத்து

அதே வார்த்தை இன்னொருத்தரை காயப்படுத்துது. இது இயல்பான விஷயம். இது ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட வாழ்க்கை சூழல் இதெல்லாம் சேர்ந்து அவங்களுடைய மனப்பான்மையா இருக்கு. அதை நம்ம தப்பு சொல்ல முடியாது. அதனால வார்த்தைகளோட மதிப்பு அப்படிங்கிறது அடுத்தவங்களை காயப்படுத்தாத வகையிலும் இருக்கும்போது அந்த மதிப்பு இன்னும் சிறப்படையுது. கரெக்ட் தானே?

0: அடுத்ததா வருது நமக்குள்ளே.
1: இவ எங்க போனா, ரொம்ப நேரமா ஆளையே காணோம்.
2: நான் சமைத்தால் சமைத்தால் சமைத்தால்.
1: எது எது, இவ சமைக்கிறாளா கடவுளே?
2: நான் சமைத்தால் நிறையும் வாசனை வீடெல்லாமே.
1: ஏ, நீ சமைச்சா வர்றது வாசனை இல்லம்மா, தீஞ்ச ஸ்மெல்லு.
3: இத சொல்லத்தான் தம் கட்டி ஓடி வந்தீங்களா அத்த?
1: சரி, என்ன சமைக்கிற நீ?
3: யாரு சமைச்சா?
1: இப்போ நீ தானமா பாட்டு பாடிட்டு இருந்த?
3: பாடத்தான் செஞ்சேன், ஆனா சமைக்கல.
1: பின்ன அது என்ன கப்புல கிண்டிக்கிட்டே இருக்க?
3: அதுவா, அது ஒரு ஃபேஸ் பேக். போன்ல பாத்தனா, அதான் ட்ரை பண்ணலான்னு பாக்குறேன்.
1: சரி சரி, அதை விடு, எனக்கு ஒரு விஷயத்த சொல்லு.
3: என்னது?
1: வேற ஒண்ணும் இல்ல, நான் ஒரு சின்னதா ஒரு பிசினஸ் பண்ணலாம்னு இருக்கேன். அந்த பிசினஸ்க்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது. பேங்க்ல லோன் எடுக்கலாமா, அது எப்படி எடுக்கலாம், அதுக்கான வரைமுறைகள் என்ன அப்படிங்கிற விஷயத்த உங்ககிட்ட கேக்கலான்னு வந்தா. நீ நான் சமைக்கிறேன்னு பாட்டு பாடிட்டு இருந்த.
3: அப்போ பேங்க் லோனை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பா தெரிஞ்சுக்கணுமா?
1: ஆமாமா, கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும்.
3: அப்படின்னா ஒரு கண்டிஷன், இந்த ஃபேஸ் பேக்க உங்களோட முகத்துல போடணும், அதுக்கு நீங்க சம்மதிக்கணும்.
1: என்னோட அழகு மேல உனக்கு அவ்வளவு அக்கறையா? நம்ப முடியலையே இத.
3: அப்படிலாம் எதுவும் இல்ல, புது ஃபேஸ் பேக், தயிர்ல பண்ணது. உங்க ஃபேஸ்ல போட்டு பாத்துட்டு நல்லா இருந்தா நாமளும் யூஸ் பண்ணலாம். ஒருவேளை அலர்ஜி எல்லாம் வந்தா என்ன பண்றது? அதான்,
1: ரொம்ப நல்ல மனசு உனக்கு. வீட்டுலதான் தயிர் இல்லையே.
3: தேடுறவங்க தேடினா எல்லாம் இருக்கும். சரி வரீங்களா? உங்க முகம் பளிச்சுன்னு ஆயிரும்.
1: சரி வா.
3: கண்ண மூடுங்க.
1: என் முகம் என்னமா செவரா இப்படி பெயிண்ட் அடிக்கிற?
3: வாய க்ளோஸ் பண்ணிட்டு காதை ஓபன் பண்ணுங்க.
1: சரி சொல்லு.
3: நீங்க பேங்க்கு போனா லோனுக்குன்னு தனியா ஒரு செக்ஷன் இருக்கும். அங்க லோன் ஆபீசர் அப்படின்னு ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்கள போய் பார்த்தாலே நீங்க என்ன தொழில் செய்யணும், உங்களுக்கு என்னென்ன மாதிரி லோன் எல்லாம் இருக்குங்கறத அவரே எடுத்து சொல்லுவாரு. சரி சரி, ஒரே ஒரு தடவை வாய திறந்து பேசுங்க.
1: சரி, நான் அங்க போனா அவரு என்கிட்ட என்னெல்லாம் கேப்பாரு?
3: இப்ப பொண்ணுங்க தொழில் தொடங்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்காக தனியா லோன் எல்லாம் நிறைய இருக்கு. சோ நீங்க போனீங்கன்னா நீங்க என்ன தொழில் தொடங்க போறீங்க அப்படிங்கறத கேட்பாங்க. அந்த தொழிலுக்கான என்னென்ன திட்டம் வச்சிருக்கீங்க, அப்புறம் இப்ப உங்களுக்கு அந்த தொழில் தொடங்குறதுக்கு அப்ராக்சிமேட்டா எவ்வளவு அமௌண்ட் தேவைப்படும், இதெல்லாம் கேட்பாங்க. இது போக அந்த தொழில் மூலமா வருமானம் நீங்க எவ்வளவு வந்து எதிர்பார்க்கறீங்க. ஏன்னா நம்ம ஒரு தொழில் தொடங்குறோம்னா நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், இல்ல ஒரு கால்குலேஷன் இருக்கும். சோ அதுபடி நமக்கு அதுல எவ்வளவு வருமானம் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவர் கேட்பாரு.
1: சரி, நீ சொன்னதெல்லாம் சொன்னா அப்படியே ஃபுல் அமௌண்ட் கைக்கு வந்துருமா?
3: இன்னும் நிறைய விஷயம் கேட்பாங்க. பேங்க் லோன் போக நீங்க சொந்தமா எவ்வளவு செலவு பண்றதுக்கு ரெடியா இருக்கீங்க, அந்த விஷயங்களையும் அவங்க கேட்பாங்க. என்ன தொழில் செய்ய போறீங்க, அதுக்கான சரியான ஒரு திட்டமிடலும் உங்க கையில இருந்துச்சுன்னா வசதியா இருக்கும்.
1: சரி, எனக்கு லோன் வேணும், ஒரு தொழில் தொடங்கணும், அதுக்கு என்னென்ன தகுதிகள் வேணும்?
3: லோன்னா அதுக்கு கீழே நிறைய திட்டங்கள் இருக்கு. நம்ம எந்த திட்டத்துல லோன் வாங்குறோம் அப்படிங்கறத அடிப்படையா வச்சு அதுக்கான தகுதியும் மாறும். முக்கியமா நம்மளுடைய தொழில், கடன் தொகை, திருப்பி நம்ம குடுக்கற கெப்பாசிட்டி நம்ம கிட்ட எப்படி இருக்கு, இந்த மாதிரி விஷயங்களை தான் முக்கியமா பார்த்து ஒரு முடிவுக்கு வருவாங்க. அது மட்டும் இல்லாம நம்மளோட அடையாளத்துக்கான ஆவணங்கள், அதாவது இந்த பான் கார்டு, வங்கி கணக்கு விவரம், இந்த மாதிரியான விஷயங்களுக்கான ஆவணங்களும் சில நேரம் தேவைப்படலாம். நம்ம எவ்வளவு பணம் எதிர்பார்க்கறோங்கிறத பொறுத்து வேற சில ஆவணங்கள் கூட கேட்கலாம்.
1: சரி, தயிர் எல்லாம் போடுறேன், என் முகம் உண்மையிலே பளபளப்பா ஆயிருமா? நான் பேங்குக்கு போக முன்னாடி பளபளன்னு அங்க போய் நிப்பனா?
3: பொதுவாவே தயிர் போட்டா முகத்துக்கு நல்ல ஈரப்பதம் கிடைக்கும். சோ நீங்க கவலையே படாதுங்க.
1: தயிர் போட்டா முகம் சாஃப்டாவும் அப்படின்னு சொன்ன, ஆனா என் முகம் பார்த்தா ரொம்ப இறுகு போய் ஒரு மாதிரி இருக்கு.
3: நீங்க ஜன்னல்ல கப்பல வச்சிருந்த தயிரை எடுத்துதான் முகத்துல போட்டிருக்கேன். தயிர்ல ஏதாவது பிரச்சனைனா அது ஏன் பிரச்சனை கிடையாது, அது உங்க பிரச்சனை.
1: என்னது, ஜன்னல்ல நான் தயிர் வச்சனா? அது சுண்ணாம்பு, அதையா என் மூஞ்சில போட்ட?
3: அப்படியா, தயிர் மாதிரி தானே இருந்துச்சு.
1: ஏ, தயிருக்கும் சுண்ணாம்புக்கும் உனக்கு வித்தியாசம் தெரியல? இப்ப உன்ன என்ன செய்ய போறேன்னு பாரு.
3: அத்த ஒண்ணும் பண்ணிடாதீங்க, எனக்கே நல்லா தெரியும் உங்க ஹெல்த் கண்டிஷனுக்கு. நீங்களும் நானும் ஓடனா என்ன சட்டுன்னு புடிச்சிருவீங்க, நம்ம சமாதானமா போயிடலாம். அத்த
1: சமாதானம் தானே, கொஞ்சம் இரு, கரண்ட் எடுத்துட்டு இப்ப வரேன்.
3: அந்த டைம் போதும் அத்த, நான் ஓடிடுவேன்.
0: நாம உதிர்க்கிற வார்த்தைகள் அந்த சூழலுக்கு ஏத்த மாதிரி இருக்கணும். அதே நேரத்துல வளவளன்னு இல்லாம சுருக்கமா ஆனா தெளிவா புரியற விதத்தில்

0: இடத்துல இருந்துச்சுன்னா அதுவும் நம்ம வார்த்தைகளுக்கான மதிப்பை இன்னும் அதிகரிக்கும். ஆனா இதெல்லாம் சட்டுன்னு வந்துராது. நம்மளுடைய வார்த்தைகள் தெளிவா கரெக்டா இருக்கணும்னா முதல்ல அடுத்தவங்களுடைய வார்த்தைகளை கவனிக்கிற பொறுமையும் பக்குவமும் நமக்குள்ள வரணும். நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமா கவனிக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அதிகமா நம்மளுடைய அறிவு விரிவடையும். நம்மளுடைய அறிவு விரிவடையும் போது கண்டிப்பா நம்ம சொன்ன மாதிரி தெளிவாகவும் சுருக்கமாகவும் எந்த ஒரு விஷயங்களையும் எடுத்து சொல்ல முடியும். சோ நம்மளுடைய வார்த்தைகளை மதிப்புடையதா மாத்துறது நம்ம கையில தான் இருக்கு. ஒவ்வொரு விஷயத்திலயும் நம்மளுடைய வார்த்தைகளை யோசிச்சு சரியா பேசணும் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுடைய வார்த்தைகளுடைய மதிப்பு அதிகரிக்கும். அடுத்ததா வருது சாதனை பெண்மணி.
1: இன்றைய சாதனை பெண்மணி பகுதியில் ஹிமஜா லிங்கம்பள்ளி அவர்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம். நம்மால் முடியுமா என்ற கேள்வி சில நேரங்கள்ல நம்மளை தடுத்து நிறுத்தும். ஆனா அதே கேள்விக்கு ஏன் முடியாது அப்படிங்கிற பதில் சொல்ல தொடங்கினால் ஒரு புதிய பாதை பிறக்குது. அப்படிப்பட்ட ஒரு புதிய பாதையை உருவாக்கிய இளம் பெண் தான் ஹிமஜா லிங்கம்பள்ளி. பொறியியல் கல்லூரியில் பயின்று வரும் ஹிமஜா பார்வை குறைபாடு கொண்ட மாணவர்களின் கல்விக்கு உதவும் வகையில் ருத்ரா என்ற குரல் வழி பிரெயில் அச்சுப்பொறியை உருவாக்கியுள்ளார். இந்த சாதனையின் பின்னால் இருக்கும் கதைதான் மிகவும் முக்கியமானது. பார்வை குறைபாடு கொண்ட மாணவர்கள் படிக்கும் பள்ளிக்கு ஹிமஜா சென்றபோது பாரம்பரிய முறையில் பிரெயில் எழுதுவதில் அவர்கள் எதிர்கொள்ளும் சிரமங்களை அவர் கவனித்தார். பிரெயில் எழுதுவதற்கு பயன்படுத்தப்படும் முறையில் புள்ளிகளை உருவாக்குவதற்கு தொடர்ந்து அழுத்த வேண்டி இருக்கிறது. மேலும் பிரெயிலின் எழுத்துக்களை மட்டுமல்லாமல் அதன் பின்புற வடிவத்தையும் புரிந்து கொள்ள வேண்டியது சிரமமாக இருந்தது. அப்போது ஹிமஜாவின் மனதில் ஒரு கேள்வி எழுந்தது. தொழில்நுட்பத்தின் உதவியால் இந்த சிரமத்தை ஏன் குறைக்கக்கூடாது? அந்த ஒரு கேள்விதான் ஒரு கண்டுபிடிப்புக்கான முதல் படியாக மாறியது. முதலில் அவர் உருவாக்கிய மாதிரி பொத்தான்களின் உதவியுடன் பிரெயிலில் எழுத்துக்களை அச்சிடும் வகையில் இருந்தது. ஆனால் அதை மாணவர்களிடம் பரிசோதித்த போது ஒரு மாணவர் கேட்ட கேள்வி ஹிமஜாவின் சிந்தனையை இன்னும் ஒருபடி முன்னே கொண்டு சென்றது. நாம் ஏன் தட்டச்சு செய்ய வேண்டும்? பேசினால் போதாதா? இந்த எளிய கேள்வி ஒரு புதிய யோசனைக்கு வழிவகுத்தது. அதன் விளைவுதான் ருத்ரா. இதில் ஒருவர் பேசும் வார்த்தைகள் குரல் மூலம் பெறப்பட்டு அவை உரையாக மாற்றப்படுகின்றன. பின்னர் அந்த உரை பிரெயில் வடிவமாக மாற்றப்பட்டு காகிதத்தில் பிரெயில் புள்ளிகளாக அச்சடிக்கப்படுகிறது. அவருக்கு சர்வதேச விருதுகளும் வழங்கப்பட்டுள்ளன. இங்கே நாம் கவனிக்க வேண்டிய மிகப்பெரிய விஷயம் என்ன தெரியுமா? ஹிமஜா ஒரு பிரச்சனையை பார்த்தார். மற்றவர்கள் அதை ஒரு சிரமமாக பார்த்திருக்கலாம். ஆனால் ஹிமஜா இந்த சிரமத்தை ஒரு வாய்ப்பாக பார்த்தார். இதுதான் கண்டுபிடிப்பாளரின் மனப்பான்மை. நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட பல பிரச்சனைகள் இருக்கலாம். இது இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஒரு நாள் இதை இன்னும் எளிமையாக செய்ய முடியாதா என்று நாம் கேட்கும்போது புதிய கண்டுபிடிப்புகள் பிறக்கின்றன. ஹிமஜாவின் கதை சொல்லும் மிகப்பெரிய பாடம் இதுதான். பெரிய கண்டுபிடிப்புகள் எப்போதும் பெரிய ஆய்வகங்களில்தான் பிறக்க வேண்டும் என்றில்லை. ஒரு மாணவியின் கவனிப்பிலிருந்தும் பிறக்கலாம். ஒரு சிறிய கேள்வியிலிருந்தும் பிறக்கலாம். ருத்ரா உருவாக்கப்பட்டதிலும் தொடர்ந்து முயற்சி, பரிசோதனை, பயனாளர்களின் கருத்து, மாற்றம் என பல கட்டங்கள் இருந்துள்ளன. அதாவது முதல் முயற்சியிலேயே முழுமையான வெற்றி கிடைத்துவிடவில்லை. முயற்சிகளை தொடர்ந்து மேம்படுத்தியதன் விளைவாகவே இந்த கண்டுபிடிப்பு வளர்ந்தது. இதிலிருந்து நாமும் ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ளலாம். தோல்வி என்பது முடிவல்ல, அடுத்த முயற்சிக்கான தகவல். ஒரு முயற்சி எதிர்பார்த்தபடி அமையவில்லை என்றால் என்னால் முடியாது என்று சொல்ல வேண்டாம். இன்னும் என்ன மாற்றம் வேண்டும் என்று கேளுங்கள். அந்த கேள்விதான் நம்மை முன்னே அழைத்து செல்லும். இன்று ஹிமஜா லிங்கம்பள்ளியின் சுயசார்பு தொழில்நுட்பம் எவ்வாறு உதவ முடியும் என்பதற்கான ஒரு முயற்சியாக நிற்கிறது. இந்த வெற்றியின் மூலம் அவர் சர்வதேச கட்டத்திற்கும் முன்னேறுகிறார். உங்கள் கல்வி உங்களுக்கான வெற்றியை மட்டும் உருவாக்க வேண்டாம். உங்கள் அறிவு இன்னொருவரின் வாழ்க்கையை எளிதாக்கட்டும். ஹிமஜா லிங்கம்பள்ளியின் பயணம் நமக்கு சொல்லும் செய்தி இதுதான். ஒரு பிரச்சனையை பார்த்து கவலைப்படுவதைக் காட்டிலும் அதற்கான தீர்வை தேடத் தொடங்குங்கள். உங்கள் சிறிய முயற்சியே ஒருவரின் வாழ்க்கையின் மிகப்பெரிய மாற்றமாக இருக்கலாம்.
0: எப்படி நம்ம பணிக்கு ஒரு மதிப்பு இருக்கோ, நம்மளுடைய வருமானத்துக்கு ஒரு மதிப்பு இருக்கோ, நம்மளுடைய சொத்துக்களுக்கு ஒரு மதிப்பு இருக்கோ, நம்ம வாழ்ற நம்மளுடைய வீட்டுக்கு ஒரு மதிப்பு இருக்கோ, அதே மாதிரி நம்மளுடைய வார்த்தைகளுக்கும் ஒரு மதிப்பு இருக்கு. ரொம்பவே சிறப்பான மதிப்பு. மற்ற சொத்துக்கள் எல்லாம் போயிடுச்சுன்னா அதனால ஏற்பட்ட மதிப்பு ஒருவேளை போகலாம். ஆனா நம்மளுடைய வார்த்தைக்கு நம்ம ஏற்படுத்துற மதிப்பு நம்ம எங்க இருந்தாலும் மாறாம இருக்கும். கரெக்ட் தானே?

நிகழ்ச்சி தொகுப்பு பி எஸ் சபரி வெண்ணிலா. நிகழ்ச்சி அமைப்பு எஸ் நவரத்தினா.

0: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
1: அப்ப உடனே மாமா என்னாச்சு?
0: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
1: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
4: தீப்ஷி தேங்காய்.

0: சல்பர் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்டது. ஒவ்வொரு தொழிலும் நலமும் ஆரோக்கியமும்.
1: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்.
2: தென்னை மதிப்பு கூட்டு மையம், செண்பகராமன் புதூர்,
0: செல்
2: 7305365016.
3: முட்டம் மருத்துவ கல்லூரி மருத்துவமனை
4: தென் தமிழகத்தின் முதல் அதிநவீன அசுரேயான் கேட்லாப் இயந்திர உதவியுடன் சிறப்பு வாய்ந்த இருதய சிகிச்சைகள்,
3: ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, இருதய தமனி நோய்களுக்கு சிறப்பு மருத்துவம் மற்றும்
4: பைபாஸ் அறுவை சிகிச்சை. KMMC ஹாஸ்பிடல் முட்டம்.
5: நேர்களில் வருவது மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சல்.

0: வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநிலச் செய்திகள். வாசிப்பவர் ஆனந்தி முத்தையன். தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் நடைபெறும் சர்வதேச சுற்றுச்சூழல் மாநாட்டில் இன்று நிறைவுரையாற்றுகிறார். தமிழகத்தில் தேசிய நெடுஞ்சாலைகள் விமான நிலைய கட்டமைப்பு விரிவுபடுத்தப்பட்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் நாளை ஆலோசனை மேற்கொள்கிறார். தமிழ்நாட்டில் டெங்கு பரவல் கட்டுக்குள் உள்ளதாக மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இன்று 2 பதக்கங்களை கைப்பற்றியுள்ளது. இனி விரிவான செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் நடைபெறும் சர்வதேச சுற்றுச்சூழல் மாநாட்டில் இன்று நிறைவுரையாற்றுகிறார். இந்தியா உட்பட 17 நாடுகளின் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர்கள், உயரதிகாரிகள், உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற நீதிபதிகள் பங்கேற்றுள்ள இக்கூட்டத்தில் சுற்றுச்சூழல் ஆளுமையை வலுப்படுத்துவது மற்றும் ஒருங்கிணைந்த நிர்வாக ஒத்துழைப்பை அதிகரிப்பது குறித்து விரிவாக விவாதிக்கப்படுகிறது. காலநிலை மாற்ற சவால்களை எதிர்கொள்வதில் உள்ள இடைவெளியை குறைப்பதற்கான கொள்கை முடிவுகளை உருவாக்கி அவற்றை முறையாக செயல்படுத்துவதற்கான வழிமுறைகள் குறித்த அமர்வுகளும் இம்மாநாட்டில் இடம்பெற்றுள்ளன. குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் நீலகிரி மாவட்டம் குன்னூர் தேயிலை ஆராய்ச்சி நிறுவன நூற்றாண்டு விழா கருத்தரங்கில் நாளை பங்கேற்கிறார். 3 நாட்கள் நடைபெறும் இம்மாநாட்டில் தேயிலை உற்பத்தியில் தன்னிறைவு, உள்நாட்டு தேவைகள் மற்றும் சர்வதேச சந்தை வாய்ப்புகளில் உள்ள சவால்களை எதிர்கொள்வது குறித்து விரிவாக ஆலோசிக்கப்படுகிறது. காலநிலை மாற்றத்தால் தேயிலை உற்பத்தி தொழிலில் ஏற்பட்டுள்ள சிக்கல்களுக்கு நவீன தொழில்நுட்பங்களின் மூலம் தீர்வு காண்பதுடன் தேயிலை வர்த்தகம் மற்றும் தேயிலை தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான நடைமுறை குறித்தும் இதில் ஆலோசிக்கப்படும். குடியரசு துணைத் தலைவரின் வருகையொட்டி கோவை, நீலகிரி மாவட்டங்களில் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இளைஞர்களிடையே கல்வி மற்றும் அறிவு பரிமாற்றத்தின் அவசியத்தை மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். வேலூர் ஸ்ரீபுரத்தில் இன்று நடைபெற்ற கல்வி உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், உலக நாடுகளுக்கு முன்னோடியாக இந்தியா திகழ்வதில் இளையோர் முக்கிய பங்களிப்பதாக கூறினார்.
1: அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய கனவு, லட்சியம், எண்ணம் எல்லாமே நம்மளுடைய நாடு வல்லரசாக இருக்க வேண்டும், நம்மளுடைய நாடு 2047 வளர்ச்சியடைந்த பாரதமாக இருக்க வேண்டும். இளைய சமுதாயம் தான் இந்த 2047 வழிநடத்துகின்ற சமுதாயமாக இருக்க போகுது. இன்னும் மேலும் மேலும் டாக்டராக, என்ஜினியராக, ஒரு கலெக்டராக, இப்படி நாம் பல்வேறு துறைகளில் ஒரு தலை சிறந்த நிபுணத்துவம் பெற்றவர்களாக மாற வேண்டும்.
0: கடந்த 11 ஆண்டுகளில் நாட்டின் வரி வருவாய் உள்கட்டமைப்பு மேம்பாடுகள் பல மடங்கு அதிகரித்துள்ளதை சுட்டிக்காட்டிய அவர், தமிழகத்தில் தேசிய நெடுஞ்சாலைகள் மற்றும் விமான நிலைய கட்டமைப்பு கணிசமாக விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். காசி சவராஷ்டிரா தமிழ் சங்கமம் நிகழ்ச்சிகள் நமது பண்பாட்டு ஒருமைப்பாட்டை வெளிப்படுத்துவதாக கூறிய அவர், 2047 வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க அனைவரும் ஒருங்கிணைந்து செயலாற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். நாடு முழுவதும் வளர்ச்சியடைந்த இந்தியா இயக்கத்தின் கீழ் போதை ஒழிப்பு உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி இன்று நடைபெறுகிறது. தமிழகம் உட்பட பல்வேறு மாநிலங்களில் 1000+ மேற்பட்ட இடங்களில் கையெழுத்து இயக்கம், இளையோர் சார்ந்த விவாதங்கள், நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகள் உள்ளிட்டவற்றின் மூலம் போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. வீட்டு உபயோக சமையல் எரிவாயு சிலிண்டர்களை பெற வரும் 1 தேதி முதல் ஆதார் பயோமெட்ரிக் சரிபார்ப்பு கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சரிபார்ப்பு செய்த வாடிக்கையாளர் மட்டுமே சிலிண்டர்களை முன்பதிவு செய்து கொள்ள முடியும் என்று அமைச்சகம் கூறியுள்ளது.

0: பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது வாழ்க்கையை நிறைவு செய்த நிலையில், வளர்ச்சியடைந்த பாரத பாதை என்ற பிரதமரின் தொலைநோக்கு பயணத்தில் மக்கள் சேவை மூலம் தேச சேவை உறுதிமொழி இயக்கத்தின் ஒரு பகுதியாக சரக்கு சேவை வரி குறித்த செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது. பிரதமரின் சீரிய தலைமையில் கடந்த 2017 ஆம் ஆண்டு சரக்கு சேவை வரி அறிமுகப்படுத்தப்பட்ட நிலையிலேயே வரி நடைமுறைகள் எளிமையாக்கப்பட்டன. ஒரே நாடு ஒரே வரி நடைமுறையை சாத்தியமாக்கியதன் மூலம் வர்த்தகர்கள், நுகர்வோர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் பயனடைந்து சேமிப்பு அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவிக்கிறது. கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் அறிமுகப்படுத்தப்பட்ட 2ஆம் கட்ட சரக்கு சேவை வரி சீர்திருத்தத்தால் விலைவாசி உயர்வு கட்டுப்படுத்தப்பட்டதுடன் வரி தாக்கல் நடைமுறைகள் எளிமையாக்கப்பட்டுள்ளதாக திருச்சி மத்திய மண்டல சரக்கு சேவை வரி உதவி ஆணையர் திரு சங்கர் எமது செய்திப்பிரிவிடம் தெரிவிக்கையில்,
1: விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்தவும் சரக்கு மற்றும் சேவை வரி படிவங்களை எளிதாக தாக்கல் செய்யவும் புதிய வழிமுறைகள் GST 2.0 மூலம் அறிமுகப்படுத்தப்பட்டது. சரக்கு மற்றும் சேவை வரியின் சீர்திருத்தங்கள் மூலம் சாமானிய மக்கள் மற்றும் வணிகர்கள் பயன்பெற்றதோடு அரசின் வருவாயும் கணிசமாக கூடியுள்ளது. இந்த வரி சீர்திருத்தத்தை பொருளாதார நிபுணர்கள் பலரும் வரவேற்றுள்ளனர்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
2: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொதுவாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பணப்பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள், புதிய தொழிலாளர் நலத்திட்டங்கள், விண்வெளி பாதுகாப்புத்துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமன்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் நாளை ஆலோசனை மேற்கொள்கிறார். சென்னை தலைமை செயலகத்தில் நடைபெறும் இக்கூட்டத்தில் வருவாய், பேரிடர் மேலாண்மை, பொதுப்பணி, நீர்வளத்துறை, சுகாதாரம், மின்துறை அமைச்சர்கள், உயர் அதிகாரிகள், டெல்டா மற்றும் கடலோர மாவட்டங்களின் ஆட்சியர்கள் பங்கேற்கின்றனர். எல்நினோ தாக்கத்தால் பருவமழை பாதிப்பு அதிகம் இருக்கும் என்று கண்டறியப்பட்ட நிலையில் போதிய நிவாரண மையங்கள், மின்சாரம், குடிநீர், உணவு உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை உறுதி செய்வது, மீட்புப் படையினரின் தயார்நிலை ஆகியவை குறித்து இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்படுகிறது. தமிழகத்தில் டெங்கு பரவல் கட்டுக்குள் உள்ளதாக மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளரிடம் பேசிய அவர், இந்த ஆண்டு இதுவரை 17,000 பேருக்கு டெங்கு பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். பொதுமக்கள் கொசு ஒழிப்பு பணிகளுக்கு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட அவர், வீடுகளுக்கு அருகே நீர் தேங்காமல் பார்த்துக் கொள்வது உள்ளிட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்றுமாறு அறிவுறுத்தினார். பட்டு வளர்ச்சித்துறை மேம்பாட்டு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் திரு மதன் ராஜா தெரிவித்துள்ளார். இத்துறையின் நவீன தொழில்நுட்பங்கள், சிறந்த நடைமுறைகளை கண்டறியும் வகையில் தெலுங்கானா மாநிலத்தில் நடைபெற்ற அறிவுசார் கண்டுணர்வு பயணத்தை பட்டுப்புழு வளர்ப்போர் முறையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றார். தமிழக ஆந்திர எல்லையில் பாலாறு நீர்பிடிப்பு பகுதிகளில் கடந்த சில தினங்களாக பெய்து வரும் தொடர் கனமழையால் தடுப்பணை நிரம்பி உபரிநீர் முழுவதும் தமிழக பகுதிக்கு வந்து கொண்டிருப்பதால் திருப்பத்தூர் மாவட்ட விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: தமிழக ஆந்திர மாநில எல்லைப்பகுதிகள் மற்றும் பாலாறு நீர்பிடிப்பு பகுதிகளில் கடந்த சில தினங்களாக இரவு நேரங்களில் பெய்த கனமழை காரணமாக பாலாற்றின் குறுக்கே கட்டியுள்ள சுமார் 22 அடி உயர தடுப்பணை தற்போது முழுமையாக நிரம்பியுள்ளது. தடுப்பணை நிரம்பியதைத் தொடர்ந்து அதிலிருந்து வெளியேறும் உபரிநீர் வாணியம்பாடி அருகே பாலாற்றில் பெருக்கெடுத்து வருகிறது. ஓராண்டிற்கு பிறகு தடுப்பணை நிரம்பி உபரிநீர் வெளியேறி வருவதால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திருப்பத்தூரிலிருந்து அனுராதா.
0: காஞ்சிபுரத்தில் உடல் உறுப்பு தான விழிப்புணர்வு பேரணியை மாநில வனத்துறை அமைச்சர் திரு ஆர் வி ரஞ்சித்குமார், வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் திரு தென்னரசு ஆகியோர் இன்று தொடங்கி வைத்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் 6 காணி 100 வயல் பகுதியில் பழங்குடியின மக்களின் அடிப்படை தேவைகளை மேம்படுத்துவது குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரதாப் இன்று நேரில் ஆய்வு மேற்கொண்டார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உதவித்தொகையுடன் கூடிய தேசிய தொழில் பழகுநர் சேர்க்கை முகாம் வரும் புதன்கிழமை நடைபெறவுள்ளது. பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் ரோப்கார் பராமரிப்பு பணிகள் நிறைவடைந்ததையடுத்து 64 நாட்களுக்கு பின்னர் நாளை மறுநாள் முதல் மீண்டும் இயக்கப்படும் என கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையில் விநாயகர் சிலை ஊர்வலம் இன்று மாலை நடைபெறுவதையொட்டி முத்துப்பேட்டை அலையாத்தி காடுகளுக்கு சுற்றுலாப் பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஜப்பானில் நடைபெறும் ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இன்று 2 பதக்கங்களை கைப்பற்றியுள்ளது. மகளிர் 10 மீட்டர் ஏர் ரைஃபிள்

0: தனி நபர் மற்றும் குழு பிரிவில் பதக்கம் வென்ற தமிழகத்தைச் சேர்ந்த இளவேனில் வாலறிவன் உட்பட சோனம் மாஸ்கர், விதர்ஷா வினோத் ஆகியோருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பாராட்டு தெரிவித்துள்ளார். இவர்களின் சாதனை நாட்டிற்கு பெருமை சேர்ப்பதாக கூறினார். மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மான்சுக் மாண்டவியா இந்திய குழுவினர் மேலும் பல வெற்றிகளை அடைய வாழ்த்தியுள்ளார். மகளிர் ஹாக்கிப் போட்டியில் இந்தியா உஸ்பெகிஸ்தானை 19-0 என்ற கோல் கணக்கில் வென்றது. டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்திய மகளிர் மற்றும் ஆடவர் அணிகள் வெற்றி பெற்று அடுத்த சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இன்று நடைபெற்ற அரையிறுதியில் இந்தியா பங்களாதேஷை 114 ரன் வித்தியாசத்தில் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் நடைபெறும் சர்வதேச சுற்றுச்சூழல் மாநாட்டில் இன்று நிறைவுரையாற்றுகிறார். தமிழகத்தில் தேசிய நெடுஞ்சாலைகள், விமான நிலைய கட்டமைப்பு விரிவுபடுத்தப்பட்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் நாளை ஆலோசனை மேற்கொள்கிறார். தமிழ்நாட்டில் டெங்கு பரவல் கட்டுக்குள் உள்ளதாக மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இன்று 2 பதக்கங்களை கைப்பற்றியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: நேர்களை இனி ஒரு திரை இசை ஒலிக்கொடுப்பது ராஜா ராணி படப்பாடல்.

0: கன்குவா, மத்திய பிரதேஷ், மராட்வாடா, தெலுங்கானா, விதர்ப் ஐ எக்ஸ்பெக்டட் டு எக்ஸ்பீரியன்ஸ் தண்டர் ஸ்டார்ம்ஸ் அக்கம்பனிட் பை லைட்னிங் அண்ட் கஸ்டி விண்ட்ஸ். அண்ட் நவ் பிஃபோர் வி எண்ட் தி புல்லட்டின், தி ஹெட்லைன்ஸ் ஒன்ஸ் அகேன். President Draupadi Murmu to address valedictory session of the International Conference on the Future of Environment and Climate Dynamics in New Delhi this evening. Rashtriya Sankalp Samaroh been organized at various locations across the country to eradicate drug abuse among youth. Tensions escalate in West Asia's Houthis launch missile and drone attacks in Saudi Arabia. Indian shooters shine at Asian Games with 2 silver medals in Nagoya, Japan. India storms into the finals of the Asian Games women's cricket after defeating Bangladesh in Nissin, Japan. Shefali Verma becomes first batter to score century. Smriti Mandhana becomes highest run scorer in the Women's T20 International. And IMD forecasts heavy rainfall of Andaman and Nicobar Islands, coastal Andhra Pradesh, Karnataka, Kerala, Tamil Nadu, Puducherry and Telangana today. And with that, we end the midday news.
1: சங்கமமாய் எங்கும் சமநேசமாய் எத்திக்கும் இன்பமயமாய்
2: மக்கள் மனங்களில் மாறாது மையம் கொண்டுள்ளது குமரி பண்பலை 101.
3: இலையத்தில் நேரம் இப்பொழுது 2:15 ஆகாஷவாணி நாகர்கோவில் வனல்லியம் குமரி பண்பலை 101. நேர்களின் காற்றலைகளில் இனி வலம் இருப்பது திரை இசை. ஜோடி குருவிகள் ஒன்றையொன்று சந்தித்த மகிழ்ச்சியில் தன்னை மறந்து துள்ளாட்டம் போடுகின்றனவோ. நிகழ்ச்சியின் துவக்கமாக வரும் பாடலின் படம் விக்ரம். பாடலை பாடியிருப்பவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், கங்கை அமரன், எஸ் பி சைலஜா, சித்ரா ஆகியோர்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரு இசை, உலகையே மயக்குவது இசை. இசைக்கு இணையேதும் இல்லை. இதோ இந்த இசை சங்கமத்தில் இவர்களுக்குள் இசையரசி யார் என்பதில் போட்டி. வெற்றி யார் பக்கம்? இசையரசி யார்? விடை பாடலில். இனிவரும் பாடலின் படம் தாய் மூகாம்பிகை. பாடலை பாடியிருப்பவர்கள் பி. சுஷீலா, எம். எஸ். ராஜேஸ்வரி, எஸ். ஜானகி.

0: வீட்டிற்கு வெளிச்சம் சாளரத்தின் ஊடே,
1: அறிவிற்கு வெளிச்சம் வாசிக்கும் நூலே.
0: வாசிப்பை நாளும் நேசிப்போம்,
1: நல்ல நூல்களை சுவாசிப்போம்.
0: கையடக்க நூலே நம்மை பிரபஞ்சத்தையும் ஆள வைக்கும்.
1: புதன்கிழமை தோறும் காலை 10:02 உங்கள் குமரி பண்பலை 101
0: வாசிப்பை சுவாசிப்போம்.

நேற்று கேட்டுக்கொண்டிருப்பது தெரிசை. தேவனவன் தந்த வீணையில் தேவி அவள் இசைத்த கானம் இன்ப ஊற்றாக பெருகி ஓடி வருகிறதோ? இருவரும் பாடலின் படம் உன்னை நான் சந்தித்தேன் பாடலில் பாடியிருப்பவர்கள் ஸ்ரீ பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி.

0: என் அத்தைக்கு ஆபரேஷன், அவசரமா ஓ நெகட்டிவ் ரத்தம் வேணும்னு சொல்றாங்க. பிளட் பேங்க்ல வேற ஸ்டாக் இல்லையா? யார்கிட்ட கேக்குறதுனே தெரியல, ரொம்ப பயமா வேற இருக்கு.
1: பயப்படாத, நான் தான் ரெகுலரா ரத்த தானம் பண்றேன்ல, என்கிட்ட டோனர் கார்டு இருக்கு. நீ வா உடனே பிளட் பேங்க்ல இத காட்டி ரத்தம் வாங்கிக்கலாம்.
0: நல்ல வேலைப்பா, நீ பண்ண புண்ணியம் இன்னைக்கு என் அத்தைய காப்பாத்திடுச்சு.
1: இப்படி அவசரம் வரும்போது மட்டும் ரத்தத்தை தேடாம ஆரோக்கியமா இருக்கும் போதே நம்ம ரத்த தானம் செஞ்சோம் அப்படின்னா எந்த குடும்பமும் அவசரத்துல தவிக்காது, தவிக்கவும் மாட்டாங்க.
0: புரியுது, இனி நானும் கண்டிப்பா ரத்த தானம் பண்றேன்.
2: ரத்த தானம் செய்வோம், அவசர கால உயிரிழப்புகளை தடுப்போம்.
3: பொது நலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
4: நிலையத்தில் நேரம் இப்பொழுது 2:37 நிமிடம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேர்கள் கேட்டு சென்றிருப்பது திரை இசை. தன் உள்ளத்தை கொள்ளை கொண்டவனுடன் தன்னுடைய காதலி வெளிப்படுத்த நிலாவை பாடி தூது செல்லும்படி கேட்கிறாள் இவள். இனிவரும் பாடலின் படம் உதயகீதம். பாடலை பாடியிருப்பவர்கள் ஸ்ரீ பாலசுப்ரமணியம், ஜானகி.

0: அப்பாக்கு முதுகு தண்டுல கட்டி இருக்கு, நினைச்சாலே பயமா இருக்கு.
1: பயப்படாத, முத்து நியூரோ ஹாஸ்பிட்டலுக்கு போ. மூளை முதுகு தண்டு கட்டிகளுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி மூலமா அனுபவம் மிக்க நியூரோ சர்ஜன் சிறந்த சிகிச்சை அளிக்கிறாங்க.
0: முத்து நியூரோ சென்டர், சுங்கான்கடை, நாகர்கோவில். கால் 8870198870.

பெயர்களை வெம்பல் நிற்கின்ற பிற்பகல் 3:02 தேநீர் நேரம். தினசரி அலுவல்களை முறைப்படி சரியாக செய்து முடிப்பது எப்படி என்று நேர்லையில் நேர்கள் பங்கேற்று பேசலாம். நிலையத்தில் ஏற்பட்டுள்ளது 2:43 ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேர்கள் கேட்டிருப்பது திரை இசை. சீர்கொண்டு வந்த வெண்மேகம் இந்த இளம் ஜோடிகளுக்கு என்ன சீரனை வழங்கியது? இனிவரும் பாடலின் படம் நாம் பாடும் பாடல். பாடலை பாடியிருப்பவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி.

0: இந்த செயின் போச்சு, யாராவது புடிங்க புடிங்க.
1: ஏட்டய்யா, என்ன கேஸ் ஏட்டய்யா?
2: வெறும் 500 ரூபாய்க்காக ஒரு பொண்ணோட தங்க செயின பறிச்சிட்டு ஓடி இருக்கான். புடிச்சு விசாரிச்சா படிக்கிற பையன் போதை மருந்து வாங்க காசு இல்லாம இத செஞ்சேன்னு சொல்றான் சார்.
3: அப்போ எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. புத்தியை இழந்துட்டே திருடிட்டேன். இப்போ ஜெயில கம்பி எண்ணிட்டு இருக்கிற எதிர்காலம் போச்சு.
4: போதை உங்களை நோயாளியாக மட்டுமல்ல குற்றவாளியாகவும் ஆக்குகிறது. பணப்பறிப்பு, திருட்டு, வன்முறை என உங்களை நரகத்திற்குள் தள்ளுகிறது. போதைக்கு அடிமையாகி உங்கள் சுதந்திரத்தை இழக்காதீர்கள்.
5: பொது நலன் கருதி வெளியிடுவோர். ஆகாஷ்வாணி, நாகர்கோவில், குமரி பண்பலை 101.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரை இசை. சங்கீத வானில் சிறகடித்து பறக்கும் இளம் ஜோடி கிளிகள் இணைந்து இசைக்கும் இனிய கானம் இது. இனிவரும் பாடலின் படம் சின்ன புயம் இல்ல பேசு. பாடலை பாடியிருப்பவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம்.

0: பாடல்களின் மெல்லிசை சரம்,
1: புதிய பாடல்களின் சந்தோஷ ரிதம்,
0: தேர்ந்தெடுத்த பூக்களை கோர்த்து மனம் வீசும் மாலையாக
1: மனதை வருடும் ஒவ்வொரு பாடலும்
0: கேட்க இணைவோம் நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
1: தினமும் மாலை 5-2 முல்லை சரம்,
0: இது அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம்,
1: நம் காதுகளில் ரீங்காரம் பாட வருகிறது
0: முல்லை சரம்.
2: நேர்மஞ்சி பிற்பகல் 3-2 தேநீர் நேரம். தினசரி அலுவல்களை முறைப்படி சரியாக செய்து முடிப்பது எப்படி என்ற நேரலையில் நேயர்கள் பங்கேற்று பேசலாம். திரை இசை கேட்டீர்கள். இனி வருவது வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல்.

அறிக்கை. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் பல இடங்களில் மழை பெய்துள்ளது. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் கிருஷ்ணகிரி மாவட்டம் பெத்தமுகிலாலும் 15 சென்டிமீட்டர், புதுச்சேரி திருக்கனூர், தருமபுரி மாவட்டம் மாரண்டஹள்ளி 12 சென்டிமீட்டர், புலிப்பட்டி 10 சென்டிமீட்டர், புதுச்சேரி 9 சென்டிமீட்டர், திருப்பத்தூர், வால்பாறை, உபாசி, திருபுவனம் ஆகிய இடங்களில் 8 சென்டிமீட்டர், புதுச்சேரி 10 கண்ணு, ஹோசூர், மேலூர் ஆகிய இடங்களில் 7 சென்டிமீட்டர், வாணியம்பாடி, திண்டுக்கல், கிருஷ்ணகிரி, நாற்றாம்பள்ளி, பெண்ணாகரம், ஒகேனக்கல், விருதுநகர், உசிலம்பட்டி, ஊத்தங்கரை ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டர், சீகூர், தானியமங்கலம், ராயக்கோட்டை, கீழச்செருவாய், ஆனைமடுவு அணை, காரியாக்கோவில் அணை, நேமூர், வேடசந்தூர், தென்கனிக்கோட்டை, முகையூர், நாகப்பட்டினம், மேலாலத்தூர், கேஆர்பி அணை ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், லக்கூர், பாம்பார் அணை, கேதண்டப்பட்டி, காரியாப்பட்டி, லபைக்குடிக்காடு, மூங்கில் துறைப்பட்டு, அண்ணாமலை நகர், பெரம்பலூர், கஞ்சனூர், பாடாலூர், கொள்ளிடம், ஜமனாமரதூர், நெய்வேலி, திருவெண்ணைநல்லூர், நெடுங்கல், பாலக்கோடு ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. சிவகங்கை, சிதம்பரம், கெடார், கெளவரப்பள்ளி அணை, பரூர், மேலூர், ஸ்ரீமுஷ்ணம், பெனுகொண்டாபுரம், சின்கோனா, மேட்டூர், சேந்தூரை, குடியாத்தம், தேவக்கோட்டை, திண்டிவனம், முண்டியம்பாக்கம், செங்கம், திருப்பூண்டி, பரமக்குடி, தியாகதுர்கம், தண்டராம்பேட்டை, சீர்காழி, சிவகங்கை, சேத்தியாத்தோப்பு, புவனகிரி, புதுவேட்டக்குடி, வேளாங்கண்ணி, கடவனூர், கோலியனூர், கொடைக்கானல், ஆம்பூர், காரைக்குடி, தளி, கொடைக்கானல், படகு குழாம் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. இன்னும் பல இடங்களில் 2 சென்டிமீட்டர் அளவும் 1 சென்டிமீட்டர் அளவும் மழை பெய்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிக அளவு வெப்பநிலை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் பெரிதளவில் மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. அதிக அளவு வெப்பநிலை தமிழ்நாட்டின் சில இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. பாளையங்கோட்டையில் பதிவான மிக அதிக அளவு வெப்பநிலை 39 டிகிரி செல்சியஸ், தருமபுரியில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 21.5 டிகிரி செல்சியஸ், கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12.3 டிகிரி செல்சியஸ், அதிக அளவு வெப்பநிலை மதுரை மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. கரூர், திருநெல்வேலி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாயிருந்தது. தஞ்சாவூர், சென்னை, தருமபுரி, ஈரோடு, கன்னியாகுமரி, மதுரை, சேலம், திருப்பத்தூர், திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்திருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முனை அறிவிப்பு. வடக்கு அந்தமான் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் உருவான வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக அப்பகுதியில் குறைந்தளவு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. மேலும் மேற்கு வடமேற்கில் நகர்ந்து நாளை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும். நாளை மறுநாள் 22ஆம் தேதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் மேற்கு வடமேற்கில் தொடர்ந்து நகர்ந்து மேற்கு மத்திய மற்றும் வடமேற்கு மத்திய வங்க கடற்பரப்பில், அதாவது வடகடலோர ஆந்திர பிரதேசம், தெற்கு ஒடிசா கடற்கரை பகுதிகளில் 23ஆம் தேதி என்று மையம் கொள்ளும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், மதுரை மாவட்டங்களின் ஓரிடங்களில் பலத்த முதல் மிக பலத்த மழை பெய்யக்கூடும். நீலகிரி, கோயம்புத்தூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திண்டுக்கல், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, பெரம்பலூர், அரியலூர், கள்ளக்குறிச்சி, திருச்சிராப்பள்ளி, கடலூர், திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம் மாவட்டங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் பலத்த மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஆகும்.

0: குறைந்தளவு 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். மாலையிலோ இரவிலோ லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் இடிமின்னலுடன் மிதமான மழை பொழிவு இருக்கும். வெப்பநிலை அதிக அளவு 19 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்தளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான
1: வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் இளவேனில் வாலறிவன் 10 மீட்டர் துப்பாக்கிச் சுடும் தனிநபர் பிரிவிலும் குழு பிரிவிலும் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஆடவர் ஹாக்கியில் இந்தியா 13-1 என்ற கோல் கணக்கில் இந்தோனேசியாவை வென்றது. மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 114 ரன் வித்தியாசத்தில் பங்களாதேஷை வென்று இறுதி ஆட்டத்திற்கு தகுதி பெற்றுள்ளது. இதன் மூலம் பதக்கம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. மகளிர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3-0 என்ற ஆட்டக்கணக்கில் கசகஸ்தானை வென்று காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. பதக்கம் வென்ற இந்திய அணியினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு மற்றும் தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மரம் நடும் இயக்கத்தில் நாட்டு மக்கள் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டுள்ளார். நாடு முழுவதும் இதுவரை இல்லாத அளவிற்கு சாலை கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சென்னை பட்டினப்பாக்கத்தில் தலைமைச் செயலகம் கட்டும் திட்டத்தை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முற்றிலும் சீர்குலைந்துள்ளதாக திமுக குறை கூறியுள்ளது. மின் கொள்முதலில் தமிழக அரசு ஊழல் புரிந்துள்ளதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. டெங்கு காய்ச்சல் பரவலை கட்டுப்படுத்த உறுதியான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. விநாயகர் சதுர்த்தியையொட்டி சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் வைக்கப்பட்ட சிலைகள் பலத்த பாதுகாப்புக்கிடையே அரசு அறிவித்துள்ள கடல் பகுதிகளில் கரைக்கப்பட்டு வருகின்றன. எகிப்தில் நடைபெற்ற பரோஸ்கோப்பை ஜிம்னாஸ்டிக் போட்டியில் இந்தியாவின் ரியா மஞ்சுநாத் வெள்ளிப்பதக்கம் வென்றார். மொஹாலியில் நடைபெற்று வரும் இந்தியா ஏ அணிக்கு எதிரான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியா ஏ அணி சற்றுமுன் வரை 15.2 ஓவரில் விக்கெட் இழப்பின்றி 75 ரன் எடுத்துள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: மதுர தமிழோடு தென்பாண்டி இசையோடு தேனிசை சாரலில் நனை வைப்பது குமரி பண்பலை 101.
3: இணையத்தில் இருக்கும் பொழுது 3:02 ஆகாஷ்வாணி நாகர்கோயில் வானொலியம் குமரி பண்பலை 101. நேர்களே, காற்றலைகள் இனி வளர்ந்திருப்பது தேநீர் நேரம். நேர்களின் தேநீர் நேரம் நிகழ்ச்சியில் தினசரி அலுவல்களை சரியாக முறைப்படி செய்து முடிப்பது எப்படி என்று நேர்லையில் நேர்கள் பங்கேற்று பேசலாம். இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று பேச நேர்களை நீங்கள் தொடர்பு வேண்டிய நமது தொலைபேசி எண்கள் 260-240-290-22 மற்றும் ஒரு அலைபேசி எண் 8903-2570-309. அதாவது எந்த ஒரு மனுஷனுக்குமே காலையில எந்திரிச்சிலிருந்து ராத்திரி தூங்க போற வரைக்கும் ஒவ்வொரு வேலைகள் இருந்துட்டு தாங்க இருக்கும். அதுலயும் சில வேலைகள் வந்து தினசரி ரொட்டீனா நம்ம பண்ணக்கூடிய அலுவல்களா இருக்கும். அந்த அலுவல்களை எப்படி முறைப்படி எந்த டென்ஷனும் இல்லாம ஃப்ரீ மைண்டடா ரொம்ப பெர்ஃபெக்டா அதாவது கச்சிதமா எப்படி செய்து முடிக்கலாம், மனசுல பதட்டம் இல்லாம சந்தோஷத்தோடு அமைதியா முழுமையாக அன்னன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய ரொட்டீனான வேலைகளை எப்படி சரியாக செய்து முடிக்கலாம் அப்படிங்கறதுதான் இன்னைக்கு தலைப்பு. அதை பத்தி நேயர்கள் பங்கிட்டு பேசணும். நம்ம பேச காத்திருக்கும் முதல் நேயர் யாருன்னு பாக்கலாம். வணக்கம், தேநீர் நேரம்.
4: ஐயா வணக்கம். மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
3: வணக்கமே, சொல்லுங்க. தினசரி அலுவல்களை முறைப்படி சரியாக செய்து முடிப்பது எப்படி, அதை பற்றி உங்க கருத்துக்களை சொல்லுங்க.
4: ஐயா, முதல்ல ஒவ்வொரு நாளைக்கு இரவு நேரம் வந்து முன்னாடி நாள் திட்டம் போட்டுக்கணும். ஐயா,
3: சரி,
4: என்ன காரியங்களை நம்ம நாளைக்கு எப்படி செய்யலாம், எது டாப் மோஸ்ட் ப்ரையாரிட்டி, எது லீஸ்ட் ப்ரையாரிட்டி அப்படின்ட்டு அட்டவணை மாதிரி போட்டுக்கணும்.
3: சரி,
4: அந்த அட்டவணை மாதிரி போட்டுட்டு நம்ம பண்ணினோம் அப்படின்னா நல்லா இருக்கும். அது ஒண்ணு. ரெண்டாவது, நேர மேலாண்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். சில காரியங்களுக்கு கூடுதலாக நேரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் செலவழிக்கிறோம் அப்படின்னா அடுத்த காரியங்கள் பண்ண முடியாம ஒரு ஆயிடுது அப்படின்ட்டு அந்த நேரத்தை வகுக்கணும். ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் இருக்கு அப்படின்னா அந்த 8 மணி நேரத்துல 2 மணி நேரம் நானு இதுக்கு ஒதுக்குவேன். பர்ச்சேஸ்க்கு 1 மணி நேரம் காய்கறி பழங்கள் வாங்க ஒதுக்குவேன். சமையலுக்கு இவ்வளவு நேரம் ஒதுக்குவேன். அப்புறமா நான் புக்கு படிக்கிறதுக்கு இவ்வளவு நேரம் ஒதுக்குவேன் அப்படின்ட்டு நம்ம

0: இருக்கக்கூடிய அந்த நேரத்திற்கு அந்த டைம் ஏத்த போல நம்ம அட்டவணை அப்படிங்கிற ஒரு விஷயம் போட்டுக்கும் பொழுது அலுவல் அப்படின்னு முடியும். நிறைவாக எதையுமே கடைசி நிமிஷத்துல நம்ம பண்ணணும் அப்படின்னு
1: நினைக்க கூடாது.
0: உதாரணத்துக்கு எல்லாரும் கடைசி சமயத்துல பர்சேஸ் பண்ணதுனாலதான் அங்க ஒரு பரபரப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. தீபாவளி வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா ஒரு மாசத்துக்கு முன்னாடியே டிரெஸ் பர்ச்சேஸ் பண்றது, இன்னொரு நாளைக்கு பட்டாசு வாங்குறது, இன்னொரு நாளைக்கு இனிப்பு செய்யறதுக்கான பண்டங்கள் வாங்குறது அப்படின்ட்டு முன்கூட்டியே நம்ம திட்டமிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமாக எல்லா அலுவலர்களும் பெண்டிங் ஒர்க்ல இல்லாம எல்லாத்தையுமே சூப்பரா செய்து முடிச்சிடலாம்.
1: ரொம்ப அருமையா உங்க கருத்துக்களை சொன்னீங்க, பங்கேற்றதுக்கு பாராட்டுக்கு நன்றியா. நன்றி
0: நன்றியா. நன்றி. வணக்கம்.
1: வணக்கம். தேநீர் நேரம். வணக்கம்.
2: வணக்கம் சார், நான் அருமணி கமலாசனன், கன்னியாகுமரி மாவட்டம்.
1: வணக்கம். சொல்லுங்க சார், தினசரி அலுவல்களை முறைப்படி சரியாக செய்து முடிப்பது எப்படி சொல்லுங்க, அதை பத்தி உங்க கருத்துக்களை சொல்லுங்க.
2: ஐயா, அதாவது தினசரி வேலைகளை முறைப்படி அழகா செய்யலாம், எப்படி செய்யலாம்னா நம்ம வந்து முறைப்படி ஏற்கனவே திட்டம் போட்டு அது அதன்படி திட்டம் போட்டு அதன்படி செயல்பட்டால் நிச்சயமாக முறைப்படி பதறாமல் திட்டப்படி அருமையாக நமது அன்றாட வேலைகளை பதட்டமின்றி ஒழுங்காக செய்து முடிக்கலாம்.
1: உங்க வானொலி பற்றிய ஒலி அளவு குறைச்சு வச்சுட்டு பேசுங்க.
2: திட்டமிடுதல் தான் முக்கியம்.
1: பதறாத காரியம் சிதறாதும்பாங்க, அதே மாதிரி பண்ண சொல்றீங்க இல்லையா.
2: ஒழுங்காக செய்து முடிக்கலாம், திட்டமிடுதல் முக்கியம், திட்டமிட்டு செயல்பட்டால் வெற்றி நிச்சயம்.
1: சரி சார், ரொம்ப அருமையா உங்க கருத்துக்களை சொன்னீங்க, பாராட்டுகள். நன்றி சார்.
2: நன்றி நன்றி நன்றி.
1: வணக்கம். தேநீர் நேரம். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேநீர் நேரம். நிகழ்ச்சியில் வரும் பாடலின் படம் காக்கி சட்டை. பாடலை பாடியிருப்பவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், ஜானகி.

0: அலங்காரமே தாரக மந்திரமா 75 வருட பாரம்பரியம் மிக்க தங்க நகை மாளிகை மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ் வெள்ளி விளாகம் காஞ்சிரக்கோடு.
1: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
2: மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
3: AMB ஜெய்ஹரன்கோ, திங்கள் நகர் மற்றும் AMB பர்னிச்சர் மால், சுங்கான் கடை.
4: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேநீர் நேரம். இன்றைய தேநீர் நேரத்தில் தினசரி அலுவல்களை சரியாக முறைப்படி செய்து முடிப்பது எப்படி என்று நேர்கள் பங்கேற்று பேசலாம். நம்முடைய பேச காத்திருக்கும் அடுத்த நேரம் யாரும் பார்க்கலாம். வணக்கம் தேநீர் நேரம்.
5: பாராட்டுக்கள்,
4: நன்றி நன்றி. வணக்கம் தேநீர் நேரம்.
5: சீக்கிரமா சூரியன் உதயமாவதற்கு முன்னாலே நாம வந்து கண்விழித்து நம்முடைய வேலைகளை செய்ய ஆயத்தமாகும் போது நமக்கு சுறுசுறுப்பு என்கிறது நம்மளுக்கு ஒரு ஊடுருவி நிற்கிறது. ஆமா, அப்படி ஊடுருவி நிற்கிறதே வந்து நம்ம காலையிலேயே நமக்குள்ள அன்றாட, அதாவது நமக்கு சொந்த இது, சொந்த தேவைகள், அப்புறம் அன்றாட பணிகள் எல்லாமே நம்ம ஏழையரா முடிச்சு கட்டுறதே வந்து மனசு ஒரு ரிலாக்ஸ் ஆகுது. அப்படி ரிலாக்ஸ் ஆகுறத வந்து நாம வந்து எண்ணி என்னைக்குமே நல்ல புத்தி, நல்ல சிந்தனை, நல்ல செயல்திறனோடு நம்ம பின்னாடி போடுங்க.
4: சரி சார், ரொம்ப அருமையா உங்களுடைய கருத்துக்களை சொன்னீங்க, பாராட்டுகள், நன்றி நன்றி
5: நன்றி. வணக்கம்
4: வணக்கம் தேநீர் நேரம்.
6: தேநீர் நேரம்
4: வணக்கம்.
6: அலங்காரி தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் அந்த சோதருக்கு பணிவான பிற்பகல் வணக்கம் கூறுவது திருப்பூர் மாநகர் மணரை பரப்பளவில் சேரன் சாமி.
4: சொல்லுங்க சார், தினசரி.

0: நிகழ்வுகள் எப்படி ரொம்ப சரியா பண்ணலாம் சொல்லுங்க.
1: அன்றாட நிகழ்ச்சி சிறப்பாக செய்து செய்து முடியப்படி. பொதுவா பாத்தீங்கன்னா அரசாங்கம் கவர்மெண்ட் வேலை செய்வங்களுக்கு இந்த மாதிரி வானொலியில பணிவர்களுக்கு ஐடி துறையில் தொழில்நுட்பத்துல வேலை செய்வங்களுக்கு தெரியாது இந்த திட்டமிடல் போடுறது. ஒரு பாமர மக்களுக்கு வந்து திட்டமிடல செட் ஆகாது.
0: இல்ல அது எல்லாருக்குமே அண்ணன் இருக்கக்கூடிய அலுவல்களை எப்படி சரியா முடிக்கலாம் அப்படிங்கறத தலைப்பு. நீங்க தலைப்பு சம்பந்தமா உங்க கருத்துக்களை சொல்லுங்க.
1: தலைப்புல வரணும், தலைப்புல தான் வரணும். திட்டமிடல் பண்ணனா முன்கூட திட்டமிடல், அதாவது வந்து ஒரு நாளைக்கு என்ன வேலை பாக்கணும் அப்படின்னு சொல்லி திட்டம் போடுறோம். உங்களுக்கு இப்ப நான் எனக்கு எனக்கு சொல்றேன், நான் இயந்திர விற்பனை இருந்தா வச்சுக்கிறேங்க, சரி திட்டம் போட்டு வச்சுக்கிறேங்க. நாளைக்கு 9 மணிக்கு ஒரு போய் பாக்கணும், ஒரு 11 மணிக்கு ஒரு போய் பாக்கணும். இந்த ஒருத்தர் மிஷின் கூப்பிடுறாரு வர்றாரு போறேன்னு திட்டம் போடுறாரு.
0: வணக்கம், தேநீர் நேரம். சொல்லுங்க சார், அன்றாட தினசரி அலுவலகம் எப்படி நீங்க முறைப்படி பண்ணலாம் அதை பத்தின உங்க கருத்துக்களை சொல்லுங்க.
2: திட்டமிட்டு செய்யணும், பட் அதை எப்படி குறைஞ்ச நேரத்துல எவ்வளவு புத்திசாலித்தனமா இதெல்லாம் ஏற்கனவே கேட்டு வச்சு அந்த இடத்த எப்படி குறைவான நேரத்துல செய்யலாம் சொல்லி
0: பாக்கணும்.
2: நேரத்துக்கு எல்லாமே நம்ம ஐடியா போட்டு வச்சு அதன்படி செய்யலாம்.
0: ரொம்ப அருமையா உங்களுடைய கருத்துக்களை சொன்னீங்க, பாராட்டுக்கள். நன்றி நன்றி
2: நன்றி.
0: நேர்கள் கேட்டு தேநீர் நேரம் நிகழ்ச்சியில் வரும் பாடலின் படம் கல்யாணராமன். பாடலை பாடியிருப்பவர் மலேசியா வாசுதேவன்.

0: நேர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது தேநீர் நேரம். நம்மோடு பேச காத்திருக்கும் அடுத்த நேரம் யாருன்னு பாக்கலாம். வணக்கம் தேநீர் நேரம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்மா, யார் எங்கிருந்து பேசுறீங்க, உங்க பேர் சொல்லுங்க.
1: சந்திரா பேசுறேன் சார்.
0: சொல்லுங்கம்மா, தினசரி அலுவல்களை எப்படி செய்யலாம் சொல்லுங்க.
1: ஆமா சார், கிட்னி விட்ட முடி எந்த வேலையை நம்ம செய்யறோமோ அதை வந்து சிறப்பா முடிக்கணும். அவசரம் கூடாது சார்.
0: சரி,
1: எப்பவும் அவசரப்படக்கூடாது. அவசரம் பட்டாலே பதறும் நமக்கு. அதே போல சாப்பாடு விஷயத்துக்கு கரெக்டா எங்க வீட்டுக்கார் 1 மணிக்கெல்லாம் சாப்பாடு கேட்டு வருங்க. காலையில 8 மணிக்கு அந்த டைம் கணக்குல அவருக்கு செஞ்சு கொடுக்கணும். அதுல கூட கொஞ்சம் ருசி கூட கம்மி ஆகக்கூடாது சார். பார்த்து பார்த்து பார்த்து பார்த்து நான் செய்வேன் சார்.
0: கண்டிப்பா
1: செஞ்சு அந்த வேலையை முடிச்சு இந்த வேலையை முடிச்சு இன்னைக்கு இந்த வேலைக்கு இந்த மாதிரி திட்டம் கொடுங்க சார். இன்னைக்கு மாவு அரைக்கணும், இன்னைக்கு அது பண்ணணும், இது பண்ணணும். ஹவுஸ் ஒய்ஃப் தான் சார் நான்.
0: கண்டிப்பா
1: நான் ஒர்க் பண்ற பொண்ணு இல்ல. ஆனாலும் எல்லாமே கச்சிதமா அந்த பசங்களை பக்கத்துல சொல்லுவாங்க. ஆமா, 10 மணிக்கு 8 மணிக்கு படிச்சுக்கீங்க, ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதே போல நம்ம எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் சிறப்பா நம்ம வந்து திட்டமிட்டபடி செஞ்சா சிறப்பா முடிக்கலாம்.
0: ரொம்ப அருமையா சொன்னீங்க. அதாவது திட்டமிடல் இருந்தா எந்த ஒரு வேலையா இருந்தாலும் பதறாம அருமையா செய்யலாம் இல்லையா. சொல்லுங்க.
1: அவசரப்பட்டா நமக்கு வந்து பதறிடும்.
0: கண்டிப்பா
1: போட்டோமா, அதை இதுல போட்டோமா, அன்னைக்கு ரசத்துல தெரியாம சீரகம் போடுறதுக்கு பதில் சோம்ப போட்டு வச்சுக்கலாம். அவசரத்துல அவங்க டேஸ்ட பாத்துட்டு நல்ல இளைய ரசம்னா உண்மையும் சொல்லல சார். அதான் நினைச்சுட்டேன், அவசரப்படக்கூடாது.
0: கண்டிப்பா
1: நமக்கு பெருமையா செஞ்சா ருசி அழகா வரும் சார். எல்லாமே
0: கண்டிப்பா ரொம்ப
1: சொல்லுங்க செய்யலாம் சார்.
0: ரொம்ப அருமையா சொன்னீங்கம்மா. நிகழ்ச்சியில பங்கேற்றுக்கு பாராட்டுக்கள். நன்றிம்மா.
1: நன்றி சார். நன்றி சார்.
0: வணக்கம் தேநீர் நேரம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க, உங்க பேர் சொல்லுங்க.
2: பெரியவள இருந்து விஜயா பேசுறேன்
0: சார். சரிம்மா, உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க.
2: பயனுள்ள செயல்களை காலம் அறிந்து செய்வோம்க்கு வெற்றி பாதை திறக்கும். செல்வம் வழிகேட்டு வந்து காத்து கிடக்கும். அப்படி இருக்கும்போது நாம வந்து திட்டமிடுதல் வேணும் சார். அதை விட அதிகாலை துயிலிடுதல்
0: நல்ல பழக்கம் இல்லையா. நிச்சயம்
2: உடல் ஆரோக்கியம் கண்டிப்பா நம்மள புத்துணர்ச்சியா வைக்கும். அந்த திட்டமிட்டு ஒரு நாளைக்கு முந்தைய நாம செயல்பட்டு இந்தந்த வேலையை இந்த டைம்ல முடிக்கணும்னு செய்ய நினைச்சிட்டோம்னா பதட்டம் அங்கது நமக்கு வராது.
0: நிச்சயமா பதட்டம் வராது, பொறுமையா பண்ணலாம். சொல்லுங்க.
2: பதறிய காரியம் சிதறி போகும். அப்படி இருக்கும்போது இப்ப நம்ம ஒரு பஸ் தான் பிடிக்கணும், 8 மணிக்கு பிடிக்கணும், அந்த அலுவலகத்துக்கு 10 மணிக்கு நம்ம போனோம்னா அதுக்கு அடுத்த கட்டம் என்ன செய்யணும்? ஒரு பஸ் தவறுனா அடுத்தல என்ன வரும்ங்கறத நம்ம நேரமே தீர்மானிக்கணும். அடுத்த பஸ் பிடிச்சி ஒரு ஆட்டோ பிடிச்சாலும் போயிடலாங்க அளவுக்குள்ள தன்னம்பிக்கையா நமக்கு இருக்கணும். பதறிக்கிட்டே நம்ம இருந்தோம்னா அந்த ஒர்க்லயே நம்மளால கவனம் செலுத்த முடியாது. வீட்லயும் பரபரப்பு, போற வழியில என்ன வேணாலும் நடக்கலாம் சார். அதனால கொஞ்சம் காலம் அறிஞ்சு நாம செயல்படணும்.
0: கண்டிப்பா, ரொம்ப அருமையா சொன்னீங்கம்மா. நிகழ்ச்சியில பங்கேற்க பாராட்டுக்கள். நன்றிம்மா. நன்றி.
2: நன்றி சார்.
0: வணக்கம் தேநீர் நேரம்.
3: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க, உங்க பேர் சொல்லுங்க.
3: என் பேர் ராஜேஸ்வரி. நான் குளத்துல இருந்து பேசுறேன் சார்.
0: சரிம்மா, உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கம்மா. டெய்லி இருக்கக்கூடிய ஒர்க்க நம்ம எப்படி சரியா பண்ணலாம் சொல்லுங்க
3: சார். திட்டமிடுதல்ன்னு சொல்லியது நம்ம மனுஷ விஷயத்துல பெரிய விஷயம். பெரிய விஷயம் சொல்ல வேண்டியது. காரணம் என்ன தெரியுமா? நம்ம வீட்டுல நாளைக்கு ஒரு விருந்து வருதுன்னு சொன்னா, இல்லாம இருந்தா நாளை கழிச்சு காலையில எப்பவும் சரி ஒரு விருந்து வருதுன்னு நம்ம அறிஞ்சா சொன்னா, அந்த விருந்துக்கு நம்ம என்னெல்லாம் சாப்பாடு கொடுக்கணும், என்ன செய்து வைக்கணும், அவங்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன உள்ளதா நம்ம முதல்ல அறிந்திருக்கணும்.
0: நிச்சயமா
3: அறிந்திருந்தால் அந்த விருந்தினருக்கு நம்ம நல்ல மாதிரி உபசரிக்கலாம். அதே போல நம்ம வீட்டுல ஒரு நல்ல காரியம் நடத்தணும்னா நம்ம எத்தனையோ

0: காரணமா திட்டம் போடுவோம்.
1: கண்டிப்பா
0: நம்ம இப்படி இப்படி செய்யணும், நம்ம இப்படி செய்தா இந்த இது நல்லா இருக்கும். நம்ம அதே போல நம்ம கோயில் திருவிழாவிலையும் நம்ம ஒரு சாப்பாடு போடணும்னா இப்ப ஒரு ஆளுக்கு ஒரு செலவு, இப்ப எங்க வீட்டுலதான் ஒரு நாளுள்ள செலவு போடணும்னா நான் ஒரு வாரத்துக்குமே நான் எல்லாம் போடணும், என்ன செய்ய வேண்டிய இருக்கும்,

0: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க? சொல்லுங்க சார். தினசரி அலுவல்களை சரியாக முறைப்படி எப்படி செய்து முடிக்கலாம், அதை பத்தி உங்க கருத்துக்கள் சொல்லுங்க.
1: சிறப்பான சராசரி வேலை திட்டம் என்பது நேரத்தை சரியாக பயன்படுத்தி மன அழுத்தமின்றி இலக்குகளை அடையும். ஒண்ணு, முக்கியமான மற்றும் அவசரமான பணிகளுக்கு முதலிடம் கொடுக்கணும். செய்ய வேண்டிய அனைத்து வேலைகளையும் முந்தைய நாளில் எழுதி வைத்து திட்டமிடணும். ஒண்ணு, பயனுள்ள திறசு அட்டோனையை உருவாக்கி அதனை நாம் வேலை செய்ய வேண்டும். காலையில் இருந்த உடனே இத்தனை மணிக்கு டிஃபன் சாப்பிடணும், மத்தியானம் இத்தனை மணிக்கு டிஃபன் சாப்பிடணும், சாயங்காலம் தீய முடிக்கணும், நைட்டு 8, இதுல செய்தோம்னா உடல்ல நோயை வர. அது மாத்திரம் தேவையான தண்ணி, ஜனாயத்துல 3 லிட்டர் தண்ணி குடிச்சோம்னா உடம்புல வலிக்காது, கால நல்லா இருக்கும், பிரஷர் குறையாது, வெங்காயம் எல்லா விஷயத்தையும் நம்ம ஹெல்த்தா இருக்கலாம். அதனால நம்ம வந்து செய்ய வேண்டியதை கலெக்டா
0: பாராட்டுக்கள். நன்றி சார், நன்றி. வணக்கம். தேநீர் நேரம் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேநீர் நேரம் நிகழ்ச்சியில் வரும் பாடலின் படம் சூரக்கோட்டை செங்கிய குட்டி. பாடலில் பாடியிருப்பவர்கள் ஜெயச்சந்திரன், பி சுசீலா.

0: முட்டி வலி இடுப்பு வலியால உங்க அன்றாட வாழ்க்கைய பாதிக்கப்படுதா?
1: முத்து நியூரோ மருத்துவமனையில அனுபவம் மிக்க எலும்பியல் நிபுணர்களுடன் அட்வான்ஸ்டு நீ அண்ட் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் மூலமா பழையபடி சுறுசுறுப்பான வாழ்க்கைக்கு மாறுங்க.
2: முத்து நியூரோ சென்டர், சுங்கான்கடை, நாகர்கோவில். கால் 8870198870.
3: பாதி ராத்திரியில எஸ்எம்எஸ் ஆ?
4: கேஒய்சி அப்டேட் செய்யவில்லை என்றால் உங்கள் அக்கவுண்ட் பிளாக் ஆகிவிடும்.
3: பிளாக் ஆக கூடாது, லிங்க் கிளிக் பண்றேன்.
5: இருங்க, செக் பண்ணீங்களா? லிங்க் பாதுகாப்பானதா? அனுப்பியது உங்க பேங்க் தானா?
4: கேஒய்சி அப்டேட்டுக்காக முன்பின் தெரியாத லிங்கை தொட்டா திருடங்களுக்கு உங்க அக்கவுண்ட் கதவை திறக்கிற மாதிரி. அவசரத்தில் மோசடியில் சிக்காதீர்கள். போலி கேஒய்சி அப்டேட் லிங்கை தவிருங்கள். ஆர்பிஐ சொல்கிறது.
6: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
7: முட்டம் மருத்துவ கல்லூரி மருத்துவமனை,
8: தென் தமிழகத்தின் முதல் அதிநவீன அசுரேயன் கேத் லேப் இயந்திர உதவியுடன் சிறப்பு வாய்ந்த இருதய சிகிச்சைகள்,
7: ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, இருதய தமனி நோய்களுக்கு சிறப்பு மருத்துவம் மற்றும்
8: பைபாஸ் அறுவை சிகிச்சை. KMMC ஹாஸ்பிடல், முட்டம்.
9: நேரில் கேட்டுக் கொண்டிருப்பது தேநீர் நேரம். நேரம் தேநீர் நேரத்தில் தினசரி அலுவல்களை சரியாக முறைப்படி செய்து முடிப்பது எப்படி? என்ஜினியர்களை நேரில் பங்கேற்று பேசலாம். நம்முடைய பேச காத்திருக்கும் அடுத்த நேர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் தேநீர் நேரம்.
10: வணக்கம் சார்.
9: வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க? உங்க பேர் சொல்லுங்க. சொல்லுங்கம்மா, தினசரி அலுவல்களை எப்படி முறைப்படி சரியா பண்ணலாம், அதை பத்தி நமக்கு கருத்துக்களை சொல்லுங்க.
10: அதிகாலையில எழுந்திக்கணும் சார். ஒரு 5 மணி ஆகும் போது நம்ம எழுந்திச்சோங்க. எடுத்து காலையில உள்ள கடமைகள் எல்லாம் முடிச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம், ஒரு 1/2 மணி நேரம் நம்ம உடற்பயிற்சி செய்யலாம். உடற்பயிற்சி செய்யிட்டு செய்யும் போது நமக்கு உடம்புல கொஞ்சம் ஆரோக்கியம் வரும், நல்ல ஒரு சுத்துணர்ச்சியும் கிடைக்கும்.
9: நிச்சயமா
10: இதோட வந்து நம்ம சமையல் கட்டுக்குள்ள வந்ததுன்னா, ஒரு 6 மணிக்கு நம்ம சமையலை தொடங்கணும்னாக்கா, அது ஒரு பட்டியல், ஒரு நாளுக்கு முன்னாலே ஒரு பட்டியல் தயார் செய்யணும். நம்ம ஒரு டைம் மாதிரி ஒண்ணு கொடுத்தோம்னா, ஒரு வேலை நம்ம எத்தனை டைமுக்குள்ள செய்து முடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு 9 மணிக்குள்ள நம்ம சமையல் கட்டுக்குள்ள இருந்து வெளியே வந்துடலாம். அதுக்கப்புறமா வந்து நம்ம ஒரு 11 மணிக்கு வந்து வெளியே உள்ள வேலைகள் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு, அதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த டைம் நம்ம என்ன பண்ணுவோம்னாக்க, வானொலி பக்கத்துல இருக்க அந்த டைம் சொல்லிட்டே இருக்குல்ல, அந்த டைம் நம்ம செக் பண்ணிட்டே இருப்போம். அந்த வசந்த அளவுக்கு தொடங்குறதுக்குள்ள நம்ம சமையல் கட்டுக்குள்ள இது வெளியே வந்துடணும் அப்படின்னு சொல்லி உள்ள ஒரு உற்சாகத்தோட நம்ம அதை வந்து செய்வோம். அப்புறம் வந்து நம்ம வீட்டுல இருந்து நம்ம சின்ன சின்ன வேலைகளை செஞ்சுட்டு இருப்போம். இப்ப நம்ம வந்து ஒரு துணி டெய்லரிங் வேலை, துணி தச்சிட்டு இருப்பேன். அந்த வேலையை வந்து நம்ம அந்த டைமுக்குள்ள முடிச்சோம்னாக்கா, நம்ம வீட்டுல இருந்துட்டு நம்ம 2 பிளவுஸ் தச்சாச்சுனாக்கா, நமக்கு ஒரு வருமானம் வரும். நமக்கு அந்த வேலையை முடிச்சுட்டு அப்புறமா நமக்கு ஓய்வும் எடுத்துக்கலாம். அதாவது நம்ம மத்தியானம் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் படுக்கணும் அப்படின்னு சொல்லியா, அதனால நேரத்தை கூட நமக்கு மிச்சப்படுத்தி நமக்கு என்னால முடியும் சார். என்னோட கருத்து.
9: ரொம்ப அருமையா உங்களுடைய கருத்துக்களை சொன்னீங்கம்மா. நிகழ்ச்சியில பங்கேற்றதுக்கு பாராட்டுக்கள். நன்றிம்மா, நன்றி.

0: ஒரு மணி நேரத்துல ரயில் இருக்கு மேடம்.
1: இவ்வளவு சீக்கிரம் எதுக்கு? நீங்க முதல்ல ஜோக் கேளுங்க.
0: ரயில் போயிடுன்னு தெரியும், அப்படி இருந்து லேட் பண்றியா?
1: ஆமா, ஏன்னா நீங்க டைம்ல HIV டெஸ்டுக்கு என்ன கூட்டிட்டு போற நினைப்பு வரட்டும்னு, நம்ம குழந்தையோட பாதுகாப்பு வண்டி போயிடாம இருக்கட்டும்னு.
2: கர்ப்பமான 3 மாசத்துக்குள்ள முடிஞ்சவரை சீக்கிரமா HIV, சிபிலிஸ் மற்றும் ஹெப்படைட்டிஸ் பி பரிசோதனையை கண்டிப்பா செஞ்சுக்கோங்க. ஏன்னா பிறக்க போற குழந்தைய HIV, சிபிலிஸ் மற்றும் ஹெப்படைட்டிஸ் பி நோய் தொற்றிலிருந்து பாதுகாத்து தாயும் செய்யும் நல்ல ஆரோக்கியத்தோட நீண்ட நாள் வாழ செய்யும்.

0: அறியலாம். சரியான நேரத்தில் கண்டறிவோம், HIV-ஐ கண்ட்ரோல் செய்வோம்.
1: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
2: உங்கட்டி இஎம்ஐ வாடகை எப்படி சமாளிக்கிறது?
3: ஒரு ஐடியா இருக்கு, நிறைய பணம் கிடைக்கும்.
2: எப்படி?
3: உன் பேங்க் விவரத்தை கொடு, சிலர் பணம் அனுப்புவாங்க, அப்புறம் அவங்க சொல்ற அக்கௌண்ட்டுக்கு அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணு, கமிஷன் கிடைக்கும்.
2: இவ்வளவு ஈஸியா?
4: என்ன ஈஸி? இது மணிமியூல். சட்டவிரோதமா கிடைச்ச பணத்தை இன்னொருத்தர் அக்கௌண்ட்ல போட்டு எடுத்துப்பாங்க. இது குற்றம், ஜெயிலுக்கு போக வேண்டியிருக்கும்.
2: வேணாம்ப்பா வேணாம்.
3: உங்கள் பேங்க் அக்கௌண்டை பாதுகாப்பாக வையுங்கள், யாரையும் பயன்படுத்த விடாதீர்கள். RBI சொல்கிறது.
5: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
6: நிலையத்தில் நேரம் இப்பொழுது 3:42. ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தேநீர் நேரம். நேர்கள் தேநீர் நேரத்தில் தினசரி அலுவல்களை சரியாக முறைப்படி செய்து முடிப்பது எப்படி என்று நேர்லையில் நேர்கள் பங்கேற்று பேசலாம். தேனி நேரத்தில் இனிவரும் பாடலின் படம் உள்ளம் கவர்ந்த கல்வன். பாடலை பாடியிருப்பவர்கள் KJ யேசுதாஸ், சித்ரா.

அன்பலையின் பாசமிகு நேயர்கள், கண்ணியமுடன் தருகின்ற நிகழ்ச்சி பிரதிபலிப்பு. நுண்ணிய கருத்துக்களை தாங்கி வரும் கடித மலர்கள், வண்ணம் கோர்த்து வரும் வானவில்லாக உங்கள் எண்ணம் கோர்த்து விரியும் கடிதமும் கருத்தும், நேயர் கடிதங்களின் தொகுப்பு. சனிக்கிழமை தோறும் காலை மணி 10:30 உங்கள் குமரி பண்பலை 101 கடிதம் வரையலாம், கருத்துக்களை வடிவம் மாறாது அலைபேசியிலும் அனுப்பலாம். அலைபேசி எண் 944-243-0243. ஆம் நேயர்களே, நிகழ்ச்சி கேட்டவுடன் நெஞ்சம் சொல்ல விரும்பும் கருத்துக்களை அனுப்புங்கள். காத்திருக்கிறோம். காற்றலையில் உங்கள் கடித மலர்கள் தரேன்.

0: நிலையத்தில் நேரம் இப்பொழுது 3:48 ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் கோரி பண்பலை 101 நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது தேநீர் நேரம். நேரில் தேநீர் நேரத்தில் தினசரி அலுவல்களை சரியாக முறைப்படி செய்து முடிப்பது எப்படி என்று நேரலையில் நேர்கள் பங்கேற்று பேசலாம். நேர்களில் பங்கேற்று பேச நேர்களை நீங்கள் தொடர்பு வேண்டிய நமது தொலைபேசி எண்கள் 260 240 290 752 மற்றும் ஒரு அலைபேசி எண் 8903325739. தேனி நிறம் தரும் அடுத்த பாடல் எனக்குள் ஒருவன் படத்திற்காக பி சுசிலா பாடியது.
1: கிடத்த கஜம்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேநீர் நேரம். நம்ம பேச காத்திருக்கும் அடுத்த நேரம் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், தேநீர் நேரம்.
1: யாருக்கும் இல்ல, நித்திதா பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா, உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. தினசரி அளவுகளை சரியாக முறைப்படி எப்படி செய்து முடிக்கலாம் சொல்லுங்க.
1: நம்ம திட்டமிட்டு செய்யணும், பட்டியலிட்டு முறைப்படி நேரத்தை செட்டல் பண்ணணும்.
0: அப்ப திட்டம் போட்டு முறைப்படி செய்யணும் அப்படிங்கிறீங்க. என்னென்ன வேலையை எப்பப்ப செய்யணும் அப்படிங்கறத ஒரு பட்டியல் மாதிரி போட்டு பண்ணணும் சொல்றீங்க இல்லையா?
1: ஆமா.
0: சரிம்மா, நிகழ்ச்சியில பங்கேற்றதுக்கு பாராட்டுகள். நன்றிம்மா, நன்றி.
1: தேங்க்யூ.
0: நம்மளோட பேச காத்திருக்கும் அடுத்த நேரம் யாருன்னு பாக்கலாம். வணக்கம், தேனிய பேரம்.
2: வணக்கம் ஐயா.
0: வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க சார்?
2: நான் கிழக்காட்டு சார்.
0: சொல்லுங்க சார், உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க.
2: பதறிய காயத்தையும் சிதறி
0: போயிடும்.
2: இது விட நம்ம மனசுல நம்ம ஒப்படைக்கணும். இன்னைக்கு நைட் நம்ம தூங்க போறோம்னா, நாளைக்கு காலையில நம்ம ஒரு 4 மணிக்கு எழும்பணும்னு சொல்லி ஒரு பிளான் வந்துட்டு மனசுல ஒப்படைச்சுட்டாலே,
0: உங்களுடைய வானொலி ஒலி அளவு குறைச்சிட்டு பேசுங்க சார்,
2: ஆட்டோமேட்டிக்கா என்ன 4 மணிக்கு நம்மளும் முடி போட்டுரும். 90% உங்களுக்கு அப்படிதான் இருக்கும். நீங்க அலரா வைக்க
0: வேண்டாம்.
2: நம்ம மனசுட்ட நம்ம நாளைக்கு காலையில 4 மணிக்கு எழும்பணும், 4:30 மணிக்கு ட்ரெயின் பிடிக்கணும், ஒரு பிளான் இருக்கணும். நம்ம அலரா வைக்காமலே நம்ம எடுத்து விடுவோம்ல.
0: நிச்சயமா, நிச்சயமா.
2: அப்ப வந்து மனசிட்ட ஒப்படைக்கணும். என்னாலும் மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம். அந்த
0: மனசுக்கிட்ட
2: ஒரு ட்ரெயினிங் ஒரு எல்லா மக்களும் நம்ம நாளைக்கு 4 மணிக்கு ட்ரெயின் பிடிக்க வேண்டியது இருக்கு. நம்ம நேரத்தை கொஞ்சம் படுக்க ஆரம்பிச்சிருவோம். அந்த 4 மணிக்கே நம்ம மனசே நம்மள தட்டி விட்டுறோம். அலாரம் வைக்கிறது கூட தேவையில்லை. எனக்கு இது ஒரு பாடமா இருக்கணும். அலாரம் வைக்காமே
0: சரி சார்,
2: போகணும்னா ஒரு 5 மணிக்கு போனா 4:30 மணிக்கு ஆட்டோமேட்டிக்கா பிடிக்காது. எப்படின்னு எனக்கே தெரியல.
0: சரி சார், உங்களுடைய கருத்துக்கள் அருமையா சொன்னீங்க, பாராட்டுகள். நன்றி சார், நன்றி,
2: நன்றி.
0: வணக்கம், தேநீர் நேரம்.
3: வணக்கம்.
0: வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க?

0: உங்க பேர் சொல்லுங்க.
1: ராஜேந்திரன் இளைஞர்.
0: எங்கிருந்து பேசுறீங்க
1: அதாவது
0: சார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: இளைஞர் ராஜேந்திரன்.
0: ஆ சரி சொல்லுங்க, உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க.
1: அதாவது எந்த ஒரு காரியம் செய்யணும்னாலும் ஒரு திட்டமிடுதல் மிகவும் அவசியம். அதாவது நம்ம மாசுத்தி வண்ணம் முதல்ல மனசுல வேணும். எதிர்மறையான எண்ணத்தை மாற்றிடணும். அப்படிதான் நல்லதே நடக்கும்னு நம்ம சிந்தனையும் கூட போகும், மனசும் போகும்.
0: கண்டிப்பா நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கக்கூடாதுங்க, எதிர்மறை சிந்தனைகளே வரக்கூடாதுன்னு சொல்றீங்க இல்லையா?
1: அதுபோல காலையில நேரத்தை எழுந்துட்டாச்சுன்னா, சூரிய உதயத்துக்கு முன்னே எழுந்துட்டா நம்ம மனசு வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கும். எந்த ஒரு காரியம் செய்தாலும் படிக்கிறதா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் காலையில எழுந்து படிச்சா இந்த மனசுல கொஞ்சம் கூட.
0: சரி சார், ரொம்ப அருமையா உங்களுடைய கருத்துக்களை சொன்னீங்க, பாராட்டுகள். நன்றி சார்,
1: நன்றி.
0: பேசிக் கொண்டிருப்பது தேநீர் நேரம் நிகழ்ச்சியில் இனிவரும் பாடலின் படம் சலங்கை ஒலி. பாடலை பாடியிருப்போர் எஸ் ஜானகி.

நேர்களை இதுவரை கேட்டது தேனி நேரம். இந்த நிகழ்ச்சியில் பங்குண்டு சிறப்பித்த நேர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரச நேர்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றி. இந்த நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு உங்கள் ஆர்ஜி மணி என்ற பிரபு. வணக்கம் நேர்களே. நேர்களின் ஒரு செய்தி சுருக்கம் சென்னை ஏஞ்சல்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் இளவேனில் வாலறிவன் 10 மீட்டர் துப்பாக்கிச் சுடும் தனிநபர் பிரிவிலும் குழு பிரிவிலும் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஆடவர் ஹாக்கியில் இந்தியா 13-1 என்ற கோல் கணக்கில் இந்தோனேசியாவை வென்றது. மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 114 ரன் வித்தியாசத்தில் பங்களாதேஷை வென்று இறுதி ஆட்டத்திற்கு தகுதி பெற்றுள்ளது. இதன் மூலம் பதக்கம்

பதக்கம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. மகளிர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3-0 என்ற ஆட்டக்கணக்கில் கசகஸ்தானை வென்று காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. பதக்கம் வென்ற இந்திய அணியினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு மற்றும் தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மரம் நடும் இயக்கத்தில் நாட்டு மக்கள் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டுள்ளார். நாடு முழுவதும் இதுவரை இல்லாத அளவிற்கு சாலை கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சென்னை பட்டினப்பாக்கத்தில் தலைமைச் செயலகம் கட்டும் திட்டத்தை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முற்றிலும் சீர்குலைந்துள்ளதாக திமுக குறை கூறியுள்ளது. மின் கொள்முதலில் தமிழக அரசு ஊழல் புரிந்துள்ளதாக அஇஅதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. டெங்கு காய்ச்சல் பரவலை கட்டுப்படுத்த உறுதியான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் ஓட்டுநர் உரிமம் புதுப்பித்தல் பணியில் ஈடுபட்ட பணியாளர்களின் பணி நீக்கத்தை தமிழக அரசு ரத்து செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். விநாயகர் சதுர்த்தியையொட்டி சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் வைக்கப்பட்ட சிலைகள் பலத்த பாதுகாப்புக்கிடையே அரசு அறிவித்துள்ள கடல் பகுதிகளில் கரைக்கப்பட்டு வருகின்றன. எகிப்தில் நடைபெற்ற பாரோஸ் கோப்பை ஜிம்னாஸ்டிக் போட்டியில் இந்தியாவின் ரியா மஞ்சுநாத் வெள்ளிப்பதக்கம் வென்றார். மொஹாலியில் நடைபெற்று வரும் இந்தியா ஏ அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியா ஏ அணி சற்று முன் வரை 30.2 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 157 ரன் எடுத்துள்ளது. கொழும்பில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஹரிதாஸ்ரீ வெங்கடேஷ் பட்டம் வென்றார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 4:03. குமரி பண்பலை 101 இப்போது கேட்கலாம்.
1: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று அனைத்து வீடுகளுக்கும் குடிநீர் வழங்கும் ஜல்ஜீவன் திட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம். ஒவ்வொரு கிராமப்புற வீட்டிற்கும் குழாய் மூலம் குடிநீர் வழங்குவதை இலக்காக கொண்டு கடந்த 2019 தொடங்கப்பட்ட திட்டம்தான் ஜல்ஜீவன் மிஷன் எனப்படும் அனைத்து வீடுகளுக்கும் குடிநீர் வழங்கும் திட்டம். இந்த இயக்கம் தொடங்கிய போது 3.23 கோடி, அதாவது 16.7% ஊரகப்பகுதி வீடுகளில் மட்டுமே குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வசதி இருந்தது. ஜல்ஜீவன் இயக்கம் இல்லந்தோறும் குடிநீர் இயக்கத்தின் கீழ் கடந்த ஜூலை மாத நிலவரப்படி மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் மேலும் 12.44 கோடி ஊரக பகுதி வீடுகளுக்கு குழாய் மூலம் குடிநீர் வசதி வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் நாட்டில் கடந்த ஜூலை மாத நிலவரப்படி மொத்தமுள்ள 19.36 கோடி ஊரக பகுதி வீடுகளில் 15.67 கோடி, அதாவது 80.95% ஊரக பகுதி வீடுகளில் குழாய் மூலம் குடிநீர் வசதி அளிக்கப்பட்டுள்ளது. இது தற்போதுள்ள நீர் விநியோக அமைப்புகளின் செயல்பாட்டை உறுதி செய்து 19 கோடிக்கும் அதிகமான கிராமப்புற குடும்பங்களுக்கு நேரடியாக பயனளிக்கும். இந்த முயற்சியானது கிராமப்புற நகர்ப்புற இடைவெளியை குறைத்து பொது சுகாதாரத்தை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. பல நூற்றாண்டுகளாக வீட்டிற்கு தேவையான குடிநீர் எடுப்பது கடினமான சவாலான பணியாகவே இருந்தது. இதுபோன்ற கடினமான வேலைகளில் இருந்து நம் தாய்மார்களையும் சகோதரிகளையும் விடுவிப்பதற்கும் அவர்களின் உடல் நலம், கல்வி மற்றும் சமூக பொருளாதார நிலையை மேம்படுத்துவதற்கும் ஜல்ஜீவன் திட்டம் முயற்சிக்கிறது. ஜல்ஜீவன் திட்டம் செயல்படுத்துவதன் மூலம் கிராமப்புற வாழ்க்கையில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்களை கொண்டு வந்துள்ளது. ஜல்ஜீவன் திட்டத்தின் இலக்குகளை அடைவது என்பது தண்ணீர் சேகரிப்பதற்காக செலவிடப்படும் மற்றும் முக்கியமாக பெண்களுக்கு தினமும் பல மணி நேரங்களை மிச்சப்படுத்தும் என்று மதிப்பிடுகிறது. இந்தியாவில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் பாதுகாப்பான முறையில் நிர்வகிக்கப்படும் குடிநீரை உறுதி செய்வதன் மூலம் வயிற்றுப்போக்கு நோய்களால் ஏற்படும் இறப்புகளை தடுக்க முடியும். சில பகுதிகளில் நம்பகமான நீர் ஆதாரங்கள் இல்லாதது, நிலத்தடி நீர் மாசுபாடு, சீரற்ற புவியியல் நிலப்பரப்பு, சட்டப்பூர்வ அனுமதிகளை பெறுவதில் தாமதம் போன்ற சவால்களை இந்த இயக்கம் எதிர்கொள்கிறது. ஒவ்வொரு கிராமத்தில் இருந்தும் 5 பெண்களுக்கு கலர் சோதனை கருவிகளை பயன்படுத்தி நீர்

0: மாதிரிகளை சோதிக்க பயிற்சி அளித்தல் மூலம் 2024-25 நிலவரப்படி 24.6 லட்சம் பெண்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் 54.2 லட்சத்திற்கும் அதிகமான மாதிரிகள் பரிசோதிக்கப்பட்டுள்ளன. நீர்வள அமைப்புகளை செயல்படுத்துதல், நிர்வகித்தல் மற்றும் பராமரித்தல் ஆகிய சமூக பங்களிப்பை எளிதாக்குவதற்கு 14,000 அதிகமான அரசு சாரா நிறுவனங்கள், தன்னார்வ அமைப்புகள், மகளிர் சுய உதவிக்குழுக்கள் மற்றும் சமூக அடிப்படையில் செயல்படுத்துதல் ஆகியவற்றை உள்ளடக்கியது இந்த ஜல்ஜீவன் திட்டம். இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு கிராமப்புற வீட்டிற்கும் குழாய் நீர் இணைப்பை வழங்குவதற்கான இலக்கை அடைவதில் ஜல்ஜீவன் திட்டம் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்களை அடைந்துள்ளது. தண்ணீர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வது மட்டுமல்லாமல் நீர் சேகரிப்பின் சுமையை குறைத்து பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கிறது. இந்த திட்டமானது வாழ்க்கை முறையை மாற்றியமைத்து கிராமப்புற இந்தியாவிற்கு ஆரோக்கியமான சமமான எதிர்காலத்தை வழங்குகிறது. கிராமப்புறங்களில் வாழ்க்கை தரத்தை கணிசமாக மேம்படுத்துகிறது. வாழ்க்கையை மாற்றியமைத்து கிராமப்புற இந்தியாவிற்கு ஆரோக்கியமான சமமான எதிர்காலத்தை வளர்க்கிறது. ஜல்ஜீவன் மிஷன் இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு கிராமப்புற வீட்டிற்கும் குழாய் நீர் இணைப்பை வழங்குவதற்கான அதன் லட்சிய இலக்கை அடைவதில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்களை அடைந்துள்ளது. அனைத்து வீடுகளுக்கும் குடிநீர் வழங்கும் இந்த ஜல்ஜீவன் திட்டமானது வரும் 2028 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. நேயர்கள், இதுவரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் அனைத்து வீடுகளுக்கும் குடிநீர் வழங்கும் ஜல்ஜீவன் திட்டம் பற்றி தெரிந்து கொண்டோம்.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 இப்போது கேட்கலாம்.
2: உலக தூய்மைப்படுத்தும் தினம் சிற்றுரை கேட்கலாம். 2024 முதல் ஐக்கிய நாடுகள் சபை செப்டம்பர் 20 உலக தூய்மைப்படுத்தும் தினமாக நியமித்து அதை சர்வதேச நாட்கள் மற்றும் வாரங்களின் அதிகாரப்பூர்வ நாட்காட்டியில் சேர்த்துள்ளது. லெட்ஸ் டூ இட் வேர்ல்ட் எனும் எஸ்டோனிய நாட்டைச் சேர்ந்த அரசு சாரா அமைப்பானது ஒருங்கிணைத்து வருகின்றது. இந்த நாள் உலகளாவிய திடக்கழிவு மற்றும் கடல் குப்பைகள் பிரச்சினையை எதிர்த்து போராடுவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த நாள் குப்பைகளை சுத்தம் செய்தல் மற்றும் கழிவுகளை அகற்றுதல் ஆகிய நடவடிக்கைகளை ஒவ்வொரு நாடும் அவற்றின் அரசாங்கங்களும் தன்னார்வலர்களை கொண்டு ஒருங்கிணைக்க ஊக்குவிக்கின்றது. இந்நாளின் முக்கிய நோக்கம் நிலையான துப்புரவு நடைமுறைகளை ஊக்குவித்தல் மற்றும் கழிவு மேலாண்மைக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்துவதே ஆகும். உலகளாவிய ஒத்துழைப்பின் மூலம் இயற்கையை காப்பதில் ஒரு நேர்மறையான மாற்றத்தை ஏற்படுத்த இந்நாள் நம்மை ஊக்குவிக்கின்றது. 2008 எஸ்டோனியா நாட்டில் 50,000 பேர் ஒன்று சேர்ந்து 5 மணி நேரங்களில் தங்கள் முழு நாட்டையும் சுத்தம் செய்து சாதனை படைத்தனர். இந்த சாதனையை தொடர்ந்தே இந்த நாள் 2024 முதல் உலக தூய்மைப்படுத்தும் நாளாக அனுசரிக்கப்பட துவங்கப்பட்டுள்ளது. முதல் முறையாக உலக தூய்மைப்படுத்துதல் தினம் அதிகாரப்பூர்வமாக 2018 அனுசரிக்கப்பட்டது. இதில் 18 மில்லியனுக்கும் மேற்பட்ட மக்கள் கலந்து கொண்டனர். ஒவ்வொரு ஆண்டும் இந்த நாளை அனுசரிக்க ஒரு தனி கருப்பொருள் உருவாக்கப்படுகின்றது. 2025 கருப்பொருள் ஜவுளி கழிவுகள் மற்றும் ஃபேஷன் துறையால் உற்பத்தி செய்யப்படும் அதிகப்படியான கழிவுகளை நிவர்த்தி செய்வதே ஆகும். நாம் வாழும் இந்த பூமியை காக்க நாம் ஒவ்வொருவரும் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ளலாம். இதில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் உள்ளூரில் நடைபெறும் ஒழுங்கமைக்கப்பட்ட துப்புரவு பணிகளை கண்டறிந்து அவற்றில் தங்களின் ஈடுபாட்டை செலுத்தலாம். ஒவ்வொருவரும் அவர்களின் குடும்பத்தினர், நண்பர்கள் அல்லது ஒரு சமூக குழுவுடன் சேர்ந்து நாம் வாழும் சுற்றுப்புறத்தை தூய்மை செய்யலாம். ஒருங்கிணைந்து செய்யப்படும் இந்த நிகழ்வுகளின் வெற்றிக்கு ஒவ்வொருவரும் நன்கொடை அளித்து மேலும் நம் இயக்கங்களை வெற்றி பெற செய்யலாம். இவை மட்டுமன்றி நாம் ஒவ்வொருவரும் பயன்படுத்தும் மின்னணு சாதனங்களில் உள்ள தேவையற்ற கோப்புகள் மற்றும் தரவுகளை நீக்கி டிஜிட்டல் தூய்மையையும் ஏற்படுத்தலாம். உலக தூய்மைப்படுத்தும் தினம் சிற்றுரை கேட்டீர்கள்.

நிலையத்தில் நேரம் இப்பொழுது 4:10. வானிலை அறிவிப்பு. மீனவர்களுக்கான எச்சரிக்கை. நாளை வரை தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். எனவே இந்நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேயர்களே, ஆரம்பமாகும் இந்த நிகழ்ச்சி எஸ்எம்எஸ் உங்கள் சாய்ஸ். நேயர்கள் எஸ்எம்எஸ் மூலமாக விரும்பி கேட்டுள்ள பாடல்களை பண்பலையில் நாம் எல்லோரும் கேட்டு ரசிக்கலாம்.

எஸ்எம்எஸ் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் முதல் பாடலாக வடசேரி ராமு முத்து வேணி என்ற நேயர்களின் விருப்பமாக சந்திரமுகி திரைப்பட பாடல்.

0: எப்பா ஹெல்மெட்ட மறந்துட்டு போறியே, மறக்காம எடுத்துட்டு போப்பா.
1: ஏமா காலையிலேயே நொய் நொயின்னு புதுசா எவ்வளவு ரூபா செலவு பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணிருக்கோம், களைஞ்சிரும்ல.
2: நமக்கெல்லாம் ஹெல்மெட் எதுக்கு? வேகமா பைக்ல போகாம முடியெல்லாம் பறக்க வேண்டாமா?
1: கரெக்ட் தான், அண்ணன் அண்ணன் தான்.
0: என்ன ஹெல்மெட் ஹேண்டில் பார்ல தொங்குது
1: போவியா? காலையிலேயே வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு, நாங்க அப்படி ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காதே.
2: தம்பி நீ வாப்பா, நமக்கு போலாம், பைக்ல ஏறு.
3: பொதுநலன்
0: கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
4: எஸ்எம்எஸ் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இனிவரும் பாடல் பாரசாலை ராதாகிருஷ்ணன் என்ற நேயரின் விருப்பமாக பீஸ்ட் திரைப்படத்திற்காக.

0: சேனாதிபதி, நம் வீரர்கள் அனைவரும் தயாரா?
1: ஆமாம் மன்னா.
0: யானைப்படைகள்?
1: தயார் மன்னா.
0: குதிரைப்படைகள்?
1: கிளம்பிவிட்டது மன்னா.
0: சரி, புறப்படுவோம்.
2: ஆஹா, மன்னர் போருக்கு செல்லும் என்றால் நான் தாமதமாக வருவது? சரி, சமாளிப்போம். காலை வணக்கம் மன்னர் வேந்தே.
0: வணக்கம் வணக்கம், அரசவைக்கு வரும் நேரமாயுது.
2: அது வந்து மன்னா.
0: சரி, புறப்படுவோம், வாரும்.
2: சற்று பொறுங்கள் மன்னர் வேந்தே, இதோ எனது வாளை எடுத்துவிட்டு வருகிறேன்.
0: வாள் எதற்கு?
2: போருக்கு.
0: போருக்கு செல்வது யார்?
2: நான் தானே மன்னா. என்ன மன்னா சிரிக்கிறீர்கள்?
0: அட மங்குனி மந்திரி, நம் பக்கத்து காட்டுப்பகுதியில் சுவை மிகுந்த காய்கனிகள் கனிந்திருப்பதாக கேள்விப்பட்டேன். அதுதான் குதிரைப்படையில் சென்று யானைப்படையில் அவற்றை கொண்டு வரலாம் என புறப்பட்டோம். ஆனால் நீர்?
2: அதுதானே பார்த்தேன், இவராவது போருக்கு செல்வதாவது.
0: அங்கே என்ன முணுமுணுப்பு? தினமும் காலை 7:30 குமரி பண்பலை 101
2: இன்றைய குறுஞ்செய்தி.
0: சிரிக்கவும் சிந்திக்கவும்.
3: எஸ்எம்எஸ் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இனிவரும் பாடல் பார் மகளே பார் திரைப்படத்திற்காக. இந்த பாடலுக்கு எஸ்எம்எஸ் மூலமாக விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் பூதப்பாண்டி கீதா.

எஸ்எம்எஸ் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இனி வரும் பாடல் வடசேரி ராமலட்சுமணன், கிருஷ்ணவேணி, முத்துகிருஷ்ணன், நவரத்னம், சுப்புலட்சுமி, சக்தி என்ற நேயர்களின் விருப்பமாக அண்ணாத்த திரைப்படத்திலிருந்து.

இது உங்கள் அபிமான குமரி பண்பலை 101 இந்த நிகழ்ச்சி எஸ்எம்எஸ் உங்கள் சாய்ஸ். எஸ்எம்எஸ் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஆடிவள்ளி திரைப்படத்திற்காக இந்த பாடலுக்கு எஸ்எம்எஸ் மூலமாக விருப்பம் தெரிவித்துள்ள நேயர்கள் நாகர்கோவில் லீபுரம் பொன் கிஷானிகா.

0: பெற்றது SMS உங்கள் சாய்ஸ். இன்னும் சில நொடிகளில் செய்திச் சுருக்கம் கேட்கலாம். சென்னை அஞ்சல்
1: வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் துப்பாக்கிச் சுடும் பிரிவில் இந்தியா 2 வெள்ளி பதக்கங்களை வென்றது கடின உழைப்பு வெற்றியை தரும் என்பதற்கு சான்றாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மரம் நடும் இயக்கத்தில் நாட்டு மக்கள் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டுள்ளார். நாடு முழுவதும் இதுவரை இல்லாத அளவிற்கு சாலை கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சென்னை பட்டினப்பாக்கத்தில் தலைமைச் செயலகம் கட்டும் திட்டத்தை தாவேக அரசு கைவிட வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முற்றிலும் சீர்குலைந்துள்ளதாக திமுக குறை கூறியுள்ளது. மின் கொள்முதலில் தாவேக அரசு ஊழல் புரிந்துள்ளதாக அஇஅதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. டெங்கு காய்ச்சல் பரவலை கட்டுப்படுத்த உறுதியான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் ஓட்டுநர் உரிமம் புதுப்பித்தல் பணியில் ஈடுபட்ட பணியாளர்களின் பணி நீக்கத்தை தாவேக அரசு ரத்து செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். விநாயக சதுர்த்தியையொட்டி சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் வைக்கப்பட்ட சிலைகள் பலத்த பாதுகாப்புக்கிடையே அரசு

0: அறிவித்துள்ள கடல் பகுதிகளில் கரைக்கப்பட்டு வருகின்றன. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் இளவேனில் வாலறிவன் 10 மீட்டர் துப்பாக்கிச் சுடும் தனிநபர் பிரிவிலும் குழு பிரிவிலும் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஆடவர் ஹாக்கியில் இந்தியா 13-1 என்ற கோல் கணக்கில் இந்தோனேசியாவை வென்றது. மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 114 ரன் வித்தியாசத்தில் பங்களாதேஷை வென்று இறுதி ஆட்டத்திற்கு தகுதி பெற்றுள்ளது. இதன் மூலம் பதக்கம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. மகளிர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3-0 என்ற ஆட்டக்கணக்கில் கஸ்கஸ்தானை வென்று காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. பதக்கம் வென்ற இந்திய அணியினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு மற்றும் தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். எகிப்தில் நடைபெற்ற பராஸ் கோப்பை ஜிம்னாஸ்டிக் போட்டியில் இந்தியாவின் ரியா மஞ்சுநாத் வெள்ளிப்பதக்கம் வென்றார். கொழும்பில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஹரிதா ஸ்ரீ வெங்கடேஷ் பட்டம் வென்றார். மொஹாலியில் நடைபெற்று வரும் ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி வெற்றி பெற 236 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: காலை நேர புதுமையாய்,
1: பகலுக்கு ஏற்ற குளுமையாய்,
2: இரவு பொழுதின் இனிமையாய்,
1: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
2: குமரி பண்பலை 101.
1: குமரி பண்பலை 101.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 5:03. நேர்களை ஆரம்பமாகும் இந்த நிகழ்ச்சி முல்லைச்சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசைச்சரம். மன ஊஞ்சலின் மீது பூமழை தூவிட உரியவனுக்காய் இதயத்தின் ஓசையாக ஒலிக்கும் இந்த இசை. பார்மகளே பார் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், பி சுஷீலா பாடிய பாடலுக்கு இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி, வரிகள் கண்ணதாசன்.

0: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
1: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
2: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை தேரைக்கால் புதூர் நாகர்கோவில். ஃபார் காண்டாக்ட் 8903000505.
3: கடந்து செல்கிறது வானம் அவள் நினைவாலும் இதமளிக்கும் இசையாலும். முல்லைச்சரம் நிகழ்ச்சியில் இனிவரும் பாடல் முந்தானை முடிச்ச திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடியது. பாடலுக்கு இசை இளையராஜா, வரிகள் கங்கை அமரன்.

0: இதயத்திற்கு இறகுகளை படைத்து உன்னை சுற்றியே பறக்கிறது காதலோடு. ராஜாதிராஜா திரைப்படத்திற்காக இளையராஜா மனோ பாடிய பாடலுக்கு இசை இளையராஜா, வரிகள் வாலி.
1: சிலு சிலு வென குளிர் அடிக்குது அடிக்குது, சிறு அரும்புகள் மடல் வெடிக்குது வெடிக்குது, வனம் விட்டு வனம் வந்து மரங்கொத்தி பறவைகள் மனம் விட்டு சிரிக்கின்றதே.

தொடர்கதையில் தொலைந்த தெஞ்சலாயினி, உன் முகம் தேடியே மௌனத்தில் பூத்த மலரானேன். அரசு திரைப்படத்திற்காக விஜய் யேசுதாஸ், சுஜாதா மோகன் பாடிய பாடலுக்கு இசை மணி சர்மா, வரிகள் கபிலன்.

மௌனத்தில் கூட காதலின் ஓசைகள் கேட்கும் இதயங்கள் இரண்டும் இணைந்திருக்கையில். சுப்பிரமணியம் திரைப்படத்திற்காக பெல்லிராஜ் தீபா மரியம் பாடிய பாடலுக்கு இசை ஜேம்ஸ் வசந்தன், வரிகள் தாமரை

0: கேட்ட அந்த பாடலுடன் நிறைவு பெற்றது முல்லைச்சரம். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: ஆகாஷ்வாணி இப்போது ஒலிவுல வரும் நிகழ்ச்சி
2: இன்றைய கிராமிய தென்றல் நிகழ்ச்சியில் கே ஜோதிநாதன் குழுவினர் வழங்கும் சந்திரமதி திருக்கல்யாணம் தெருக்கூத்து கேட்கலாம்.

0: அமலன் எனைய போற்றிட சிங்கர் தஞ்சா அமலர் கொஞ்சி மிழ்த்தாரன் சன்னல சென்னல செலுத்துங்க நாரே செப்பிடல் ஆகும் அதற்கு ஈடு சன்னல சென்னல செலுத்துங்க நாரே செப்பிடல் ஆகும் அதற்கு ஈடு புன்னகைக்கு என்னமே போற்றுவதுவோ புவியங்க தஞ்சா அமலர் கொஞ்சி மிழ்த்தாரன் காவலன் எனைய போக்கிட சிங்க தஞ்சா அமலர் கொஞ்சி மிழ்த்தார் தனக்குமை இல்லாதால் தால் சேர்ந்தார் கல்லார் மனக்கவலை மாற்றுகிறது என்பது போல் ஒப்பு உமை உடையவன் ஆண்டவன் அவனடி சேர்வன சலக்கருதி நானும் இந்த கண்ணமாபுரி பட்டத்தை மதிதே மன்னர் பெயர் கொண்டு யாதொரு குறை இல்லாமல் என் நாட்டையும் என் நாட்டு மக்களையும் என் கண் இமை எப்படி பாதுகாக்கிறது அதுபோன்று குறை இல்லாமல் பாதுகாத்து வருகிறேன் இருந்த போதிலும் அவைக்கு எனக்கு வரக்கூடிய கவலை கணவரி தாயாரங்கி
1: வாழ்க மண்டவர் வாழ்க மண்டவர் வாழ்க மண்டவர் வாழ்கவே வாழ்க மண்டவர் வாழ்க மண்டவர் வாழ்க மண்டவர் வாழ்கவே

0: மன்னர் போற்றும் மாமன்னரே, காவலன் வணங்குகிறேன்.
1: காவலன், நலமோடு இருக்க வாழ்த்தினேன் உன்னை. இருந்த போதிலும் உன்னை அதிவிரவாக அழைத்த காரணம் தெரியுமா?
0: காரணம் சொன்னால் தெரிந்து கொள்கிறேன்.
1: எனது ஒரே மகள், ஒப்பற்ற மகள் சந்திரமதியை நான் சந்திக்க விடும். ஆகினார் விரைவாக சென்று நான் அழைத்ததாக சந்திரமதி அழைத்து வா.
0: உடனே அழைத்து வருகிறேன். கட்டளை.

0: இனிச்செல்வம், கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற பிற. அப்படி இருக்கின்ற பொழுது பறந்து விரிந்து இன் பாராய பிரபஞ்சத்தில் ஒரு மனிதருக்கு நிலையான செல்வம் கல்வி. கல்வி கற்றிருந்த கனமானிய மக்களுக்கு முதல் வணக்கம். இன்னிசை தாய் வயிற்றில் இனிதுடன் பிறந்தோர் யாருக்கும் அன்புடன் நல் பண்பும் அடக்கமுடன் அமைதி வேண்டும், நன்மதி துவக்கம் வேண்டும். நானிலத்தில் இவை இல்லாருக்கு துன்பமும் துயரமும் வந்து துஞ்சியே வருந்து வாரங்கி ஒரு பெண்ணாக பிறந்து விட்டோம். ஆனால் தாய் தந்தை சொல்லுக்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டுமாம். அப்படி இருந்தாலும் இந்த கண்ணமாபுரி வட்டணத்தை ஆளக்கூடிய மதிதேய மன்னனுக்கு ஒரே மகளாக, ஒப்பற்ற மகளாக சந்திரமதி என்ற பெண்ணாக நான் பிறந்து சீரும் சிறப்புமாக வாழ்ந்து வருகின்றேன். சென்று அப்பாவை பார்க்க வேண்டும். அப்பா,
1: மகனே சந்திரமதி உன்னை வரவேற்கலமா எதிர்பார்த்துக் கொண்டிருக்கேன்.
0: அப்பா பா.

0: அப்பா உங்கள் மகளை மனதார வாழ்த்துங்கள். அப்பா
1: மகளே சந்திரமதி, சீரும் சிறப்போடு நலமோடு இருக்க வாழ்த்துகிறேன் உன்னை சந்திரமதி.
0: அப்பா
1: இருந்த போதிலும் உன்னை அழைத்த காரணம் தெரியுமா?
0: என்னப்பா?
1: நீயோ கண்ணீர் பருவத்தை நீங்கி மங்கை பருவம் அடைந்திருக்கிறாய். பருவத்தையே பயிர்சை என்று பெரியோர்கள் சொல்லிருக்கிறார்கள். ஆயினால் உனக்கு திருமணத்தை செய்து அழகு பார்க்கணும் என்று நீண்ட நாட்களாக என் மனதிலே ஒரு ஆசியம்மா. அதற்காகத்தான் உன்னை அழைத்திருக்கின்ற.
0: அப்பா அப்படியா? எனக்கு திருமணம் செய்து பார்க்க வேண்டுமா? உங்களுடைய சொல்லுக்கு மறுப்பு என்பதே கிடையவே கிடையாதப்பா.
1: அப்படியா மகளே, திருமணத்திற்கு நீ ஒப்புக்கொண்டாய். ஆயினால் அரண்மனைக்கு சென்று ஓய்வெடுத்து விரைவாக உனக்கு சுயவரை ஏற்பாடு செய்து திருமணத்தை முடித்து வைப்பது என்னுடைய கடமை அம்மா.
0: அப்படி ஆகட்டும் அப்பா.
1: நயாரகி, என் மகளுக்கும் சுயவரை ஏற்பாடு செய்திருக்கிறீ. ஆகினால் இப்பொழுது நீ என்ன செய்வது தெரியுமா?
2: என்ன செய்ய வேண்டும்?
1: அனைத்து நாட்டு மன்னர்களுக்கும் அனைத்து நாட்டு இளவரசர்களுக்கும் என் மகளின் சுயவரத்திற்காக லிகிதம் கொண்டு செல்ல வேண்டும். புறப்படு, விரைவில் சுயவரம் நிறைவேற்றும்.
2: இப்பொழுதே புறப்படுகிறேன்.
3: சிவசிவா உள் சேவடி.

0: அயோத்தி மாநகரை என் தந்தையாகிய திருசங்கு ஆண்டு ஆண்டுவிட்ட பிறகு அவருக்கு மகனாக பிறந்த நான் அரிச்சந்திரன் என்ற பெயரோடு சத்தியம் என்று சொல்லக்கூடிய செங்கோலை கரத்திலேந்தி என் நாட்டு மக்களுக்கு எந்தவித குறையுமில்லாமல் ஆட்சி புரியேன். யாரெங்கே
1: ஐயா வணங்குகிறேன். காவலன்
0: காவலன், நான் சிறிய வயதாக இருக்கும் போது என் தந்தை படிந்து விட்டார். அவருக்கு பிறகு இந்த அயோத்திமா நகரின் பொறுப்பை ஏற்க வேண்டும் என்ற காரணத்தோடு செங்கோல் புனிந்து சிம்மாசனத்தில் அமர்ந்து சத்தியம் என்று சொல்லக்கூடிய செங்கோலை கரத்திலேந்தி நாட்டு மக்களுக்கு எந்தவித குறையுமில்லாமல் ஆட்சி புரிந்து வருகிறேன். என் ஆட்சியில் ஏதாவது குறை இருக்கிறதா?
1: குறை ஏதும்

0: நலமோடு இருக்கிறார்கள் மக்கள்.
1: நாட்டு மக்கள் ஒரு குறை என்றால் அது யாரை சேர்ந்தது?
0: மன்னரை சேர்ந்தது.
1: இருந்தாலும் நம்முடைய அரசவை கூடிய உடனே ஏதாவது நல்ல செய்தி வருவது வழக்கம் அல்லவா?
0: ஆமாங்க.
1: இன்றைய செய்தி ஏதாவது இருக்கிறதா?
0: சுயவரத்திற்கு உண்டான ஓலை வந்திருக்கிறது.
1: சுயவர ஓலையா?
0: ஆமா.
1: என்னவென்று நீ வாசித்து காட்டுகிறாயா இல்ல நான் வாசிக்கட்டுமா?
0: நீங்களே வாசித்து பாருங்கள்.
1: நீ வாசிக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை.
0: அப்படியா?
1: ஆமா,
0: வாசிக்கிறேன். மகாசி மகாகணம் பொருந்திய அனைத்து நாட்டு மன்னர்களுக்கும், குறிப்பாக அயோத்தி நாட்டு மன்னருக்கு எழுதுவது என்னவென்றால், மதிதேய மன்னனாகிய நான் எனது மகள் சந்திரமதிக்கு சுயவர திருவிழா வைத்திருக்கிறேன். இந்த சுயவர போட்டியில் தாங்கள் வந்து அவசியம் கலந்து கொள்ள வேண்டும் என்பதே இந்த மன்னனின் கட்டளை. இப்படிக்கு மதிதேய மன்னர்.
1: என்ன அருமையான நிகழ்ச்சி! வயதிலே முதிர்ந்தவர், அனுபவத்திலே சிறந்தவர், நமக்கு மதிப்பு கொடுத்து ஒரு மனவோரை அனுப்பியிருக்கிறார் என்றால் அந்த திருமண நிகழ்ச்சியில் கண்டிப்பாக கலந்து கொள்ளே ஆக வேண்டும்.
0: ஆமாங்க.
1: படைகளை புரட்டு, இப்போதைய புறப்படி கண்ணமாபுரி நாடு.
2: என் மகளுக்கோ சுயவரை ஏற்பாடு செய்து விட்டு அனைத்து நாட்டு மன்னர்களுக்கும் இளவரசர்களுக்கும் லிகிதம் எடுத்துச் சென்ற காவலர் கலவி.
0: ஐயா மன்னரே, அனைத்து நாட்டு மன்னர்களுக்கும் நீங்கள் உரைத்தபடி முறையாக முடங்கல் கொடுத்து விட்டேன்.
2: அப்படியா? சரி, யார் வந்தாலும் அவரவருக்கு தகுந்த ஆசனத்தை கொடுத்து அமர செய்.
0: இதவார்கள் மன்னர்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள்.
1: வணக்கம் அண்ணவா, வணக்கம்.
2: ஆமா, நீங்கள் யார்? எந்த நாட்டை சேர்ந்தவர்? உங்களுடைய பெயர் என்ன?
1: என் நாடு அயோத்தி மாநகரம். என் தந்தை திருசங்க மாமன்னர், என்னுடைய பெயர் ஹரிச்சந்திரன் என்று சொல்லுவார்கள். சுயவர போட்டி என்று கேள்விப்பட்டேன், கலந்து கொள்ள வேகமாக வந்திருக்கிறேன். போட்டி நிபந்தனை விளக்கமாக கூறுங்கள் பார்க்கலாம்.
2: இந்த போட்டி நிபந்தனை இதோ பார்த்தீரா, ஏழு புறவின் சொல்லக்கூடிய குதிரைகள், ஏழு குதிரையால் பூட்டப்பட்ட ரதம் ஒன்று இருக்கிறது. அந்த ரதத்தை யார் ஒருவர் நேராக செலுத்துகிறாரோ அவரே வெற்றி பெற்றவர். ஆகையால் என் மகளை அவருக்கே நான் திருமணம் செய்து கொள்ள முடிவு எடுத்திருக்கிறேன்.
1: ஓ, போட்டி நிபந்தனை இதுதானோ?
2: உண்மைதா?
1: ஏழு குதிரைகள் பூட்ட
2: செலுத்துகிறார்களை
1: அடிவாளம் இல்லாமல் எந்த ஒரு குதிரையும் நேர்கோட்டில் ஓடாது, அருகில் இருக்கும் குதிரைகளை ஓடவும் விடாது. ஆகவே அந்த ரதத்தை செலுத்த யாராலும் முடியாது.
2: எத்தனையோ நாட்டு இளவரசர்களும் எத்தனையோ நாட்டு மன்னர்கள் வந்தார்கள், ஆனால் ஒருவர் கூட இந்த உண்மை விளக்கத்தை அறியாமல் ரதத்தை செலுத்தினார்கள். ஒருவருமே நேராக செலுத்த முடியவில்லை. ஆனால் நீங்கள் சென்று பார்த்தவுடனே ஒரு குதிரைக்கு மட்டும் கடிவாளம் பூட்டப்படாமல் இருக்கிறது. ஆகினால் இந்த ரதத்தை செலுத்தவே முடியாது என்று நீங்கள் உணர்த்தி விட்டீர்கள். ஆகினால் நீங்களே வெற்றி கண்டவர். என் மகளை உங்களுக்கே நான் திருமணம் செய்தேன்.
1: உங்கள் மகளை எனக்கே மனம் எடுக்கிறீர்கள்?
2: உண்மைதான்.
1: உண்மைதான் மன்னவா. எத்தனை நாட்டு அரசர்கள் எல்லாம் வந்தார்கள், அவருடைய கண்களுக்கெல்லாம் தெரியாத அந்த கடிவாளம் நானே கண்டுபிடித்தே சுயவர போட்டியை நானே வெற்றியும் கண்டேன். உங்கள் ஒரே மகள் சந்திரமதியை எனக்கு மனமுடிக்க நீங்கள் தயாராக இருக்கிறீர்கள்?
2: உண்மையாக.
1: நாட்டு மக்கள் அனைவரும் புடசு வந்திருக்கிறார்கள். எங்கே மனப்பெண்ணை கண்டில் பார்க்கலாமா?
0: அப்படியா, எனக்கு மனமாலை சூட போகும் மணவாளன் இவர்தானா?
2: உண்மைதானம்மா.
0: அப்பா, உங்களுடைய விருப்பத்தின் பிரகாரமே ஆகட்டும். அப்பா,
1: அண்ணவா, மலர் மாலை கரத்திலே கொடுத்து விட்டீர்கள். இதோ மணமகள் சந்திரமதி கரத்திலும் மலர் மாலை இருக்கிறது. இருவருமே மலர் மாலை சூடி இப்போது திருமணத்தை நடத்திக்
2: கொள்கிறோம். திருமணம் இதே நடக்கட்டும்.
1: முடிந்துவிட்டது.
2: நீங்கள் உரைக்கக்கூடிய வார்த்தை என்ன? நம்பவே முடியவில்லை. என் மகளுக்கு ஏற்கனவே திருமணம் நடந்துவிட்டது. என் மகள் கழுத்திலே மாங்கல்யம் இருக்கிறதா? என் கண்களுக்கு தெரியவில்லை. எனக்கு தெரியாமல் என் மகளுக்கு எப்படி திருமணம் நடந்திருக்கும்?
1: போதும் அல்லவா உங்கள் விளையாட்டு. உங்கள் மகள் சந்திரமதிக்கு ஏற்கனவே திருமணம் முடிந்திருக்கிறார். அவள் வாழ்நாளில் ஏதாவது கசப்பு ஏற்பட்டு கணவனும் மனைவியும் பிரிந்திருக்கிறார். இதையெல்லாம் அடியோடு மூடி மறைத்து விட்டு சுயமர போட்டி என்று ஒரு போட்டியும் ஏற்படுத்தி, இது சுயமர போட்டி அல்ல, மறுமண ஏற்பாடு போட்டி. நான் வந்தேன், நல்ல வேலையாக மாங்கல்யத்தை பார்த்தேன், கண்டுபிடித்து விட்டேன், வயதிலே முதிர்ந்தவர் ஆயிற்று என்று மன ஓலைக்கு மதிப்பு கொடுத்து இவ்வளவு தூரம் வந்தேனே, இதுவே மாபெரும் தவறு. கவன், புறப்பட போகலாம் இப்பொழுது. உலகத்திலே உங்களுக்கு தெரியாது எதுவுமே கிடையாது. எந்த சமயத்தில் நீங்கள் வர வேண்டுமோ அச்சமயத்தில் சரியாக வந்திருக்கிறீர்கள். சுவாமி, எனக்கு ஒரு சிறிய சந்தேகம்.
0: என்ன சந்தேகம்?
1: ஒரு பெண்ணின் கழுத்திலே மாங்கல்யம் இருக்கிறது என்றால் அதற்கு என்ன அர்த்தம்?
0: ஒரு பெண்ணின் கழுத்திலே மாங்கல்யம் இருப்பதை உண்மையான அவளுக்கு திருமணம் நடந்திருப்பதுதான் நிச்சயம்.
1: சரியாக கூறிவிட்டீர்கள்.

0: போட்டி என்று கேள்விப்பட்டு அந்த போட்டியிலே கலந்து கொண்டேன், வெற்றியும் கண்டேன். ஆனால் மலர் மாலை சூடும் நேரத்திலே இதோ நிற்கிறாரே மணமகள் கோலத்திலே சந்திரமதி, இவள் கழுத்திலே மாங்கல்யம் இருக்கிறது என்றார். இந்த பெண்ணுக்கும் ஏற்கனவே திருமணம் முடிந்து விட்டது அர்த்தம்.
1: ஹரிச்சந்திரா, ஆமாம், அதுதான் உண்மை.
0: இதோ இந்த மன்னருக்கு நீங்களே புரியும்படி எடுத்துக் கூறுங்கள்.
2: சுவாமி, என்ன வார்த்தை உரைக்கிறீர்? என் மகளுக்கு ஏற்கனவே திருமணம் நடந்து விட்டதா? எப்படி சுவாமி?
1: ஆமாம் அண்ணா, இதோ இருக்கின்றார ஹரிச்சந்திரனுக்கும் உன்னுடைய மகளுக்கும் சின்னஞ்சிறு வயதாக இருக்கும் பொழுதே திருமணம் நடந்தது. அதாவது தேவர்களின் தலைமையில் தான் இந்த திருமணமே நடந்தது.
0: சுவாமி, நாங்கள் இருவரும் சிறிய குழந்தையாக இருக்கும் போது திருமணம் முடிந்து விட்டதா?
1: ஆமா.
0: நீங்கள் கூறுவது எனக்கு புரியவில்லையே சுவாமி.
1: நீங்கள் சின்னஞ்சிறு வயதாக இருக்கும் பொழுதே உங்கள் இருவருக்கும் திருமணம் நடந்தது, அதுவும் என்னுடைய தலைமையில். அதாவது இங்கோ எத்தனையோ நாட்டு இளவரசர்கள் அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள், அவர் கண்களுக்கெல்லாம் சந்திரபதியின் கழுத்தில் இருக்கும் மாங்கல்யம் தெரிந்ததா? தெரியவில்லையே. உன் கண்களுக்கு மட்டும்தான் தெரிந்தது. அதாவது சந்திரபதியின் கழுத்தில் யார் ஒருவன் தாலி கட்டினாரோ அவனுக்கு மட்டும்தான் அந்த மாங்கல்யம் ஆனது தெரிய வேண்டும் என்று அப்பொழுது தேவர்களுடைய ரகசியம். அதுதான் நடந்த உண்மை.
2: சுவாமி, என் மகளுக்கும் இந்த ஹரிச்சந்திரனுக்கும் சின்னஞ்சிறு குழந்தையாக இருக்கும் சமயத்தில் இருவருக்குமே பால்ய திருமணம் நடந்துவிட்டதா?
1: ஆமா.
2: அப்படி என்றால் தேவர் மூவர் அனைவரும் உங்கள் முன்னிலையில் இந்த சின்னஞ்சிறு குழந்தைகளாக இருக்கும் சமயத்தில் இவர்களுக்கு திருமணம் முடிந்து விட்டது. சுவாமி, நீங்களே இங்கு வராவிட்டால் இந்நேரம் என் மகளின் வாழ்க்கையை பறிபோயிருக்கும். ஆனால் தகுந்த நேரத்தில் வந்தீர்கள், தகுந்த உபாயத்தை உரைத்தீர்கள். ஹரிச்சந்திரா, இப்பொழுதாக தெரிந்து கொண்டா என் மகளின் பெருமையை பற்றி.
0: சுவாமி, நீங்கள் கூறுவதை ஏற்றுக்கொள்கிறேன். நானும் சந்திரபதியும் சிறிய வயதாக இருக்கும் போதே தேவர்கள் முன்னிலையிலும் அந்த மூவர்கள் முன்னிலையிலும் திருமணம் நடைபெற்றது. அன்றே சந்திரபதியின் கழுத்தில் இருக்க மாங்கல்யம் யார் கண்களுக்கு தெரிகிறதோ அவர்தான் சந்திரபதி கணவன் என்று அன்றே நியமிக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் எத்தனை நாட்டு அரசர் எல்லாம் அமர்ந்திருக்கிறார்கள், அவருடைய கண்களுக்கெல்லாம் தெரியாத மாங்கல்யம் என் கண்களுக்கு தெரிகிறது என்றால் சந்திரபதி எனக்கு
1: மனைவி,
0: நான் அவருக்கு
1: கணவன்.
0: ஒரு சிறிய வேண்டுகோள் சுவாமி. நாங்கள் இருவரும் சிறிய குழந்தையாக இருக்கும் போது தேவர்கள் முன்னிலேயே திருமணம் நடைபெற்று விட்டது.
1: ஆமா.
0: இன்று போட்டியிலே வெற்றி கண்டது நான்,
1: நீதான்.
0: திருமணம் தடைபட்டு விட்டதே என்று பெரிய மனக்குழப்பத்தோடு மாமன்னரும் இருக்கிறார். நாட்டு மக்கள் எல்லாம் ஹரிச்சந்திரனுக்கும் சந்திரமதிக்கும் எப்போது திருமணம் நடக்கும் என்று வழிமேல் விழித்து காத்துக்கொண்டே இருக்கிறார்கள். அவருடைய அவா தீங்கவும் நாங்கள் இப்பொழுதே திருமணத்தை உங்கள் கண்ணெதிரில் நடக்க வேண்டும்.
1: அதனால் இப்பொழுதே சந்திரமதி ஹரிச்சந்திர திருமணம் நடைபெறட்டும்.
0: நடைபெறட்டும்.
3: என்னுடைய கணவனுக்கு கட்டுப்பட்டு வாழ்வேன் அப்பா. உங்கள் விருப்பத்தின் பிரகாரமே அகட்டும் அப்பா.
2: மகளே சந்திரமதி,
3: அப்பா
2: நீ உரைத்த பிரகாரமே இவரையே மனம் முடித்து நீங்கள் இல்லற வாழ்க்கை நலமோடு இருக்க வாழ்த்துகிறீர். வாழ்க மணமக்கள், வாழ்க மணமக்கள், வாழ்க மணமக்கள்.
0: சந்திரமதி,
1: சுவாமி
0: எங்கேயே திருமணம் தடைபடுமோ என்று நானும் எண்ணி ஏமாந்து விட்டேன். தக்க சமயத்தில் நாரதர் வந்தார், குழப்பத்தை நீக்கினார், இனிதே திருமணத்தை முடித்து விட்டார். உனக்கும் எனக்கும் நல்லபடியாக சந்திரமதி திருக்கல்யாணம் நிறைவடைந்தது.
3: உண்மைதான.
0: இந்த சமயத்தில் சென்ற வண்ணவனும் வரவே இல்லை என்று அயோத்தி நகர மக்கள் அனைவருமே வழிமேல் விழுவைத்து காத்துக்கொண்டே இருப்பார்கள். திருமண காட்சி அவர்களுக்கும் கொடுக்க வேண்டும் அல்லவா?
3: அப்படியே ஆகட்டும் சுவாமி.
0: இந்த இனிய வேளையிலே வெகு தூரம் ரதத்திலே ஏறி புறப்பட வேண்டும் என்றால் களைப்பு தெரியாமல் இருக்க ஆடி பாடிக்கொண்டே போகலாமா?
3: அப்படியே ஆகட்டும்.
0: கண்ணே சந்திரமதி,
3: சுவாமி
0: ஒளி விழியை படைத்த முழுமதியே, உறவு கவிதை தீட்டும் உன் தமிழே, ஒப்பிலா அழகின் ஓவியமே, உற்று நோக்கின் விழிப்பட்ட நிலங்கள் எல்லாம் விளைவிக்கும் தெய்வீக பெருநிலவி, கலை நதிகள் சங்கமமாக முத்தமிழ் கடலி, கவின் பெற்றதெல்லாம் நின் கண்ணசவை பெற்றதனால் அரிய நமுதி, அன்பு சுரங்கத்தின் அருமணியே, நறுமண பூங்காவே, நல்ல இயல்பின் நாயகியே, இப்படியெல்லாம் உன்னை நிலவுக்கு அருகிலே வைத்து நாளெல்லாம் வர்ணித்தாலும் இந்த ஹரிச்சந்திரன் ஆசை அடங்கவே அடங்காது.
3: சுவாமி, பெண்களை வர்ணிக்காதவர்கள் இந்த உலகத்தில் உண்டா? அதற்கு நீங்கள் மட்டும் விதிவிலக்கா என்ன சுவாமி?
0: சந்திரமதி,
3: சுவாமி
0: இன்ப குலத்தில் முளைத்தெழுந்த தாமரையே.

0: சந்திரமதி.
1: சுவாமி.
0: முழுமதி ஈண்டெடுத்த கலைமதினி, முக்கடி சாற்றின் முதிர் சுவை நீ, முச்சங்கடி புலவர்களிலே தப்பிவிட்ட தனி தமிழ் நீ. உன்னை திருமணம் முடித்தே மன சந்தோஷத்தோடு அயோத்தி நகருக்கு புறப்பட்டிருக்கிறோம். அயோத்தி நகருக்கு போவது நமக்கு மட்டுமா சந்தோஷம்? இந்த திருமண கோலத்தை கண்டவுடன் நம்முடைய ரதத்திலே பூட்டப்பட்டிருக்கிற ஏழு குதிரைகள், அந்த குதிரைக்கும் சந்தோஷம் ஏற்பட்டு எவ்வளவு வேகமாக அயோத்தி மாநகருக்கு சென்று கொண்டிருக்கிறது பார்த்தனையா?
1: உண்மைதான் ஐயனே.
0: மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தவரம் என்று உரைப்பார்கள். எந்த ஜென்மத்தில் என்ன புண்ணியத்தை செய்தேனோ இப்பிறவியிலே நீ எனக்கு மனைவியாக வந்திருக்கிறாய்.
1: உண்மைதான் ஐயனே. உங்கள் விருப்பத்தின் பிரகாரமே ஆகட்டும். அயோத்தியமா நகர் சென்று நல்லாட்சி புரிந்து வர வேண்டும் ஐயனே.
0: ஆகட்டும், நல்லாட்சி நிறைவாக இருக்கும். ஹரிச்சந்திரனுக்கும் சந்திரமதிக்கும் திருமணம் முடிந்து விட்டது என்று நாடெங்கும் பறைசாற்றட்டும். அனைவரும் சந்தோஷமாக இருப்போம். கண்ணே சந்திரமதி.
1: சுவாமி.
0: திருமணம் முடிந்தது, ரதத்திலேறி புறப்பட்டோம். இப்பொழுது அயோத்திமா நகருக்கு வந்து சேர்ந்து விட்டோம். அயோத்தி நகர் மக்கள் அனைவரும் பார்த்தார்கள், கண்டுகளித்தார்கள், திருமண காட்சியை கொடுத்தோம். எந்தவித சூழ்நிலையும் உன்னை விட்டு நானும் பிரியக்கூடாது, என்னை விட்டு நீயும் பிரியக்கூடாது என்று ஒருமனதோடு சத்தியத்தை செய்து கொண்டு இல்லற வாழ்க்கையில ஈடுபடலாம்.

0: கண்ணே சந்திரமதி
1: சுவாமி,
0: இல்லற வாழ்க்கையில ஈடுபட்டு விட்டோம். ஆனால் இப்போது அரசவை செல்ல வேண்டும், சிம்மாசனத்தில் அமர்ந்த வேண்டும். வெகு நாட்கள் கடந்து விட்டது. நாட்டு மக்கள் குறையை போக்க வேண்டும் என்றால் இப்போது அரண்மனைக்கு புறப்படுகிறேன். நான் வரும் வரை ஓய்வெடுத்துக் கொண்டேன்.
1: அப்படியே ஆகட்டும்.

பூதங்கள் ஆடிய உலகை படைத்து வானில் உழவும் கோள்களை படைத்து ஏழு வகையாக பிரித்து அசையவும் ஆடவும் ஓடவும் ஊர்ந்திடவும் செய்யும் வகையில் அவைகளுக்கு உயிர் அளித்து உடல் அளித்து உணவளித்து கார்த்திலையும் கருதிய வண்ணம் செய்து படைத்தல் கார்த்தல் அழித்தல் என்ற முத்தொழிலை படைத்தலை பிரம்மனும் அழித்தலை சிவனும் கார்த்தல் ஆகிய கருணை தொழிலை திருமாலும் செய்து வர நிலையில் பஞ்சாயுத பாணியாகி சங்கநிதி பதுமநிதி கௌசுவ மணினை காவல் அரணாக்கி லட்சுமி சமேதனாய் வீட்டிற்கும் வைகுந்த வாசனின் அல்கொண்டு நான் விஸ்வாமித்திரன் பெயரோடு சிவபக்தனாக சிவனுக்கு அடிமையான பக்தனாக வாழ்ந்து வருகிறேன். இன்றைய தினம் உலக மகா வேள்வி ஒன்று செய்ய வேண்டும், உலகம் நலம் பெற வேண்டும் என்பதற்காக இந்த வேள்வியை செய்ய வேண்டும் என்று நான் முடிவெடுத்திருக்கிறேன். நான் போடுவதோ புதிய புதிய திட்டம், என் விடா முயற்சி என்னும் வாழால் அதை வெட்டும் பெரும் வெற்றி காணிக்கைகள் கூட்டும் அதிர்ஷ்ட கரங்கள் அரண்மனை வாயிலை தட்டும் அட்ட திக்கிலும் என் புகழ்மனு வெட்டும் அந்த

0: நாள் விரைவில் கிட்டும், அந்த நாள் எந்த நாள் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருந்தேன். அரிச்சந்திரன் சந்திரமதி திருக்கல்யாணம் முடிந்தது, அந்த காட்சியை நாம் காண வேண்டும் என்று நினைத்தோம். இப்பொழுது என் வேள்வி நிறைவேற வேண்டுமானால் அயோத்தி நாடு செல்ல வேண்டும், அரிச்சந்திரனை சந்திக்க வேண்டும், நமக்கு தேவையான பொன்னையும் பொருளையும் கேட்க வேண்டும். இப்பொழுதே புறப்படுகிறேன் அயோத்தி மாநாடு.
1: காவலிலே சர்வ ஜாக்கிரதையோடு இருக்க வேண்டும் என்று உரைத்திருக்கிறார் மன்னர். அவர் கட்டளை கிடங்கே இந்த அரண்மனையை சுற்றி காவல் இருக்கிறீர். ஆனால் இந்த அயோத்தி மாநகரை நாடி யாரோ ஒரு மகமணி வருகிறாரே, யார் என்றே தெரியவில்லையே. சுவாமி வாருங்கள் வாருங்கள். யார் நீங்கள்?
0: சம்போ மகாதேவா, சம்போ மகாதேவா, சம்போ மகாதேவா. கோபத்தில் மிகுந்தவன் என்று அழைப்பார்கள், நான் தான் விஸ்வாமித்திரன் வந்திருக்கிறேன். மன்னர் இருக்கிறாரா?
1: சுவாமி உங்களுடைய வருகையை நாங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தங்களுடைய பாதம் இந்த மண்ணிலே படுவதற்கு நாங்கள் பாக்கியம் செய்திருக்கிறோம். இப்பொழுதே மன்னரை நீங்கள் சந்திக்கலாம்.
2: கவரன் ஐயா, என்ன அழைப்பு?
1: இதோ பார்த்தீங்களா, கோபத்திலேயே சிறந்தவர் ராஜரிஷி விஸ்வாமித்ர மகமுனிவர் நம்ம நாட்டை நாடி வந்திருக்கிறார்.
2: விஸ்வாமித்ர வந்திருக்கிறாரா? சுவாமி நீங்களா? சுவாமி வாருங்கள் வாருங்கள் வாருங்கள் வாருங்கள் வாருங்கள் வாருங்கள். சிம்மாசனத்தில் அமருங்கள் சுவாமி, சிம்மாசனத்தில் அமருங்கள்.

0: சுவாமி விஸ்வாமித்ர மகரிஷி அவர்களே, நீண்ட காலம் கடந்து என் தந்தையின் காலம் முடிந்து இந்த ஹரிச்சந்திரனை பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு என் நாடு நோக்கி நீங்கள் நடைபயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். எனக்கு திருமணம் நடந்த அனைவரையும் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். சிறிய வருத்தம் என்னவென்றால், நீங்கள் எங்கே இருப்பீர்கள் என்று கண்டுபிடித்து திருமணத்திற்கு அழைப்பு கொடுக்க முடியவில்லை என்ற சிறிய மன வருத்தம் எனக்கு உண்டு. ஆனால் திருமணம் முடிந்த கையோடு உங்கள் ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்க வேண்டும் என்று அந்த ஐயன் சிவன் ஆணையிட்டிருக்கிறான். அதன்படி அரண்மனை நோக்கி வந்திருக்கிறீர்கள். என்னை வாழ்த்துங்கள் சுவாமி.
1: நலமோடு வாழ வாழ்த்துகிறேன் ஹரிச்சந்திரா. இதுவரை நாம் கடந்து வந்ததெல்லாம் பெரிய காட்டாறு. இனி நாம் காணப்போகிறோம் தேனாறு, ஏறப்போகிறோம் புகழ் தேறு, எழுத போகிறோம் புதிய வரலாறு. நீங்களோ ஓர் அடங்காத அடலேறு. இனி நீங்கள் காணப்போகும் வாழ்க்கையோ வேறு. ஆனந்த வாழ்க்கையின் ஆரம்பத்தில் இனிதானே காலடி எடுத்து வைக்கப் போகின்றீர்கள். நலமோடு வாழ வாழ்த்துகிறேன். இருந்தாலும் ஒரு சந்தோஷமான செய்தி என்ன தெரியுமா?
0: சந்தோஷமான செய்தியா?
1: ஆமா.
0: என்ன சுவாமி?
1: உலகம் உய்விக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு பெரிய வேள்வியை நான் செய்ய முடிவெடுத்து விட்டேன். அதற்கு தேவையான பொன்னும் பொருளும் யார் கொடுப்பார்கள், எங்கே கிடைக்கும் என்று எதிர்பார்த்தேன். ஈசனுடைய கட்டளை, உம்மிடம் சென்றால் அத்தனையும் நிறைவாக கிடைக்கும் என்றார். அதனால் உம்மை தேடி வந்திருக்கிறேன். எனக்கு தேவையான பொன்னையும் பொருளையும் நீங்கள் தான் எனக்கு வாரி வழங்க வேண்டும்.
0: சுவாமி, திருமணம் முடிந்து விட்டது ஹரிச்சந்திரனுக்கு. இந்த நேரத்திலே சென்றால் நிச்சயமாக பொன்பொருள் கிடைக்கும் என்ற எண்ணத்தோடு அயோத்தி மாநகருக்கு நீங்கள் வந்துவிட்டீர்கள். அதுவும் நீங்கள் செய்ய போவது உலக நன்மைக்காக காலகத்திலே பெருத்ததோ யாகம். இந்த உலகம் செழுமை பெற வேண்டும், வன விலங்குகளிலிருந்து எல்லா உயிர்களும் இன்புற்று இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு யாகத்தை துவங்கியிருக்கிறீர்கள். சுவாமி, நீங்கள் யாகம் செய்வதற்கு எவ்வளவு பொன்பொருள் தேவை என்று நீங்கள் அறுதியிட்டு கூறினால் அவ்வளவு பொன்பொருளை என்னால் கொடுக்க இயலுமா இயலாதா என்று நான் கூறிவிடுவேன்.
1: ஹரிச்சந்திரா, என்னுடைய கட்டளை என்ன தெரியுமா? ஒரு மனிதன் ஒரு யானையின் மீது அமர்ந்து கவுண்டு கல்லை கரத்தில் பிடித்து வானத்தை ஓங்கி எரிந்தால் அது எவ்வளவு தூரம் சென்று கீழே விழுந்து எவ்வளவு உயரம் பெறுகிறதோ அவ்வளவு பொன் கொடுத்தால் அதுவே போதுமானது.
0: என்ன சுவாமி இது? வித்தியாசமாக இருக்கிறதே நீங்கள் கூறும் அளவு முறை. ஒரு பெரிய வட்டப்பாறை, வட்டப்பாறையின் மீது கரை என்று சொல்லக்கூடிய யானை நிறுத்தி, அந்த யானையின் மீது மலம் கொண்ட வாலிபனை அமர்த்தி, வாலிபன் கரத்திலே பொற்க விண்டை கொடுத்து, அந்த பொற்க விண்டிலே மாணிக்க பொருளை வைத்து, அந்த வாலிபன் தன் பலம் கொண்ட முட்டும் அந்த மாணிக்க கல்லை விண்ண நோக்கி எறிந்தால் அது மேலே சென்று கீழே விழுந்து எவ்வளவு தூரம் எழுகிறதோ அவ்வளவு பொன்பொருள் தேவையா? சுவாமி, எங்கே என்னால் கொடுக்க முடியாத அளவிற்கு நீங்கள் பொன்பொருளை கேட்டு விடுவீர்களோ, என்னால் கொடுக்க முடியாமல் போய்விடுமோ என்று நான் பயந்தே போய்விட்டேன். சுவாமி, சுவாமி, நீங்கள் கேட்ட அனைத்து பொன்பொருளையும் என்னால் ஒருவனால் மட்டுமே கொடுக்க முடியும். ஏன் தெரியுமா? என் நாடு மும்மாறி போகிறது, மூன்று போதும் விளைகிறது. என் நாட்டு மக்கள் எனக்கு தவறாமல் வரி பணத்தை செலுத்திக் கொண்டே இருக்கிறார்கள். இப்படி செல்வ செழிப்போடு என் நாடு விளங்கும் பொழுது உலக நன்மைக்காக நீங்கள் செய்ய வேண்டிய யாகத்திற்கு என்னால் பொன்பொருள் கொடுக்க முடிகிறது என்று இந்த உலகத்திலே என்னை விட பாக்கியசாலி யாராவது இருக்க முடியுமா? சுவாமி, நீங்கள் கேட்ட பொன்பொருள் அனைத்தும் இப்போதே கொடுக்கிறேன். காவலன் உலக நன்மைக்காக யாகத்தை செய்ய போகிறார் விஸ்வாமித்ர மகரிஷி. அவருக்கு தேவையான பொருள் அனைத்தும் அந்த பெட்டியில் இருக்கிறது கொண்டு வா.
2: நீங்கள் உழைத்த பிரகாரமே அரசாங்க கஜானாவில் இருந்து மகமுனிவர் கேட்ட பொன்னையும் பொருளையும் இதோ இந்த பேழையிலே கொண்டு வந்திருக்கின்றேன் என்றார்கள் சுவாமி.
0: விஸ்வாமித்ர மகரிஷி

0: ஹரிச்சந்திரா,
1: நீங்கள் யாகம் செய்ய வேண்டியதற்கு எவ்வளவு பொன்பொருள் கேட்டீர்களோ அவ்வளவு பொன்பொருளும் இந்த பெட்டியில் இருக்கிறது. இப்போதே நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள். சுவாமி, அளவுக்கு அதிகமான பொன்பொருளை கேட்கிறோமே. ஹரிச்சந்திர மன்னவன் கொடுப்பானா இல்லை கொடுக்க மாட்டானா என்ற ஐயத்தை நீங்கள் வந்திருப்பீர்கள். ஒரு மனிதன் வாழ்க்கையிலே பொன்னையும் பொருளையும் எப்படி மதிக்க வேண்டும்? உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. ஒரு மனிதன் இரவிலே உறங்கப் போகும் போதே தான் இறந்து விட்டதாக எண்ணிவிட வேண்டும். அவன் மூடிய கண்ணை விழித்தால் தான் அவன் சேர்த்து வைத்த சொத்து, பொன், பொருள், மனைவி, மக்கள் அனைத்துமே சொந்தமாகிறது. கண் மூடிவிட்டால் ஒன்றுமே கிடையாது. ஒரு மனிதன் பிறந்தான், வாழ்ந்தான், இறந்தான் என்று இருக்கக்கூடாது. பிறந்த மனிதன் வாழ்க்கையில என்ன சாதித்தான் என்று நாட்டு மக்கள் நமக்கு பின்னால் பேச வேண்டும். ஒரு மனிதன் இறந்து விட்டு பிறகு அவனை இடுகாடு என்று சொல்லக்கூடிய சுடுகாட்டுக்கு சுமந்து செல்லும் பொழுது புண்ணியவான் போய்விட்டானே என்று நாட்டு மக்கள் எல்லாம் அழ வேண்டுமே தவிர கொடியவன் ஒழிந்து விட்டான் என்று ஒருபோதும் தோற்றவே கூடாது. சீர்மாக

0: சுவாமி
1: ஹரிச்சந்திரா,
0: உலக நன்மைக்காக நீங்கள் தியாகத்திற்கு கேட்ட அனைத்து பொருட்களும் இந்த பெட்டியில இருக்கிறது, இதை பெற்றுக் கொள்ளுங்கள். உலக நன்மைக்காக நீங்கள் செய்யும் யாகத்தை செவ்வனே நிறைவேற வேண்டும், உலகம் செழுமை பெற இருக்க வேண்டும், அதற்கு என் உதவி பேர் உதவியாக இருக்க வேண்டும், பெற்றுக் கொள்ளுங்கள்.
1: நன்றி, என்னுடைய யாகத்தை இனிதே செய்து முடிக்கிறேன். ஓம் நமச்சிவாய, ஓம்.

0: மிதக்கும் ஒலி மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை. இது உங்கள் குமரி பண்பலை 101.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 6 மணி. நிகழ்ச்சி நிரல் கேட்கலாம் நேர்களே. நமது குமரி பண்பலை 101 இன்றும் நாளையும் ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை இப்போது கேட்கலாம். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து இன்று மாலை 6:10 சேவை செய்திகள், 6:15 மெல்லிசை, 6:40 திரையிசை, இன்று இரவு 7 மணிக்கு இன்னிசை நேரம், 7:10 தஞ்சாவூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஆர் நந்தகோபால் அவர்கள். 7:25 உழவர் உலகம், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவருக்கு ஒரு சிந்தனை, இயற்கை முறையில் கீரைகள் வளர்ப்பு, நேர்முகத்தில் பங்கேற்கிறார் பாக்கோடு பனைவிளை பி தங்கலீலா அவர்கள். அமுத சுரவி, பாரத பிரதமரின் மீனவர்களுக்கான நலத்திட்டங்கள் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், கால்நடை வளர்ப்பாளர்களுக்கான வழிகாட்டுதல்கள் தகவல்களை தருகிறார் பணி நிறைவு பெற்ற கன்னியாகுமரி மாவட்ட கால்நடை பராமரிப்புத்துறை இணை இயக்குநர் நவாஸ்கான் அவர்கள். இன்று இரவு 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகள் நேரலை, 8:30 திரையிசை, 9:15 திரையிசை, 9:30 அகில பாரத நாடகம். மகரிஷி ததீச்சி ஹிந்தி மொழியில் எழுதியவர் சைலேஷ்குமார் ஸ்ரீ வாத்சவ் அவர்கள். ஹிந்தி மொழி நாடகமாக்கம் ஹைச் வினோத்குமார். தமிழ் மொழியாக்கம் ஆ மகேஸ்வரி ரங்கநாதன். அமைப்பு ஜே ஜெயா. படைப்பு சென்னை ஆகாஷ்வாணி. இன்று இரவு 10 மணிக்கு ஜப்பானில் நடைபெறும் 2026 ஆசிய விளையாட்டுகளின் 20வது பதிப்பு சிறப்பு நிகழ்ச்சி. 10:20 ரவி வாசரிய அகில பாரத சங்கீத் சபாவில் பி டி வெங்கடேஸ்வர கோபால் குழுவினரின் நாகஸ்வர இசை கேட்கலாம். 11 மணிக்கு மன

அரசு மயங்கும் திரையிசை நள்ளிரவு 12 மணி முதல் நாளை அதிகாலை 5 மணி வரை, விடியும் வரை திரை இசை நாளை அதிகாலை 5 மணி முதல் 5:54 மணி வரை மங்களநாதன் கேட்கலாம். இனி நாளை நமது குமரி பண்பலை 101 ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நாளை காலை 6:02 நிகழ்ச்சி நிரல், 6:10 இணைத்தாலும் நல்லவை கேட்க, வழங்குபவர் முனைவர் எம் இ கிருஷ்ணகுமார் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி. 6:15 குரல் அமுதம், தொடர்ந்து பக்தி மாலை. 6:55 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:00 வட்டாரச் செய்திகள். 7:10 அரும்புகளின் குறும்புகள். 7:25 சேவை செய்திகள். 7:30 இன்றைய குறுஞ்செய்தி. 7:35 தென்குமரி தேனலை திரை இசை. பொது அறிவு வினாவிடை, தொடர்ந்து தேதியும் செய்தியும். செய்திச் சுருக்கம் ஒளிபரப்பாகும் நேரங்கள் காலை 8 மணி, 9 மணி, 10 மணி, முற்பகல் 11 மணி, மதியம் 3 மணி, மாலை 4 மணி, 5 மணி மற்றும் இரவு 8 மணி. 8:02 தொடரும் தென்குமரி தேனிலையில் வடசேரி உழவர் சந்தை காய்கறி விலை விவரம், அரசு கொள்முதல் நிலையங்களின் நெல் விலை விவரம், அணைகளின் நீர்மட்ட நிலவரம். அதனைத் தொடர்ந்து திரை இசை கேட்கலாம். நாளை காலை 8:30 சரமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோஸ்வாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி. 8:35 3 in 1 தொடர்ந்து கே எக்ஸ்பிரஸ் பிலிம் ஹிட்ஸ் கேட்கலாம். நாளை காலை 9:02 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை. 10:02 படிப்பும் பணியும், படிப்பு மற்றும் வேலை சார்ந்த தகவல்கள். 10:30 மக்கள் மன்றம் கடித வழி கோரிக்கைகள். 11:02 ஏக்ஸூர் குமரி பண்பலையுடன் பாடுவோர் பாடலாம் நேரலை. பகல் 12 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 12:10 மனம் நனையும் மதுரமழை, இது தேரல் சுவையில் சாரல் இசை. நாளை பகல் 12:50 நாகர்கோவில் பட்டகசாலையின் விலை கால்வின் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் பானிக் அட்டாக் என்றால் என்ன என்று விளக்குகிறார் இதய நோய் நிபுணர் எஸ் கால்வின் டேவிட் சிங் அவர்கள். நாளை பகல் 12:55 தெரிசை. பிற்பகல் 1 மணிக்கு செய்தி தெரியுமா. 1:10 ஹாய் ஸ்நேகிதியே நவீன உலகில் நன்றி உணர்வு நேரலை. 1:55 2:15 திரையிசை. நேயர்கள், இதுவரை நமது குமரி பண்பலை 101 இன்றும் நாளையும் ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள், நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். நிகழ்ச்சிகளையும் தவறாது கேளுங்கள் நேர்களே. இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் கேட்கலாம். டெல்லி அஞ்சல்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 6:10. சேவை செய்திகள். தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை மற்றும் மண்டலம் திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் இயக்குநரகம் சார்பாக நாகர்கோவில் கோணத்தில் உள்ள அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் வைத்து இம்மாதம் 23 காலை 9 முதல் பிரதம அமைச்சரின் தொழில் பழகுனர் சேர்க்கை முகாம் நடைபெறவுள்ளது. மத்திய மாநில அரசு நிறுவனங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் மற்றும் தனியார் தொழில் நிறுவனங்கள் பங்கேற்கும் இந்த முகாமில் ஐடிஐ தேர்ச்சி பெற்று தற்போது வரை தொழில் பழகுனர் பயிற்சி பெறாத பயிற்சியாளர்களும் தொழிற்பயிற்சி முடித்த பயிற்சியாளர்களுக்கு தொழிற்பழகுனர் சட்டம் 1961 கீழ் தொழிற்பழகுனர் பயிற்சி வழங்க விரும்பும் தொழில் நிறுவனங்களும் கலந்து கொள்ளலாம். இதில் பங்கேற்று தேர்வு பெறும் ஒருவருட தொழில் பிரிவுகளில் தொழிற்பயிற்சியினை நிறைவு செய்த பயிற்சியாளர்களுக்கு குறைந்தபட்சம் 6,800 ரூபாய் மற்றும் இருவருட தொழில் பிரிவுகளில் தொழிற்பயிற்சியினை நிறைவு செய்த பயிற்சியாளர்களுக்கு 12,300 ரூபாய் தொழிற்பழகுனர் பயிற்சி காலத்தில் உதவித்தொகையாக வழங்கப்படும். தொழிற்பழகுனர் பயிற்சியினை வெற்றிகரமாக நிறைவு செய்யும் தொழிற்பழகுனர்களுக்கு உலக அளவில் அங்கீகாரம் பெற்ற தேசிய தொழிற்பழகுனர் சான்று வழங்கப்படும். இச்சான்று பெற்றவர்கள் பொதுத்துறை மற்றும் பெரிய தொழில் நிறுவன வேலைவாய்ப்புகளில் ஐடிஐ முடித்து தேசிய தொழிற்சான்று

0: பெற்றவர்களை விட முன்னுரிமை பெற்றவராக கருதப்படுவர். தொழிற் பழகுனர் சட்டம் 1961 குறைந்தபட்சம் 30 பணியாளர்களுடன் இயங்கும் அரசு மற்றும் தனியார் தொழில் நிறுவனங்கள் தொழிற் பழகுனர் இணையதளத்தில் தங்கள் விவரங்களை பதிவு செய்து தொழிற் பழகுனர் திட்டத்தினை செயல்படுத்துவது கட்டாயம் என்பதால் அரசின் சட்ட நடவடிக்கைகளை தவிர்க்கும் வகையில் மேற்படி குறைந்தபட்ச பணியாளருடன் இயங்கும் தொழில் நிறுவனங்கள் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி தொழிற் பழகுனர் திட்டத்தில் இணைந்து கொள்ளலாம். ஐடிஐயில் சேர்ந்து பயிற்சி பெற முடியாத 8, 10, 12 வகுப்பு பட்டய மற்றும் பட்டப்படிப்பு முடித்தவர்கள் நேரடியாக தொழிற்சாலைகளில் புதிய பழகுனராக சேர்ந்து 3 முதல் 6 மாத கால அடிப்படை பயிற்சியும் 1 ஆண்டு முதல் 2 ஆண்டுகள் வரை தொழிற் பழகுனர் பயிற்சி பெற்று தேசிய தொழிற் பழகுனர் சான்றிதழ் பெறலாம். குறைந்தபட்சம் 4 முதல் 29 பணியாளருடன் இயங்கும் தொழில் நிறுவனங்கள் தங்கள் முழு விருப்பத்தின் பேரில் இத்திட்டத்தில் இணைந்து கொள்ளலாம். இத்திட்டத்தில் இணைவதன் மூலம் திறன் வாய்ந்த மனிதவளம் தொழில் நிறுவனங்களுக்கு கிடைக்கப்பெறுவதுடன் ஒரு தொழில் பழகுனருக்கு வழங்கப்படும் மாதாந்திர ஊக்கத்தொகையில் 25% தொகை அல்லது அதிகபட்சமாக 1500 வீதம் அனைத்து தொழில் பழகுனர்களுக்கான ஊக்கத்தொகை கணக்கிடப்பட்டு ஒன்றிய அரசால் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு மீள வழங்கப்படும். எனவே ஐடிஐ முடித்த பயிற்சியாளர்கள் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள தொழில் நிறுவனங்கள் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திட தங்கள் விவரங்களை https://www.apprenticeshipindia.gov.in/login என்ற இணையதளம் மூலம் பதிவு செய்து பயனடையுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றது. மேலும் விவரங்களுக்கு நாகர்கோவில் கோணம் அரசினர் தொழிற்பயிற்சி நிலைய வளாகத்தில் இயங்கும் மாவட்ட திறன் பயிற்சி அலுவலகத்தினை நேரிலோ அல்லது 04652264463 அல்லது 944357955 என்ற தொலைபேசி எண்களிலோ தொடர்பு கொள்ளலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் தேசிய சுகாதார திட்டத்தில் மாவட்ட சுகாதார சங்கம் மூலம் முற்றிலும் தற்காலிக ஒப்பந்த அடிப்படையில் 93 செவிலியர் பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன. இப்பணியிடங்களினை நிரப்புவதற்கு தேவையான தகுதிகள், இன சுழற்சி ஒதுக்கீடு மற்றும் விண்ணப்ப படிவம் ஆகியவை குறித்த விபரத்தினை மாவட்டத்தின் www.kanyakumari.nic.in என்ற இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை இம்மாதம் 25ஆம் தேதி மாலை 5 மணிக்குள் மாவட்ட சுகாதார அலுவலர், மாவட்ட சுகாதார அலுவலகம், கிருஷ்ணன் கோவில், நாகர்கோவில் 1 என்ற முகவரியில் நேரிலோ அல்லது தபால் மூலமாகவோ சமர்ப்பிக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். சேவை செய்திகள் கேட்டீர்கள்.
1: மனதின் குரலாக,
2: சிரிப்பின் மகிழ்வாக,
1: ஆனந்தத்தின் நிறைவாக
2: என்றும் உங்களோடு இணைந்திருப்பது
1: குமரி பண்பலை 101.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 6:15. வந்தே மாதரம்.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 மெல்லிசை கேட்கலாம் நேர்களை. கேட்பதற்கு முன்
1: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
2: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
3: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை தேரைக்கால் புதூர் நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
4: கல்லீரல் கணையம் குடல் இறைப்பை நோய்களுக்கான தனி சிறப்பு மருத்துவமனை
5: ஜான் கேஸ்ட்ரோ மருத்துவமனை, இப்போது நாகர்கோவிலில்.
4: கல்லீரல் கணையம் வயிறு சம்பந்தப்பட்ட வலிகள், புற்றுநோய்கள், மஞ்சள் காமாலை, மூல நோய்களுக்கு
5: உலக தரம் வாய்ந்த நவீன மேம்பட்ட கருவிகளுடன் லேசர் மற்றும் நுண்துளை சிகிச்சை மூலம் வெகு விரைவில் நலம் பெற
4: ஜான் கேஸ்ட்ரோ ஹாஸ்பிடல், MS ரோடு, வடசேரி, நாகர்கோவில்.
5: போன் 7358737358.
6: முட்டம் மருத்துவ கல்லூரி மருத்துவமனை,
7: தென் தமிழகத்தின் முதல் அதிநவீன அசுரேயான் கேட்லாப் இயந்திர உதவியுடன் சிறப்பு வாய்ந்த இருதய சிகிச்சைகள்,
6: ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, இருதய தமனி நோய்களுக்கு சிறப்பு மருத்துவம் மற்றும்
7: பைபாஸ் அறுவை சிகிச்சை. KMMC ஹாஸ்பிடல், முட்டம்.
8: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்
9: சல்பர் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்டது.
10: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்,
9: ஒவ்வொரு துளியிலும் நலமும் ஆரோக்கியமும்.
10: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்,
11: தென்னை மதிப்பு கூட்டு மையம், செண்பகராமன் புது,
9: செல்
11: 7305363506.
12: அப்பாக்கு முதுகு தண்டுல கட்டி இருக்கு, நினைச்சாலே பயமா இருக்கு.
13: பயப்படாத, முத்து நியூரோ ஹாஸ்பிடலுக்கு போ. மூளை முதுகு தண்டு கட்டிகளுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி மூலமா அனுபவம் மிக்க நியூரோ சர்ஜன்ஸ் திறந்த சிகிச்சை அளிக்கிறாங்க.
12: முத்து நியூரோ சென்டர், சுங்கான் கடை, நாகர்கோவில். கால் 8870198870.
0: மெல்லிசையில் முதலில்
14: மாலையிலே என தொடங்கும் MP கலிங்கன் இயற்றிய பாடலை பாடியவர் P. மாதுரி. இசை TR பாப்பா.

0: மெல்லிசையில் அடுத்து
1: கடல் அலை என தொடங்கும் வாணி ஜெயராம் பாடிய பாடலை இயற்றியவர் பிறைசூடன். இசை கே பத்மநாபன்.

0: மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். பருவநிலை மாற்றத்தால் ஏற்படும் பாதிப்புகளை தடுப்பதற்கு சர்வதேச ஒத்துழைப்பு அவசியம் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். சென்னை பட்டினப்பாக்கத்தில் புதிய தலைமைச் செயலகம் கட்டும் முடிவினை தவேக அரசு கைவிட வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் பரவல் கட்டுக்குள் உள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. அந்தமான் கடல் பகுதியில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடைந்து வருவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டு மகளிர் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறி பதக்கத்தை உறுதி செய்துள்ளது. இனி விரிவான செய்திகள். பருவநிலை மாற்றத்தால் ஏற்படும் பாதிப்புகளை தடுப்பதற்கு சர்வதேச ஒத்துழைப்பு அவசியம் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் சுற்றுச்சூழல் தொடர்பான சர்வதேச உச்சி மாநாட்டில் நிறைவுரையாற்றுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். சுற்றுச்சூழல் பாதிப்புகளை தடுப்பதற்கு மத்திய அரசு உறுதியுடன் செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். இயற்கையை பாதுகாப்பது நமது பாரம்பரியத்தின் அங்கமாக உள்ளது என்றும் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்தார். சென்னை பட்டினப்பாக்கத்தில் புதிய தலைமைச் செயலகம் கட்டும் முடிவினை தவேக அரசு கைவிட வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். இன்று வேலூரில் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்.
1: சென்னை பட்டினப்பாக்கத்தில் தலைமைச் செயலகம் வர இருக்கிறது அப்படின்றது மீனவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் அப்படின்றது நான் சொல்லியிருந்தேன். அந்த மீனவர்கள் எல்லாமே பூர்வீக குடிகள். கிட்டத்தட்ட 10,000 மேற்பட்ட குடும்பங்கள் அங்கு பாதிக்கப்படுவாங்க. நான் மீனவத்துறை அமைச்சராக இருந்தேன். மீனவர்களுடைய கஷ்டம் என்னன்னு தெரியும். அப்படிப்பட்ட மீனவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வருவது என்பது மீனவர்களுக்கு இழைக்கப்படும் ஒரு மிகப்பெரிய துன்பம் துயரமாகத்தான் நான் பார்க்கிறேன். பட்டினப்பாக்கத்தில் தலைமைச் செயலகம் கட்டுவதை அவர்கள் கைவிட வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோளாக இருக்கிறது.
0: டெங்கு காய்ச்சல் பரவலை கட்டுப்படுத்த உரிய நடவடிக்கைகளை தவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டார்.
1: டெங்குவினுடைய கொடூர தாக்குதல்ல தமிழக மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சுகாதார சீர்கேடு, கிட்டத்தட்ட 16,830 பேர் டெங்குவால பாதிக்கப்பட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 9-10 பேர் டெங்குவால இறந்திருக்கிறார்கள். அமைச்சர்கள் வந்து டெங்குவை கட்டுப்படுத்துவதற்கு தங்களுடைய நேரத்தை செலவு செய்யலாம். அதே போல மின்சார பற்றாக்குறையை தீர்வு செய்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும்.
0: தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் பரவல் கட்டுக்குள் உள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ்

0: தெரிவித்துள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்.
1: டெங்கு பாத்தீங்கன்னா கடந்த ஆண்டுகளை கம்பேர் பண்றப்ப நம்ம கட்டுக்குள்ள தான் இருக்குன்னு சொல்லலாம். பாத்தீங்கன்னா 2023ல மொத்தம் 56,863 கேஸ் இருந்தது. 2024ல 46,971 கேஸ். 2025ல 25,585 டெங்கு பாசிட்டிவ் கேசஸ் இருந்திருக்காங்க. இந்த ஆண்டு இதனால் வரை 17,049 டெங்கு பாசிட்டிவ் கேசஸ் நம்ம ரிப்போர்ட் ஆயிருக்கு. டெங்கு கண்டிப்பா கட்டுக்குள்ள தான் இருக்கு. ஆனா அதே சமயம் அரசு அலட்சியமா இல்ல, போதிய அளவுல கொசு ஒழிப்பு பணியாளர்கள் பணியில் அமர்த்தப்பட்டு வீடு வீடாக சென்று எங்கெல்லாம் அந்த மழைநீர் தேங்கி இருக்கு அப்படிங்கறத கண்டறிந்து அதில் அப்புறப்படுத்துற பணியில இருக்காங்க. டெங்கு கேஸ் கன்ஃபார்ம் ஆச்சுன்னா அது எந்த வகையில நம்ம அரசு மருத்துவமனையில அவங்களுக்கு சிகிச்சை அளிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ரோட்டோகால அனைத்து அரசு மருத்துவமனையில இருக்கிற மருத்துவர்களுக்கும் நாங்க ட்ரைனிங் மாதிரியும் கொடுத்துருக்கோம். அதனால கண்டிப்பாக உயிரிழப்புகள் டெங்குனால ஏற்படக்கூடாது என்பதுல அரசு ரொம்ப உறுதியா இருக்கு. டெங்கு கேசஸ் வராம இருக்கணுங்கிறது அரசு உறுதியா இருக்கு.
0: தமிழகத்தில் தவிக அரசு பொறுப்பேற்ற பின்னர் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 24 மணி நேரத்தில் 8 கொலை சம்பவங்கள் நடைபெற்றுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க முதலமைச்சர் திரு விஜய் உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திமுக கோரியுள்ளது. மக்கள் அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண தவிக அரசு தவறிவிட்டதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றஞ்சாட்டியுள்ளார். சேலம் மாவட்டம் மின்னாம்பள்ளியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின்வெட்டு, ஆவின்பால் பற்றாக்குறை போன்ற பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காண வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்றும் அவர் குறை கூறினார். இப்பிரச்சினைகளுக்கு தீர்வு கண்ட பின்னர் புதிய தலைமைச் செயலகம் கட்டுவது குறித்து தவிக அரசு முடிவெடுக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்புத்துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சாதனைகள். அந்தமான் கடல்பகுதியில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடைந்து வருவதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: நேற்று மாலை 5 மணி அளவில் வடக்கு அந்தமான் கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து செப்டம்பர் 21 அன்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் செப்டம்பர் 22 அன்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் வலுப்பெறக்கூடும். மேலும் சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று மதுரை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர் மற்றும் சிவகங்கை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமுதல் மிக கனமழையும், நீலகிரி, கோயம்புத்தூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திண்டுக்கல், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, பெரம்பலூர், அரியலூர், கள்ளக்குறிச்சி, திருச்சிராப்பள்ளி, கடலூர், திருப்பத்தூர், வேலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. மேலும் நாளை நீலகிரி, கோயம்புத்தூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திண்டுக்கல், புதுக்கோட்டை, திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, பெரம்பலூர், அரியலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், திருவண்ணாமலை, சிவகங்கை, தஞ்சாவூர், மதுரை, கடலூர், திருப்பத்தூர், வேலூர் மற்றும் திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: விநாயகர் சதுர்த்தியையொட்டி சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் வைக்கப்பட்ட சிலைகள் பலத்த பாதுகாப்புக்கிடையே அரசு அறிவித்துள்ள கடல் பகுதிகளில் கரைக்கப்பட்டன. இதேபோல் மாநிலம் முழுவதும் விநாயகர் சிலைகள் நீர்நிலைகளில் கரைக்கப்பட்டன. இதற்கிடையே நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் விநாயகர் சதுர்த்தியையொட்டி இன்று குதிரை வண்டி ரேக்லா பந்தயம் நடைபெற்றது. இதில் 200க்கும் மேற்பட்ட குதிரைகள் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் கண்ணன் தெரிவிக்கிறார்.
3: குமாரபாளையத்தில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு குதிரை வண்டி ரேக்கலா பந்தயம் நடைபெற்றது. இதில் 200க்கும் மேற்பட்ட குதிரைகள் சீறி பாய்ந்தன. இந்த ரேக்கலா பந்தயம் குமாரபாளையம் காவேரி நகர் பகுதியில் தொடங்கி சங்ககிரி அருகே உள்ள அன்னமார் கோவில் வரை சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவை எல்லையாக கொண்டு நடைபெற்றது. இந்த ரேக்கலா பந்தயத்தில் சின்ன குதிரை, புதிய குதிரை, 41 இன்ச், 43 மற்றும் 45 இன்ச் உயரமான குதிரைகள் என 5 பிரிவுகளாக போட்டிகள் நடைபெற்றன. நாமக்கல், சேலம், ஈரோடு, கரூர், மதுரை, ராமநாதபுரம், திருநெல்வேலி உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட குதிரைகள் இப்போட்டியில் கலந்து கொண்டன. இதனைத் தொடர்ந்து குதிரைகள் சீறி

0: பாய்ந்து எல்லைகளை கடந்து வந்து பரிசுகளை தட்டிச் சென்றன. வெற்றி பெற்ற குதிரைகளின் உரிமையாளர்களுக்கு பாராட்டு தெரிவிக்கப்பட்டது.
1: மாவட்ட செய்திகள். உடல் உறுப்பு தான விழிப்புணர்வு பேரணி காஞ்சிபுரத்தில் இன்று நடைபெற்றது. தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் பெண்ணாக்கரம் சாலையில் மழை காரணமாக மரம் விழுந்ததால் அந்த வழித்தடத்தில் 3 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திண்டுக்கல் பழனி மலைக்கோவில் ரோப்கார் பராமரிப்பு பணிகள் நிறைவடைந்துள்ளதாகவும் 64 நாட்களுக்கு பிறகு நாளை மறுநாள் முதல் இதன் சேவை தொடங்கப்பட உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே போதைப்பொருள் வைத்திருந்தது தொடர்பாக 3 பேரை காவல்துறை கைது செய்தனர். விளையாட்டுச் செய்திகள். ஆசிய விளையாட்டு மகளிர் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறி பதக்கத்தை உறுதி செய்துள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 2020 கிரிக்கெட் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 114 ரன் வித்தியாசத்தில் பங்களாதேஷை வென்றது. இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 195 ரன் எடுத்தது. ஷெஃபாலி வர்மா அதிரடியாக ஆடி 49 பந்துகளில் 100 ரன் குவித்தார். 196 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் பேட் செய்த பங்களாதேஷ் 15.3 ஓவரில் 81 ரன் மட்டுமே எடுத்து ஆட்டம் இழந்தது. தீப்தி சர்மா மற்றும் நந்தினி சர்மா அபாரமாக பந்து வீசி தலா 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். இப்போட்டியின் தங்கப்பதக்கத்திற்கான ஆட்டத்தில் இந்தியா இலங்கையை எதிர்கொள்கிறது. ஆடவர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 13-1 என்ற கோல் கணக்கில் இந்தோனேசியாவை வென்றது. மகளிர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் வெள்ளி பதக்கம் வென்ற இளவேனில் வாலறிவன் மற்றும் மகளிர் குழு பிரிவினருக்கு குடியரசுத் தலைவர், பிரதமர், மத்திய அமைச்சர்கள் மற்றும் தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பருவநிலை மாற்றத்தால் ஏற்படும் பாதிப்புகளை தடுப்பதற்கு சர்வதேச ஒத்துழைப்பு அவசியம் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். சென்னை பட்டினப்பாக்கத்தில் புதிய தலைமைச் செயலகம் கட்டும் முடிவினை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் பரவல் கட்டுக்குள் உள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. அந்தமான் கடல்பகுதியில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடைந்து வருவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டு மகளிர் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறி பதக்கத்தை உறுதி செய்துள்ளது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: கடலோர புன்னகையாய்
1: இதழோர புன்னகையாய்
0: தேனூரும் பூந்தோட்டமாய்
1: தேனூரும் பூந்தோட்டமாய்
0: என்றும் உங்களுடன் உறவாடும்
1: என்றும் உங்களுடன் உறவாடும்
0: குமரி பண்பலை 101
1: குமரி பண்பலை 101

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 6:41. திரை இசை கேட்கலாம் நேர்களே. திரை இசையில் முதலாவதாக பச்சைக்கிளி முத்துச்சரம் திரைப்படத்திற்காக பாம்பே ஜெயஸ்ரீ பாடிய பாடலுக்கு இசை ஹாரிஸ் ஜெயராஜ், வரிகள் ரோஹிணி.

0: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
1: திரையிசையில் அடுத்ததாக முதல்வன் திரைப்பட பாடல். எஸ் பி பாலசுப்ரமணியம், ஹரிணி, ஜி வி பிரகாஷ் பாடிய பாடலுக்கு இசை ஏ ஆர் ரஹ்மான், வரிகள் வைரமுத்து.

இசையின் நிறைவாக படையப்பா திரைப்படத்திற்காக ஸ்ரீனிவாஸ், நித்யஸ்ரீ மகாதேவன், பாலக்காடு ஸ்ரீராம் பாடிய பாடலுக்கு இசை ஏ ஆர் ரஹ்மான், வரிகள் வைரமுத்து.

0: மிதக்கும் ஒலியாக
1: கருத்தாய் மலர்ந்து
0: உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை. இது உங்கள் குமரி பண்பலை 101. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 7 மணி. இன்னிசை நேரம் கேட்கலாம்.

0: ஆகாஷ்வாணி. இன்றைக்கு இடம்பெறுவது தஞ்சாவூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஆர். நந்தகோபால்.
1: தஞ்சாவூர் மாவட்ட விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் விவசாயிகளுக்கான நிதிசார் விழிப்புணர்வு குறித்த ஒருநாள் சிறப்பு பயிலரங்கம் ஒரத்தநாடு வட்டம் ஈச்சங்கோட்டையில் உள்ள டாக்டர் எம் எஸ் சுவாமிநாதன் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் வரும் 23 காலை 10 நடைபெற உள்ளது. விவசாயத்தை லாபகரமான தொழிலாக மாற்றுதல், முறையான வரவு செலவு பராமரிப்பு, அரசு மானியங்களை பயன்படுத்துதல் மற்றும் விவசாயத்தின் மூலம் கிடைக்கும் வருமானத்தை முறையாக கையாளுதல் உள்ளிட்டவை குறித்து பயிற்சி அளிக்கப்பட உள்ளது. மேலும் வங்கி சேமிப்பு திட்டங்கள், விவசாயிகளுக்கான முதலீட்டு வாய்ப்புகள், அரசு காப்பீட்டு திட்டங்கள், இணையவழி குற்றங்களில் இருந்து பாதுகாப்பு, உற்பத்தி செலவுகளை கட்டுப்படுத்துதல், வருமானத்தை திட்டமிடுதல் மற்றும் வேளாண் தொழிலுக்கான நீடித்த நிதி திட்டமிடல் ஆகியவை குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட உள்ளது. தஞ்சாவூர் மாவட்டத்தைச் சேர்ந்த விவசாயிகள் இந்த பயிற்சியில் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு நிதி மேலாண்மை தொடர்பான பயனுள்ள தகவல்களை பெற்று பயன்பெறுமாறு தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி ரேவதி கேட்டுக்கொண்டுள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் பேருந்து நிலையத்தில் நடைபெற்ற தூய்மை பணியை அமைச்சர் திரு வினோத் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணையிலிருந்து ஜனவரி மாதம் வரை தண்ணீர் திறக்க வேண்டும் என்ற விவசாயிகளின் கோரிக்கை பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்றார். தற்போதைய நீர்நிலை மற்றும் மாவட்டங்களின் தன்மைக்கேற்ப விளைச்சல் தரக்கூடிய மாற்றுப் பயிர்களை சாகுபடி செய்ய விவசாயிகளுக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். தமிழக அரசின் கூட்டுறவு நிறுவனமான கோஆப்டெக்ஸ் கைத்தறி நெசவாளர்கள் உற்பத்தி செய்யும் பல்வேறு ரக துணிகளை கொள்முதல் செய்து நாடு முழுவதும் உள்ள விற்பனை நிலையங்கள் மூலம் விற்பனை செய்து வருகிறது. இதன் மூலம் நெசவாளர்களுக்கு தொடர்ந்து வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டு வருகிறது. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு வாடிக்கையாளர்கள் பயன்பெறும் வகையில் அனைத்து கைத்தறி ரகங்களுக்கும் 10% சிறப்பு தள்ளுபடி வழங்கப்படுகிறது. கோவை, மென்பட்டு, காஞ்சிபுரம், சேலம், ஆரணி, திருபுவனம் உள்ளிட்ட பகுதிகளில் தயாரிக்கப்படும் பட்டுப்புடவைகள், கோவை கோரா காட்டன் சேலைகள், பருத்தி சட்டைகள், படுக்கை விரிப்புகள் உள்ளிட்ட பல்வேறு கைத்தறி ரகங்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. தஞ்சாவூர் வைரம் கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தில் கடந்த ஆண்டு 1,68,74,000 ரூபாய் விற்பனை நடைபெற்ற நிலையில் இந்த ஆண்டு 2 ரூபாய் விற்பனை இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் பொன்னைநல்லூர் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயிலில் ஆவணி பெருந்திருவிழாவை ஒட்டி தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. கடந்த செப்டம்பர் 1 கொடியேற்றத்துடன் தொடங்கிய திருவிழாவின் நிறைவு நாளில் அலங்கரிக்கப்பட்ட தேரில் மாரியம்மன் எழுந்தருளினார். ஏராளமான பக்தர்கள் வடம்பிடித்து தேரை இழுத்துச் சென்றனர். தொடர்ந்து

0: பக்தர்கள் அம்மனை தரிசித்து சிறப்பு வழிபாடு மேற்கொண்டனர். தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் கூட்டரங்கில் வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்வதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் தமிழக வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை கூடுதலாக பெய்ய வாய்ப்புள்ளதால் புயல் உள்ளிட்ட பாதிப்புகளை எதிர்கொள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். கஜா தானே உள்ளிட்ட புயல்களின் பாதிப்புகளை கருத்தில் கொண்டு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் அவர் கூறினார். பேரிடர் மேலாண்மைக்காக மத்திய அரசிடமிருந்து 1200 கோடி ரூபாய் பெறப்பட்டுள்ளதாகவும், மாவட்ட பணிகளுக்கு 289 கோடி ரூபாய், கால்நடை பராமரிப்பிற்கு 10 கோடி ரூபாய், வருவாய்த்துறை பணிகளுக்கு 582 கோடி ரூபாய் நிதி தொடர்பான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். மேலும் மேட்டூர் அணையில் இருந்து 12,000 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ள நிலையில் கூடுதல் நீர் வர வாய்ப்புள்ளதால் காவிரி நீர் கடைமடை பகுதிகளுக்கும் சென்றடைய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். 2028 நடைபெறவுள்ள கும்பகோணம் மகாமக விழாவிற்கான முன்னேற்பாடு பணிகள் குறித்து தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் அனைத்து துறை அலுவலர்களுடனான ஆலோசனைக் கூட்டம் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தலைமையில், வேளாண்மைத்துறை அமைச்சர் திரு வினோத் முன்னிலையில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர் திரு ரமேஷ், மகாமகம் விழாவில் சுமார் 70 லட்சம் முதல் 90 லட்சம் பக்தர்கள் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுவதால் பல்வேறு துறைகளின் சார்பில் சுமார் 600 கோடி ரூபாய் அளவில் பணிகள் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளதாக கூறினார்.
1: இதுவரை இடம்பெற்றது தஞ்சாவூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஆர். நந்தகோபால். சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
2: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பட்டு உற்பத்தியில் இந்தியாவை உலக அளவில் முதலிடத்திற்கு கொண்டு செல்ல அரசு உறுதிபூண்டுள்ளதாக மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். விளையாட்டுத்துறையை மேம்படுத்த அரசு தொடர் நடவடிக்கையை மேற்கொண்டு வருவதாக மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். தொலைத்தொடர்புத் துறையில் 18,000 வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் புதிய தொழில் வளாகம் அமைக்கப்பட உள்ளதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவை குறிவைத்து யுக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 2 பேர் உயிரிழந்தனர். ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி வெற்றி பெற 236 ரன் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். பட்டு உற்பத்தியில் இந்தியாவை உலக அளவில் முதலிடத்திற்கு கொண்டு செல்ல அரசு உறுதிபூண்டுள்ளதாக மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். பெங்களூருவில் இன்று மத்திய பட்டு வாரியத்தின் 77வது ஆண்டு விழாவை தொடங்கி வைத்து பேசிய அவர், பட்டு விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்கும் நோக்கில் இத்துறையை விரிவுபடுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். கடந்த 2014 26,000 மெட்ரிக் டன்னாக இருந்த மல்பெரி சாகுபடி தற்போது 42,000 மெட்ரிக் டன் அளவிற்கு அதிகரித்துள்ளது என்றும் அவர் கூறினார். 2031 இதனை 60,000 மெட்ரிக் டன்னாக உயர்த்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். சர்வதேச சந்தையில் இந்திய பட்டு ஜவுளிகளின் தேவை அதிகரித்து வருவதாகவும் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்தார். விளையாட்டுத்துறையை மேம்படுத்த அரசு தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். ஜப்பானின் நகோயாவில் ஞாயிறுதோறும் சைக்கிள் பயணம் இயக்கத்தில் பங்கேற்ற பின் அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்திய அணியினர் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வருவதாக குறிப்பிட்டுள்ளார். ஜப்பானில் வசிக்கும் இந்திய வம்சாவளியினர் இந்திய வீரர்களுக்கு ஊக்கமளித்து வருவது பாராட்டுதலுக்குரியது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். முன்னதாக டாக்டர் மன்சுக் மாண்டவியா இந்திய அணியில் இடம்பெற்றுள்ள வீரர்கள் மற்றும் பயிற்சியாளர்களுடன் கலந்துரையாடினார். தொலைத்தொடர்புத் துறையில் 18,000 வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் புதிய தொழில் வளாகம் அமைக்கப்பட உள்ளதாக தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் குவாலியரில் 5,500 கோடி ரூபாய் முதலீட்டில் ஆசியாவின் முதலாவது தொலைத்தொடர்பு சாதன உற்பத்தி மண்டலம் அமைக்கப்பட உள்ள இடத்தை ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் இதனை தெரிவித்தார். இந்த தொழில் வளாக

0: மூலம் 18,000-க்கும் மேற்பட்டவர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இத்திட்டத்திற்காக முதற்கட்டமாக 170 ஏக்கர் நிலம் அடையாளம் காணப்பட்டிருப்பதாகவும் 24 சர்வதேச நிறுவனங்கள் இங்கு தொழில் தொடங்க முன்வந்திருப்பதாகவும் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறினார். இளம் பொறியாளர்கள் தங்களது படிப்புக்கு அப்பாற்பட்டு புதிதாக உருவாகும் தொழில்நுட்பங்களையும் அறிந்து கொள்வது அவசியம் என்று மிசோரம் ஆளுநர் ஜெனரல் வி கே சிங் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் இந்திய பொறியாளர் சங்கத்தின் விருது வழங்கும் நிகழ்ச்சியில் பேசிய அவர், இந்தியாவின் வளர்ச்சியில் பொறியாளர்களின் பங்களிப்பை வெகுவாக பாராட்டினார். பொறியாளர்களின் அயராத பணி காரணமாக நாடு சுதந்திரமடைந்த பின் ஏராளமான புதிய அணைகள், எஃகு ஆலைகள் அமைக்கப்பட்டிருப்பதுடன் மெட்ரோ ரயில், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, நெடுஞ்சாலை, தொலைத்தொடர்பு, விண்வெளி திட்டங்கள், பாதுகாப்பு தளவாட உற்பத்தி, டிஜிட்டல் பொது கட்டமைப்பு வசதிகளை உருவாக்குவதிலும் சாதனை படைக்கப்பட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டார். பல்வேறு துறைகளிலும் இந்தியா சாதனை படைத்துள்ள நிலையில் நாட்டின் அடுத்த கட்ட வளர்ச்சி தற்போதைய இளம் பொறியாளர்களின் திறமையை நம்பியிருப்பதாகவும் ஜெனரல் வி கே சிங் தெரிவித்தார். அஸ்ஸாம் மாநிலத்தில் 48,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படவுள்ள புதிய அனல்மின் நிலையத்திற்கு அம்மாநில முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வ சர்மா அடிக்கல் நாட்டினார். 3,200 மெகாவாட் உற்பத்தி திறன் கொண்ட இந்த அனல்மின் நிலையம் துப்ரி மாவட்டத்தின் சபார் பகுதியில் தனியார் நிறுவனத்தால் அமைக்கப்படவுள்ளது. இதன் மூலம் கட்டுமான பணிக்காலத்தில் சுமார் 20,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைப்பதுடன் பணிகள் நிறைவடைந்ததும் 1,000 பேருக்கு நிரந்தர வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தலா 800 மெகாவாட் உற்பத்தி திறன் கொண்ட 4 அலகுகளாக அமைக்கப்படும் இந்த அனல்மின் நிலையத்தின் முதல் பிரிவு 2030 டிசம்பரில் உற்பத்தியை தொடங்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச காவல்துறையில் எழுத்தர் உள்ளிட்ட பணிகளுக்கு தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் பணி நியமன ஆணைகளை வழங்கினார். லக்னோவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், மாநிலத்தில் முந்தைய சமாஜ்வாதி கட்சி ஆட்சியின்போது காவல்துறை பணி நியமனங்களில் முறைகேடு நடைபெற்றதாக குற்றம் சாட்டினார். இதன் காரணமாக ஏராளமான மக்கள் வேலை தேடி வெளிமாநிலங்களுக்கு செல்ல நேரிட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஆனால் தற்போதைய பிஜேபி ஆட்சியில் அரசு பணி நியமனங்கள் வெளிப்படையான முறையில் நேர்மையாக நடைபெறுவதால் மக்களிடையே நம்பிக்கை ஏற்பட்டிருப்பதாகவும் திரு யோகி ஆதித்யநாத் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: இந்திய ஜப்பான் விமானப்படை தலைமை தளபதிகள் தேஜஸ் இலகுரக போர் விமானத்தில் கூட்டு பயிற்சியில் ஈடுபட்டனர். ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூர் விமானப்படை தளத்தில் நடைபெற்று வரும் வீர் கார்டியன் என்ற பெயரிலான இப்பயிற்சி நாளை மறுதினம் நிறைவடைய உள்ளது. இந்தியாவின் உள்நாட்டு தயாரிப்பான தேஜஸ் மற்றும் ரஃபேல், சுகோய் 30 MKI ரக விமானங்கள் இதில் பங்கேற்றுள்ளன. ஜப்பான் விமானப்படை சார்பில் அந்நாட்டின் F2A போர் விமானங்களும் பங்கேற்றுள்ளன. இந்த பயிற்சி பாதுகாப்புத்துறையில் இந்தியா ஜப்பான் இடையேயான நீண்டகால ஒத்துழைப்புகளை மேலும் வலுப்படுத்துவதாக அமைந்துள்ளது. இப்பயிற்சியில் ஈடுபட்டுள்ள இருநாட்டு விமானப்படையினரும் அதிநவீன போர் விமானங்களை இயக்குதல், பராமரிப்பு உள்ளிட்ட தொழில் ரீதியான அனுபவங்களை பகிர்ந்து கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவை குறிவைத்து யுக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 2 பேர் உயிரிழந்தனர், 20-க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். 1,000-க்கும் மேற்பட்ட ட்ரோன்களை பயன்படுத்தி நேற்றிரவு நடத்தப்பட்ட இந்த தாக்குதலின்போது எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் மற்றும் குடியிருப்பு கட்டடங்கள் சேதமடைந்ததாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. அதேவேளையில் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் யுக்ரைன் ஏவிய 1,100 ட்ரோன்களை ரஷ்ய படையினர் சுட்டு வீழ்த்தியிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்றைய தாக்குதல் ரஷ்ய வரலாற்றில் இதுவரை இல்லாத மிகப்பெரிய தாக்குதல் என்று மாஸ்கோ மாநகர மேயர் செர்கே சோபியானின் கூறியுள்ளார். அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வரும் அதேவேளையில் தாக்குதல் நடவடிக்கைகளும் தொடரும் என்று ஈரான் நாடாளுமன்ற தலைவர் திரு முகமது பாகர் காலிபாஃப் தெரிவித்துள்ளார். அந்நாட்டு செய்தி நிறுவனத்திற்கு பேட்டியளித்த அவர், போர்க்களத்தில் வெற்றி அடைவதற்கு இத்தகைய அணுகுமுறை அவசியம் என்று கூறினார். ஈரான் மீது அமெரிக்கா நடத்தி வரும் தாக்குதல்

0: நிறுத்தப்படாதவரை ஹோர்முஸ் நீரிணை திறக்கப்பட மாட்டாது என்றும் அவர் தெரிவித்தார். இதனிடையே அமெரிக்க படைகள் உதவியுடன் கடந்த 2 மாதங்களில் மட்டும் 2000-க்கும் மேற்பட்ட சரக்கு கப்பல்கள் ஹோர்முஸ் நீரிணையை கடந்து சென்றுள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. இதன் மூலம் 100 கோடி பீப்பாய்க்கும் அதிகமான கச்சா எண்ணெய் எடுத்துச் செல்லப்பட்டிருப்பதாகவும் அமெரிக்கா கூறியுள்ளது. ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி வெற்றி பெற 236 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மொஹாலியில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த ஆஸ்திரேலியா ஏ அணி 46.3 ஓவரில் 235 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இந்தியா ஏ அணி சற்று முன்வரை 28 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 152 ரன் எடுத்துள்ளது. ஆசிய விளையாட்டு மகளிர் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறி பதக்கத்தை உறுதி செய்துள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 114 ரன் வித்தியாசத்தில் பங்களாதேஷை வென்றது. இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 195 ரன் எடுத்தது. 196 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் பேட் செய்த பங்களாதேஷ் 15.4 ஓவரில் 81 ரன் மட்டுமே எடுத்து ஆட்டமிழந்தது. இப்போட்டியில் தங்கப்பதக்கத்திற்கான ஆட்டத்தில் இந்தியா இலங்கையை எதிர்கொள்கிறது. ஆடவர் ஹாக்கிப் போட்டியில் இந்தியா 13-1 என்ற கோல் கணக்கில் இந்தோனேஷியாவை வென்றது. மகளிர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்ற இளவேனில் பாலறிவன் மற்றும் மகளிர் குழு பிரிவினருக்கு குடியரசுத் தலைவர், பிரதமர், மத்திய அமைச்சர்கள் மற்றும் தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். கொழும்பில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஹரிதா ஸ்ரீ வெங்கடேஷ் பட்டம் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பட்டு உற்பத்தியில் இந்தியாவை உலக அளவில் முதலிடத்திற்கு கொண்டு செல்ல அரசு உறுதி பூண்டுள்ளதாக மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். விளையாட்டுத்துறையை மேம்படுத்த அரசு தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். தொலைத்தொடர்புத்துறையில் 18,000 வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் புதிய தொழில் வளாகம் அமைக்கப்பட உள்ளதாக தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவை குறிவைத்து யுக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 2 பேர் உயிரிழந்தனர். ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி வெற்றி பெற 236 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: குமரி எஃப்எம் 101 குமரி எஃப்எம் 101 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101 உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி எஃப்எம் 1

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 7:26. உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்பதற்கு முன்,
1: அக்கா உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
2: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
3: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை தேரைக்கால் புதூர் நாகர்கோவில். ஃபார் காண்டாக்ட் 8903000505.
0: சென்னையில் 100 தேங்காய் மட்டைகள் நார்பகுதி மேல் நோக்கி இருக்குமாறு அல்லது 25 கிலோகிராம் தென்னை நார் கழிவுகளை 1.5 மீட்டர் ஆரம் தூரத்தில், 30 சென்டிமீட்டர் அகலம், 60 சென்டிமீட்டர் ஆழம் கொண்ட குழிகளில் இட வேண்டும். இந்த மட்டைகளை தென்னை மரத்திலிருந்து 3 மீட்டர் தள்ளி நீண்ட குழிகளில் 150 சென்டிமீட்டர் அகலத்தில் இந்த மட்டைகளை போட்டு மூடி வைக்கலாம். இதன் மூலம் பருவகாலத்தில் கிடைக்கும் நீரை சேமிக்க முடியும். மழை இருப்பதால் அறுவடை செய்த நெல்மணிகளை உலர்வான இடங்களில் சேமிக்கவும். மழை கிடைத்தவுடன் எல்லா மிளகு கொடிகளுக்கும் 0.2% காப்பர் ஆக்சிக்ளோரைடு கரைசலை 5 முதல் 10 லிட்டர் என்ற அளவில் கலந்து கொடியின் தூர்பகுதியில் ஊற்ற வேண்டும். பாலித்தீன் ரைன் கார்டை ரப்பர் மரத்தின் பால் வடியும் பகுதியில் மேல் பொருத்தவும். இதனால் மழைக்காலத்திலும் பால் வெட்டலாம். வரும் நாட்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதால் தென்னை மற்றும் பழவகை மரங்கள் மற்றும் மரவாசனை பயிர்களை சுற்றி வட்டப்பாத்திகள் அமைத்து மழை நீரை சேமிக்கவும். வேளாண் மற்றும் தோட்டக்கலை பயிர்கள் மழை இருப்பதினால் பூச்சி

பூச்சிக்கொல்லி மற்றும் களைக்கொல்லி தெளித்தல், உரமிடுதல் ஆகியவற்றை தள்ளிப்போடவும் என பேச்சிப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுமார் 5,550 ஹெக்டேர் பரப்பளவில் கும்பப்பூ சாகுபடி நடைபெறவுள்ளது. இதற்கு தேவையான விதைகள் அனைத்தும் வேளாண்மை விரிவாக்க மையங்களில் போதுமான அளவு இருப்பு வைக்கப்பட்டுள்ளன. சம்பா சாகுபடிக்கு அரசு சார்பில் நெல் விதைக்கு மானியம் வழங்கப்படும்.

எனவே கும்பப்பூ சாகுபடி பருவத்தில் மேற்கொள்ளும் விவசாயிகள் தேவையான விதைகளை முன்கூட்டியே பெற்று அரசு வழங்கும் மானிய திட்டத்தை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். உழவர் உலகம் நிகழ்ச்சியில் இப்போது கேட்கலாம்

0: உழவர் உலகம்
1: கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம்.
2: வேளப்பெருமக்களுக்கு வணக்கம். இன்று உழவருக்கு ஒரு சிந்தனை. இயற்கை முறையில் கீரைகள் வளர்ப்பு. பாகோடு பனைவிளை பி தங்கலீலா அவர்களுடன் நேர்முகம் அமுத சுரபி. இதில் பாரத பிரதமரின் மீனவர்களுக்கான நலத்திட்டங்கள், உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், கால்நடை வளர்ப்பாளர்களுக்கான வழிகாட்டுதல்கள், பணி நிறைவு பெற்ற கன்னியாகுமரி மாவட்ட கால்நடை பராமரிப்புத்துறை இணை இயக்குநர் நவாஸ்கான் அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.
0: முதலில் உழவருக்கு ஒரு சிந்தனை.
2: நமது அடிப்படை தேவைகளான உணவு, உடை, உறைவிடம் இந்த மூன்றையும் பூர்த்தி செய்யும் தொழில் விவசாயம். எனவே நாம் ஒவ்வொருவரும் விவசாயத்தையும் விவசாயிகளையும் போற்றி பாதுகாப்போம்.
0: உழவருக்கு ஒரு சிந்தனை கேட்டீர்கள்.
2: இப்பொழுது இயற்கை முறையில் கீரைகள் வளர்ப்பு. பாகோடு பனைவிளை பி தங்கலீலா அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். வணக்கம்.
3: வணக்கம்.
2: வேளாண்மை அனுபவம் அப்படிங்கும் போது உத்தேசமா உங்களுக்கு எத்தனை ஆண்டு கால அனுபவம்?
3: கிட்டத்தட்ட ஒரு 28 வருஷமா அனுபவம் இருக்கு.
2: அந்த காலத்துல படிக்கலையா, அதனால வேளாண்மை பக்கம் திரும்பினீங்களா?
3: படிச்சுட்டு தான் இருந்த வேலையிலேயே சின்ன பிள்ளையிலே எங்க அப்பா அம்மா என்ன செய்தாங்கன்னா இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன்.
2: என்னென்ன மை
3: அப்படின்னா, அம்மா அப்பாவுக்கு வந்து தோட்டத்துல தண்ணி எடுத்து குடிக்கிறது, வயல்ல போய் களை பிடுங்கியது, ஸ்கூலு போற வழியிலதான் வயல் இருக்கு, வயல்ல போய் களை பிடுங்கியது,
2: நெல் வயலா?
3: ஆமா, நெல் வயல. பூச்சிகள் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் பிடிக்கிறது. ஏன்னா இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கனால சாணி உரம் அதெல்லாம் சுமந்து
2: மற்றபடி
3: வாங்கி சாப்பிட்டேன்.
2: வழிமுறையை விடாம ஆடுகள் வளர்ப்பு, மாடுகள் வளர்ப்பு, கோழிகள் வளர்ப்பு கட்டாயம் அந்த காலத்துல எல்லா வீடுகளிலும் இருந்ததுங்கிறீங்க. உங்களுடைய குடும்ப நிலை இன்னைக்கு என்னென்ன பயிர் ஈடுபாடு, இதே மாதிரியான கால்நடைகள் வளர்ப்புங்கிறது ஆர்வமா செய்றீங்களா?
3: எங்க வீட்டுல வந்து ஆடு கோழி வச்சிருக்கோம். மாடு வளர்க்கறதுக்குள்ள சூழ்நிலை என்ன, நம்ம தீவனம் வந்து வெளியில இருந்து வாங்கும்போ நம்ம கலப்படமா கிடைக்குது, அதனால சுத்தமான பால் நமக்கு உற்பத்தி பண்ணி கொடுக்க முடியும்.
2: கூட மாடு வளர்ப்புல ஒரு தொய்வை கொடுக்குது இல்லையா?
3: ஆமா. ஆனா நமக்கு வந்து இயற்கை விவசாயத்துக்கு சாணி வேணும். இதுக்கு இப்ப நான் என்னன்னா மண்புழு உரம் போட்டது வேண்டி ஆட்டு உரம். இப்ப கோழி, நாட்டு கோழி நிறைய வச்சிருக்கேன். இப்போ முக்கியமா எங்க வீட்டுல வந்து நாட்டு ரகம் கோழி நிறைய இருக்குது, முட்டை.
2: இப்ப நம்ம நிகழ்ச்சி வந்து நிறைய பேர் கேட்டிருப்பாங்க, அதுவும் கூடுதலாட்டு ஒரு பெண்மணி பேசுறால நம்ம ஒரு பெண்ணா இருக்கிறோம், கூர்ந்து கவனிப்போமா அப்படிங்கிற ஆர்வத்துல அவங்க கேட்டு இருக்காங்க. அப்படின்னா ஆடு வளர்ப்பு, கோழி வளர்ப்பு ஒரு கடினமான பணியா, ஒரு லெகுவான பணியா, இடவசதி அப்படிங்கறது ரொம்ப தேவைப்படுமா, கவனிப்பு முறைகள் அப்படிங்கறதுல என்ன கவனம் வேணுங்கிறீங்க?
3: இப்போ ஒரு குடும்ப பெண் அல்லன்னா படிக்கக்கூடிய பிள்ளைகள், 10-15 வயசுக்கு மேல உள்ளவங்க எல்லாம்

0: யாருமே என்ன செய்யலாம், ஆடு மாடு வளர்த்தலாம், அந்த கோழிகளையும் வளர்க்கலாம். ஆடு வளர்க்கறதுக்கு வந்து ஒரு கொட்டகை இருந்தா போதும், ஆனா அதை நம்ம தினமும் வந்து சுத்தமா வச்சிருக்கணும். அதே மாதிரி கோழி கோழி கூட்டம் வந்து நம்ம எங்களுக்கு இடப்பரப்பு நிறைய இருக்கிறதுனால நாங்க கோழி கூட்டாட்டு ரூம் கட்டி அப்படி நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். சிலவங்களுக்கு
1: கூண்டு
0: முறைதான் வெளிமேய்ச்சல் இருக்கு, வலை கட்டியும் போட்டிருக்கோம். மற்றபடியும் எல்லா தலைகள் எல்லாம் இப்போ கோழியை பொறுத்த வரையில நம்ம கூண்டு முறையை விட திறந்து விடணும். திறந்து விட்டு கல்லு
1: மேட்டில் மேயணும்.
0: ஆமா, கல்லு மண்ணும் அது சாப்பிட்டாதான் அதுக்கு நோய் எதிர்ப்பு தன்மை கிடைக்கும்.
1: சொல்றீங்க கல்லும் மண்ணும் சாப்பிடணும்ங்கிறீங்க?
0: ஆமா, கோழிக்கு கோழி வந்து கல்லும் மண்ணும் புல்லும் இலை தலைகள் சாப்பிடணும். சாப்பிடலன்னா அதுக்கு வந்து வயிற்று கலைச்சல் வரும், அந்த வெள்ளை பாதி வரும், அடுத்து என்னன்னா அந்த சளி வரும். இப்போ வந்து கால்சியம் சத்து குறையுது. கோழி என்ன செய்யுதுன்னா தான் போடிய முட்டையை தானே கொத்தி குடிக்குது. ஏன்னா அதோட கால்சியம் சத்து குறவதுனால.
1: அப்படி கிடையாது
0: அந்த காலத்துல இல்லை. அதனால நம்ம என்ன பண்ணணும்னா சங்கு, சின்ன சங்க நம்ம அந்த கோழி கூட்டு பக்கத்துல நம்ம வச்சிருந்தோம்னா சங்குனா நம்ம சுண்ணாம்பு எடுக்கக்கூடிய சங்கு, அதை வந்து தேவைக்கு அது என்ன செய்யணும் கொத்தி எடுத்து சாப்பிடும். அப்படி நம்ம அதை பயன்படுத்தினா அதோளுக்கு வந்து தேவையான
1: கடற்கரையில கிடைக்குமே.
0: ஆமா கிடைக்கும். முன்னாடி எல்லாம் சந்தையில எல்லாம் கிடைக்கும். சுண்ணாம்பு நீட்டி எதுக்கு வாங்குவாங்க, ஒயிட் வாஷுக்கு எல்லாம் வாங்குவாங்க. இப்ப அப்படி ஒயிட் வாஷுக்கு அதை
1: கிடைக்கும்.
0: தந்து வாங்கக்கூடிய அளவுக்கு ஆட்கள் இருக்காங்க.
1: எத்தனை வருஷத்து அனுபவம்
0: கோழி வளர்ப்பு? ஒரு 10-15 வருஷமா நாங்க பண்ணிட்டு இருக்கோம்.
1: கோழி வளர்ப்பு இந்த மாதிரியான ஒரு நிலை இருந்தாலும் கூட ஆடு வளர்ப்பை பொறுத்த அளவில் என்ன ஒரு நயமா வளர்க்கணுங்கிறீங்க?
0: ஆடு வளர்ப்பை பொறுத்த வரையில அதோடு வந்து காலில் ஒரு புண்ணு மாதிரி வரும், அதான் நம்ம வராம பாக்கணும். அது தினமும் அது பொடிய யூரினு கழிவு எல்லாத்தையும் நம்ம கட்டணும்.
1: சுத்தம் சோறு போடும் மனதில் கொள்ளலாம்.
0: ஆடுக வந்து சுத்தம் தான். அதே மாதிரி முன்னாடி வந்து ஆட்டு பால் வந்து நல்ல ஒரு மருத்துவ குணம் உள்ளதாக்கும். இப்பவும் கூட நோய் எதிர்ப்பு தன்மை இல்லாதவங்களுக்கு எல்லாம் ஆட்டு பால வாங்கி என்ன செய்வாங்கன்னா கொடுப்பாங்க. அது வந்து பால் நல்லா கட்டியா இருக்கும், குடிக்கிறதுக்கே ஒரு நல்ல டேஸ்டா இருக்கும்.
1: என்னம்மா நீங்க ஒரு மருத்துவ நிபுணர் மாதிரி கருத்துக்களை சொல்றீங்க, இந்த மாதிரி அனுபவம் எல்லாம் உங்களுக்கு எப்படி?
0: நாங்க வந்து முன்னாடியே இயற்கை விவசாயத்தை கூட இயற்கை மூலிகை மருத்துவமும் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். இப்ப வந்து ஒரு பயிர் வந்து வாடி இருக்குன்னா அதுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நமக்கு தெரியுது. அதே போல மனுஷனு வந்து என்ன செய்யணும்னா நடந்து போகும்போது கொஞ்சம் தலை சுத்து வந்தா ஒரு நோய் இருக்குன்னு நமக்கு தெரியுது. அதே போலதான் கோழிகளும் கொஞ்சம் தூங்குனது மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு அதுக்கு நோய் எதிர்ப்பு தன்மைக்குள்ள ஆகாரம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். ஏன்னா அது ஆக்டிவா இருக்காது. கோழியை பொறுத்தவரையில எப்பவுமே கிண்டி மேய்ஞ்சிட்டே இருக்கும். கோழி கிண்டி மேய்ஞ்சாதான் அது புழு எல்லாம் சாப்பிட்டாதான் அது வந்து அதுக்கு உடம்பு கேட்டா ஆன்டிபயோட்டிக் அதுல கிடைக்குது.
1: ஆடு வளர்ப்பை பொறுத்த அளவுல கொட்டில் முறையா அல்லது திறந்த?
0: ஆடு வந்து கொட்டில் முறைதான். பொதுவா வந்து மருத்துவ குணம் ஆட்டுக்கறையில இருக்கு. அது இலை தலைகள் எல்லாமே அதாட்டே நம்மளும் அதான் கொடுக்கும்.
1: சாப்பிடுவோங்க நீங்க கூண்டு முறையில வளர்க்குறீங்க?
0: கூண்டு முறையில இலை தலைகளை நாங்க பலா மரம் வாழை இலை அப்படிப்பட்ட இலை தலைகளை அதுக்கு என்ன செய்யணும் சாப்பிட்டா கொடுக்கும். ஆமா, முருங்கை கீரை இப்படிப்பட்ட மருத்துவ குணம் உள்ள மூலிகைகளை கூட கொடுக்கும் போது அதே ஊட்டச்சத்தாட்ட அந்த பால் வந்து நாட்டு ஒரு ரகம் மட்டும் வரும்.
1: வெளியே நீங்க ஒரு குட்டி குடிக்கீங்கன்னா நீங்க என்ன அளவுல கொடுத்துட்டு இருக்கீங்க?
0: அப்படி வெளியே குடிக்கிறதுக்கு ஆசைப்பட மாட்டோம்.
1: ஆடுகளை பொறுத்த அளவுல குட்டி ஈந்தது அப்படிங்கும் போது ஒரு 4 குட்டி போடக்கூடிய இடத்துல ஒரு குட்டி பெண் குட்டியும் 3 குட்டி கிடா குட்டி இருந்தா உங்களுக்கு மகிழ்ச்சி இல்லையா?
0: மகிழ்ச்சி தான். என்னன்னா கூடிய சீக்கிரத்திலே நமக்கு வந்து வருவாய் கிடைக்கும்.
1: ஆனா இனப்பெருக்கம் அப்படிங்கறது குறையுமா?
0: இனப்பெருக்கம் குறையுமா? நம்ம வந்து வெளியில ஆட்டுக்குட்டி விக்காததுனால நம்ம பாலுக்கு உற்பத்தி பண்ணியதுனால
1: பால் குடிப்பீங்க நிறைய
0: பால் நிறைய அப்படின்னா பசும் பாலை போல நிறைய கிடைக்காது ஆட்டுல.
1: சரி,
0: 1 லிட்டர் 1/2 லிட்டர் 1/2 லிட்டர் அந்த மாதிரி தான் கிடைக்கும்.
1: ஆனா பயன்படுத்தியது
0: நல்ல சுத்தமான பால், நல்ல தரமான பால், நம்ம உடம்புக்கும் ஒரு ஆன்டிபயோட்டிக் நோய் எதிர்ப்பு.
1: அதுல ரொம்ப கவனமா கொடுக்கணும்ங்கறாங்கல, முடி உலர்ந்துருங்கறாங்க. ஆட்டு பாலை பொறுத்த அளவுல
0: தரக்க வேலையே ஆட்டுக்கு பால்ல வந்து அது நம்ம சுத்தமா கறந்து எடுக்கும்போ. ஆனா சில ஆட்டுகள் வந்து பால் கறக்கிறதுக்கு தராது நமக்கு. ஒருத்தவங்க வந்து எனக்கு அரை கப்பு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்து காத்திருந்து அவங்களுக்கு கொடுக்க முடியாது. ஏன்னா சில வேலை அது தனக்கு குட்டிக்குன்னே வச்சிருக்கோம். அப்போ நம்ம அதை எடுக்கிறது கஷ்டம். நம்ம வீட்டு தேவைகளுக்கு நம்ம என்ன செய்யணும்?
1: ஆடுகளை பொறுத்த அளவுல உங்களுக்கு இறைச்சி ரீதியா விற்பனை பண்ணும் போது நோட்டை எண்ணலாங்கிறீங்க? தயாரா இருக்கணும்.
0: ஆமா ஆமா, நம்ம ஏதாவது ஒரு வழியில நமக்கு வருமானம் வரணும். மற்றவங்க கையை நீட்டாதபடிக்கு ஆடு மாடு கோழி கீரைகள் தோட்டம் போடியது வைக்கிறது, மாடி தோட்டம் வைக்கிறது, நம்ம தேவைக்கு போக பாக்கி இருந்தா நம்ம

0: என்ன செய்யலாம், மற்றவங்களுக்கு சேல்ஸ் பண்ணலாம். இப்போ நமக்கு இப்போ ஒரு வீட்டுல அஞ்சு பிள்ளைங்க இருக்காங்கன்னா அந்த ஒரு கீரை ஆனாலும் சரி அஞ்சு பிள்ளைங்களுக்கும் தேவையான கீரை தான் நம்ம வளர்த்துட்டு இருப்போம். முட்டை வந்து அஞ்சு முட்டை கிடைச்சதுன்னா அந்த முட்டை வாங்கக்கூடிய செலவு மிச்சப்பட்டது. அதே மாதிரி
1: பிள்ளைகளும் ஒரு உற்சாகமா கோழிகளை பாக்குறது மேய்க்கிறது அதுல ஒரு ஆர்வம், அவங்களுடைய உடல் நலம் நல்ல பேணி பராமரிக்கப்படும்.
0: பேணி பராமரிக்கப்படும். இன்னொன்னு சில பிள்ளைங்க நம்ம வீட்டுல வந்தாங்கன்னா அதோட கோழி குஞ்சிய பாக்கிறதுக்கு ஆசையா இருக்கும். அந்த கோழி குஞ்சிய பார்க்கும் போதே அதோளுக்கு வந்து ஒரு மனசு ஒரு உற்சாகம் சந்தோஷம் கிடைக்குது. அடுத்து என்னன்னா நம்மவும் இதே மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வைப்போமா நமக்கு கூட்டு வாங்கி வைப்போமா அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்க இன்ட்ரெஸ்டா கேட்காங்க, பண்ணி கொடுக்காங்க அம்மா.
1: சரிம்மா, இந்த மாதிரியான ஒரு நிலை இருந்தாலும் கூட கீரைகள் சாகுபடி அப்படின்னு பாக்கும்போது அது எந்த வகை கீரைகள் வந்து சிறந்ததுங்கிறீங்க?
0: இந்த காலகட்டத்துல வந்து ஒரு மாசத்துக்கு 30 நாள் இருக்கு. அந்த 30 நாளும் ஒவ்வொரு கீரைகளை நம்ம என்ன செய்யணும், நம்ம உணவுல எடுத்துக்கிட்டோம். என்னன்னா
1: என்னென்ன கீரைகள், 30 வகையான
0: 30 சோப்பு கீரை, பச்சை தண்டு கீரை, மிளகீரை, அரைக்கீரை, புதினா கீரை, மணத்தக்காளி கீரை, பசலை கீரை, முருங்கைக்காய் கீரை, அகத்தி கீரை, கரிசலங்கண்ணி கீரை இருக்கு, சூதுவளை கீரை, மல்லிக்கீரை, மணத்தக்காளி கீரை, கரிசலங்கண்ணில ரெண்டு இருக்கு, மஞ்சள் வெள்ளை ரெண்டு இருக்குது. அடுத்து பொன்னாங்கண்ணியும் நம்ம நாட்டு ரகம் ஒண்ணு நம்ம வீட்டுல வச்சிருப்போம். சிலவங்க வீட்டுல வந்து நிறைய பெருசாட்டம் இருக்கும். எவர் கிரீன் கீரை ஒண்ணு இருக்கு. சில கீரைகள் வந்து நம்ம என்ன செய்யணும்னா ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் தான் எடுக்கணும். சில கீரைகள் நம்ம 30 நாள்னு சொல்லி இருக்கோம், எல்லா நாளும் இந்த 30 கீரையும் கிடைக்காது. அப்ப அகத்தி கீரை எல்லாம் வந்து என்ன செய்யணும்னா ஒரு வாரத்துக்கு ஒரு நாள். அதே மாதிரி பச்சை கீரையும் ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் தான் நம்ம எடுக்கணும்.
1: முருங்கைக்கீரை எப்படி?
0: முருங்கைக்கீரை வந்து தினமும் எடுக்கலாம், ஆனா சிலவங்களுக்கு கிடைக்காது. அதனால ஒரு நாள் விட்டு ஒரு நாளாவது நம்ம முருங்கைக்கீரை யூஸ் பண்ணலாம். ஏன்னா
1: இப்ப நீங்க குறிப்பிட்ட கீரை வகைகள்ல எது வந்து கம்பு வைத்து நம்ம உருவாக்கும், எது விதை வழி உருவாக்கும், எது செடி விளையாட்டை உருவாக்க முடியும்?
0: பசலைக்கீரை வந்து செடி, அந்த குட்டியை எடுத்து கொண்டு நட்டோம்னா அது செடி ஆட்டுவா இருக்கும், அது படரக்கூடியது. அதை கொண்டு நம்ம வச்சோம்னா அந்த இது வந்து முளைச்சு வந்துடும். அடுத்து மதுரைக்கீரை கொப்பு, கொப்பை எடுத்து நம்ம கொண்டு வச்சாலும் வர விதையும் இருக்கு. அந்த நம்ம நிக்க இடத்துலயே காய் வருது, அந்த செடியில காய் வருது, அதுலயே தை வருது. அல்லன்னா வேர்லண்டும் பிடிங்க வைக்கலாம். இன்னொன்னு கொப்பு வழின்னா முருங்கைக்கீரை, முருங்கைக்கீரை விதை வழியும் வரும், கொம்பை கொண்டு நம்ம வச்சாலும் அந்த கீரை வரும். அடுத்து எவர்கிரீன் கீரையும் கொம்பு தான், இந்த நம்ம சின்ன குச்சி போல எடுத்து ஒடிச்சு கொண்டு வச்சோம்னா வரும். அடுத்து தூதுவளை கீரையும் குச்சி தான், அது வேறாட்டு படர்ந்து இருக்கும், அதே நம்ம வைக்கலாம். சிவப்பு கீரை அதெல்லாம் வந்து
1: தூதுவளையில அந்த சிவப்பு கலர்ல அதனுடைய பழங்கள் வருது இல்லையா, அதை போட்டா வர்றதுக்கு வாய்ப்பு இல்லையா?
0: தூதுவளை பொறுத்த வரையில வர்றதுக்கு வாய்ப்பு உண்டாங்க. நம்ம அந்த செடி வந்து தரையில படந்துன்னா அதுல வந்து வேர் வந்துடும். பழத்தை எல்லாம் என்ன செய்யணும்னா காக்கா அதெல்லாம் எடுத்து சாப்பிடணும். ஆனா தூதுவளை அந்த காய் வந்து நம்ம என்ன செய்யணும்னா தேன்ல ஊற போட்டு நம்ம சாப்பிட்டோம்னா அந்த தொண்டை கரகரப்பு அதெல்லாம் தூதுவளைக்கு மூக்குன்னு நண்பனாக அதுக்கு பேரு. என்னன்னா இந்த நம்ம சின்ன பிள்ளைங்களுக்கு எல்லாம் சளி வந்துட்டே இருக்கும், அப்போ இவங்க என்ன செய்யணும்னா இதை வந்து கசாயம் மட்டும் காய்ச்சி குடிக்கலாம், இல்லைன்னா கீரை யூஸ் பண்ணலாம். அப்படி சாப்பிடும் போது முள்ள இருக்கு, இலையெல்லாம் லைட் முள்ள இருக்காது, லைட்டா தான் இருக்கும். ஆனா தில்லல் இலைய நீங்க எடுத்து ரெண்டு இலை தினமும் நம்ம சாப்பிட்டோம்னா இந்த தொண்டையில இருக்க கரகரப்பு அதெல்லாம் போகும், எல்லாருமே சாப்பிடலாம்.
1: பேசுறீங்க, நீங்க சொல்லுவ பிரகாரம் ஒருத்தர் செய்து அவஸ்தைப்பட வாய்ப்பு இல்லையா?
0: இல்ல இல்ல, அப்படிப்பட்டதை நாம சொல்ல மாட்டோம் இல்லையா, எல்லாருமே பிரயோஜனப்பட வேண்டியதுதான். இப்ப வந்து நம்ம அனுபவத்துல செய்து நம்ம சாப்பிட்டு நம்ம தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் கொடுத்து அவங்களுக்கு பெர்ஃபெக்டா ஆனதுனாலதான் நம்ம மற்றவங்களும் மக்களும் கேட்டு அவங்க பயன்படணும் அப்படின்னு நம்ம சொல்லி.
1: சரி, இப்ப நீங்க சொல்லக்கூடிய 30 வகையான கீரைகளுக்கும் மண்வாகு அப்படிங்கறது, நீங்க வந்து ஒவ்வொரு கீரைக்கும் ஒவ்வொரு விதமான மண்வாகு உருவாக்கம் அப்படிங்கிற தன்மையா, அல்லது ஓரளவுக்கு கரடுமுரடான மண்ணிலையும் கூட கீரைகளை கொண்டு வரலாம்?
0: இப்போ நம்ம ஊரை பொறுத்தவரையில சமபாங்கான பகுதியா இருக்கும், மலை பகுதி கிடையாது. இங்க வந்து நம்ம என்னன்னா முருங்கைக்கீரை எல்லாம் வேலி ஓரத்துல வைக்கலாம். அரைக்கீரை முளைக்கீரை எல்லாம் நம்ம ஊருக்கு வராது, அதனால அந்த கீரை நம்ம ஊர்ல நம்ம வைக்க மாட்டோம். சோப்பு கீரை, பச்சை தண்டு கீரை அதெல்லாம் ஈஸியா வரும். இது வந்து கொஞ்சம் பெருசா வளரக்கூடிய செடி. அதை வந்து நம்ம என்னன்னா கிழக்கு பக்கத்துல இருந்து இந்த சூரிய ஒளி வர்றதுனால சின்ன சின்ன செடி வல்லாரை எல்லாம் தரையில பறந்து
1: வல்லாரை எல்லாம் வளர்த்து கொண்டு வர்றது ஒரு கடினமான பணியா இருக்கு.
0: கடினமான பணியானால நம்ம ஊர்ல வரும், ஏன்னா தண்ணியில தான் அது வளரக்கூடியது, நம்ம அங்க வந்து சுத்தமா இருக்காது. இப்போ அநேக வீட்டுல என்ன செய்யுங்கன்னா தொட்டியிலையும் வச்சு என்ன செய்யுங்கன்னா பராமரிக்காங்க. என்ன பொறுத்தவரையில தண்ணி கெட்டி இடத்துல தண்ணி ஒரு பாத்தி மாதிரி வச்சு அதுல தண்ணி இருந்துச்சுன்னா ஈரத்தன்மை இருந்துச்சுன்னா அதுல வந்து நம்ம ஆரல் கூட அதெல்லாம் பண்ணலாம். ஆரல் ஒரு கீரை உண்டு, அது வந்து தண்ணியில வந்து நிக்கும். இதெல்லாம் வந்து வல்லாரையில நல்ல மருத்துவ குணம் உள்ளது, அது அறிவு வளர்ச்சிக்கு நல்ல ஒரு கீரை ஆகும். இப்போ அத பிள்ளைங்கள் வந்து என்ன செய்ய மாட்டாங்கன்னா விரும்பி சாப்பிட மாட்டாங்க.
1: வல்லாரை
0: கீரை வந்து என்ன செய்யணும்னா சின்னதாட்டு அஞ்சு அதை தேங்காய் துருவல் கூட சேர்த்து அந்த பிள்ளைங்களுக்கு லைட்டா உப்பு சேர்த்து பச்சையோடய அதுக்கு சாப்பிட கொடுக்கலாம்.

0: நம்ம அடுப்புல வாணலியில வச்சோம்னா அது தீஞ்சு போகும். தீஞ்சு
1: தின்ன
0: போனா அது யூஸ் பண்ண முடியாது. சிலவங்க என்ன செய்வாங்கன்னா பாலுக்கு கூட அரைச்சி வந்து என்ன செய்வாங்கன்னா
1: பாத்துடும்.
0: குடிக்க கொடுப்பாங்க. பிள்ளைங்க படிக்க பிள்ளைங்களுக்கு நல்ல ஞாபக
1: இதை
0: சக்தி
1: நீங்க
0: இருக்கு.
1: கண்கூடா பாக்குறீங்க.
0: அவன் நானே சாப்பிட்டுருக்கேன்.
1: மக்கள்கிட்ட வரவேற்பு இருக்குது. இந்த கீரை சாகுபடி பண்ணோம் அப்படின்னு சொன்னா நமக்கு ஏமாற்றம் இல்ல, லெகுவான சாகுபடியும் கூட அப்படின்னு எதை சொல்றீங்க?
0: சோப்பு கீரை, சோப்பு கீரை
1: சோப்பு
0: வந்து
1: தண்டு கீரையா?
0: சோப்பு தண்டு கீரை, மதுரை கீரை அதை பண்ணலாம், மணத்தக்காளி கீரை எல்லாருமே விரும்பி வாங்குவாங்க. என்னன்னா ஹாஸ்பிட்டல்ல அல்சர்க்குன்னு போவாங்க, அவங்க டாக்டர் சொல்லியது நீங்க மணத்தக்காளி கீரை சாப்பிடுங்கன்னு. அங்க அவங்க என்ன செய்வாங்கன்னா கடை ஓரத்துல போய் கேட்கும் போது அது அவங்க எங்க வளர்த்துனதுன்னு தெரியாது. அப்ப நம்மள்ட்ட இருக்கா நம்ம இயற்கை முறையில பண்ணியதுனால நம்மள்ட்ட
1: அது கீரையை மட்டும் போட்டு பண்ணலாமா இல்ல தண்டையும்
0: இல்ல.
1: போடலாம்?
0: சிலவங்க என்ன செய்யுங்கன்னா தண்ணியோட குடிப்பாங்க. அந்த தண்டோட அது எல்லாமே
1: கொதிக்க
0: மல்டி
1: வச்சா?
0: பர்பஸ். ஆமா, தண்டு காய் இல இலைய வந்து என்ன செய்யுங்கன்னா கீரையாட்டு சாப்பிடுவாங்க. காய பச்சையோட சாப்பிடலாம். தண்ட என்ன செய்யலாம், தண்ணி வச்சு பழம் சும்மா சாப்பிடலாம். நீங்க ஒரு நாளைக்கு ஒரு பழம் கிடைச்சாலே நம்ம சாப்பிடு திராட்சை சாப்பிடுறது மாதிரி இருக்கும். அதை நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம வாயில இருக்க வாய் புண் குடல் புண் எல்லாமே அகண்டு போகும்,
1: தூர்நாற்றம் கூட மாறும்
0: மாறும் மாறும்.
1: பொன்னாங்கண்ணி கீரையின் உபயோகம் என்ன?
0: பொன்னாங்கண்ணா பொன்னாங் கண்ணி, அப்படி பொன் பிளஸ் ஆண் பிளஸ் கண்ணி, உடம்பை பொன் போல் ஆக்கணும்னா அதுக்கு ஒரு பழமொழி.
1: பேச்சு வழக்கு தானே அல்லது
0: இல்ல இல்ல
1: அனுபவபூர்வமா பாக்க?
0: அனுபவபூர்வமா பார்க்கும் போது இப்ப வந்து நம்ம ஒரு மனுஷனுக்கு வந்து கண் பார்வை சுத்தமா இருந்தனாலே பொன் போலதான் இருக்கும். என்னன்னா முகம் பிரகாசிக்கும். இப்ப வந்து நம்ம கண் காணலன்னா பொலி வளர்ந்துடும், சரியா? அப்ப இந்த கீரை நம்ம வந்து தண்ணியாகவோ இல்ல கீரையாட்டோ சாப்பிடும் போது அது நமக்கு வந்து என்ன செய்யுதுன்னா உடல்ல உள்ள அசுத்தங்கள் எல்லாம் வெளியேற்றப்படும். அப்ப வந்து முகம் உடம்பு வந்து என்ன செய்யும்னா பிரகாசிக்கும். அப்ப அததான் பொன் போல் வரும் அப்படின்னா நோய் எதிர்ப்பு தன்மை இருக்கும். அதனால நமக்கு வந்து பொன்னாங்கண்ணி சாப்பிடலாம். அந்த கண் பார்வைக்கு முக்கியமா பொன்னாங்கண்ணி தான்.
1: முருங்கைக்கீரையின் உபயோகம் என்ன?
0: முருங்கைக்கீரை வந்து நீங்க அந்த இலைய கிழிச்சு பாத்தீங்கன்னா அது வந்து கருப்பு கலர்ல தெரியும். அதுல வந்து நிறைய இரும்பு சத்து இருக்கு. கீரைகளை பொறுத்த வரையில இப்போ கர்ப்பிணிகளுக்கு வந்து என்ன செய்யுங்கன்னா அந்த முருங்கைக்கீரை கொடுக்காங்க. இப்போ முடி வளர்ச்சிக்கு கூட இந்த முருங்கைக்கீரை நமக்கு ஒரு முக்கியமான கீரையாக்கும். சிலவங்களுக்கு வந்து என்னன்னா இந்த முருங்கைக்கீரை தண்ணி வச்சு குடிச்சோம்னா நம்ம தலைவலி என்ன செய்யும்னா நீங்கிரும். இப்போ வெளியே போயிட்டு வீட்டுல வரும்போது ஒரு மாதிரி டயர்டா வருவோம். அப்போ என்ன செய்வாங்கன்னா சிலவங்க சுக்கு காப்பி குடிப்பாங்க, சிலவங்க டீ குடிப்பாங்க. அப்ப நம்ம இயற்கை முறையில என்ன பண்ணலாம்னா ரெண்டு முருங்கை கீரையும் போட்டு கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் இஞ்சி கொஞ்சம் ஜீரகம்
1: உப்பு
0: நிறைய போட்ட விட்டா லைட்டா போட்டு அதை நம்ம குடிச்சோம்னா ஒரு டீ குடிச்சது மாதிரியே இருக்கும். உடனே நம்ம உடம்புல இருக்க அந்த வேஸ்ட் எல்லாம் வேர்வை வழி வெளியே போகும், அந்த தலைவலி நீங்கிரும்.
1: என்னதான் கீரை வளர்ப்புல ஈடுபாடு இருந்தாலும் கூட சில பிரச்சனைகள் ஏற்படும், நோய் தாக்குதல் பூச்சி தாக்குதல் இந்த மாதிரியான உங்களுடைய அனுபவத்துல அது இந்த கீரையில ரொம்ப சிரமசாரம் மாத்துறது அப்படின்னு?
0: கீரைகளை பொறுத்தவரையில எல்லா பச்சை தன்மையா இருக்கும். பார்த்த உடனே இதுல போல இப்ப வந்து வண்டு வருது பூச்சி வருது அப்படி வந்துச்சுன்னா நமக்கு அது பார்த்தாலே தெரியும். நம்ம இயற்கை முறையில பண்ணியதுனால இயற்கை தளிப்பான்களை தான் நம்ம என்ன செய்வோம் பயன்படுத்துவோம். மூலிகை பூச்சி
1: உங்ககிட்ட வந்து கீரை வாங்கல எந்த மக்களுக்கும் தயக்கம் இருக்காது?
0: இப்ப வந்து நாங்க தோட்டத்துக்கு பக்கத்துல வந்து என்ன செய்யணும்னா மூலிகைல நாங்க வளர்த்தி விட்டுருக்கோம். அப்ப மூலிகைகள் இருக்கிறதுனால அதிகமா வந்து பூச்சிகள் இந்த கீரைகள்ல வந்து அட்டாக் பண்ணதுக்கு வாய்ப்பு இல்ல. மூலிகைகள்லாம் வந்து என்ன செய்யணும்னா அதை எடுத்து சாப்பிட்டுட்டு போகுது.
1: அதை சொல்லுங்க, என்னென்ன மூலிகைகள் வச்சிருக்கீங்க?
0: மூலிகை வந்து சோற்றுக்கற்றால, நொச்சி, ஊமத்தை, ஆடாதொடை, துளசி, வேலிப்பருத்தி, குப்பைமேனி. குப்பைமேனி ஒரு கீரை தான்.
1: வளர்க்குறீங்க?
0: ஆமா, குப்பைமேனி. இப்போ நம்ம வந்து இப்போ எங்களுக்கு மருந்து எடுக்கணும்னா அது இல்ல கிடைக்கல. குப்பைமேனி வந்து எல்லாருக்குமே இப்போ வந்து நம்ம என்ன செய்வோம்னா வயிற்றுல புழு பூச்சி இருக்குன்னா என்ன செய்வாங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல போய் மாத்திரை போடுவோம். ஒரு 6 மாசத்துக்கு ஒருக்க நம்ம மாத்திரை போடுவோம். ஆனா இந்த குப்பைமேனி கீரையை நம்ம என்ன செய்யணும்னா மற்ற கீரைகளை கூட பண்ணலாம். இல்லைன்னா இந்த கொஞ்சம் குப்பை மீன் கீரை எடுத்து லைட்டா தேங்காய் இல்லைன்னா நல்லெண்ணெய் விட்டு அதை நம்ம கிளறி கொஞ்சம் லைட்டா உப்பு போட்டு நம்ம சாப்பிட்டோம்னா வயிற்று பூச்சிக்கு இல்லாத இருக்கும்.
1: இங்க பேசும்போது சாதா பேசுறீங்க, ஆனா அதை சாப்பிட்டுட்டு
0: என்ன செய்வாங்க
1: குடல் புழுக்களுக்கு கொடுக்கறது தானே?
0: ஆமா, குடல் புழு நிக்கிறதுக்கு எல்லாமே வெளியே போகாது. நம்ம உடம்புல எவ்வளவு வேஸ்டா இருக்கும் அந்த வேஸ்டா வெளியாக்கும். கரண்டா கொடின்னு சொல்லிட்டு ஒரு மருந்து பச்சில இருக்கு. அந்த கரண்டா கொடி வந்து நம்ம திரளி இலை இருக்கு இல்லையா, அது வந்து கொள்ளுக்கட்டை மனம் இருக்குல்ல, அதே மாதிரிதான் இந்த கரண்டா கொடி இலை இருக்கும், மனம் இருக்கும், ஸ்மெல் இருக்கும், பிச்சா
1: வைக்கலாமா?
0: வைக்க முடியாது. அது வந்து என்னன்னா நம்ம ஒரு வலையன் கடிச்சதுன்னா அந்த இடம் வந்து ரவுண்ட் அடிக்கும். அப்போ அந்த இடத்துல வந்து நம்ம பத்து மாதிரி போடலாம். போட்டுட்டு அதை நம்ம பாலில் அரைச்சி நம்ம என்ன செய்யணும்னா குடிக்கணும். குடிக்கும் போது பத்தியம் உண்டு, பச்சை அரிசி கஞ்சி தான் நம்ம குடிக்கணும். அப்படி குடிச்சாதான் நம்ம உடம்புல இருக்க அந்த இதனால உள்ள விஷம் வந்து வெளியேறும். கீரை நம்ம சாப்பிட்டா
1: என்ன கீரை முக்கியத்துவமா சொல்றீங்க?
0: சோப்பு கீரை தான் அதிகம். இப்ப வந்து விவசாயத்தை

0: நம்ம பண்ணா சோப்பு கீரை. என்ன பொறுத்தவரை நான் சொல்ல வர்றது என்னன்னா, மணத்தக்காளி கீரையை நம்ம என்ன செய்யணும், யூஸ் பண்ணணும். மணத்தக்காளி, அகத்தி கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, அந்த எவர் கிரீன் கீரைன்னு சொன்னதும் எடுக்கலாம். வீட்டுல வந்து துளசி வைக்கலாம், கருந்துளசி தான் நல்லது. ஒரு சளி இருக்குன்னா கூட ரெண்டு இலையை எடுத்து தண்ணி போட்டு காய்ச்சி குடிச்சேனாலும் வரும். சுக்கு மிளகு திருப்பதி எது சேர்த்தும் அதுக்கு கூட சேர்த்து என்ன செய்யலாம், போடலாம். இன்னும் ஒண்ணு என்னன்னா, அந்த துளசியை பொறுத்தவரையில தலையில நிறைய இருக்கு, பேன் வரும். ஷாம்பு எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்க, ஆனா ஷாம்பு நம்ம யூஸ் பண்ண கூடாது. அந்த ஒரு கொத்து இலையும் அந்த பூவையும் நம்ம தலையில எடுத்து வச்சேன்னா, நைட் வச்சுட்டு நீங்க காலையில தூர போட்டாலும் சரி, ஒரு பேன் கூட இருக்காது.
1: இது உங்க அனுபவம்.
0: ஆமா,
1: உங்களுடைய அலைபேசி எண் சொல்லாமா? யாருக்காவது சந்தேகம் எழுது நிகழ்ச்சியை கேட்டதுக்கு பிறகு நம்ம இதை ஒன்னு கேட்டு பாப்போமே அப்படின்னு நினைக்கிறாங்கண்ணா.
0: 94 88 2 77 689
1: 9 4 8 8 2 7 7 6 8 9 இந்த அலைபேசி வாயிலா எந்த நேரமும் தொடர்பு கொள்ளலாமா, அல்லது குறிப்பிட்ட நேரத்தில் அவங்க தொடர்பு கொண்டா நான் சொல்றதுக்கு வசதியா இருக்கும்? எப்ப உங்களை அணுகலாம்?
0: அவங்களுக்கு எப்ப டைம் இருக்கும் அப்ப எல்லாம் என்ன செய்யலாம் கேட்கலாம். எப்ப கேட்டாலும் நான் வந்து பதில் சொல்லுவேன். சில டைம்ல வந்து தோட்டத்துல இருக்கேன், ஏதாவது வேலை பண்ணிட்டு இருக்கேன்.
1: ஒரு மிஸ்டு கால் பிரகாரம் இருந்தாலும் கூட அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து பதில் சொல்லுவீங்க.
0: ஆமா.
1: ஆக குமரி பண்பலைக்காக கீரைகள் சாகுபடியில நாட்டத்தோடு செய்தோம் அப்படின்னு சொன்னா பணத்துக்கு குறவு இருக்காது, நம்மளுடைய உடல்நலமும் பேணப்படும். வருங்கால சந்தையினரை சிறப்பா கொண்டு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம்னா வீடுகள் தோறும் கீரைகள் வளர்ப்புல ஈடுபாடு காட்டுங்க, கால்நடை செல்வங்கள்ல ஆர்வம் கொள்ளுங்க, பணத்துக்கும் குறவு இருக்காது, மகிழ்ச்சிக்கும் குறவு இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஆர்வமா கருத்துக்களை அழுத்தமா பதிவு செய்து அமைதியா சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு குமரி பண்பலை சார்பாக மனமார்ந்த நன்றி.
0: நன்றி.
1: இதுவரை பாகோடு பனைவிளை பி தங்கலீலா அவர்கள் பங்கு பெற்ற இயற்கை முறையில் கீரைகள் வளர்ப்பு நேர்முகம் கேட்டீர்கள்.
2: உடன் உரையாடியவர் தேரூர் எஸ் சிவசுப்பிரமணிய பிள்ளை.
3: அமுத சுரபி.
2: இதில் பாரத பிரதமரின் மீனவர்களுக்கான நலத்திட்டங்கள் உரையாடல் கேட்கலாம்.
1: நெய் மீன் இப்ப விலை குறைஞ்சிருக்கா? இப்படி 900 ரூபாயா? என்னப்பா நெய் மீன் மட்டும் விலை இப்படி சொல்றீங்க? சாலை கிடைக்குமா பாக்க? என்ன நீர்லாம் சாலை சாப்பிடறதுக்கு தான் லாய்க்கா? ஏய், நீ ஒரு மீன் வியாபாரம் பண்ணக்கூடிய அப்படி பேசக்கூடாது. ஒவ்வொரு ஆளுக்கு பொருளாதார நிலை என்ன இருக்கு அப்படிங்கறது உனக்கு தெரியுமா? நான் எவ்வளவு சம்பளம் வாங்கணும் உனக்கு தெரியுமா?
2: ஏய், எங்க அண்ணன் பொருள் வரல.
1: வியாபாரம் பண்ணானு மீன் வியாபாரம்.
2: அவர் எவ்வளவு பெரிய ஆள்?
1: 900 ரூபாயா நெய் மீன்.
2: ஏனே ஏனே என்னாச்சு?
1: ஏ தம்பி பாருப்பா, நெய் மீன் 900 ரூபா வாங்கன்னா வாங்கும், வாங்கலன்னா போவும்ங்கிறான். நான் யாருங்க அவனுக்கு தெரியுமா? சொல்லு விலைக்கு வாங்கணுமா, வாங்கலன்னா போவும் வைக்கான்.
2: ஏய் சேகர், அவர் யாரு தெரியுமா உனக்கு? எவ்வளவு பெரிய ஆளு, கொஞ்சம் பொறுமையா இருப்பா.
1: தம்பி அதெல்லாம் இருக்கட்டு, நீ எப்படிப்பா சந்தையில மீன் வாங்க வந்தியாப்பா?
2: ஏனே உங்களுக்கு தெரியாதே, நான் இங்க 2 வாரமா மீன் வியாபாரம் தாம்னே.
1: என்னப்பா இது, தம்பி இந்த சந்தைக்கு வந்ததுக்கு பிறகும் இவ்வளவு அழுத்தமா? வாங்கன்னா வாங்கும், வாங்கலன்னா போவும். ஒரு மரியாதை நிமித்தமா பேசாண்டமாப்பா? என்னப்பா இது சந்தையில?
2: ஏனே போட்டுனே போட்டுனே.
1: தம்பி நெய் மீன் விலை என்னன்னுதான் கேட்டேன், 900 ரூபாங்கிறான்.
2: ஏனே என்னென்ன நெய் மீன், சாலையில எவ்வளவு சத்து இருக்கு தெரியுமா?
1: அதான்ப்பா நான் புரிய வைக்கிறேன். ஏ சாலை விலை குறைஞ்சுன்னா அதுல சத்து இல்லைன்னு அர்த்தமா?
2: ஏனே இங்க வாங்கணு.
1: ஏ தம்பி நான் உனக்கு ஒரு புத்திமதி சொல்றேன், மீன் வாங்க வரக்கூடியவங்க எல்லாம் யாரோ வாரான்னு நினைக்க கூடாது. எவ்வளவு பெரிய ஆட்கள் வருவாங்க, சாதாரண ஆளும் வருவாங்க. மரியாதையா பேசி பழகப்பா. என்னப்பா இது?
2: ஏனே சேவியர் புரிஞ்சுகிட்டாம்னே, அங்க பாருங்க சிரிக்காம பாருங்க.
1: ஏ சேவியர் பரவாயில்லையாப்பா, கொஞ்சம் மக்களை அனுசரிச்சு போனப்பா. எல்லாமே நாமதான்னு நினைக்க கூடாது. வரக்கூடியவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வித்தியாசமா இருப்பாங்க. உங்களமா ஆட்களுக்கு எல்லாம் பயிற்சி அப்படிங்கிற ரீதியில ஒருத்தர் எப்படி பழகணும், என்ன மாதிரி மீனை வியாபாரம் பண்ணணும், யார பார்த்து என்ன மாதிரி மீன் கொடுக்கணும், அந்த இதுகளை எல்லாம் புரிய வைக்காம மத்திய அரசு எவ்வளவோ திட்டங்களை கொண்டு வந்திருக்கு.
2: ஏ எங்க அண்ணனு பாரு, நான் வேற மீன் வியாபாரத்துக்கு வந்த நேரத்துல மத்திய அரசினுடைய திட்டத்தை பத்தி சேவையிட்டு சொல்ல போறாரு. ஏ உங்க கையில வச்சிருக்க பைய தாங்கனே, நான் சால தரம்னே. ஏனே ஏதோ ஒரு திட்டத்தை பத்தி.
1: மீனவர்களுக்கான நலத்திட்டங்கள் தானே?
2: அதே தாம்னே.
1: பாரு என் தம்பி, சந்தைக்கு வந்து 10 நாள் ஆகல, திட்டத்தை பத்தி என்ன அருமையா கேட்கறதுக்கு ஆர்வமா இருக்கான்.
2: நீங்க சொல்லுங்கண்ணே.
1: தம்பி உங்களமா இருக்கக்கூடிய மீனவ மக்களுக்கு நன்மை செய்யணும் அப்படிங்கறதுக்காக மத்திய அரசு வந்து மீனவர்களுக்கான பிரதம மந்திரியின் மீன்வள மேம்பாட்டு திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தி சூப்பரா செயல்படுத்திட்டு வராங்களே.
2: அப்படி என்ன எங்களுக்கு பலன்?
1: மீன்வளத்துறையை ஊக்கப்படுத்துவது, மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தணும். இந்த திட்டத்துக்கு நிதி ஒதுக்கீடு எவ்வளவு ஒதுக்கி இருக்காங்க தெரியுமா?
2: ஏன் எனக்கு எங்க என்னையே தெரியும், கூட 2 சாலையில பயில போடுறேன். சொல்லுங்க.
4: தம்பி சொல்றத பார்த்தா ஏதாவது தந்தா தான் நான் கருத்துக்களை சொல்லுவேங்கிற எண்ணமா? அங்க பாரு, சுத்தி இருக்க கூடியவங்க எல்லாம் ஏழனை பார்வை பாக்காங்க பாரு.
2: ஏனே வேற ஒண்ணும் இல்லனே,

0: உங்களுக்கு சலிப்பு தட்டிடக்கூடாது இல்லையா?
1: சரிப்பா சரிப்பா தம்பி, 20,050 கோடி ரூபாய் முதலீட்டுல 5 வருஷத்துக்குள்ள மீனவர்களுடைய நலனை வந்து மேம்படுத்தணும் அப்படிங்கறது தான் இந்த திட்டத்தினுடைய நோக்கம். ஏ தம்பி, நான் கருத்துக்களை சொல்லிட்டு இருக்கும் போது
0: இல்ல கருத்து இந்த காது வழியா வாங்கிடும்னு வியாபாரம் வாய்வழியா பண்றோம்னு
1: பாரு என் தம்பிய. மீன் மீன் மீன் மீன் மீன் மீன் சாள சாள சாள சாள அப்படிலாம் சொல்றான்.
0: மீன் மீன் மீன் சாள சாள. இல்லை அந்த திட்டத்தினுடைய நோக்கத்தை பத்தி சொல்லுங்க. 100 ரூபாய் 25,000 எங்க வாமா.
1: ஏ தம்பி, எனக்கிட்ட திட்டத்தை பத்தி கேக்குறியா? உன் வியாபாரத்தை பாக்குறியா?
0: இல்லே முடிச்ச உடனே சாப்பிட போனும்ல.
1: இவனுக்கு நோக்கத்தை பத்தி சொல்லிதான் தெரியணும். மீன் உற்பத்தி மற்றும் உற்பத்தி திறனை அதிகப்படுத்தியது.
0: சரி.
1: மீன்பிடி படகுகளுக்கு காப்பீடு வசதி ஏற்படுத்தியது.
0: சரி.
1: நவீனப்படுத்தியது. புதிய படகுகளை வாங்குறதுக்கு ஊக்கப்படுத்துறது. உப்பு சார்ந்த இடங்கள்ல மீன் உற்பத்தி அதிகப்படுத்துறதுக்கான வழிவகைகளை உங்களுக்கு சொல்லி தருது. மீன்பிடி உள்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்துவதுதான் இந்த திட்டத்தினுடைய முக்கியமான நோக்கம். தம்பி, மீன் பிடித்தல் சம்பந்தமா புதிய புதிய தொழில்நுட்பங்களை பயிற்சி ரீதியாக உங்களுக்கு சொல்லி தரணுங்கிறது இந்த திட்டத்தினுடைய நோக்கம்.
0: அண்ணன் சொல்றத பார்த்தா மீன் வியாபாரத்துக்கு வர்றதுக்கு பதிலா மீன் பிடிக்க போயிடலாம் போல இருக்க.
2: அமுத சுரபியில் இதுவரை பாரத பிரதமரின் மீனவர்களுக்கான நலத்திட்டங்கள் உரையாடல் கேட்டீர்கள்.
0: உரையாடலில் பங்கேற்றோர் எஸ் சிவகுமார், தேரூர் எஸ் சிவசுப்பிரமணிய பிள்ளை.
3: நொடிகளில் சில நுட்பங்கள்.
2: இதில் கால்நடை வளர்ப்பாளர்களுக்கான வழிகாட்டுதல்கள் தகவல்களை தருகிறார் பணி நிறைவு பெற்ற கன்னியாகுமரி மாவட்ட கால்நடை பராமரிப்புத்துறை இணை இயக்குநர் நவாஸ்கான் அவர்கள்.
4: இங்க வந்து செயற்கை முறை கருவூட்டல் பண்றோம். செயற்கை முறை கருவூட்டல எது செய்யணும் எது செய்யக்கூடாது அது சம்பந்தம் விழிப்புணர்வு வந்து கால்நடை உதவி மாத்திரை கொடுக்கறாரு. செகண்ட் வந்து குடற்புழு நீக்கம் பண்றோம், சிகிச்சைகளும் பண்றோம், கால்நடைகளுக்கான சுவாசிய சிகிச்சைகள் நடக்குது. இது போக தீவன பயிர்கள் உற்பத்தி பண்றது அதுக்கான விழிப்புணர்வுகளையும் பண்றோம். இது சம்பந்தம் எல்லா ஆக்டிவிட்டிஸும் நம்ம கால்நடை மருந்தகத்தில் நடக்குது. கூடுதல் செய்தியாக, ஒரு நம்ம மாவட்டத்தில் நடமாடும் கால்நடை மருந்தக ஊர்தி சேவை இருக்கு. இது டோல் ஃப்ரீ நம்பர் கட்டணமில்லா தொலைபேசி 1962. இது காலையில வந்து நிரந்தர வழித்தடங்கள்ல வந்து திங்கள்ல இருந்து சனிக்கிழமை வரைக்கும் காலையில 3 முகாம்களை வந்து அன்றாடம் மேற்கொள்ளுது. அதே மாதிரி இது வேலை நேரம் பாத்தீங்கன்னா 8 to 2 வரைக்கும் நிரந்தர வழித்தடம்ல வந்து 3 கிராமத்துல வந்து முகாம்கள் நடத்தணும். அதே மாதிரி 2 to 5 வரைக்கும் இந்த கட்டணமில்லா தொலைபேசியில இருந்து வர்ற அழைப்பு செய்திகளுக்கு அவசர சிகிச்சை செய்யறோம். சோ விவசாயிகள் தங்கள் கால்நடைகள் பாதிக்கப்பட்டிருந்தாக்க இந்த 1962 தொடர்பு கொண்டோம்னாக்க நம்ம கால்நடை மருந்தக ஊர்தி நேரடியா வீட்டுக்கே வந்து அங்க வந்து எல்லா சிகிச்சை மொழிகளும் மேற்கொள்வாங்க.
0: நிகழ்ச்சி அமைப்பில் உதவி தேரூர் எஸ் சிவசுப்பிரமணிய பிள்ளை.
5: அமைப்பு DL ஜேக்கப்ஸ்.

நினைவுபடுத்துகிறோம் நேயர்களே, நாளை இரவு 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவருக்கு ஒரு சிந்தனை, கால்நடை வளர்ப்பும் பராமரிப்பும். நேர்முகத்தில் பங்கேற்கிறார் தோவாளை ராமலட்சுமி அவர்கள். அமுது சுரபி பெண் தொழில் முனைவோருக்கான சிறப்பு திட்டங்கள் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், மண்வள அட்டையின் நன்மைகள் குறித்த தகவல்களை தருகிறார் மூத்த வேளாண்மை அலுவலர் எம் ரக்ஷனா அவர்கள். கேட்டு பயன்பெறுங்கள்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பருவநிலை மாற்றத்தால் ஏற்படும் பாதிப்புகளை தடுப்பதற்கு சர்வதேச ஒத்துழைப்பு அவசியம் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் சுற்றுச்சூழல் தொடர்பான சர்வதேச உச்சி மாநாட்டில் நிறைவுரையாற்றுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். சுற்றுச்சூழல் பாதிப்புகளை தடுப்பதற்கு மத்திய அரசு உறுதியுடன் செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். இயற்கையை பாதுகாப்பது நமது பாரம்பரியத்தின் அங்கமாக உள்ளது என்றும் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்தார். சென்னை பட்டினப்பாக்கத்தில் புதிய தலைமைச் செயலகம் கட்டும் முடிவினை தாவேக அரசு கைவிட வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். இன்று வேலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மீனவர்களின் நலனை கருத்தில் கொண்டும் அவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் நோக்கிலும் இந்த திட்டத்தை கைவிட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் பாதிப்பு அதிகரித்து வருவதாக கூறிய அவர், அதனை கட்டுப்படுத்த தாவேக அரசு தேவையான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று கூறினார். தேவையற்ற இடைத்தேர்தலை திணிப்பதை விட மக்கள் பிரச்சினைக்கு தீர்வு காண தாவேக அரசு முன்வர வேண்டும் என்றும் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் பரவல் கட்டுக்குள் உள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கொசு ஒழிப்பு பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். இதனால் பொதுமக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்ற போதிலும் அலட்சியமாக இருக்கக்கூடாது என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். முன்னதாக செவிலியர் சங்கத்தின் மாநில மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். செவிலியர்களின் நலனில் தாவேக அரசு அக்கறையுடன் செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். 896 கிராம சுகாதார செவிலியர்கள் விரைவில் நியமிக்கப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார். தொகுப்பூதிய செவிலியர்களை பணி நிரந்தரம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்தார். தமிழகத்தில் தாவேக அரசு பொறுப்பேற்ற பின்னர் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில், 24 மணி நேரத்தில் 8 கொலை சம்பவங்கள் நடைபெற்றுள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க முதலமைச்சர் திரு விஜய் உறுதியான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திமுக கோரியுள்ளது. மக்கள் அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண தாவேக அரசு தவறிவிட்டதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். சேலம் மாவட்டம் மின்னாம்பள்ளியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின்வெட்டு, ஆவின் பால் பற்றாக்குறை போன்ற பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காண வேண்டும் என்று வலியுறுத்தினார். சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்றும் அவர் குறை கூறினார். இப்பிரச்சினைகளுக்கு தீர்வு கண்ட பின்னர் புதிய தலைமைச் செயலகம் கட்டுவது குறித்து தாவேக அரசு முடிவெடுக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். தமிழகத்தில் ஓட்டுநர் உரிமம் புதுப்பித்தல் பணியில் ஈடுபட்ட பணியாளர்களின் பணி நீக்கத்தை தாவேக அரசு ரத்து செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், 1998 ஆண்டு முதல் எல்காட் மூலம் 280 பேர் இப்பணியினை மேற்கொண்டு வந்ததாகவும், இதன் பின்னர் கடந்த 2010 ஆண்டு முதல் மற்றொரு நிறுவனத்தின் கீழ் இவர்கள் குறைந்த ஊதியத்தில் பணிபுரிந்து வந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். இவர்கள் கடந்த 12 தேதி பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். 5 முதல் 22 வருடங்கள் வரை பணிபுரிந்த இவர்களுக்கு பணி நிரந்தரம் வழங்கப்படாமல் தற்போது பணி நீக்கம் செய்யப்பட்டிருப்பது தொழிலாளர் விரோத போக்காகும் என்றும் திரு வீரபாண்டியன் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். ஆசிய விளையாட்டு மகளிர் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறி பதக்கத்தை உறுதி செய்துள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 2020 கிரிக்கெட் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 114

0: ரன் வித்தியாசத்தில் பங்களாதேஷை வென்றது. இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 195 ரன் எடுத்தது. ஷஃபாலி வர்மா அதிரடியாக ஆடி 49 பந்துகளில் 100 ரன் குவித்தார். 196 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் பேட் செய்த பங்களாதேஷ் 15.4 ஓவரில் 81 ரன் மட்டுமே எடுத்து ஆட்டமிழந்தது. தீப்தி சர்மா மற்றும் நந்தினி சர்மா அபாரமாக பந்து வீசி தலா 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். இப்போட்டியின் தங்கப்பதக்கத்திற்கான ஆட்டத்தில் இந்தியா இலங்கையை எதிர்கொள்கிறது. ஆடவர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 13-1 என்ற கோல் கணக்கில் இந்தோனேஷியாவை வென்றது. மகளிர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்ற இளவேனில் வாலறிவன் மற்றும் மகளிர் குழு பிரிவினருக்கு குடியரசுத் தலைவர், பிரதமர், மத்திய அமைச்சர்கள் மற்றும் தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். எகிப்தில் நடைபெற்ற பெரோஸ் கோப்பை ஜிம்னாஸ்டிக் போட்டியில் இந்தியாவின் ரியா மஞ்சுநாத் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 236 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பேட் செய்து வரும் இந்தியா ஏ அணி சற்று முன் வரை 38.1 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 222 ரன் எடுத்துள்ளது. மொஹாலியில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த ஆஸ்திரேலியா ஏ அணி 46.3 ஓவரில் 235 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. கொழும்பில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஹரிதா ஸ்ரீ வெங்கடேஷ் பட்டம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இதழோர புன்னகையாய் தேனூரும் பூந்தோட்டமாய் என்றும் உங்களுடன் உறவாடும்
2: குமரி
1: பண்பலை 101
2: குமரி பண்பலை 101

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் 8:06. நீர்களை ஆரம்பமாகும் இந்த நிகழ்ச்சி பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நீரலை நிகழ்ச்சி. அன்பு குழந்தைகள், இந்த நிகழ்ச்சியில் தொடர்பு கொள்ள வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 260 240 மற்றும் ஒரு எண் 290 722, முன் இணைப்பு எண் 0465 2, அலைபேசி எண் 8903257309. நிகழ்ச்சியில் நம்மோடு பேச காத்திருக்கும் முதல் குழந்தை யாருன்னு சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம், உங்களோட வானொலியோட ஒளியளவை குறைச்சு வச்சுக்கோங்க. வணக்கம் வணக்கம், இணைப்பு வந்துட்டீங்க, பேசலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என்னமா உங்க பேர்
1: என்ன?
0: அப்சரனா? எங்க இருந்து பேசுறீங்கம்மா? காட்டு விலையில இருந்து பேசுறீங்களா? அப்சரன் என்ன படிக்கிறீங்க? சரி, இன்னைக்கு நிகழ்ச்சியில எங்களுக்காக என்னமா சொல்ல போறீங்க? சொல்லுங்க.
1: அடக்கம் உடையார் அறிவிலார் எங்கள் நீ கடக்க கதவு வேண்டாம், மனிதர்கள் ஓடும் என்னோட ஒரு மின்வரும் மனம் பாடியிருக்குமா சொற்க.
0: சூப்பர், நல்லா சொன்னீங்க அக்ஷரன், வாழ்த்துக்கள், நன்றி. அன்பு குழந்தைகளே, இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். நிகழ்ச்சி நடத்த குழந்தைய சந்திக்கலாம். வணக்கம் வணக்கம், உங்க பேர் என்னம்மா?
2: முத்துலட்சுமி.
0: முத்துலட்சுமி, எங்க இருந்து பேசுறீங்க?
2: கோயம்புத்தூர்.
0: ஓ, கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறீங்களா? சரி, என்ன படிக்கிறீங்கம்மா? ஓகே, திருக்குறள் சொல்ல போறீங்க. நீங்க நீங்க படிக்கிறீங்களா? ஸ்கூல் போறீங்களா? என்ன படிக்கிறீங்க?
2: யுகேஜிபி.
0: ஓகே, சரி, திருக்குறள் சொல்றீங்களா? சொல்லுங்க.
2: திருக்குறள் அகர முதல எழுத்து

0: சூப்பர் முத்துலட்சுமி, ரொம்ப அழகா திருக்குறள் சொன்னீங்க எங்களுக்காக. வாழ்த்துக்கள்மா, நன்றி.
1: நன்றி.
0: நேர்களே, இது உங்கள் அபிமான குமரி பண்பலை 101. இந்த நிகழ்ச்சி பட்ட அம்பூச்சிகள். தொடர்ந்து குழந்தைகள்கிட்ட பேசலாம். அதற்கு முன்னாடி ஒரு திரைப்பட பாடல்.

மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேனைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8 9 0 3 0 0 5 0 5.

0: பட்டாம்பூச்சிகள் நேரலை நிகழ்ச்சியில் நம்மோடு பேச காத்திருக்கும் அடுத்த குழந்தையை சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்க பேர் சொல்லுங்கம்மா.
1: மணிக்குமார்.
0: மணிக்குமார் எங்க இருந்து பேசுறீங்கம்மா?
1: கோயம்புத்தூர்.
0: ஓ, நீங்களும் கோயம்புத்தூரா? சரி, என்ன சொல்ல போறீங்க இன்னைக்கு நிகழ்ச்சியில எங்களுக்காக மணிக்குமார்?
1: பொம்மை பொம்மை பொம்மைக்கா, புதிய புதிய பொம்மைக்கா, கைய வீசு பொம்மை, தாளம் போடு பொம்மைக்கா, எனக்கு கிட்ட பொம்மை போ, எதுவும் இல்லை உலகிலே.
0: சூப்பர். இந்த பாட்டு யார் சொல்லி கொடுத்தா மணிக்குமாருக்கு?
1: ஸ்கூல்ல.
0: ஸ்கூல்ல சொல்லி கொடுத்தாங்களா? என்ன படிக்கிறீங்க?
1: எல்கேஜி.
0: எல்கேஜியா? நிறைய பொம்மை வச்சிருக்கீங்களா நீங்க வீட்டுல?
1: ஆமா.
0: ஆமாவா? சரி, ஓகே. தேங்க்ஸ் மா, இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு பேசினதுக்கு வாழ்த்துக்கள். நன்றி.
1: நன்றி.
0: அன்பு குழந்தைகளே, இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் தொடர்பு கொள்ள நீங்கள் அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 260-2240 மற்றும் ஒரு எண் 290-7222, முன்னிணைப்பு எண் 04-652, அலைபேசி எண் 890-3257-39. நிகழ்ச்சியில் நம்மோடு பேச காத்திருக்கும் அடுத்த குழந்தையை சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம், இணைப்புக்கு வந்துட்டீங்க, பேசலாம். வணக்கம்.

0: நேயர்களே, இது உங்கள் அபிமான குமரி பண்பலை 101. நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை. அன்பு குழந்தைகளே, இந்த நிகழ்ச்சியில் அழைக்க நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 260 240 மற்றும் ஒரு எண் 290 722. முன் இணைப்பு எண் 0465 2. அலைபேசி எண் 8903257039. நிகழ்ச்சியில் நம்மோடு பேச காத்திருக்கும் அடுத்த குழந்தையை சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம், இணைப்புக்கு வந்துட்டீங்க, பேசலாம். ஆகாஷ், அனந்தமங்கலத்துல இருந்து பேசுறீங்களா? சரி, என்ன படிக்கிறீங்க? 8th படிக்கிறீங்க. என்ன சொல்ல போறீங்க இன்னைக்கு நிகழ்ச்சியில எங்களுக்காக? சொல்லுங்க.
1: வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ் மொழி, வாழிய வாழியவே. வானம் வளர்ந்தது, அனைத்தும் வளர்ந்திடு, வன்மொழி வாழியவே. ஏழ் கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே. எங்கள் தமிழ்மொழி, எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே.
0: சூப்பர், நல்ல ஒரு பாடல் பாடினீங்க, செய்யுள் சொன்னீங்க. எங்களுக்காக நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டதுக்கு நன்றி, வாழ்த்துக்கள்.
1: நன்றி.

நிறைவு பெற்றது நேயர்களே பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் தொடர்பு

0: உங்களுடன் இணைந்து நிற்பது உங்கள் பண்பலை, அதுதான் குமரி பண்பலை 101.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 8:30. திரை இசையை கேட்கலாம் நேயர்களே. திரை இசையில் முதலாவதாக கிழக்கு வாசல் திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் பாடிய பாடலுக்கு இசை இளையராஜா, வரிகள் RV உதயகுமார்.

இசையில் அடுத்ததாக கும்பக்கரை தங்கையா திரைப்படத்திற்காக மனோ எஸ் ஜானகி பாடிய பாடலுக்கு இசை இளையராஜா, வரிகள் கங்கை அமரன்.

திரை செயல் அடுத்ததாக தெய்வவாக்கு திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடலுக்கு இசை இளையராஜா, வரிகள் வாலி.

இசை செயலெடுத்ததாக மன்னன் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம், ஸ்வர்ணலதா பாடிய பாடலுக்கு இசை இளையராஜா, வரிகள் வாலி

0: திரை இசையின் நிறைவாக திருமதி பழனிசாமி திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடலுக்கு இசை இளையராஜா, வரிகள் பாலி.
1: பாத கொலுசு பாட்டு பாடி வரும் பாடி வரும்.

0: anti-terrorism squad in Varanasi. Ukraine fires over 1,000 drones at Russia in largest ever attack, including hundreds at Moscow. Oil refinery hit. And at Asian Games, India bagged 2 silver medals in shooting. Women's cricket team reaches final and badminton team enters quarterfinal. Men's and women's hockey teams begin campaigns with wins in Japan. And that's all in the news at 9. Good night.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 9:15. திரை இசை கேட்கலாம் நேர்களே. திரை இசையில் முதலாவதாக பயணங்கள் முடிவதில்லை திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் பாடிய பாடலுக்கு இசை இளையராஜா, வரிகள் வைரமுத்து.

திரையை செயலெடுத்ததாக மௌனராகம் திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடிய பாடலுக்கு இசை இளையராஜா, வரிகள் வாலி

ஹிந்தி மொழியில் எழுதியவர் சைலேஷ்குமார் ஸ்ரீவாத்சவ் அவர்கள். ஹிந்தி மொழியில் நாடக அமைப்பு வினோத்குமார் அவர்கள். ஹிந்தி மொழியில் இருந்து தமிழாக்கம் மகேஸ்வரி ரங்கநாதன் அவர்கள். இதில் நடித்துள்ளவர்கள் வி தாசரதி, எம் ராஜேந்திரன், டி எஸ் லலிதா, டி எம் எஸ் முரளி, பி கிருஷ்ணமூர்த்தி, கே பி குமார், எல் சிவலிங்கம், டி கோதண்டராமன், எஸ் ரமணன், ஆர் நடனசபாபதி, கே முத்துக்குமார் ஆகியோர். அமைப்பு ஜே ஜெயா. மகரிஷி ததிச்சி.

பாரத தேசத்தின் வரலாற்றில் குறிப்பிடத்தகுந்த வள்ளல் பெருமக்கள் அநேகர் உண்டு. ஆயினும் மானுட நலனுக்காக தனது உடலையே தானம் செய்ய முன்வந்த பெரும் முக்கியத்துவம் வாய்ந்த உள்ளன்பு மிக்க சிவபக்தர், வேத விற்பன்னர், தயாள குணம் மிக்கவர், பரோபகார சிந்தனையும் செயலும் கொண்ட மகரிஷி ததீச்சி அந்த வள்ளல்களில் மிக முக்கியத்துவம் வாய்ந்தவராக கருதப்படுகிறார். வேத சூத்திரங்களிலும் இந்து தர்மம் சார்ந்த புராணங்களிலும் அஸ்வினி எனப்படும் இரு தேவகுமாரர்கள் குறித்த பதிவுகள் உண்டு. அவர்கள் அஸ்வினி தேவர்கள் என்ற பெயரால் அழைக்கப்படுகின்றனர். ரிக்வேதத்தின் பல பகுதிகளில் அஸ்வினி குமாரர்கள் என அவர்கள் அழைக்கப்படுகின்றனர். விடியலுக்கும் ஆயுர்வேத மருத்துவத்திற்கும் உடல் நலனுக்கும் கடவுள்களாக கருதப்படும் அஸ்வினி குமாரர்கள் இந்திரன் மற்றும் தேவாதி தேவர்களின் மருத்துவர்களாக கருதப்படுகிறார்கள். தயாள குணம் மிகுந்த மகரிஷி ததீச்சி அஸ்வினி குமாரர்களுக்கு பிரம்ம வித்தையை உபதேசிக்க கூடாது என இந்திர தேவன் கட்டளை பிறப்பித்தார். ஆயினும் மானுட நலனுக்காக பிரம்ம வித்தையை தங்களுக்கு போதிக்க வேண்டும் என அஸ்வினி குமாரர்கள் வேண்டி கேட்டுக்கொண்டதால் மனமிறங்கி பரம ரகசியமாக கருதப்படும் பிரம்ம வித்தையை அஸ்வினி குமாரர்களுக்கு மகரிஷி ததீச்சி உபதேசித்தார். இந்த செயலால் பெரும் கோபமுற்ற இந்திரதேவன் தனது கோபத்தின் வெளிப்பாடாக மகரிஷி ததீச்சியின் சிரத்தை கொய்தார். எனினும் அஸ்வினி குமாரர்கள் தங்கள் ஆற்றலை பிரயோகித்து ஒரு குதிரையின் தலையை மகரிஷி ததீச்சியின் உடலோடு பொருத்தி அவரை உயிர்ப்பித்தார்கள். இதனால் மகரிஷி ததீச்சி அஸ்வசிரா என்ற பெயராலும் வழங்கப்படலானார். நல்லது, இனி காலச்சக்கரத்தின் ஓட்டத்தை சற்றே பின்னோக்கி திருப்புவோம். மகரிஷி ததீச்சி வாழ்ந்த காலத்தில் இருந்து இந்த கதையை துவக்குவோம். அஸ்வினி குமாரர்களுக்கு பிரம்ம வித்தையை உபதேசித்த பின்னர் மகரிஷி ததீச்சி ஒரு யாகம் வளர்த்து கொண்டிருந்தார். அச்சமயம்

0: வித்மஹே வாசுதேவாய தீமஹே தன்னோ விஷ்ணு பிரசோதயாத்.
1: கொடியவனே, நன்றி கட்ட ததீர்ச்சியே, தகுதியற்ற யாருக்கு நீ யாகத்தில் பங்களிக்கிறாய்?
0: விஷ்ணு பிரசோதயாத்.
2: யார்? ஓ, தேவேந்திரனா?
1: ஆ, சரியாக தெரிந்ததா? நான் தேவேந்திரன் தான். மறதியால் பீடிக்கப்பட்டவரே, உனக்கு பிரம்ம வித்தையை அளிக்கும் போது தகுதியற்றவர்களுக்கு பிரம்ம வித்தையை அளிக்க கூடாது என எச்சரிக்கை விடப்பட்டதல்லவா? அதற்கு பின்பும் நீ?
2: அவர்கள் தகுதியற்றவர்கள் அல்லர், அவர்கள் அஸ்வினி குமாரர்கள். அவர்களது பணிவான வேண்டுகோளையும் உலக நன்மை எனும் நோக்கத்தையும் கருத்தில் கொண்டுதான்
1: பிரம்ம ரகசியத்தை இவர்களுக்கு அளித்து உனது அழிவுக்கு வழிவகுத்துக் கொண்டாய் நீ.
2: தேவேந்திரனே, நான் ஒரு மகரிஷி, தவத்தில் ஆழ்ந்திருப்பவன், இறைஞ்சுபவன். எனது வாழ்க்கை, எனது கனவு, எனது செயல் உலக நன்மையை விட்டு விலகினால் எனது முயற்சியும் வேண்டுதலும் தவமும் வீண்தான்.

0: தேவேந்திரனே, தனது முயற்சியில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்பவனுக்கு தவத்தின் நியதிகளில் இருந்து விலகும் நாளில்தான் அழிவு நிச்சயம்.
1: உன்னை எச்சரிக்கிறேன் ததீச்சி, நீ உன்னுடைய பேச்சுக்களால் உன்னுடைய அழிவை நீயே தேடிக் கொள்கிறாய். என்னையே எதிர்த்து பேசுகிறாயா? உன்னுடைய இந்த குற்றத்திற்கு கண்டிப்பாக தண்டனையை நீ அனுபவித்தே ஆக வேண்டும்.
0: என்னை பொறுத்தவரை அஸ்வினி குமாரர்கள் பிரம்ம ரகசியத்தை தெரிந்து கொள்ள முழு தகுதி உடையவர்கள். அவர்கள் உலக நன்மைக்காக இதை கற்றுக்கொண்டனர். உங்களுக்கு அப்படி தோன்றவில்லை எனில் நான் மகிழ்ச்சியாக என் மரணத்தை ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் நினைவிருக்கட்டும், என்னுடைய உடலில் உயிர் இருக்கும் வரை என்னுடைய கடமைகளை நான் செய்து கொண்டுதான் இருப்பேன். ஓம்.
1: உன்னுடைய இந்த பேச்சுக்கான பலனை அனுபவி.

0: ஹரிசியை கொண்டு விட்டார். என்ன நடந்தது? தேவேந்திரா, நீ காரணமே இல்லாமல் தவசீலரை கொன்று விட்டாய். இந்த செயலுக்கான பிரம்மகத்தி தோஷம் உன்னை கண்டிப்பாக பீடிக்கும்.
1: மகரிஷி ததீச்சி அவர்கள் மக்களுக்கு நன்மை செய்யும் பொருட்டு எங்களுக்கு பிரம்ம ரகசியத்தை உபதேசித்தார். மகரிஷி ததீச்சியின் பிரம்ம வித்யா உபதேசத்தால் நாங்கள் ஆயுர்வேதத்தில் மந்திரங்களுக்கு இடமளித்து அதில் தேர்ச்சி பெற்றோம்.
0: ஏ இந்திரனே, ஆயுர்வேத மந்திரங்களின் மூலமாகத்தான் நோய்களுக்கு மருத்துவம் அளிக்கின்ற வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்தது. அவர் மட்டும் பிரம்ம ரகசியத்தை உபதேசிக்கவில்லை என்றால் நாங்கள் இருவரும் அஸ்வினி குமார சம்ஹிதை என்ற நூலை உருவாக்கி இருக்கவே முடியாது. காலம் காலமாக, யுகம் யுகமாக ஆயுர்வேத சிகிச்சைக்கு இந்த சம்ஹிதை ஆதாரமாக விளங்கும். நீ மகரிஷி ததீச்சியை கொன்று இந்த உலகத்திற்கு பெரும் தீங்கு விளைவித்து விட்டாய்.
1: மிகப்பெரிய பாவத்தை செய்து விட்டாய் இந்திரனே, மிகப்பெரிய பாவத்தை செய்து விட்டாய். நீ சிறிது காலம் பொறுத்திருந்தால் நீயே இதன் மகிமையை உணர்ந்திருப்பாய். அதனை கொண்டு நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என பார்த்திருப்பாய். இப்போது எங்கள் குருவினுடைய மகிமையால் உன்னுடைய கர்வத்தை சுக்கு நூறாக உடைக்கப் போகிறோம். பார், எங்களுடைய குரு மகரிஷி ததீச்சி அவர்கள் எங்களுக்கு அளித்துள்ள முழுமை பெறாத அறிவாலேயே எங்கள் குருவின் இந்த உடலை உயிர்ப்பிக்க செய்வோம். அந்த அறிவுக்கே சக்தியும் வீரியமும் உண்டு என்பதை நிரூபிப்போம். இன்னும் இவருடைய உடலில் உயிரோட்டம் இருக்கிறது. காட்டில் முதலில் கண்ணில் தென்படுகின்ற ஏதாவது ஒரு உயிரினத்தின் தலை கிடைத்துவிட்டால் இவருடைய உடலில் அதை பொருத்தி விடலாம். இவரை திரும்பவும் பிழைக்க செய்து விடலாம். அதன் பிறகு நாம் இவருடைய தலையை திரும்பவும் இணைத்து வைக்க முயற்சிப்போம். அதில் வெற்றியும் பெறுவோம்.
0: இப்பொழுதே காட்டிற்குள் செல்லுங்கள், செல்லுங்கள், உடனே செல்லுங்கள். முனிவரின் உயிரோட்டம் நிற்பதற்கு முன் எந்த உயிரினத்தின் தலை தென்படுகிறதோ அந்த உயிரினத்தின் தலையை கொண்டு வாருங்கள். சீக்கிரம், சீக்கிரம், இப்பொழுதே கிளம்புங்கள்.
1: சீக்கிரம் செல்லுங்கள்.
0: கிளம்புகிறோம், இப்பொழுதே போகிறோம். வாருங்கள், போகலாம்.
2: இதனைத் தொடர்ந்து அருகில் இருந்த வனத்திற்கு சென்று ஒரு அசுவம், அதாவது குதிரையின் தலையை எடுத்து வந்ததாகவும், அஸ்வினி குமாரர்கள் முதலில் அந்த குதிரையின் தலையை தங்கள் குருவான மகரிஷி ததீச்சியின் உடலோடு பொருத்தி தங்களது அற்புத சக்தியினால் அவரை உயிர்ப்பித்த பின்னர் அந்த குதிரையின் தலைக்கு மாற்றாக இந்திரதேவனால் கொய்யப்பட்ட மகரிஷியின் சிரசையை அவரது உடலில் மீண்டும் பொருத்தியதாகவும் புராணங்கள் எடுத்துரைக்கின்றன. இது தொடர்பான மற்றொரு கதையும் சொல்லப்படுவதுண்டு. ஒருமுறை தேவேந்திரன் தேவ குருவான பிரகஸ்பதியை அவமதித்ததாகவும், அதனால் மனவேதனையும் கோபமும் அடைந்த பிரகஸ்பதி அஞ்ஞாதவாசம் மேற்கொண்டு தேவலோகத்தை விட்டு சென்று விட்டதாகவும், தன் தவறை உணர்ந்த தேவேந்திரன் குரு பிரகஸ்பதியை தேடிச் சென்றதாகவும், ஆனால் அந்த முயற்சி பலன் அளிக்கவில்லை என்றும் சொல்லப்படுகிறது. தேவர்களின் குருவான பிரகஸ்பதி தேவலோகத்தில் இல்லாத காரணத்தால் துன்பங்கள் பல உருவாயின. அந்த சங்கடங்களில் இருந்து தன்னை காக்கும்படி தேவேந்திரன் பிரம்மதேவரை நாட, அவரது ஆலோசனையின்படி ரிஷி த்வஷ்டாவின் புதல்வர் விஸ்வரூபனை தேவ குருவாக நியமித்தார் தேவேந்திரன். எனினும் புதிய தேவகுரு விஸ்வரூபனின் அன்னை அசுர குலத்தை சேர்ந்தவராக இருந்ததால் விஸ்வரூபன் அசுரர்களின் நலனையும் கருத்தில் கொண்டு செயலாற்றினார்.

0: மகனே விஸ்வரூபா, நீ இப்பொழுது இந்த பதவியை பெற்று மேலும் உயர்ந்தவனாகி விட்டாய்.
1: பதவி எவ்வளவு உயர்ந்ததாக இருந்தாலும் நான் எப்பொழுதும் உங்களுடைய மகன் தானே தாயே.
0: மகனே, நீ தேவகுரு பிரகஸ்பதிக்கு பதிலாக உன்னுடைய தந்தை துஷ்டாரிசி செய்த புண்ணியத்தால் தான் தேவேந்திரனால் அவர்களுடைய குருவாக நியமிக்கப்பட்டிருக்கிறாய்.
2: என்னுடைய மதிப்பிற்காக மட்டுமல்ல, அவனது நல்ல செயல்களுக்காகவும், அவன் செய்யும் யாகங்களுக்காகவும், அவனது தவ வலிமைக்காகவும் தேவேந்திரன் விஸ்வரூபனை குருவாக நியமித்திருக்கிறான். நியமிக்கப்படுவதற்கு முன்பு தேவராஜன், இந்திரன், எல்லா தேவர்களையும் பிரம்மாவையும் கலந்து ஆலோசித்து பின்பு அவரிடம் அனுமதி பெற்றே விஸ்வரூபனை குருவாக நியமித்துள்ளான்.
0: ஓ, அப்படியா?
2: நம்முடைய மகன் இப்பொழுது தேவகுரு என்னும் பதவியின் பெருமைக்கு ஏற்றவாறு நடந்து கொள்ள வேண்டும். இதை எப்போதும் கவனத்தில் கொள்ள வேண்டும்.
0: மகனே, இந்த பெருமையானது நமக்கு நிலைத்திருக்க நன்றாக செயல்பட வேண்டும். நீ இரண்டு குலங்களின் நியாயங்களையும் சீர்தூக்கி எப்பொழுதும் பார்க்க வேண்டும். இருவரது நன்மையையும் கருத்தில் கொள்ள வேண்டும்.
1: தாயே, இரண்டு குலமா?
2: இரண்டு குலம் என்பது மூலம் உன் தாய் சொல்ல வருவது என்னவென்றால், ஒன்று அதாவது தேவர்களுடைய குலம், இரண்டாவது உன்னுடைய தாயினுடையது அதாவது அசுரகுலம். இரு குலத்திற்கும் சம பங்கு உள்ளதல்லவா?
0: ஆமாம்.
1: சந்தேகமே இல்லாமல் நான் தேவேந்திரனின் யாகங்களில் இருவருக்குமான பங்கினை அதாவது முதலிலிருந்தே தருகின்றேன். வருங்காலங்களிலும் எவ்வளவு முடியுமோ அவ்வளவுக்கு கட்டி காப்பேன். அம்மா, நான் எப்பொழுதும் அசுரர்களுடைய பங்கினை அவர்களுக்கு தரவும் தயங்க மாட்டேன், மறக்கவும் மாட்டேன்.
3: விஸ்வரூபா, தேவர்களுடைய குருவாக இருந்து கொண்டு அசுரர்களுக்கு பங்களிப்பது மன்னிக்க முடியாத குற்றம். தேவர்குலத்திற்கு நீ இழைக்கும் பெரும் தீங்கு ஆகும். நான் இப்பொழுதே உன்னை கொல்லப் போகிறேன்.
0: மகனே விஸ்வரூபா, பல சிறப்புகளை கொண்ட என் மகனுக்கு இப்படி ஒரு முடிவா? இந்திரனே, நீ ஒரு தாயின் முன்னால் அவளுடைய மகனை கொன்றுவிட்டாய். நீ ஒரு தாயின் சாபத்தில் இருந்து தப்பிக்க முடியாது.
2: இந்திரனே, நீ ஒரு தந்தையின் முன்னால் நிராயுதபாணியான என்னுடைய மகனை கொன்றுவிட்டாய். நிச்சயமாக அதற்கு ஏற்ற தண்டனையை நீ அனுபவிப்பாய்.
4: நீ என்னுடைய தவ வலிமையினால் உருவாகி இருக்கிறாய். நான் உனக்கு ஒரு பெயர் தருகிறேன். இந்த உலகத்தில் நீ விருத்ராசுரன் என்ற பெயரால் அறியப்படுவாய். நீ என்ன செய்ய வேண்டும் என்று நான் சொல்கிறேன். என்னுடைய மகன் விஸ்வரூபன் இந்திரனால் கொல்லப்பட்டு விட்டான். நீ இந்திரன் உட்பட தேவர்கள் அனைவரையும் அழித்து அந்த சொர்க்கத்திற்கு அதிபதியாக விளங்குவாய். செல், கிளம்பு. உடனே நான் சொன்ன வேலையை செய்து முடி.
5: அப்படியே ஆகட்டும் மகரிஷி.
6: இந்திர தேவனே, எங்களை விருத்தாசுரனின் தாக்குதலில் இருந்து காப்பாற்றுங்கள்.
5: காப்பாற்றுங்கள்.
3: பிரம்மதேவா, எங்களை விருத்தாசுரன் மிகவும் துன்புறுத்துகின்றான். அவனிடமிருந்து தப்பித்துக் கொள்ள ஏதாவது வழி சொல்லுங்கள்.
7: ஐயனே, தேவர்களாகிய நாங்கள் மிகவும் பயத்திலும் துன்பத்திலும் இருக்கின்றோம். அவனுக்கு அழிவு ஏற்படவில்லை என்றால் அவன் தேவர்கள் அனைவரையும் கொன்று விடுவான். அதோடு சொர்க்கத்தின் அதிபதியாகவும் ஆகிவிடுவான்.
5: பிரபு, எங்களை தயவு கூர்ந்து காப்பாற்றுங்கள். அனைத்து தேவர்களையும் அழிக்கும் இந்த விருத்தாசுரனிடமிருந்து எங்களை காப்பாற்றுங்கள். எங்களுக்கு தயவு செய்து வழிகாட்டுங்கள் பிரபு, எங்களுக்கு வழிகாட்டுங்கள்.
3: அந்த அசுரன் தேவலோகத்தை தன்னுடையதாக்கிக் கொண்டான். பிரம்மதேவா, உங்கள் பாதம் பணிந்தோம், சரணாகதி அடைந்தோம், காப்பாற்றுவீராக.
8: இந்திரனே, நீ உன்னுடைய கர்வத்தினால் ஸ்வஸ்த மகரிஷியின் மகன் மற்றும் ததீச்சி மகரிஷியை தகுந்த காரணமில்லாமல் கொன்றுவிட்டாய்.

0: நான் ஒன்றும் செய்ய இயலாது, உங்களை காப்பாற்றுவது என்னுடைய கையில் இல்லை.
1: பிரபுவே, எப்படியாவது எங்களை காப்பாற்ற.
0: அதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது இந்திரதேவா.
2: கூறுங்கள் பிரபுவே.
0: நீ உன்னுடைய கர்ப்பத்தை விட்டுவிட்டு ததீச்சி மகரிஷியிடம் சென்று அவரை சரணடைந்து காப்பாற்றுமாறு கேள். அவர் மட்டும்தான் இந்த நிலைமையிலிருந்து உன்னை காப்பாற்ற முடியும்.
2: பிரம்மதேவரே, நான் தான் ததீச்சியை கொன்றுவிட்டேனே, இப்பொழுது எப்படி?
0: உண்மைதான், நீ ததீச்சியை கொன்று விட்டாய். ஆனால் அஸ்வினி குமாரர்கள் தன்னுடைய வித்தையினாலும் அறிவினாலும் மிகவும் முயற்சி செய்து தபோபலத்தினால் ததீச்சி மகரிஷியை உயிர் பிழைக்க செய்து விட்டார்கள்.
2: என்ன, அப்படியா?
0: ஆம், உண்மைதான். தேவர்களே, இந்திரன் ததீச்சியை கொன்றான். ஆனால் அஸ்வினி குமாரர்கள் காட்டில் உலவுகின்ற மிருகங்களில் முதலில் எது தென்படுகிறதோ அதனின் தலையை அவரின் உடலில் பொருத்தி வைக்க முடிவு செய்தனர். முதலில் குதிரை கிடைக்க குதிரையின் தலையை மகரிஷி ததீச்சியின் உடம்போடு இணைத்து அவரை பிழைக்க செய்து விட்டார்கள். அதற்கு பிறகு அவருடைய உண்மையான தலையை அதில் பொருத்தினர். இப்பொழுது அவர் அஸ்வசிரா என்று அறியப்படுகிறார். என்னுடைய ஆலோசனை என்னவென்றால், தேவேந்திரா, இந்த மகரிஷி ததீச்சியின் முன்னால் சென்று அவரிடம் கெஞ்சி கேட்டு தன்னுடைய பாவங்களுக்கு பிராயச்சித்தம் என்ன என்று கேட்டு சரணாகதி அடைந்தால் அந்த விருத்ராசுரனுடைய கொடுமைகள் மற்றும் மரணத்தில் இருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். தேவேந்திரா, என்ன அப்படி பார்க்கிறாய்? வேறு வழியே கிடையாது.
2: அவர் எப்படி நமக்கு உதவி செய்வார்? தன்னை கொண்டவர்களுக்கு அவர் உதவி செய்வாரா?
0: இந்திரா, அவர் சனாதன தர்மத்தின் பாதுகாவலர், அதை கடைபிடிப்பவர், சிறந்த மகரிஷி. அவருடைய கடமை உலக நன்மை மட்டும்தான். அதுவே அவருடைய தர்மம். எப்பொழுதும் அவர் செயலில் சேவை மனப்பான்மை மட்டுமே இருக்கும். தர்மோ ரக்ஷிதி ரக்ஷிதகா. தர்மத்தை யார் காப்பாற்றுகிறார்களோ அந்த தர்மமே அவர்களை காப்பாற்றும் என்பதை மறந்து விடாதே தேவேந்திரா.

0: மகரிஷி ததீச்சியே, நான் தங்களை வணங்குகிறேன். என்னுடைய பாவச் செயல்களுக்கு பிராயச்சித்தம் செய்ய காத்திருக்கிறேன். நீங்கள் மிகவும் கருணை உள்ளவர், மிகவும் அன்பு கொண்டவர். என்னை தயவு செய்து மன்னித்து விடுங்கள். என்னையும் என்னுடைய எல்லா தேவர்களையும் விருத்ராசுரனிடமிருந்து காப்பாற்றுங்கள். நீங்கள் உயிரோடு இருப்பதைக் கண்டு நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நான் சொல்ல முடியாத பாவத்தை செய்து விட்டேன். ஆனால் நீங்கள் அனைவருக்கும் நன்மை செய்கிறீர்கள். பாவங்களிலிருந்து விடுபட எங்களிடம் தயவு செய்து கருணை காட்டுங்கள். தயவு செய்து கருணை காட்டுங்கள்.
1: இந்திர தேவனே, அன்று நீ கோபத்தில் செயலாற்றினாலும் இன்று நீ சரணாகதி அடைந்து விட்டாய். என்னிடம் சரணாகதி அடைந்ததால் நான் உன்னை காப்பாற்றுகிறேன். எனக்கு தெரியும், பிரம்மதேவன் தான் உன்னை என்னிடம் அனுப்பியிருக்கிறார். விருத்ராசுரனின் அட்டூழியங்களில் இருந்து நீங்கள் விடுபட வழி இருக்கிறது.
0: சொல்லுங்கள் ரிஷி அவர்களே.
1: நீங்கள் என்னுடைய எலும்பை வஜ்ரமாக மாற்றி விருத்ராசுரன் மேல் ஏவினால் அவனுடைய அழிவு ஏற்படும்.
0: மகரிஷி, நான் எப்படி இதை செய்வேன்? உங்களிடமே உங்கள் முதுகெலும்பை எப்படி கேட்பேன்?
1: இந்திரா, எல்லா நதி தீர்த்தங்களையும் இப்பொழுதே என்னுடைய ஆசிரமத்திற்கு தருவியுங்கள். அந்த தீர்த்தங்களில் நான் ஸ்நானம் நித்திய கடமைகளை செய்த பிறகு நான் சமாதி நிலையில் சென்று விடுவேன்.
0: ஆனால் அப்பொழுது நான் உங்களை கொன்றால் எனக்கு பிரம்மஹத்தி தோஷம் வராதா?
1: நிச்சயமாக வரும். பிரம்மஹத்தி தோஷம் உனக்கு ஏற்படும். ஆனால் அதில் நீ சிக்காமல் இருக்க ஓர் வழி இருக்கின்றது. முக்களை போல தன்மை கொண்ட நாவிருக்கும் காட்டெருமை ஒன்றை கொண்டு வாருங்கள். அது தனது நாவினால் எனது தசைகளை எல்லாம் நீக்கிய பிறகு எலும்புகள் மட்டுமே மிஞ்சி இருக்கும். பின் உங்கள் செயல் எளிதாகிவிடும்.

0: எனது எலும்புகளில் இருந்து ஆயுதம் செய்து விருத்தாசுரன் மீது ஏவினால் அவன் மரணமடைவார். நான் சனாதன தர்மத்தை பின்பற்றுபவன். சமுதாயம் மற்றும் நல்ல பண்பாடுகளை காப்பாற்றுவது ரிஷியான என்னுடைய தர்மம். அது என் கடமை. ஆகையால் என்னுடைய எலும்பினால் ஏதாவது நன்மை ஏற்படுமே ஆனால் இந்த மகரிஷி அதற்கு தயாராக இருக்கிறேன். செல்லுங்கள், சீக்கிரம் இதற்கு ஏற்பாடு செய்யுங்கள். என்னுடைய தேகத்தை நான் தானம் கொடுக்க தயாராக இருக்கின்றேன்.
1: மகரிஷி ததீச்சியின் முதுகெலும்பை கொண்டு உருவாக்கப்பட்ட வஜ்ராயுதத்தால் மட்டுமே விருத்ராசுரனின் முடிவு சாத்தியம் என்ற நிலை இருந்தது. அதற்காக மகரிஷி ததீச்சியின் உதவியை நாடிய தேவேந்திரன் மற்றும் ஏனைய தேவர்களின் எதிர்பார்ப்பு வீணடையவில்லை. அவர்களுக்கு உதவும் பொருட்டு மகரிஷி ததீச்சி அக்னி வளர்த்து அந்த அக்னியில் தனது தேகத்தை அர்ப்பணித்து அதன் வாயிலாக தனது முதுகெலும்பை தேவேந்திரனுக்கு தானம் செய்தார். அக்னிக்கு அர்ப்பணமான மகரிஷி ததீச்சியின் முதுகெலும்பின் பகுதிகளை திரட்டி அவற்றை அதே அக்னியில் வார்த்ததன் வாயிலாக தேவேந்திரனுக்கு ஆகப்பெரும் ஆற்றல் வாய்ந்த ஆயுதம் ஒன்று கிடைக்கப் பெற்றது. வஜ்ராயுதம் என்ற பெயர் கொண்ட அந்த பேராற்றல் மிக்க ஆயுதத்தின் உதவியினால் தேவேந்திரன் விருத்ராசுரனை வதம் செய்து அவனது கொடுமையில் இருந்து உலகத்திற்கு விடுதலை அளித்தார். உலக நன்மைக்கான தேவேந்திரனின் கோரிக்கையை ஏற்று மகரிஷி ததீச்சி தனது முதுகெலும்பையே தானம் செய்தார். ரிஷி அதர்வாவின் புதல்வராக தோன்றிய மகரிஷி ததீச்சி தனது வாழ்வை மானுட நலனுக்காகவே அர்ப்பணித்தவர். ஞானத்தை போதித்ததோடு நில்லாமல் மானுட நலனுக்காக தனது சரீரத்தையும் அதன் அங்கங்களையும் தயக்கமின்றி தியாகம் செய்த மகரிஷி ததீச்சியின் வாழ்க்கை தானங்களின் வரலாற்றிலேயே காலத்தால் அழியாத ஒரு முன்னுதாரணமாக திகழ்கிறது. தன்னலம் கருதாமல் பிறர் நலனுக்காக தன்னையே அக்னியில் சமர்ப்பித்த மகரிஷி ததீச்சியின் வரலாறு பாரத பண்பாட்டு சரித்திரத்தின் ஒரு இன்றியமையாத அங்கமாகும். அது எப்போதும் வாழ்க்கை தத்துவத்தின் சாராம்சத்தை புரிந்து கொள்ள முனைபவர்களுக்கு தலை சிறந்த ஓர் வழிகாட்டியாக விளங்குகிறது. தர்ம ஏவ ஹதோஹந்தி தர்மோ ரக்ஷதி ரக்ஷித. அதாவது தர்மத்தை துறப்பவர்கள் அழிவை சந்திக்க நேரிடும், ஆனால் தர்மத்தை பரிபாலிப்பவர்கள் அந்த தர்மத்தினாலேயே பாதுகாக்கப்படுவர். அந்த வகையில் தர்மத்தை பரிபாலிக்கும் பொருட்டு தனது முதுகெலும்பையே தியாகம் செய்த மகரிஷி ததீச்சியின் புகழும் பெருமையும் இன்றளவும் போற்றி கொண்டாடப்படுகிறது. பாரதத்தின் பண்பாட்டு சரித்திரத்தில் விருத்ராசுரன் வதம் என்னும் அத்தியாயம் மகரிஷி ததீச்சியின் தியாகத்தால் முக்கியத்துவம் பெற்று திகழ்கிறது. அவர் செய்த அந்த ஈடில்லா தியாகம் உலக நன்மைக்கான ஆகச் சிறந்த ஒரு பாடமாக திகழ்ந்தது. இன்றும் அவ்விதமே விளங்குகிறது. இனியும் இந்த உலகம் உள்ள வரையில் அவ்வாறே நீடித்திருக்கும் என்பதில் எள்ளளவும் ஐயமில்லை. ஏனெனில் இது வெறும் கதையல்ல, சனாதன கோட்பாடுகளின் உறுதி வாய்ந்த ஒரு அஸ்திவாரம். வாழ்க மகரிஷி ததீச்சியின் புகழ்.

நேயர்கள், இதுவரை மகரிஷி ததிச்சி அகில பாரத நாடகம் கேட்டீர்கள். ஹிந்தி மொழியில் எழுதியவர் சைலேஷ்குமார் ஸ்ரீவாத்சவ் அவர்கள். ஹிந்தி மொழியில் நாடக அமைப்பு வினோத்குமார் அவர்கள். ஹிந்தி மொழியிலிருந்து தமிழாக்கம் மகேஸ்வரி ரங்கநாதன் அவர்கள். இதில் பங்கேற்றோர் சூத்திரதாரியாக வி தாசரதி, இந்திரனாக எம் ராஜேந்திரன், மகரிஷி ததிச்சியாக இ எம் எஸ் முரளி, முதலாம் அஸ்வினி குமாரராக எல் சிவலிங்கம், இரண்டாம் அஸ்வினி குமாரராக டி கோதண்டராமன், விஸ்வரூபராக கே பி குமார், விஸ்வரூபரின் தாயாக டி எஸ் லலிதா, வெஸ்டாவாக பி கிருஷ்ணமூர்த்தி, தேவர்களாக எஸ் ரமணன் மற்றும் ஆர் நடன சபாபதி, பிரம்மாவாக கே முத்துக்குமார் ஆகியோர். தொகுப்பு டி சுஜின்குமார். அமைப்பு ஜெய ஜெயா. படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.

0: சின்ன சின்ன சிரிப்புகள்,
1: செல்ல செல்ல குறும்புகள்,
0: புதிய தொடக்கத்திற்கு புத்துணர்ச்சி அளிக்கும்
1: பாடலும் கதையும்,
0: பேச்சும் விளையாட்டும்,
1: அறிவும் ஆற்றலும்,
0: மதியும் மகிழ்ச்சியும்,
1: எல்லாம் ஒரு சேரும் குட்டீஸ்களின் உலகம்.
0: சனிக்கிழமை முதல் வியாழன் வரை தினம்தோறும் நம் குமரிப்பண்பலை 101 காலை 7:10
1: மலரும் மொட்டுகளின் மகிழ்வான மொழி,
0: அரும்புகளின் குறும்புகள்,
1: மழலை மனதோடு கேட்டு மகிழுங்கள்.

0: அறிவிற்கு வெளிச்சம் சாளரத்தின் ஊடே,
1: அறிவிற்கு வெளிச்சம் வாசிக்கும் நூலே.
0: வாசிப்பை நாளும் நேசிப்போம்,
1: நல்ல நூல்களை சுவாசிப்போம்.
0: கையடக்க நூலே நம்மை பிரபஞ்சத்தையும் ஆள வைக்கும்.
1: புதன்கிழமை தோறும் காலை 10:02 உங்கள் குமரி பண்பலை 101
0: வாசிப்பை சுவாசிப்போம்.

0: என்ன பாஸ், ட்ரீட் எப்போ?
1: ட்ரீட்டா எதுக்கு?
0: புதுசா பைக் வாங்கிருக்கீங்க, அதுக்குதான்.
1: புதுசா? அட போங்க பாஸ், இதை எடுத்தே 2 வருஷம் ஆகுது.
0: என்ன பாஸ் சொல்றீங்க? நான் பார்த்த இந்த 1 மாசத்துல நீங்க தனியா பைக்ல வந்து நான் பார்த்ததே இல்லையே.
1: ஆமா பாஸ்,
0: ஒன்லி உங்க ஃப்ரெண்டு கூட பைக்ல வருவீங்க, இல்லனா பஸ்ல வருவீங்க.
1: எல்லாம் கரெக்ட் தான். எதுக்கு தேவையில்லாம எல்லா வாகனத்தையும் பயன்படுத்தணும், ஷேர் பண்ணிக்கலாமே, அதுதான் நமக்கும் நல்லது இயற்கைக்கும் நல்லது.
0: கரெக்டா சொன்னீங்க ப்ரோ, அப்ப நானும் இனி இதை ஃபாலோ பண்றேன்.
1: காற்று மாசை குறைப்போம்,
0: பசுமையை காப்போம்,
1: பொது போக்குவரத்தை அதிகம் பயன்படுத்துவோம்,
0: பூமியின் சுவாசத்தை மீட்டெடுப்போம்.
1: பொதுநலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101.
2: நேர்கள், இது உங்கள் அபிமான குமரி பண்பலை 101. இன்னும் சில நொடிகளில் ஜப்பானில் நடைபெறும் 2026 ஆசிய விளையாட்டுகளின் 20வது பதிப்பு சிறப்பு நிகழ்ச்சி கேட்கலாம்.

விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3, திருச்சி பண்பலை 102.1, சென்னை எஃப்எம் ரெயின்போ, கோயம்புத்தூர் பண்பலை 103 மெகாஹர்ட்ஸ், நாகர்கோவில் மற்றும் மதுரை பண்பலை 103.3 மெகாஹர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101

புள்ளி ஆறு வேளர் பண்பலை 100.4 திருப்பத்தூர் பண்பலை 100.1 நேயர்கள் இணைஞ்சிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும். நிகழ்ச்சியில் ரொம்பவே அழகான பாடலா, முதல் பாடலா இதயமே அப்படிங்கிற பாடல் கேட்டு முடிச்சிங்க. ரொம்பவே அழகான பாடல் இல்லையா? ரைட், கேட்குற எல்லாருக்குமே வந்து ரொம்ப அழகாக யோசிக்க வைக்கிற பாடல். எஸ்பி பாலசுப்ரமணியம் அவங்களுடைய குரலில், வாலியாவுடைய அழகான வரிகளில், இளையராஜா இசையில் தான் கேட்டு முடிச்சிங்க. தொடர்ந்து உங்களுக்காக என்ன பாட்டு எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காதல் தேசம் படத்துல தான் பாடல் காத்துட்ருக்கு. என்னை காணவில்லை நேற்றோடு, உன்னை தேடி பார்க்கிறேன் காற்றோடு அப்படிங்கிற பாடல் தான் காத்துட்ருக்கு. கேட்டு நினைச்சிருங்க இசையில. உடைய சங்குடு நான் சகா பார்த்திபன்.

11:12 ஆகிட்டு இருக்கு. ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடிச்சுங்க. என்னை காணவில்லையே நேற்றோடு அப்படின்னு எஸ் ரைட். தொடர்ந்து உங்களுக்காக பாடல் எடுத்து வச்சிருக்கேன். எஸ்பிபி அவங்களுடைய குரல்ல தான் பாடல் காத்துட்டு இருக்கு. காலமெல்லாம் காத்திருப்பேன் படத்துல இருந்து மணிமேகலையே மணி ஆகலையே நீ தூக்கத்தை விட வேணும் அப்படிங்கிற அந்த பாட்டு தான் காத்துட்டு இருக்கு. கேட்கலாம், வணிஞ்சிருங்க இசையோட.

11:25 ஆகிட்டுருக்கு. ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடிச்சிங்க. நதியே நதி அப்படிங்கிற பாட்டு ரிதம் படத்துலேருந்து. தொடர்ந்து உங்களுக்காக பாடல் எடுத்து வச்சுருக்கேன். கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் படத்துலேருந்து கண்ணாமூச்சி என்னடா அப்படிங்கிற பாட்டு தான் காத்துட்ருக்கு. சித்ரா மற்றும் யஸ்தாஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல். வைரமுத்து அவங்களுடைய அழகானவர்களில் ஏரகமான அவங்களுடைய இசையில் தான் பாடல் காத்துட்ருக்கு. கேட்டு நினைச்சிருங்க இசையிலையோட.

எஸ் 11:28 ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடிச்சுங்க. சித்ரா அவங்களுடைய அழகான குரல்ல கண்ணாமூச்சி என்னடா அப்படிங்கிற பாட்டு கேட்டு முடிச்சு இல்லையா. தொடர்ந்து உங்களுக்காக பாடல் காத்துட்டு இருக்கு. வேதம் படத்துல இருந்து தான் பாடல் எடுத்து வச்சிருக்கேன். என்ன பாட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹரிஹரன் மற்றும் மகாலட்சுமி ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல். வைரமுத்து அவங்களுடைய அழகானவர்கள்ல வித்யாசாகர் அவங்களுடைய சைல தான் பாடல் காத்துட்டு இருக்கு. வேதம் படத்துல இருந்து மலை காற்று வந்து தமிழ் பேசுதோ அப்படிங்கிற அந்த பாட்டு தான் எடுத்து வச்சிருக்கேன். கேட்டு நினைச்சிருங்க இசையோட.

11:35 ரொம்ப அழகான பாடல். மழை காற்று வந்து தமிழ் பேசுதோ அப்படிங்கிற பாட்டை கேட்டு முடிச்சிங்க இல்லையா? தொடர்ந்து உங்களுக்காக பாடல் எடுத்து வச்சிருக்கேன். கார்த்திக் சித்ரா சிவராமன் இவங்க குரல்ல பழனி பாரதி அவங்களுடைய வரிகளில் உருவான பாடல் தான் ஏ ரஹமான் அவங்களுடைய இசையில ஸ்டார் படத்துல இருந்து எடுத்து வச்சிருக்கேன். நேந்துகிட்ட நேந்துகிட்ட நெய் விளக்கு ஏற்றி வச்ச உன்னோட கண்ணத்தில் முத்தம் கொடுக்க அப்படிங்கிற அந்த பாடத்தை காத்துட்டு இருக்கேன். கேட்கலாம், இணைஞ்சிருங்க இசையில.

எஸ் 11:46 ரொம்ப அழகான பாடல் மின்னலை பிடித்து அப்படிங்கிற பாடல் கேட்டு முடிச்சோம் இல்லையா. தொடர்ந்து உங்களுக்காக பாடல் காத்துட்டு இருக்கு. பார்வை ஒன்றே போதுமே அப்படிங்கிற படத்திலிருந்து பாடல் எடுத்து வச்சிருக்கேன். திருடிய இதயத்தை திருப்பி கொடுத்து விடு, காதலா என் காதலா அப்படிங்கிற பாடல் தான் காத்துட்டு இருக்கு. ஹரிஷ் மற்றும் சித்ரா ரெண்டு பேரும் சேர்த்து பாடின பாடல். பரணி அவங்களுடைய இசையில வரிகளில் காத்துட்டு இருக்கு. கேட்கலாம், இணைஞ்சிருங்க இசையிலையோட.

11:52 அடுத்த பாடல் உங்களுக்காக பொய் சொல்லக்கூடாது காதலி, பொய் சொன்னாலும் நீயே என் காதலி அப்படிங்கிற பாடல் தான் எடுத்து வச்சிருக்கேன் ரன் படத்துல இருந்து. கீரணி சொல்லுங்க இசையிலோட.

11:55 ஆயிடுச்சு. நிகழ்ச்சியோட நிறைவு இரண்டு ஒரு பாடல் கேட்க வேண்டிய தருணத்துல தான் இருக்கிறோம். நிகழ்ச்சியா நம்மோடு இணைஞ்சிருந்த நேயர்கள் யார் யார் அப்படிங்கறத பாக்கலாம். கண்ணன் மேட்டுப்பட்டி கண்ணன் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க நிகழ்ச்சிக்கு. மாதவரம் வீரராகவன் என்ன சொல்லியிருக்காரு, கலைமதி காட்சியை ரசித்தேன், கலிப்பில் மனசு மயங்கும் வரை பாடல்கள் சுவைத்தேன், சகா துணை கொண்டு நிகழ்ச்சியை ரசித்தேன், மிகாமல் வந்த ராகத்தை கேட்டு மகிழ்ந்தேன், நீதிக்கரை மறந்து கழிப்பில் என்னை மறந்தே நன்றி நண்பரே அப்படின்னு போட்டிருக்காரு ஃபேஸ்புக் வீரராகவன். ரொம்ப அருமைங்க. பாலு விசாலாட்சி இனிய இரவு வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரசேவாக்கம்லேருந்து சவுந்தரராஜன் இனிய இரவு வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தொடர்ந்து அள்ளிநகரம்லேருந்து மகாதேவன் மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், பாடல்கள் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ராஜேஷ் பெரியார் நகர்லேருந்து வணக்கம் சார், நலமா அப்படின்னு கேட்டிருக்காரு. ரொம்ப நலம், நீங்களும் நலமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். தொடர்ந்து பர்வதவர்த்தினி இனிய இரவு வணக்கம் சார், மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், நிகழ்ச்சியில் ஒழித்த பாடல்கள் எல்லாமே நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரங்கராஜன் தித்திக்கும் இனிய இரவு வணக்கம், இனிமையான பாடல்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ரமா இனிய வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காங்க தியாகராய நகர்ல இருந்து. தொடர்ந்து சென்னை சிங்கர் சிவராமன் நாகராஜன் அவரும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. தொடர்ந்து பாபு முல்லைக்காட்டில இருந்து சாந்தி ரமேஷ் இவங்க ரெண்டு பேரும் பெரிய வணக்கம் போட்டிருக்காங்க. எல்லோருக்கும் ஆகவும் நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக எடுத்து வச்சிருக்க பாட்டு என்ன பாட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்காக காத்துட்டு இருக்கு சங்கர் மகாதேவன் மற்றும் சுஜாதா ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல். என்ன படத்துல இருந்து, தூள் படத்துல இருந்து எடுத்து வச்சிருக்கேன் ஆசை ஆசை பொழுது அப்படிங்கிற பாடல் தான் நிகழ்ச்சியோட நிறைவான ஆசையான பாடலும் அதுதான் கேட்டு நினைச்சிருங்க. திரும்பவும் உங்களை நான் 4 மணிக்கு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் தற்போது சரியா 12 மணி ஆயிட்டு இருக்கு. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கேட்டு இருக்கீங்க. உடன் சென்னை எஃப்எம் ரெயின்போ, திருச்சி பண்பலை 102.1, கோயம்புத்தூர் பண்பலை 103 மெகாஹெர்ட்ஸ், நாகர்கோவில் மற்றும் மதுரை பண்பலை 103.3 மெகாஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நேர்கள் கேட்கவிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி காற்றின் மொழி.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

Thank you.

செவன்.

0: சுகமானது.
1: பாகுங்க.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

நேரம் 4 மணி. ஒவ்வொரு பாரதி தமிழ் பண்பலை 102.3 நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி திரை இசை பக்தி பாடல்கள். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக அகத்தியர் திரைப்படத்திற்காக நமசிவாய என சொல்வோமே எனும் பாடலை கேட்கலாம். சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் மற்றும் டி ஆர் மகாலிங்கம் அவர்கள் குரலில்.

4:05 நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக கலைக்கோயில் திரைப்படத்திற்காக தேவியர் இருவர் முருகனுக்கு என துவங்கும் பாடலை கேட்கலாம். பி. சுஷிலா அவர்கள் குரலில்.

விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நேயர்கள் கேட்கவிருப்பது பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் ஞாயிறு ஆர் கோவிந்தராஜன் நாகஸ்வரம், ஹைடர்புரம் ஐஜி மோகன் தவிழ்.

பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் நேயர்கள் இதுவரை கேட்டது ஞாயிறு ஆர். கோவிந்தராஜன் நாகஸ்வரம், ஹைடர்புரம் ஐஜி மோகன் தவிழ்.

நேரம் 5 மணி. பாரதி தமிழ் பண்பலை 102.3 நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி தெய்வீக ராகம். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக எம் எஸ் சுப்புலட்சுமி அவர்கள் குரலில் ராமேஸ்வரம் ராமநாத சுப்பிரபாரதம் கேட்கலாம்.